0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 5வது பாடல் ஏதுக்களாலும். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

0: வந்து சார்மின்களே, இறையே வந்து சார்மின்களே, எங்கள் சோதி இறையே வந்து சார்மின்களே, சுடர்விட்டு உளன் எங்கள் சோதி இறையே வந்து சார்மின்களே.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: யாழ்முறிப்பன் பாடி திரு தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றி சென்று அடைந்து போகமார்த்த புன்மலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப்பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருவழிவளம் வலியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வலியன் பூஜித்த தலங்கள் வலிதாயம், வளர்கூடல், வலிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவழிவளம் வலியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலைமேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணைநாதர், இறைவி மாழையும் கண்ணி, திருத்தலமரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவார பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமலவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை யாரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை யாரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆவூர் பசுபதீச்சரம் பண் நட்டபாடை

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சிக்கல், பண் இந்தளம். திருச்சிற்ற

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு அன்னியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கோவலூர் வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லி கௌவானம். இராகம் நவரோஸ். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஆரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமியிருந்த அடியார்களைக் கண்டு அடியார்களுக்கு அடியேனாக என்னும் பொருட்டு அருளிய திருத்தொண்டத் தொகை. திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சேந்தனார் திரு ஆவடுதுறை திருத்தலத்தில் அருளிச் செய்த திரு இசைப்பா திருச்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு செல்வம் நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் செல்வம் நிலையாமை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி

கண்களங்கன் செய்ய கைவளை சோறக் கலையுள் செல்ல உள்களங்கண்ணுதல் வேற்ப ஒள் கொன்றையல்தார் உருவ பிள்களங்கள் இவள் பே

பரமனையே பலி தேர்ந்து நஞ்சு உள்ளது வல்மலர் சீர் பிரமனையே சிறங்குண்டும் கொடுப்பது பேரருள சரமனையே உடல் பட்டு உடல் கொடுமா.

தவனே உலகத்தானே முதல் தான் படைத்த எல்லாம் சிவனே முழுதும் எல்வார் சிவலோகல் பெறுவர் சிவலோகல் பெறுவரை செய்ய அவனே அடல் விடை.

காமியங்கள் கூத்தலைக்கே கூத்து குலாம் இவர் ஆடித்திரிவது கோல் வளைகள் பார்த்து குலாம் பலி தேர்வது நேனி பவளல் குலாம் ஏத்து குலாம் இவர் ஆதரிக்கின்றது இமையவரேதான்

தன் பணி கொள்ள வல்ல இறைவர் வந்தியில் சித்தமராய் அகலாது உடல் ஆடித்திரிதவரே. திரிதவரை கண் உள்ளும் உள்ளத்தில் உள்ளும் திரிதறினும் அறிதவரை தன்மை அறிவிப்பதாயினும் ஆழி நல்சே. கரிதவரை கண்டல் விழிதவரே சாந்தம் கண் மூன்றோடொன்றாம் பரிதவரை தாமே அருள் செய்து அருள் செய்து கொள்வர்தல் பல்பணியே.

ஞாயிறும் போன்றது மேனியல் ஞாயிறும் சூழ்ந்து எரிகின்ற வெண்கதிர் ஒத்தது சில்ஜடை அச்சடைக்கே சரிகின்ற காரிருள் போன்றது கண்டம் அற்காரிருட்கீழ் புரிகின்ற வெள்முகில்

விரை வளரு கொள்கை மருவிய மார்பல் விரிசடை மேல் திரை வளரு கங்கை நுரை வளரு தீர்த்தம் சரிய செய்த கரை

கரியீர் உரியல் விரிதரிசி அண்டல் கடல்த பெருமாள் பெருமாள் சிறுமான் சரித்தகிறாள் பண்டல் பரமசிவனோர் பிரம சிரம் அறிந்த புனதல் கை

வேலையல் வேலையல் அஞ்சல் அங்க கள்ளியல் கள்ளியல் நெற்றியல் காரண காரியல் குல் விண்ணியல் விண்ணியல் பாணியல் பாணி கொளவுமையாள் பண்ணியல்

ஒருவர்க்கேபவை நல்லே கதியார் விடை உண்டு கண் மூன்றுள கரை கண்டம் உண்டு கொதிய மழு உண்டு கொக்கரை உண்டிரை குத்து உண்டு மதிய சடை உள மால் உளது ஈவது மங்கையர்க்கே மங்கை கொங்கை தடந்தின் குங்கும குங்குமப் பங்கனுங்கே அங்கமெங்கு

அறவங்களே பொங்கி பங்கிதம் குணமலத்திங்கள் தங்குள் முடிப்பண்டங்கனே. பண்டங்கள் வந்து பலிதாயல்தான் பகலோர்கிடல் நில்தேன் அண்டல் கடல் தவல் அல்லம் எல்தான் அயல் ஊதியல்வேன் குண்டிங்குள் ஐயம் பெய்யல்தான் குடித்தேர் அவங்களில்தேன் உண்டிங்க மைந்தல் என்றார்க்கு அது சொல்ல உணர்வுற்றதே. உற்ற அடியார் உலகாள ஓர் ஊனும்

இழுதடல் வாய் மெழுகு கலிக்கில் காமல் கரதலம் எல்லி துறக்கல்வில் கூற்று ஒலிக்கின்ற நீரு தீயொழியார் முக்கள் அத்தருமிக்க பலிக்கென்று வந்தார் கடிக்கொன்றை சூடிய

சொல்லியும் பாடியும் ஏத்த கெடுங்கள் சோல் துயரே. துயரும் தொழும் அழும் சோறும் துகிலும் கலையும் செல்ல பெயரும் பிதற்றும் நகும் வைத்து துயிர்க்குள் பெரும் பணி போனது அயரும் அமரில் விற்கும் ஊறி நிமிர்க்கும் அந்தோ இங்கனே மயரும் மறைக்காட்டிரை எனக்கு ஆட்பட்ட வாழ்நுதலே. வாழ்நுதற்கு எண்ணம் நன்றன்று வளரு சடையல் தேவந்த நானுதற்கு எண்ணால் பலிகொடு சென்று நகுள் நயல்ந்து பேணுதற்கு எண்ணுள் பிரம திருமா அவர்க்கு

தந்தை சடை மேலது திங்கள திங்கட்பிள்ளை ஓழ சடை சடை மேலது பொங்கரவும் அவ்வரவும் வாழும் சடை சடை மேல்

நினைந்து தனியே படுகின்ற சங்கடம் ஆக்கு இனி சாற்றுவரே சாற்றுவல் கோயில் தலையும் மனமும் தவமுயற்றால் ஆற்றுவல் அன்பு எனும் நெய் சொரிந்தாற்றி அன்சொல் மலரால் ஏற்றுவல ஈசல் வந்தியல் மனத்தான் என்று எழுந்தலரே தோற்றுவனே தோற்றிரம்மாயினவே இனி சொல்லுவரே.

தள்ளல் பிறை சடை சங்கரல் தள்ளார் பிறை சடை சங்கரல் சல்கர குழையல் வந்தியல் உள்ளல் குறைவது அறிந்து ஒளிமா நிறங்கவருவான் ஒளிமா நிறங்கவருவான் கண்ணில் உறங்காது இரா பகல் எய்கின்ற காமலைக்கே காமனை முன் செத்தது என்றாள் அவள் இவளே காலன் காமனல் மார்பனை முன் செத்ததல்றுதல் கையறிந்தாள் நாமுன் செத்ததல்தாரே இன்றேற்கிருவர்க்குள் அஞ்சி எனக்குற்றிலர் அன்று எனக்குற்றிலர் அந்தளரே அந்தனராம் இவர் ஆரூர் உறைவது எல்லே.

கொப்புத்தெழுந்து நட்டமறியும் கீரிடிக்கொள வாடும் நகும் வெருட்டு வட்டம் வரும் அருஞ்சாரணை செல்லும் மலர் தயங்கோ ஒட்டங்கெரும் பொழில் சோழ்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழிசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்கங்கே வாழ்கங்கே வாழ

நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் இசனை ஏத்து பாடல் இசனை ஏத்து பாடல் இசனை ஏத்து பாடல்.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் மூன்றாம் கட்டளை, கரவின்றி நன்மாமலர் கொண்டு என்ற திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.

அனைவருக்கும் வணக்கம் கொடுத்து சிறப்பாக தமிழ்ச்சி சங்கத்தாருக்கு வணக்கம் கொடுத்து தேவார இசை தமிழ் இசை தொடர் நிகழ்ச்சி. இப்போது நான் பாடிய திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய திருப்பாடல். அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டு கோயிலுக்கு செய்தே ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தவர். நிறைய தொண்டினைத்தான் அவர் நமக்கு அறிவுறுத்திச் சொல்லுகிறார். கோயில் மாத்திரம் அவர் திருத்தொண்டு செய்யவில்லை, திருவீதியை கூட பரிசுத்தம் செய்தவர் அவர். கோயிலை கூட்டுறது மெழுகிறது, அதே போல திருவீதியையும் ஆண்டவன் திருவிழா வருகிற திருவீதியையும் ஆண்டவனுடைய பக்தர்கள் திருவீதியில வலம் வருவதற்கு இடுந்தலாக இருக்கிற முள்ளுகள் கல்லுகள் இதையெல்லாம் கூட தூக்கி எடுத்துக்கொண்டு எட்ட கொண்டு கொட்டுகிறது. இந்த தொண்டினை அவருக்கு அப்புறமா யாராவது செய்தாங்களான்னு எண்ணி பார்த்தால் என்னுடைய நெஞ்சம் இல்லை என்றுதான் சொல்லுகிறோம். அவர் ஒரு சட்டம் சொல்லுகிறார். அதிலே திருக்கோயிலுக்கு திருக்கோயிலை விளக்கினால் என்று சொன்னால் சுடப்பத்தை எடுத்து திருக்கோயிலை சுத்தப்படுத்திவிடு. இது நடக்குமா? இது நாம செய்ய முடியுமா? இன்னைக்கு யாராவது அது செய்ய தயாராக இருக்கிறார்களா? திருக்கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி இந்த தேங்காய் முடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரகாரத்திலயோ சன்னிதிலையோ உட்கார்ந்து உடைச்சு தின்னுட்டு அந்த வாழைப்பழத்தில் தின்னுட்டு அங்கேயே போட்டு வருகிறவன் காலில் குத்தி அவன் செத்திக்காயி டாக்டர் வீட்டுக்கு போற அளவுக்கு வேணா நாம செய்ய தயாரா இருக்கிறோமே தவிர, திருக்கோயில் அசுத்தமா இருக்கே அதை கூட்டணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா? திருக்கோயில் நம்ம தெய்வத்தினுடைய பரிசுத்தமான இடம் என்ற எண்ணம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் என் நெஞ்சம் சொல்லுகிறது இல்லை, அப்படி யாரும் சைவர்கள் நினைக்கவில்லை அப்படின்னு தான் என்னுடைய நெஞ்சு சொல்லுகிறது. ஆனா உங்களுடைய நெஞ்சு என்ன சொல்லுகிறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அதத்தான் அவர் சொன்னார், விளக்கிட்டார் விளக்கினால் பெற்ற இன்பம் அந்த அப்படி திருக்கோயிலை கூட்டிவிட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த திருக்கோயில ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அதை விட்டு அந்த பிரகாரத்திலேயோ மண்டபத்திலேயோ விட்டு சுத்தமா கழுவி தொடப்ப கட்டினா நல்ல கூட்டி சுத்தப்படுத்தி விட்டால் திருக்கோயிலை தொடப்ப கட்டையினால கூட்டினால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் இதற்கு கூட கிடைக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தேவாரம் என்பது ஏதோ தெய்வத்தை போடுகிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு இசைப்பாடல் மாத்திரம் அல்ல, சைவ சமயத்தினுடைய சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். அன்றும் அதைத்தான் சொன்னேன், இன்றும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆக திருக்கோயிலை தொடப்பகட்டையினால கூட்டிவிடும், திருக்கோயிலை தண்ணி கொண்டு விட்டு சுத்தமாக கூட்டிவிடும். அப்படி நீ செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகும், உன்னுடைய வீடு சுத்தமாகும், உன்னுடைய குடும்பம் சுத்தமாகும். அவ்வளவுதான், நீ அங்க என்ன செய்கிறாயோ அது உனக்கு பலிக்கும் அல்லவா? நம்ம குடும்பம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அந்த வேலையை நாம செய்யணும்.
அப்படி செய்து செய்துதான் பரிசுத்தமாக ஆனார் நாவுக்கரசர் என்பது நாம எண்ண வேண்டும். சரி, கோயில கூட்டு என்று சொல்லிவிட்டார், மெழுகு என்று சொல்லிவிட்டார். அடுத்தது

மலர் தொடுத்தல் என்று சொல்லாமல் நன்மலர் தொடுத்தல் என்று சொல்லுவதை நாம சிந்திக்கணும். இதற்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நறுமண மனம் இல்லாத மலர்களை சுவாமிக்கு அணிவித்தல் தவறு என்று மேடை மேடையாக சொன்னவர் வாரியார் சுவாமி. ஆனா தேவாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, நறுமணமே இல்லாத எருக்கம் பூதான் அவனுக்கு விருப்பம். வெள்ளருக்கு அறவும் விரவும் ஜடை, உள்ளிருக்கு வேலூர் அறம் பொற்கடல், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகக் குழியிலே என்று சொல்லுவார். ஆனா அந்த வெள்ளருக்கு சுவாமிக்கு இன்னைக்கு கோயில்ல தாத்தப்படுகிறதா அப்படின்னு சொன்ன, நான் பார்க்கல. அவ்வளவுதான். ஒண்ணு இன்னொன்று, கொன்றை மலர் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமாக சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் நிறைய பன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கோவிடம் பொன்னி எந்த தடையில் ஒலிவிட்ட புராணனார் என்ன என்று வரிவண்டி செய்திருவாஞ்சியம் என்னையாளுடையான் இடமாக உகந்ததே என்று பேசுகிறது தேவாரம். கொன்றை மலரும் எருக்க மலரும் வன்னியும் அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எது மிகவும் பிடித்ததோ அதனை நாம செய்வதில்லை. எங்கேயாவது கொன்றை மலர் கோயில்ல தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்று? அதே மாதிரி வெள்ளருக்கு மலர் சாமிக்கு தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்று? அதே மாதிரி வன்னி என்று ஒரு பத்திரம், அது வேணா, அது வன்னி கிடைக்கிறதும் கஷ்டம். வில்லம் வேணா கிடைக்கும், வன்னி கிடைப்பது இல்லை இல்லையா? இதுதான் சொல்லப்படுகிறது. அந்த துளைக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவன் ஏறலாகும் என்பது. அப்படி மலர் தொடுத்து அவனுக்கு போட்டு விட்டால் விண்ணுலகம் உனக்கு காத்திருக்கிறது. தேவலோகம் மோட்ச சாம்ராஜ்யம் உனக்கு சர்வ ஈசியாக கிடைத்துவிடும். இதற்கு நீ தவம் செய்ய வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், உணவை விடுக்க வேண்டாம், மனைவி மக்களை விட வேண்டாம், இதனை செய்துவிடு என்று சொல்லுகிறது. நாம நினைக்கலாம், என்னடா இந்த கோயில் வாசப்படியில் தான் வித்துக்கிட்டு இருக்கிறாளே, அவதான் கட்டி விற்கிறாளே, அதுல ஒரு மனம் வாங்கி உண்டி போட்டா என்ன? இதற்கு போய் நாம ஒரு செடியில போய் நாம பூ பறிச்சு செடி இருக்கிற இடத்த தேடணும். நம்ம வீட்டுல செடியா இருக்கு இல்ல? செடி வைக்கிறாப்புல இடம் இருந்தா அத ஒரு ரூமா கட்டி அதை வாடகைக்கு விட்டுடலாமே இல்லையா? திண்ணை கூட இன்னைக்கு விட மாட்டேங்கிறானே, அதையும் அடைச்சி அதையும் ஒரு வாடகைக்கு விட்டுறானே. வாரியார் சாமி தான் மற்றொரு சமயத்துல சொல்லும் போது சொன்னார், இந்த வாடகை வீட்டுல இருக்கிறானே அவன் பண்ற பாவம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்காரனுக்கு வந்து சேரும் அப்படின்னு. இன்னொன்னு, இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவன் என்ன சொல்ல, வாரியார் சொன்னதை சொல்றேன், ஒரு இப்ப நீங்க வந்து என்னடா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டுறாங்க. எந்த வீட்டுல நாம குடியிருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செய்யற பாவம் எல்லாம் அங்க அந்த வீட்டுக்கு போய் நாம சேர்ந்தோம்னா அதுவும் நமக்கு சேருமோ என்று சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். அப்படி சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல புத்தியோட இருக்கிறவன் சில பேர் சில வீட்டுக்கு போய் சேர்ந்தவுடனே புத்தி மாறி போகும். என்னுடைய நண்பர்ல ஒருத்தர், நான் அடிக்கடி சொன்னேன், நீ சொந்த வீட்டை விட்டு நீ வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுல இருந்து உன்னுடைய புத்தி மாறி போச்சு அப்படின்னு. அதனால நம்ம வீட்டுல சரியா இருக்கு இல்ல, கோயில் வாசப்படி இல்ல விக்கிறா வாங்கி சாத்தி பிடலாம் நினைக்கலாம், கிடையாது. புக்ம விதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த விதிப்படி நாம புட்பத்தை எடுக்காவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம அதை கையாடுறதுக்கு நாம முயற்சி செய்வோம். தெருவில் விற்கிற பூவோ அல்லது கோயில் வாசப்புடியில் விற்கிற பூவோ தூயது என்று நாம எண்ணிவிடக்கூடாது. ஆமா, அதனால அது கிடைச்சது, அந்த தூய மலர் கிடைச்சதுன்னா அதை சாத்தி விடுறதுதான்
நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யம் கிடைப்பதற்கு வழி. இந்த கோயில் வாசப்பள்ள இந்த பூ கட்டுறவங்கெல்லாம் எப்ப குளிச்சாங்க? தினம் குளிச்சாங்களா தெரியுமா? அவங்க தூய நிலையில இருந்து அதை கட்டுறாங்களா தெரியுமா? அது தேவைதானா நமக்கு இல்லையா? ஆமா, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணுமே ஆனால் கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு விடும்.

விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு. நம்ம நாட்டுல இருக்கிற ரொம்ப பேர் கோயிலுக்கு கொடுத்த எண்ணெயை திருண்ண வந்தான் போலுக்கு நம்ம நாட்டுல இப்ப ரொம்ப பேர். ஆனாதான் ஞானமே இல்லாமல் போய்விட்டது. பொதுவாக கடவுள் ஞானமே இல்லாமல் போய்விட்டது என்று நான் கணிக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு அளவு சொல்லிக் கொண்டு போன நாவுக்கரசர் விளக்கினால் பெற்ற இன்பம் எடுக்கையில் பதித்தியாகும். கோயில கூட்டினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத போல 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும் கோயில தண்ணியை விட்டு தடுப்பு கட்டினால கூட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டார். துளக்கில் நல் மல தொடுத்தல் தூயவன் ஏறலாகும். மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா நல்ல மலரை தொடுத்து ஆண்டவனுக்கு கொடுத்து விடு. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு விளக்கு போட்டு. இதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் அல்லது பயன் என்பதை பாட்டினுடைய ஈட்டில சொன்னார். இப்ப கடைசி வரியில என்ன சொல்றார், அழப்பில அப்படின்னு ஒண்ணு சொன்னார். கோயிலுக்கு நீ பாட்டு சொல்லிவிட்டால் ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது. கோயிலுக்கு பாட்டு சொல்லுவானா?

இதுதான் மாயா மாவளவுக்கு உள்ள சுரம்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா கடவுளுக்கு பாட்டு சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டான். துட்டுக்குத்தான் பாட்டு பாடுவான். ஆமா, புகழுக்கு பாடுவான், துட்டுக்கு பாடுவான். கடவுளுக்கா பாடுவான்? பாடவே மாட்டான். பாடுறவன நான் பார்த்த

தானே எழுதி வச்சாருன்னு சில பேர் நினைக்கிறாங்க. கிடையாது, பட்டா நிலம் அவருக்கு சொந்தம், வித்து விடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனா அதை அப்படியே தர்மத்துக்கு எழுதி வச்சார் அவர். அதை நல்லா ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். ஆமா, அவர்தான் என்னை இந்த நெறிப்படுத்தியவர். அவர் கோயிலுக்கு போனார்னா பாடாமல் வரவே மாட்டார். அவர் சொன்னார் என்ன, சாமிநாதன் நீ காசுக்கு மாத்திரம் பாடாதரா, தினம் கோயிலுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அவர் பழைய காலத்து இன்டர்மீடியேட் அவர், அவர் கையெழுத்தே ஆங்கிலம் தான். தமிழ்ல அருணந்த தம்பரான் போட மாட்டார், ஆங்கிலத்தில் தான் அருணந்த தம்பரான் கைத்து போடுவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், கோயிலுக்கு போனீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணு சாமி கிட்ட, அதுதான் நல்லது உனக்கு அப்படின்னு. அவர் சொன்னதையும் கேட்டேன், பாட்டையும் படித்தேன், ஒரு நாள் கூட நான் ஓயறதில்லை. ஆமா, எவ்வளவு ஜுரமா இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் நேர கோயில் வாசப்படியில் போய் நின்று ஒரு பாட்டாவது சொல்லிவிட்டுத்தான் வருவேன். ஒரு காலத்துல 150 பாட்டு 200 பாட்டு சொன்னேன். இப்பொழுது கொஞ்சம் வேலை மிகுதி, கடமை மிகுதி ஆனதுனால 20 பாட்டு 30 பாட்டு நிச்சயமாக சொல்லுவேன். இன்று கூட கந்தசாமி கோயில் இருக்கிற சிவலிங்கத்திட்ட போய் 20 பாட்டு சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். சொல்ல தவறதே இல்லை. அப்படி நீ சொல்லிவிட்டே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட, அவனுடைய அருள் கொடுப்பதற்கு அளவே கிடையாது என்று சட்டம் சொல்லுகிறார். அப்ப இத நாம செய்யலாம் அல்லவா? ஐயா, யாராருக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் அல்லவா? இதுதான் தேவாரத்தில் வருகிற சைவ சமய சட்டம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். மீண்டும் ஒரு தடவை அந்த பாட்டை நான் பாடி விடுவேனாக.

இந்த தேவார பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது, கோயிலுக்கு போய் பாட்டு பாடு. அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறேன், கோயிலுக்கு போய் பாட்டு சொல்ல முடியாவிட்டாலும் நமச்சிவாய மந்திரத்தையாவது கொஞ்சம் நீட்டி சொல். எழுத்தை நீட்டினால் இசை தானே வரும். முருகா நமச்சிவாயம், இது எழுத்து. நமச்சிவாய அப்படின்னு வாவை நீட்டினால் வணக்கம், வாவை நீட்டினால் இசை தானே வரும், அவ்வளவுதான் அல்லவா? ஆமா. கோயிலுக்கு போய் நாம அப்படி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய என்று நீட்டி விட்டமே ஆனால் எல்லா கூப்பிடுற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பான். ஆமா, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு சொன்ன பெரியவர் அப்படித்தான் சொன்னார், நீ போய் கூப்பிடு, அவன் ஏனென்று கேட்பான். உனக்கு வேண்டியதை கேட்டு விடு, தேவார புத்தகத்தை புரட்டி விடு. உன்னுடைய அந்த ஏட்டை நீ புரட்டி பார்த்தால் உன்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான். உனக்கு என்ன தேவை என்று எனக்கு சொன்ன பெரியவராகத்தான் சொன்னார். தேவார புத்தகத்தை நீ புரட்டினியா, புரட்டினியானால் நீ ஏட்ட புரட்டினா உன்னுடைய ஏட்டு இருக்குல்ல, நம்ம ஏடு ஒன்று இருக்குல்ல, அந்த ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான் இவன்.

எனக்கு என்ன தேவை என்று. அதை நினைத்துத்தான் ஒரு நாள் கூட தேவார புத்தகத்தை புரட்டி பார்ப்பது நான் தவறுவதே கிடையாது. நான் என்னுடைய சொந்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அது அந்த நன்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா என் வீட்டுல இருக்க புத்தகத்தை பாத்தீங்கன்னா சம்பந்தர் தேவாரத்தை எத்தனை தடவை படித்திருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு நாட்டுக்கூட்ட நகரத்தார் அப்படி எழுதி வைப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னைக்கு கேள்விப்பட்டனோ அன்னையிலிருந்து நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். இப்ப சம்பந்தர் தேவாரம்னா கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல புரட்டி புரட்டி புரட்டி படித்திருக்கிறேன். அப்பர் தேவாரம்னா 60 தடவைக்கு மேல, சுந்தரம் சொன்னா 100 கணக்கானதுக்கு மேல, திருவாசகம்னா 100 கணக்கானதுக்கு மேல. அப்படி ஏற்றை நான் இதை புரட்டும் போது அவன் புரட்டுகிறான் என்று சொன்னதை நான் நம்பித்தான் செய்கிறேன். நம்பிக்கைதான் நடராஜா இல்லவா? ஆமா என்று சொல்லி ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருக்கும் பொழுது ஒரு பெரியவரிடம் ஊவர் பாடலை அவன் கேட்டு மகிழ்ந்தான். இது எங்கே இருக்கிறது என்று தேடினான். பறையறவிக்க சொன்னான் நாடு பூரா. சோழ நாடு பூரா பறைவரைக்கப்பட்டது. தேவாரம் என்ற ஒரு நூல் எங்கே இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு உரியது, அதனை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்று பறையறவிக்க சொன்னான். ஏட்டு வடிவத்தில் அது கிடைக்கவில்லை. சில தமிழ் பெரியவர்கள்ட்ட அது மனதிலே மன ஏட்டிலே எழுதி வைத்திருந்தார்கள். ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் என்று பெயர். ராஜராஜ சோழன் என்ற பெயரை கொடுத்தவர்கள் தில்லைவாழந்தனர்கள் என்று நான் படிக்கிறேன். சண்டையில் மிக கட்டிக்காரன், ஆனால் அவருக்கு ராஜராஜன் என்று பட்டம் கொடுத்தார் என்று படித்ததாக நினைவு. அவனுக்கு பெயர் சிவபாத சேகரன் என்று பெயர். இதை என்ன பண்ணார்கள் சில தமிழ் பெரியவர்கள், தனக்கு தெரிந்த பாட்டை ராஜராஜ சோழனிடம் சொல்லலாம் என்று சென்றார்கள். சென்று சொன்னார்கள், யாரோ தேவாரம் தெரியும் என்று சில தமிழிசை வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்ப்பதற்கு என்று சொன்னான் சேவகன். வரச்சும் ஐயா, எனக்கு ஏட்டுச்சுவடி இல்லை. எங்க பெரியவர்கள் பாடிக்கொண்டிருந்ததை ஒரு பதியும் எனக்கு தெரியும். நான் தில்லையில் இருந்து வருகிறேன் என்று சொன்னான். தில்லையா? அது எங்க இருக்கிறதுன்னு கேட்டான். சிதம்பரத்திற்குத்தான் தில்லை என்று பெயர் என்று சொன்னார் அந்த பெரியவர். அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். எனக்கு ஒரு 10 பாடல் கொண்ட ஒரு பதிகம் தெரியும். பதிகம் என்று அதற்கு பெயர். ஓஹோ, அப்படியா? பதிகத்தை சொல்லலாமா

சோறு என்பது நாம் சாப்பிடுறோமே அரிசி சாதம், இதற்கு சோறு என்று பெயர். இம்மையே தரும் சோறும் கூரையும். இப்போ வீட்டுல நம்ம சோத்து பருக்கேன்னு கூட சொல்லு. இப்ப நாம அப்படின்னா சொல்றது இல்லை, நாம எல்லாம் வேற சொல்லு. ரைஸ் ஆங்கிலத்துல சொன்னா தான் நமக்கு இப்ப திருப்தி.

0: ஆக அன்னம் என்று அதற்கு பேர். அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிதம்பரம். சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவும் போது பாத்தீங்கன்னா அன்னக்கொடி ஏற்றிடுவாங்க கோயில். ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சத்திரம் தான் மிகுதி. சிதம்பரத்துக்கு போய் சோத்துக்கு திண்டாண்ணாங்கிற வரலாறே கிடையாது. எப்போ அப்போ அது அன்னம்பாலிக்கும். இந்த அன்னம் என்பது சோறு. இந்த அன்னம் பாத்தனும் இல்ல அந்த சோறும் கிடைக்கும். மோட்ட சாம்ராஜ்யத்துக்கும் சோறு என்று பேர் உண்டு. அதனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், சோறுட்டு சோறு பெற்றார் அப்படின்பார். இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான் என்று சொல்லுவார். சோறுட்டு சோறு பெற்றார், மோட்ட சாம்ராஜ்யத்திற்கும் சோறு என்று பேர். இப்ப அன்னம் பாலிக்கும்னு சொன்னா இந்த சோறு மாத்திரம் இல்ல, அந்த சோறையும் கொடுக்கும் என்று பொருள் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நான் ஒரு காலத்துல சோத்துக்குத்தான் சிதம்பரத்துக்கு போனேன், படிப்பதற்கு போனேன், சோறு வேண்டும் என்று ஒருவரிடம் கேட்டேன். 4 ஆண்டு உனக்கு சோறு போடுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒண்ணு, 1 ஆண்டு கூட நீ பயிலாக கூடாது அப்படி இருந்தீங்கன்னா 4 வருஷம் போடுறேன். தென் சாப்பிட்ட அப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். தில்லை என்பதுதான் ஊர் பேர், சிற்றம்பலம் என்பது கோயில் பேர். ஒன்னம் பாலிக்கும், ஒன்னு வேணுமா கிடைக்கும், சோறு வேணுமா கிடைக்கும், எது வேண்டுமானாலும் கேட்டுவிடு, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். என் அன்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோய் பிறவியே. இந்த நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா என்று அவர் வருந்துகிறார் என்று அமைந்திருக்கிறது இந்த திருப்பதியம், இந்த திருப்பாடல். இதனுடைய அப்பர் திருப்பாடல் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் என்று பாடி காட்டினான் அந்த இசை புலவன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு தலைச்சங்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2ஆம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இவர் புறப்படுகின்ற பொழுது அப்பொழுது அடுத்த தலையாத்திரை இரண்டாவது முறையாக திருப்பதிக்கு அறிந்தருள்கிறார். இரண்டாவது முறையாக அப்படி அறிந்துள்ள பொழுது அப்பா கூடவே வர்றாங்க. அப்பா என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, குழந்தை வந்து ஞானம் பெற்றுட்டா கூட குழந்தை குழந்தை தானே, அப்பாவுக்கு புள்ள தானே. அது மாதிரி வயது வந்து ஞானம் பெற்று எல்லாம் இருந்தாலும் கூட அப்பா வகையில இது மூணு வயசு குழந்தை தானே. அதனால என்னன்னா, அப்படி கொஞ்சம் தூரம் போவாராம். போனோடனே, தம்பி தூக்கிட்டுமா தூக்கிட்டுமா, வேணாம்ப்பா ஏன்ப்பா தூக்கிவார். தோல்லையே போயிருக்கு, தாத்தா ஊருக்கு போகும்போது தோல்ல போச்சு. ஏ சார், இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சார், எப்படி கண்டுபிடிச்சார்? ஞான சம்பந்தர் திருநெல்வேலி பள்ளிக்கு தாத்தா ஊருக்கு கூப்பிட்டாங்க, போறார். போன தோல்ல தான் போனார், அப்பா தோல்ல போனார். யார் சொன்னார் சிலதெல்லாம்? ஆமாமா, இப்போ பட்டதுக்கெல்லாம் பொறுத்து வந்து பார்க்குறேன். எங்கள் சமயம்னா அவ்வளோ கில்லு கிடையா, இதுவும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம், இப்போ பார்த்துருவோம், ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இப்பொழுது அப்பா தோல்ல போகிறார். அப்பா தோல்ல போகின்ற பொழுது போயிட்டே இருக்கும்போது, சின்ன பிள்ளை தானே இது, ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்து தோடு செய்யன்னு பாடினாலும் கூட தான் அப்பாட்ட பேசும்போது சாதாரணமாக தானே இருக்கு அப்படின்றது. நனிப்பள்ளி எவ்வளோ தூரம் அப்பா, நீ ஒன்று பார்த்த பிறகு அதை பாரு, அது சோலையெல்லாம் மரமெல்லாம் தெரியுதே அதுதான். அப்படியா பாட ஆரம்பிச்சுட்டு, பாட ஆரம்பிச்சதை தவிர எங்கேருந்து பாட ஆரம்பிச்சு, கீழே உட்காந்து கூட இல்லை, அப்பா தோல் இருந்தபடியே பாடுது. சிவ சிவ எது இப்போ மூர்த்திகள் பாடினாங்களே அந்த பதிகத்தை. அதனால்

0: சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை தமர நகர்தான். இந்த மாதிரி பரவிச்ச பார்த்தா அந்த இவருடைய அந்த சின்ன குழந்தை தான். அந்த அப்படியே தோல்ல இருந்து பார்க்கும்போது காரைகள் கூகை முல்லை காலவாகை ஈகை படர் தொடர்கள் தொடரி கள்ளி கவினி. இந்த காரைச்செடி முள்ளுச்செடி இது மாதிரி சாதாரண இந்த ரொம்ப கடுமையான வெயில் நிலங்கள்ல இருப்பாரு, சகாரா பாலைவனம் தார் பாலைவனம்னு சொல்றமே அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற அந்த செடிகளா பட்டிருக்கு இவருக்கு கண்ணப்பட்டிருக்கு. இந்த சின்ன குழந்தைக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கு, செடியெல்லாம் இந்த செடியெல்லாம் இதெல்லாம் இருக்கும்படியான இந்த நகர் தான் அப்படின்னா. காரைகள் கூகை முள்ளி பம்பை இது மாதிரி இருக்கிற செடிகள்லாம் முள்ளு செடி கல் செடி எல்லாம் இருக்க இதெல்லாம் இருக்கிற இந்த சிவநகர் தான். இந்த நகரமான இருக்கிற நனிவள்ளி இருக்கு அதுதான் சிவன் மேய சோலை நகர் தான். தேரைகள் ஆரை சாயம் இடி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேலி வைகும் நனி பள்ளி போலும் நமர்கள். அந்த நமர்கள்னா நமர் தான் சுற்றத்தவர், சுற்றத்தவரும் வர்றாங்க. அப்பா தோல்ல உட்கார்ந்து இருக்குது. ஓ இந்த நகர் தான் நம்முடைய திருநனி பள்ளியா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோல்ல உட்காந்துட்டு போ. இப்படி சொன்ன அந்த முதல் பாட்டு நினைக்கிட்டேன். அந்த அந்த பகுதி கொஞ்சம் மேட்டு பகுதி அதுவும் கொஞ்சம் வெயில் பட்டு பாலை நில பகுதி போல இருக்கு அந்த அந்த அந்த பாட்டினுடைய வர்ணனை. ஆனா ரெண்டாவது பாட்டுலாம் அப்படி இல்லை பாருங்க. சடை இடை புக்கொடுங்கி உள தங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கன்னி அயரே இடை இடை வைத்ததொக்கும் மலர் சொத்து மாலை இறைவன் இடங்கொள் பதிதான். இந்த ரெண்டு வரையும் அப்படியே இறைவனை பற்றியது. இறைவன் எப்படி வச்சிருக்கானா சடையில வச்சிருக்கிறான். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சடைவிடை புக்கு ஒடுங்கி உள தங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கன்னியாயினர். இப்ப நமக்கெல்லாம் தலை பாரமா இருக்குன்னு சொன்னா ஐயா கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறான். இறைவனுக்கு எப்பவுமே தலை பாரம் தான். ஏன் இயல்பாகவே சடை, அதுக்கு மேல ஒரு கங்கை, அத ஒரு பிறை, இந்த பாம்பு அடிக்கடி போய் ஆசீர்வாதம் மாதிரி இப்படி இப்படி போய் நிக்கிறது இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா தலை பாவம் எப்பவுமே அவருக்கு பெரிய பாரம்தான். அதனால இவ்வளவு பாரமா இருக்கிற இடம் அந்த இடம் தடையில. அதனால அது நம்ம காரைக்காலம் யார்தான் அதை பார்த்துட்டு சொன்னாங்க சுவாமி அது மாதிரி யாருமே சொல்லல, அற்புத திருவந்தாதியில சொன்னாங்க. தாய் உள்ளம் இல்ல இந்த சின்ன பிறையா இருக்குது சாமி அது இங்க இருக்குது. இந்த பிறம் பாம்பு வேற படம் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு பயந்ததுன்னா கங்கையில விழுந்துரும் இல்லைங்களா. அதனால கங்கையில விழுந்துட்டதுன்னா கங்கையில விழுகாம மேலே ஏறிச்சுன்னா பாம்பு வேற பாக்குது. கொஞ்சம் சின்ன புள்ள ஏதோ தலையில இருக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணும் என்று பரிந்துரை செய்யறாருன்னு. பரிந்துரை அப்பவே எடுத்துருக்கு, காசு வாங்காத பரிந்துரை இல்லைங்களா. அதனால இது இந்த பிறம் போனா கங்கையில விழுந்துருமா, இந்த பிறம் வந்தா பாம்பு பிடிச்சிக்குமா, மேல சின்ன பிள்ளை கொஞ்சம் எவ்வளவோ பெரிய கருணை செய்யுது அங்க மட்டும் அந்த அந்த இடத்த கொஞ்சம் கருணை செஞ்சு அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படிலாம் வேண்டுகிறார் அற்புத திருவந்தாதியில. அதெல்லாம் 11 திருமணில் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட அந்த ரெண்டாவது பாட்டுல அது முதல் ரெண்டு மடை இடைவா அழைப்பாய் கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த பின்னிரண்டடிய மடை இடைவா அழைப்பாய முகிழ்வாய் நெறிந்து மனநாரும் நீல மலரும் நடையுடைய அன்னம் வைகு புனலம் படப்பை நனி பள்ளி போலும் நமர்கள். பின்னிருந்தடி பிடிக்கணும்னு கேட்டா காலையில சொன்ன மாதிரி மடையில் வாழைப்பாய அது மாதிரி மடையிடை வாழைப்பாய முகிழ்வாய் நெறிந்து மனநாரும் நீல மலரும் அந்த அப்படியே அருமையா நீலப்பூக்கள்லாம் மலருமா அப்படிப்பட்ட அருமையாக இருக்கிற வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருநனி பள்ளிங்கிற முதல் பாட்டுல என்ன சொன்னார் இந்த கள்ளி பம்பை சூறை அது போற முள்ளுச்செடி எல்லாம் இருக்கும்படியான நனி பள்ளினர். இப்ப என்ன சொல்லுகிற வாழை பாய வயல்கள் சூழ இப்படி எல்லாம் இருக்கிற பள்ளி நனி பள்ளிங்கிற இந்த குறிப்பை வைத்துக் கொண்டுதான் பிற்காலத்துல பாலையை நீதலாக பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பிகள் பாடினார். அப்போ பாலையை நீதலாக பாடினார்னா எந்த பாலையை, தார் பாலைவனத்தை சகார பாலைவனத்தையா அல்ல. திருநனி பள்ளி இவர் சொல்லுவதற்கு முன்னே முதல்ல பார்த்தவன என்ன பாடியிருக்கார் முள்ளுச்செடி கள்ளுச்செடியெல்லாம் இருக்கிறதா பாடினார். அடுத்த பாட்டுல என்ன பாடுற ரொம்ப அருமையா வயல் சூழ்ந்ததா பாடுறார். எனவே ஞான சம்பந்த பெருமான் எழுந்தொருளுகின்ற பொழுது பாலையாயிருந்த நிலம் பின்னர் அது நெய்தலாக நல்ல வளமுடையதாக ஆயிற்று என்று பாடினார். யூகம், யூகம் பதிவுத்தினால. ஆனால் சேக்கிரார் பெருமான் அது அப்படி குறிக்கல, குறிக்கல. எதை இந்த பாலையை நெய்தலாக்கிறதுன்னு குறிக்கல. 14 சாஸ்திரத்துல திருக்கல்ட்டுப்படியாருன்னு ஒரு நூல், திருக்கல்ட்டுப்படியாருன்னு அதுலேதான் ஏத்துக்கிட்டாங்க. பாலை நெய்தல் பாடியதும், பாம்புடைய பாடியதும், காலனி அன்று ஏவி கராங்கொண்ட பாலம் மரணம் தவித்ததும், நம்போல் நந்தம் கரணம் போல் அல்லாமைதான் என்று பின்னால் வந்து திருக்கல்ட்டு ஞான நூல்கள்லாம் சொல்லப்படுது. நம்பியாண்டார் என்று சொல்றார். சேக்கிரார் மட்டும் அதை அப்படி அப்படி சொல்ல பாலை நெய்தலாக ஆக்கியதுன்னு சொல்றாரு. இது மனசுல வச்சுக்கணும். அப்ப பாலையை நெய்தலாக்கியது என்று நம்பியாண்டார் நம்பிகள் வெளிப்படையாக சொன்னது போல, பின் வந்த ஞான நூல்கள் வெளிப்படையாக சொன்னது போல, சேக்கிரார் பெருமான் அந்த பகுதியை பாலை நெய்தல் ஆக்கியது என்று சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படி போகுதுங்களா? இது ஒரு இது ஒரு இடம் அப்படி ஒரு மனசுல நம்ம நினைக்கிறோம். தொகை தொகை வகை விரியன பாடினார். தொகை நூல் திருத்தொண்ட தொகை, வகை நூல் நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி, விரி நூல் பெரிய பிராணம். அப்படி அருமையா பண்ணது பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த இலக்கியங்களுக்கும் கிடையாதுன்னு இருக்கிற தமிழ் இலக்கியங்கள்ல பெருங்காப்பியங்களாக சொல்லப்படுகிற எல்ல சிந்தாமணியா இருக்கட்டும், ஜீவிதம் மற்றும் காலில் சொன்ன பாருங்க, எந்த கம்பரமயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தா தொகை வகை விரி என்ற பாங்கில எந்த பெருங்காப்பியும் இல்லை. நம்முடைய பெரிய புராணம் ஒன்றுதா. தொகை திருத்தொண்ட தொகை, வகை நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி, விரி பெரிய புராணம். பல தனித்தன்மைகள். இன்னைக்கு தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணம் என்று ஒரு எம்பில் பண்ணலாம், எம்பில் பண்ணலாம். ஒரு நாதியும் இல்லையே, ஒரு நாதியும் இல்லையே, எடுக்க மாட்டேன். தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணத்திற்குரிய இடம் என்று எழுதலாம். அதாவது பெண்பாளாடு எம்இஎல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எம்பில்லாம் போகலாம். இப்ப எல்லாரும் போகலாம், பிஹெச்டி எல்லாம் போகலாம். இந்த எம்பில் பிஹெச்டி பண்றவங்க நல்ல சமய இலக்கிய தெரிஞ்சு, நாங்க அப்படிதான் செஞ்சோம், திருப்பணந்தால் அப்படிதான் சொல்லி வச்சு எழுத்துது அல்லவா. 35-38 பேர் எம்பில் எழுதுனான். எம்பில போய் இதப்பா எங்க கல்லூரிக்கு வந்தீங்கன்னா நான் சமயம் தான் கொடுப்பேன், மற்ற இலக்கியம் கொடுக்க மாட்டேன். ஒன்னும் என்னையும் சொல்லுவோம், வெளியே இருக்குவேன், ஏன்டா போய் போய் சித்தாந்தத்தை எடுத்துக்கிற அறுப்பலடாமா அவன் சொன்னா சொல்லிட்டு போலாம், கவலைப்படாது. என்னையும் சொல்லுவான், உன்னையும் சொல்லுவான், நான் கவலைப்படலை. இல்லை வேற எங்கேயா நீ ஜமால் முகமது போ, அல்லது எங்க வேற எங்கேயாவது போ, எங்க கிட்ட வந்தீங்கன்னா அப்படிதான் கொடுப்போம். ரெண்டு நல்ல இலக்கியங்களா ஆராயலாமே அல்லவா. தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணத்திற்குரிய இடம் இன்னைக்கு எந்த யூனிவர்சிட்டி இந்த வரைக்கும் எடுக்கல. எடுத்து எழுதலாமையா? நாங்க பொய்யா புலவு சொல்றோம், எடுத்து ஒத்துப்பாரு. எந்த இலக்கியத்துக்கு இந்த மாதிரி இருக்கு? தொகை வகை விரி பெரிய புராணம் ஒன்றுதான், ஒன்றுதான். முருகா முருகா. அதனால இந்த பாலை நீதல் பாடியது என்பதை வந்து வகை நூல் குறித்தும் கூட, பின்வந்த ஞான நூல்கள் குறித்தும் கூட சேக்கிரார் பெருமான் அதை அப்படி விட்டுவிட்டார். அவருடைய திருவுள்ளம் யாதோ யாதோ, அதுக்கு மேல போகக்கூடாது. எதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஞானசம்பந்தருடைய ஆணை. சில சமய கருத்துக்களை ரொம்ப சோதிக்காதரா, ஓரளவு நிறுத்திக்கணும். ஆமா, ஏன்னு கேட்டா நம்பியாண்டார் நம்பிகளுக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு இல்லை, செழிக்கிறாருக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு இல்லை. சரிங்களா? நீ போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒத்து நோக்கி வரியான்னு சொன்னார் விட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன மூளை இருக்கு? மக்கு பேல இப்படி இருக்குன்னு சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கு மேல போவாதப்பா, அவ்வளவுதான். விளங்குது இல்லவா? அதோட எனவே இப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்துல மற்ற பாடலாம் அமைந்திருக்கிறது இல்லைங்களா? நிறைவாக ஒரு பாடல். அந்த பாடல் என்ன கேட்டா, அதுலதான் ரொம்ப எல்லாரும் சொல்றது, கடல் வரை ஓதம் மல்கு கழி காணல் பானல் கமல் காடி என்று கருத, பணு பொருளாறு காலம் உலதாக வைத்த பதியான ஞான முனிவன். சீர்காழி இருக்கிற இந்த ஞான சம்பந்தன் ஆகிய நான் இடுபரணி ஒன்ற அத்தர். இங்கதான் முக்கியம். ஐயா தோல் மேல இருந்து பாடியதுன்னு சொன்னீங்களா, அப்பா தோல் மேல உட்காந்து பாடினான்னு சொன்னீங்களே, எங்க பாத்தீங்க நீங்க? எங்க நூற்றாண்டுல? 20ஆம் நூற்றாண்டுல தான் நான் இருக்கேன். 7ஆம் நூற்றாண்டுல எங்க நான் பார்த்தேன்? பார்க்கல. பதிகத்தில் இருக்குன்னு, பதிகத்தில் இருக்கு. என்ன எழுதுற பாருங்க, இடுபறை ஒன்ற அத்தர் பியல் வேலி இருத்தி. அத்தர்னா அப்பா, பியல்னா தோல், எங்க அப்பா தோளில் இருந்து என்று யார் பாடுகிறார்? ஞான சம்பந்தரே பாடுகிறார். அத்தற்பியல் மேல் இருந்தி இசையால் உரைத்த பணுவல், இந்த பதிகத்தை நான் அப்படி பாடினேன் என்று அவரே சொல்லுகிறார். அதனால் நடுவீரல் ஆளும் எந்த நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதி. இந்த திருநனி பள்ளிக்கு நீங்க போய் வழிபாடு செய்தாதான் வினை நீங்கும் அர்த்தம் அல்ல. திருநனி பள்ளி திருநனி பள்ளின்னு மனதால் நினைங்க, வினை நீங்கும். சாமி வினை நீங்கும்ங்கிறீங்க, அது ஆணை நமது என்ன? இப்படி இந்த ஆணை நமதுங்கிற சொல்லை வைத்து பாடிய பதியங்கள் ஐந்து. ஞான சம்பந்தர் இது ஒண்ணும் ஆணை நமது, இதான் முதல் பதியம். நாம எப்ப பார்த்தாலும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கு, எது? தேனமர் போலில் வளாலை விலை சென்னல் துண்ணி வளர் சம்பொன் எங்கும் நெகிழ, நான் முகநாதியாய பிரமாபுரத்து யார் மறையான ஞான முனிவன், தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த மாதிரி ஆணை நமதே என்று பாடுகிற ஒரு வழக்கு ஞான சமுதிரத்தான் இருக்கு. ஆணைமதுன்னா நிச்சய சத்தியம் போ அப்படின்ட்டு. ஆகவே நனிபள்ளி என்ற பதியை நீங்க எண்ணினாலே வினை நீங்கும் ஆணை நமது. அது போல வெயிறு தோழிபங்கம் என்பதை பாடினாலே, ஐயா எனக்கு மூணாவது சுத்து ஏழ நாட்டான், இதுல நிச்சயமா எல்லா ஜோசியரும் சொல்லிவிட்டாருங்க, அதனால எதுவும் இருக்கேன். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், கவலைப்படாத மூணாம் சுத்து, இன்னொரு மூணாம் சுத்த பார்ப்பாரு என்ன ஏன் சாமி அவ்வளவு தூரம் ஆட கவலையப்படாது. அல்ல, அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதி. அதனாலதான் திருமுறைகளை ஓதணுங்கிறது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சில பல பயன்கள் இம்மை பயன். இன்னைக்கு மேல மோட்சம் கிடைக்கிட்டது இது இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் சரிங்களா. இந்த பிரிவில் என்னையா பயன்னாரு, ஐயா எனக்கு சுக்கரன் வக்கரமா இருக்குது உக்கரமாவும் இருக்கு சரிங்களா, அப்புறம் வந்து ஒரே கிரகத்துல எல்லாம் நாலஞ்சு இருந்துக்கிட்டு என்ன பிராணம் எடுத்துக்குது ஜோசியரை பார்த்தா அப்படி இருக்குன்னாரு. கவலையே படாத வேயிறு தோழிப்பங்கன் படி. ஆனால் காலையில சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் பத்து நாள் படிச்சுட்டு, நானும் வேயிறு தோழிப்பங்கன் படிச்சேன் சார், ஒன்றும் நடக்கலைங்க, முன்ன இருந்த சிரமம் அப்படியே இருக்குன்னு. ஏன் நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான், அப்படி சொன்ன மாதிரி என்ன என்ன எப்படி படிச்சீங்கன்னாரு. நான் நீ சொன்ன மாதிரி தான் படித்தேன், பத்து பாட்டையும் படிச்சிருக்கேன், எல்லாம் நெற்றுங்க, அவ்வளவும் நெற்று தொடங்கினா வேகிறு தொழிப்பங்கன் ஆணை நமதே வரைக்கும் அப்படியே புல்ஸ்டாப் வரைக்கும் போவேன். அது மட்டும் அந்த பாட்டில் சொன்ன மாதிரி இருக்கணுமே, அதை செஞ்சீங்களோ என்னாரு. என்ன சொன்னீங்க பாட்டில்? ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று சொல்றாரு, முன்னு ரெண்டடி சரியா வச்சிங்களா? வேகிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல அணிந்து, முடியில் அணிந்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்னது அணிந்தார்? என் உடமே புகுந்த அதனால், அப்படிப்பட்ட இறைவனை உள்ளத்திலேயே எழுந்துருளி வைத்து இதை பாடணும்னு. என்னைக்காவது இந்த உள்ளத்துல எழுந்துருளி வச்சிய இல்லீங்க என்ன பின்னபுறம்? அப்போ உடமே புகுந்த அதனால் அந்த பதியம் படிக்கும் போது தன்னை மறந்து அம்மையப்பர் அப்படி உள்ளத்திலேயே இருக்குமாறு பாவித்து கொண்டு படிக்கும். படிச்சா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி இரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவி. எனவே பாட்டு பொய்யல்ல, பாட்டுல இருக்கிற அனுபவம் நமக்கு சரியா வர்றதில்ல. உளமே பூந்ததனால் இந்த பதியத்தை படிக்கும் போது அம்மையப்பர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உணர்வோடாவது படிக்கிறோமா? அப்புறம் வல்ல வல்லன்னு என்னத்த பண்றது? முருகா முருகா. அதனால இந்த ஆணை நமதே, நடுவிருள் ஆடும் என்று நனி பள்ளி உள்ள வினிகெடுதல் ஆணை நமதே என்று பாடினார். அப்போ ரெண்டு கருத்து, ஒன்று பியல் மேல் இருத்தி ஞான சம்பந்த பெருமான் வயது இது ஞானம் பெற்ற பிறகு கூட அவருக்கு இந்த அப்பாவுக்கு குழந்தை குழந்தை தான், அதனால நடந்தா கொஞ்சம் போச்சு, நடந்தா போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த குழந்தை பெற்றெடுத்தது அந்த ஞான குழந்தை எப்படி இருக்கும். அதான் நான் சொல்றது, இதை சொன்ன இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டான் நம்ம கல்லூரி பையன்லாம் இல்லைங்களா. ஒரு பாட்டு சொன்னா கேட்டுருவோம், எங்களுக்கு தெரியுமில்ல அது இப்ப எவ்வளவு வந்திருந்தா அப்படி இருக்கணும். அது போல குழந்தை, 3 வயசு குழந்தை, அது நடந்து போகுதுன்னா அது என்ன, அது கல்லி கல்லி இதெல்லாம் முள்ளெல்லாம் இருக்குது. வேணா ராஜா நான் தூக்கிறப்பா, நான் தூக்கிறப்பா, வேணாப்பா இல்ல ராஜா அப்படின்னு தூக்கிட்டார். எனவேதான் தோளில் இருந்து பாடிய பதியம் என்று சொல்ல. எனவே இந்த அருமையான பதியத்தை இங்கே இன்னும் திருநெல்வேலி பள்ளிக்கு போகல, திருநெல்வேலி பள்ளி வரப்போகுது. அது வரும்போது என்ன ஊர்னு கேட்டா திருநெல்வேலி பள்ளி தான்ப்பா, நம்ம உங்க தாத்தா ஊருப்பா அப்படின்னு சொல்றார். அப்பவே இந்த பதியம் பாடி, இந்த பதியம் பாடி மீண்டும் உள்ளே சென்றார். சென்று நேர பெருமான் முன்னில போய் பாடியிருக்கார், அந்த பதியம் கிடைக்கல. இது ஒரு நமக்கு ஊழா, அதாவது தொலைவில் போன போது பாடிய பதியம் கிடைக்குது, அந்த ஊருக்குள்ளேயே பெருமான் முன்னில போய் பாடியிருக்கார் அது கிடைக்கல. என்ன பண்றது, நம்முடைய ஊழி எத்தனையோ செய்த தீவினில் இது ஒரு தீவினை. அதனால திருநெல்வேலி பள்ளி கோவிலுக்குள்ள பாடினது கிடைக்கல. இப்ப திருநெல்வேலி பள்ளி சென்றார். சென்ற உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பாட்டியெல்லாம், பகவதியாருடைய அம்மா, அப்புறம் அவங்க தாத்தா, இன்னும் அவங்களை வேண்டியவங்கெல்லாம், இது வந்து இவர் தோல்ல தான் தூக்கி வச்சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, தலையை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் ஆடி இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை நம்ம இது அப்படி ஞானம் பெற்றதுன்னு பாடுது, அராராரா எவ்வளோ பாடுது என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை அவங்களே திருநெல்வேலி பள்ளிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்படியாக அனுபவித்து அங்கு இருக்கின்ற பொழுது என்ன செய்தார், அங்கிருந்தவாறு அம்பிகை அளித்த ஞானம் அகிலமும் உய உண்ட தம்பெரும் தகையார் நம்மை எதிர்கொண்டு நன்ன வேண்டி கும்பரும் வணங்கும் மெய்மை உயர்த்த தொண்டரோடு தம்பெரு விருப்பால் வந்தால் தலசை அந்தனர்களெல்லாம். அடுத்தார் போல பக்கத்து ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா திரு தலச்செங்காடு, அங்க இருக்கிற அந்தனர் எல்லாம் பார்த்தாங்க திருநெல்வேலி பள்ளிக்கு நம்ம பகவதி இல்ல, ஆமா அவங்க பையன் ஞானம் பெற்று வந்திருக்கார் அப்படின்னாரு. ஆமா நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார். திருத்தல தலச்செங்காட்டில் இருக்கிற அந்தனர் எல்லாம் போய் சென்று இப்படியே நம்ம ஊருக்கு எழுந்துடணும்னு கேட்டாங்களாம். திரு தலச்செங்காடு வந்தது, வந்த உடனே திருக்கோயில், வந்த உடனே திருக்கோயில் போவோம். திருக்கோயில் சென்றது, சென்று பாடுகிறது
1: திரு தலச்செங்காடு பண் காந்தாரம் பக்கம் 305. நலச்செங்கவள் குழையோ

பாடிய பிணிமல்கனோ அமார்வ பெரியோர்கள் வாழும் தலை சங்கே அடிமல்க கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே சீர் கொண்ட பாடலேர் செங்கல் வெள்ளேர் ஊர்தியேர் நேர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டர் நின்றேற்ற தார் கொண்ட நூல் பார்வ தக்கோ

கோடி தோன்றும் மாடஞ்சோல் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே சூலம் சேர்க்கையே நேர் சுண்ண வெண்ணீர் ஆடலே நீலஞ்சேர் கண்டத்தீர் நீண்ட சடை மேல் நிறைத்தீர் ஆரஞ்சேர் தங்கானல் அன்ன மன்னும் தலை சங்கி கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே நில நீரோடாகாசம் அனல் காலாயே நின்றேந்து புல நீர் விபுரங்கண்டார் பொக்கம் செய்யார் போற்றோவார் சலநீதரல்லாத தக்கோர் வாழும் தலை சங்கே நல நீர கோயிலே கோயிலாக நயஞ்சீரே அடிபுல்கு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்தோர் அனலேந்தி கொடி புல்கு மின்சாயல் உமையோர் பாகம் கூட்டே நீர் கொடி புல்கு நூல் மார்வர் புரி நூலாளர் தலை சங்கே கடி புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே திரையார்ந்த மாகடல் தோல் ஜன்னி.

தந்தனாளர் தலை சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நிறைஞ்சீரே பாயோங்கு பாம்பனு மேலானும் பைந்தாமறையானும் போயோங்கி காண்கிலார் புறம் நின்றோரார் போட்டோவார் தீயோங்கு மறையாள திகழும் செல்வ தலை சங்கே சேயோங்கு கோயிலே கோயிலாக செந்தீரே அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கிய தொலையாதங்கல தோற்ற தோற்றங்காட்டியாட்கொண்டீர் தலையானால் வேதும் தரித்தார் வாழும் தலை சங்கே சிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே நளி

0: இது திரு தலச்சங்காட்டு பதியம். முதல் இரண்டு நிலை கொஞ்சம் வேண்டும் என்றே பெருமானை ஒரு விதமா சொல்றார். எப்படி? நலச்சங்க வெண்குடையும் தோடும் பெய்து. உலகத்துல ஒன்னு ஆணா இருப்பாங்க, ஒண்ணு பெண்ணா இருப்பாங்க. அவ்விடத்துல எப்படி கேட்டா ஒரு பக்கம் கொடை இருக்குது, அது வந்து ஆண் போடுறது. இன்னொரு பக்கத்துல தோடு இருக்குது, அது பெண் போடுறது. சரி, இது மாதிரி ஒரு கோலம் இருந்ததுன்னா நீங்க பாட்டு கோயிலுக்குள்ளேயே இருக்கலாம், வெளியில எல்லாம் வர்றீங்க. வந்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏய், அந்த தோட்ட பாடுறா, அட நீ ஒண்ணு குழைய பாடுறா அப்படிங்கிறாங்க. இப்படி மற்றவர்கள் எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஏளனம் செய்யும் போன்ற அந்த கோலத்தை வச்சிருக்கீங்க. சரி, அது போட்டோம். நால் வேதம் சொல சங்க இல்லாது என்றார். எங்க போனாலும் சரி, வாயில அந்த வேதத்தை சொல்லிட்டே போறது. இது யாரா இருந்தார்? எப்பார்த்தாலும் நச நசன்னு எதோ போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றார். எந்த பேர் சொல்றாங்க? இப்படி யார் எதை சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம, கோலத்தாலும் கவலைப்படுவதில்லை, நான் வாயினால சொல்லிட்டு இருந்தாலையும் கவலைப்படுறதில்லை. இப்படிலாம் இருக்கீங்களே, இருக்கிறீர்களே. சுடுகாடல்லால் கருதீர். சரி, அது தங்குற இடமாவது கொஞ்சம் எங்க சிவகாசிக்கு வந்துடக்கூடாதா? நாங்க அருமையா இப்ப இத்தனை பேரும் ஒருத்தர் நான் வந்தது, ஐயா நம்ம வீட்டுல இருக்கலாமே, நம்ம வீட்டுல இருக்கலாமே, நம்ம வீட்டுல இருக்கலாமேன்னு சொல்லுவோம்ல. இல்ல வேண்டாம், அருமையா ஒரு கோயில் கட்டி இப்பருக்கு பாருங்க, இந்த மாதிரி வச்சு அமைத்து கொடுத்துருவாங்களே. நீங்க சுடுகாடுலயே போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம்? சுடுகாடல்லால் கருவி குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர் சொல்கோலை குயிலாலும் தலைச்செங்க கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. நல்ல வேலை பாதெல்லாம் விட்டுட்டு திருச்செலுங்கார் திரு தலைச்செங்காட்டில் இருக்கிற கோயில்ல உரிய இடமா கொண்டீங்க, அது வரைக்கும் நல்லது சுவாமி என்று சொல்லி ஞானசம்பந்தர் விண்ணப்பித்துக் கொள்கிறார். அந்த கோயிலை பற்றி வருகிற கருத்துக்களை நான்காவது வரியில மட்டுமே சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அதை மட்டும் ஒரு தொகுத்தீங்கன்னா அந்த கோயில் எப்படிப்பட்டது, திருச்செங்கா திரு தலைச்செங்காட்டு கோயில் எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். நான்காவது வரியா பார்த்தா நல்லது. வருங்க அடுத்ததுல, அணிமல்கு கோயில். அணி அணினா அழகுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கோவில்னா எப்படி அழகா இருக்கணுமோ அவ்வளவு அழகும் பொருந்தியதான் திருத்தலத்தாங்கட்டு கோவில். சரி, ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. அடுத்த பாட்டுல ஏர். இப்ப ஏர்னு என்ன தெரியுது? ஏன்னா நாங்க என்ன பொதுவாக சொல்லணும்னு கேட்டா ஏர்னால அழகு, அழகுன்னா அழகுதான் அப்படி சொல்லுவோம். ஐயா, அந்த அழகு என்பதற்கும் ஏர் என்பதற்கு வேற்றுமை தெரியுமா? தெரியாது, தெரியாது. அது இனிமேலாம் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்துலதான் இருக்குது இந்த ஏருங்கிற சொல். அந்த இடத்துலதான் ஏர் எழில் ரெண்டு சொல்லு இருக்கு. நாங்க ஏறினால எழில்னு சொல்றோம், எழில்னா ஏர்னு சொல்றோம். உழங்கணும் மக்கள் மக்கள் முதலம் பெறுதானே, அவ்வளவு அளவுக்கு
1: ஏறுகொண்ட
0: பொய் ஏறுகொண்டேன்னு இருக்கு. அதுக்கு என்ன பொருள்? இப்ப எல்லா யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரையே படிக்க வேணான்ட்டான், வெறும் மூலம் மட்டும் படிச்சா போதும் தான். ஏன் தப்பித்தவரி உர படிச்சுட்டா அறிவு வளர்ந்துருமே, அறிவு வளர்ந்த நாடு சமுதாயம் வளர்ந்துருமே. வளரக்கூடாதுன்னு ஒரு முடிவு கொண்டு. ஆமா ஆமா, உரை வேண்டாம். பின்ன உரை சொல்லடா, பின்ன நீ சொல்லு. பின்ன ஏர் அப்படின்னா என்ன? எழில். எழில்னா என்ன? ஏர். நம்ம கூப்பிடலாம் ஏண்டா உருடா பயிலா புரியும். நீங்களும் கேட்டு உலகத்தையும் கேட்கறீங்க, மொழியும் கேட்டுக்கிட்டீங்க. ஏர் நச்சினார்க்கினியர் ஒரு எழுதி இருக்காரு, தொல்காப்பியத்தில் இருக்கிற ஏர். ஒரு கோவில ஒரு நாள் பார்க்கிறோம், ஒரு அடாராதா என்ன அழகா இருக்குது, என்ன அடாரா, ஏ பாரியா, அந்த தூண் பாரியா ஒவ்வொன்றும் எவ்வளவு சிற்பம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவச் சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆணி மகம் சிறப்பு நிகழ்ச்சி. பாடிப்பவர் விஜயலட்சுமி ராஜாராமன் மற்றும் மாணவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சிவாய நம. இன்று ஆணி மகம். மாணிக்க வாச்சக பெருமான், தில்லை நடராஜ பெருமான் திருவடிகளில் இரண்டர கலந்த நாள். திருவாச்சகத்திற்கு உருகாதார், உருவாச்சகத்திற்கும் உருகார் என்பது பொன்மொழி. அடியேனுடைய மாணவ மாணவியர், திருவாச்சக பாடல்களில் சிலவற்றை இந்த நன்னாளில் மணிவாச்சக பெருமானை பணிந்து வணங்கி அவர் அருளி செய்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். திருத்தசாங்கம் தில்லையில் அருளியது. திருவாச்சக பெண்கள் சிவபெருமானை அரசனாக பாவித்து அந்த அரசனுக்குரிய பெயர், நாடு, ஊர், மாலை, படை, கொடி போன்ற 10 முக்கியமான அங்கங்களை அழகான பச்சைக்கிளியிடம் கேட்டு தெரிந்து கொள்வது போல அமைத்திருக்கிறார் மணிவாச்சக பெருமான். மிகவும் அழகான இப்பாடல்களை செல்வன் கிருஷ்ண துளசி, செல்வி விலாசினி பாட, செல்வன் ஹரிபிரசாத் மிருதங்கம் வாசிக்க நாம் எல்லோரும் ரசிப்போம்.

0: திரு அம்மானை. இது ஆனந்த கழிப்பு என்று சொல்லப்படுகிறது. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டாகும். இப்படி விளையாடும் போதும் இறைபக்தி ஊட்டும் பாடல்களை பாடுமாறு அமைத்திருக்கிறார் நம் மணிவாச்சக பெருமான். திருவண்ணாமலையில் அருளி செய்த செங்கண் நெடுமாலும் என்று தொடங்கும் 20 பாடல்கள் கொண்ட இந்த தொகுப்பிலிருந்து 2 பாடல்களை பாடுகிறார் செல்வி ஸ்ரீவித்யா கண்ணன்.
1: திருச்சிற்றம்பலம்

திருப்பூவல்லி, திரு உந்தியார் இரண்டுமே தில்லையில் அருளி செய்தது. மணிவாசகப் பெருமானின் எண்ணத்தில் பெண்கள் அல்லிப்பூ கொய்யும்போது இறைவனின் பெருமைகளையும் கருணையும் வியந்து பாடுகிறார்கள். அந்த பக்தைகள் மனோ வாக்கு காயம் என்ற திருகரணங்களாலும் சிவபெருமானையே எண்ணி அவனை பாடி பூக்கள் கொய்யும் காட்சி நம் மனக்கண் முன்னால் தெரிகிறதல்லவா? இதைத்தான் அப்பர் பெருமான் பூக்கையால் அட்டி போற்றி என்னாதை வாக்கையால் பயனேன் என்று திரு அங்கமாலையில் பாடுகிறார். திரு உந்தியார் என்பது ஞான வெற்றி எனப்படுவது. உந்தியாடுதல் என்றால் கைகளால் கல் காய் முதலியவற்றை உந்தி எறிந்து ஆடும் ஒரு வகை விளையாட்டு. மகளிர் சிவபெருமானின் வீரச் செயல்களையும் கருணையையும் வியந்து பாடி உந்தி ஆடுகிறார்கள். இவற்றிலிருந்து சில பாடல்களை திருமதி கீதா, செல்வன் கௌதம் பாடுகிறார்கள்.

அன்னைப்பத்து. இது ஆத்ம பூரணம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளியது. ஒரு பக்தை சிவபெருமானை தன் தலைவனாக கொண்டு அவன் சிறப்புகள், அவன் அழகான கோலம், அவன் கருணை முதலியவற்றை பற்றி தன் தோழியிடம் சொல்ல அந்த தோழி அவள் அன்னையிடம் கூறுவது போல அமைந்திருக்கிறது. திருப்பொற்றுண்ணம். இது ஆனந்த மனோலயம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய இப்பாடல்கள் மிகவும் சுவையானவை. பெண்கள் பொற்றுண்ணம் இடிக்கும் போது ஈசனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே செயல்படுகிறார்கள். என்ன அதிசயம்! அந்த உலக்கையின் ஒலி அந்த பாடல்களுக்கு தாளம் போடுவது போல அழகாக இருக்கும் அல்லவா? பெண்கள் வேலை செய்யும் களைப்பு தெரியாமல் இறைவனிடம் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பாடிக்கொண்டே பொற்றுண்ணம் இடிப்பதை இப்போது கேட்போம். நமக்கு வேலைகள் பல இருக்கின்றன. இறைவன் நாமத்தை சொல்ல நேரமில்லை என்கிறோம். மணிவாசக பெருமான் வேலை செய்து கொண்டே இறைவனை பாடி பரவலாமே என்று நமக்கு உணர்த்துகிறார் போலும். மிகவும் அழகான இந்த பாடல்களை பாடுபவர்கள் செல்விகள் நித்யஸ்ரீ நிரஞ்சனா.

திருப்பொன்னூசல். திருப்பொன்னூசல் என்பது அருட்சுத்தி. மாணிக்க வாசகர் இதை தில்லையில் அருளியிருந்தாலும் பெரும்பாலும் உத்தரகோசமங்கையில் எழுந்தருளியுள்ள ஈசனுடைய புகழை பாடி மகளிர் பொன்னூசல் ஆடுவதாக சித்தரித்திருக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து இறைவனின் புகழையும் அழகையும் கருணையையும் வியந்து பாடி நாமும் பொன்னூசலில் ஆடலாமா? இதோ இந்த பாடலை கேட்டுக்கொண்டே மானசீகமாக ஆடலாம். இதை பாடுபவர் செல்வன் கிருஷ்ண துளசி.

0: சிந்தித்த பத்து. மாணிக்க வாசகர் திருத்தோணிபுரத்தில் அருளியது. அவர் இறைவனே, என்னை ஈன்ற தாய் தந்தையே, ஒப்பில்லாத மாணிக்கமே, அமிர்தமே என்று உருகி அழைத்து அவன் கருணையை வியந்து பாடி இறைவனை கெட்டியாக நழுவு விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டார். பிடித்த பத்து என்பது பத்து பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அவர் தில்லையில் அருளிய அச்சோப்பதிகம் திருவாசகத்தில் நிறைவு பகுதி. இது அனுபவ வழி அறியாமை எனப்படும். இறைவன் அவருக்கு கருணை காட்டி அவர் களங்கத்தை மயக்கத்தை நீக்கி சிவமாக்கி ஆட்கொண்ட விதத்தை யார் பெறவல்லார்? இது அதிசயமே என்று அதிசயப்படுகிறார். இவைகளிலிருந்து சில பாடல்களை செல்வன் பாலகிருஷ்ணன் பாட இருக்கிறான். நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
1: திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: வெய்யாய் தனியாய் ஏமானதா உங்களா. வெய்யாய் தனியாய், பெய்யாய் என்று சொன்னால் வெப்பமாக இருக்கும், தனியாய் என்று சொன்னால் தட்பமாக இருக்கும். வெப்பமாகவும் இருக்கிறான், தட்பமாகவும் இருக்க. வெப்பம் என்றால் சூடு, தட்பம் என்றால் குளிர்ச்சி. சீதமாகவும் இருக்கிறார், உஷ்ணமாகவும் இருக்கிறார். சீதம் என்றாலும் வெப்பம் என்றாலும் ஒன்று. சீதம் என்றாலும் குளிர்ச்சி என்றாலும் ஒன்று, வெப்பம் என்றாலும் சூடு என்றாலும் ஒன்று, உஷ்ணம் என்றாலும். அதனாலே சிவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், வெப்பமாகவும் இருக்கிறானும் தப்பமாகவும் இருக்கிறான். வெப்பமும் தப்பமும் இல்லைன்னா உயிர்கள் வாழாது, பயிர்கள் வாழாது. பயிர் வாழறணும்னாலும் வெப்பம் இருக்கணும், தப்பம் இருக்கணும். குளிர்ச்சியிலே இருந்துச்சுன்னு வச்சுக்க உருப்படியாவாது, வெப்பத்திலே இருந்துச்சு வச்சுக்க. அதே மாதிரி உடம்புல வெப்ப மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்க காலி ஆகிடுவான். தப்ப மாத்திரம் இருந்துச்சு வச்சுக்க தப்ப மாட்டேன். தப்ப மாத்திரம் இருந்துச்சு வச்சுக்கோங்க தப்பவே மாட்டேன். தட்பம் என்றால் புரியுதா? அதனாலே வந்து வெப்பம் தப்பம் இரண்டும் ஆக இருக்கிறாராம். அது சிவபெருமான் வெப்பம், உமாதேவி தப்பம். இவ குளிர்ச்சி, அவர் சூடு. சுவாமி சூடா இருக்கிறாரு, இவ குளிர்ச்சியா இருக்கு. ரெண்டும் உலகத்திலையும் இருக்குது, அண்டத்திலையும் இருக்குது, பிண்டத்திலையும் இருக்கு. அண்டத்திலையும் வெப்ப தப்பம் இருக்கிறது, பிண்டத்திலையும் இருக்கிறது. இந்த ரெண்டும் வெளியில இல்லையானால் உலகம் வாழாது, உடம்புல இல்லைன்னா உயிர் வாழாது. அதனாலே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. இயமானன் என்பது உயிருக்கு உயிராக இருப்பது. யமானன் என்பது இயக்குவனாய், யஜமானன் என்று சொல்வது. யஜமானன் என்கிற வார்த்தை யமானன் என்று வந்தது. யஜமானன் என்று சொன்னால் உயிருக்கு தலைவனாக இருக்கும், எல்லாருக்கும் யஜமானனாக இருப்பது. யமானனாம் விமலா, மறுபடியும் விமலாங்கிற. விமலா என்றால் வெவ்வேறு விதமான குற்றங்கள் பல இருக்கிறது அல்லவா, அந்த குற்றங்கள் எதுவும் இல்லாதவனாக இருப்பதனாலே மறுபடியும் விமலா என்றார். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருடி, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருடி. சிவபெருமான் வந்தான், அருள் செய்தான். அவன் செய்த உடனே என்னாச்சுன்னா, என்னென்ன எனக்கிட்ட போயிருச்சோ அத்தனையும் போயிருச்சுனார். போய் அகல, போய் அகல கூட போயிருச்சுன்னா கூட போயிருச்சு. பக்கமாக இல்லை, பக்கமா இருந்தா மறுபடியும் வரும், பக்கமா இருந்தா மறுபடியும் மிக தூரமாக அகன்று போய்விட்டது. அகன்று விட்டது என்பது ஒன்று, அகன்று போய்விட்டது, அகன்று போய்விட்டது, அகன்று விட்டது என்பது ஒரு வகை. அகன்று போய்விட்டது என்று சொன்னால் சுத்தமாக தொலைந்து போயிடுச்சு, விளங்குத? அகன்று விட்டது, ஆக பக்கத்துல கூட இருக்கலாது, இல்ல அகன்று போய் அத போய் அகலன்னார். போய் விளங்குது அந்த வாக்கியத்துல விளங்குற. அகன்று விட்டது அப்படின்னா கூட மறுபடியும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அகன்று போய்விட்டது, என்னிடத்துல இருந்த பொய்ய அத்தனைய அகன்று போய்விட்டது. அவன் வந்தான், அருளினான், பொய்ய அகன்று போய்விட்டது. பொய்யாயினெல்லாம் பொய் முதலாகிய அத்தனை குற்றங்களும், எல்லா குற்றங்களுக்கும் முதல் குற்றமாக இருப்பது பொய். பொய் அந்த பொய் முதலான எல்லா குற்றங்களும் அதோட சேர்ந்த சொந்தக்காரன் பூரா ஓடி போயிட்டான. பொய்க்கு சொந்தக்காரன் எவ்வளவு இருக்கா தெரியுமா? பொய்யா என எல்லாம் போயகல வந்தருளி. அப்படி பொய் போச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? மெய் வரும். இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. அப்புறம் என்ன? மிஞ்ஞானமாயும் மிளிர்கின்ற மெய்ச்சுடும். பொய் போச்சு, மெய் வந்துச்சு. மெய் எப்படி இருக்குதுன்னா, அது பிரகாசிக்கின்ற உண்மை பொருளாய் விளங்குகின்ற சுடராக விளங்குகின்றனர். மெய்ச்சுடராக இருக்கிறது அது. மெய்ச்சுடர்னா ஞான விளக்குன்னு சொல்லணும், ஞான ஒளின்னு சொல்லணும். மெய் என்பது ஞானமும், சுடர் என்பது ஒளியும், ஞான ஒளியாக விளங்கு. அது மெய்ஞானமாகி மெழுகின்ற, அந்த மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர் என்பது பிரகாசத்துக்கு ஞானம், ஞானத்துக்கு பிரகாசம், அஞ்ஞானத்துக்கு இருள், அஞ்ஞானத்துக்கு இருள் ஓமே, ஞானத்துக்கு மெஞ்ஞானத்துக்கு ஒளி ஓமே. அது மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னார். அதற்கு மேல எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே, மெஞ்ஞானமாகி என்னுடைய இருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் போகும்படியாக அவன் வந்து அருளி மெஞ்ஞானமாகி பிரகாசிக்கின்ற ஞான சுடராக விளங்குகின்றான் என் உள்ளத்திலே. நான் வந்து எந்த விதமான ஞானமும் இல்லாதவன்னார். இதற்கு முந்தி எனக்கு எந்த ஞானமும் கிடையாது, எஞ்ஞானம் இல்லாதே, எந்த ஞானமும் இல்லாதவன். எந்த ஞானம் என்பது கடவுளை அறிகின்ற ஞானம், உலகத்தை அறிகின்ற ஞானம், உயிரை அறிகின்ற ஞானம் முதலாகி எந்த ஞானம், பாத ஞானம், பரிஞானம், பதிஞானம் முதலாக எந்த ஞானமும் இல்லாதவனாக இருந்தேன் என் இன்பப் பெருமானே என்று அவனை வாழ்த்துகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்லறிவே. இப்படி இன்பப் பெருமானாக இருக்கிறவன் அஞ்ஞானத்தை அகழ்வுக்கு நல்லறிவாக இருக்கிறார். அஞ்ஞானம் என்பது உயிருக்கு அந்த ஆணவ மலத்தினால வந்த அஞ்ஞானம். ஆணவ மலத்தினர் ஞானம் இல்லாதது அஞ்ஞானம், சுத்தமில்லாதது அசுத்தம் என்பது போல, சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல, ஞானம் இல்லாதது அஞ்ஞானம். அந்த ஆ போட்டா இல்லைன்னு அர்த்தம், ஆ போட்டா இல்லைன்னு அர்த்தம், விளங்குதா? அதனால அஞ்ஞானம் என்கின்ற அறியாமையை உடையவனாக இருந்தேன். அந்த அந்த அஞ்ஞானத்தை என்ன பண்ணினான்? நீக்கினான். அஞ்ஞானத்தை நீக்கினான். நீக்கினான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், நல்ல அறிவு வடிவமாக இருக்கிறான். சிவன் அறிவு வடிவம், ஞான வடிவம் என்று சொல்லுவது. ஞான வடிவமாக இருக்கின்ற சிவன் என் உள்ளே புகுந்தபடியினாலே அஞ்ஞானம் ஓடி போய்விட்டது. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்குகிறான். ஆக்கம் அளவிறுதி இல்லா அனைத்துலகம். இது எப்படிப்பட்டதுன்னா, நல்லறிவாக இருக்கின்ற சௌரவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், இது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு என்ன வந்து கேட்டால், தோன்றுதல், நிலைத்திருத்தல், அப்புறம் முடிந்து விடுதல். இது உயிர்களுக்கு தோன்றுதல் ஒரு குறிப்பிட்ட கால வரையில இருக்கிறது, அப்புறம் இறுதி, அப்புறம் இறுதி சடங்குன்னு கூட போட்டுறான்ல. அதனால அந்த மாதிரியான வேலையே இல்லாதவன். ஆக்கம் அளவு இறுதி, இறுதி இறுதினா முடிவு, முடிவு இது இல்லாதவன், முடிவு இல்லாதவன், குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இல்லாதவன். அத அளவுன்னு சொல்றது, குறிப்பிட்ட ஒரு அளவு காலம், ஒரு அளவாகிய காலம் இல்லாதவன். ஆக்கம் தோன்றுதல் இல்ல, ஆக்கம் தோன்றுதல், அளவு நிலைத்திருத்தல், அப்புறம் இறுதி முடிந்து விடுதல். இந்த தோற்றம் அது முதல் நடு கடைசி, இந்த மூன்றும் இல்லாத, முதலும் இல்ல நடுவும் இல்ல கடைசியும் இல்லை. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம் அளவு முதல் இடை கடை தோன்றுதல் நிலைத்தல் முடிதலாகிய செயல் இல்லாதவனாய் எப்பொழுதும் உள்ளவனாய். இது இல்லாதவன்னா எப்பொழுதும் உள்ளவனாய் இருக்கிறானே, அவன் தான் என்ன பண்றான், இப்படி முதல் இல்லாதவனாய் இறுதி இல்லாதவனாய் இருக்கிற சாமி என்ன பண்றான்னா, அனைத்து உலகையும் என்ன பண்றான், உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். ஆக்க அளவிறுதி இல்லாய், அனைத்து உலகம் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள். அனைத்து உலகையும் அப்ப ஒருவன் தான் ஆக்கிறான். ஆக்கிறான் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான். உலகம் வந்து ஒருவன் இல்லாமல் தோன்றான். உலகம் இப்ப இருக்கிறது அல்லவா, சூரியன் முதலான அந்த ஒளிப்பொருள்கள், அப்புறம் மண் முதலான பூதப்பொருள்கள், மண் முதலாக உள்ள பூதப்பொருள்கள், மற்ற அத்தனை உயிர்களும் சராசரங்களும், சராசரங்களும் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் அத்தனை பொருள்களும் ஒருவனால உண்டாக்கப்பட்டது. அதை பண்ணிய உலகினில் பண்ணிய உலகம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, இது யாரு பண்ணினது இந்த பையே, இது யாரு பண்ணினது இந்த பைய, தானா உண்டா இருக்குமா, என்ன அருமையா இருக்குது, நல்லா இருக்குதே பின்னல், அதா பின்னிருக்குமா அந்த உயரா, இல்ல இல்ல இது யாரு பின்னிருக்கிற, இது யாரு பண்ணனது, இது யாரு பண்ணனதுன்னு கேக்குறாங்க. நல்லா பண்ணிருக்கிறா பலகாரம், யாரு பண்ண அந்த பலகாரம், தானா பலகாரம் உண்டா இருக்குமா, அது போல அது போல அது அப்பர் சுவாமி அப்படி சொன்னார். பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி அறுப்பதும் தபச்சிவாயி, அழக அழகா இருக்கு, சுப சுவையா இருக்கு. பண்ணிய உலகினீர், பண்ணிய உலகம் இது ஒருவனால பண்ணப்பட்ட, இத்தனை மலை மரங்கள் கொடிகள் வானங்கள் ஆகாயங்கள் பஞ்சபூதங்கள் அத்தனையும் ஒருவனால உண்டு பண்ண. இந்த மண்டபமா இது யாரு கட்டது, நல்லா இருக்கே, வெத்தி வெத்தியா ரொம்ப அழகா இருக்கு, அந்த தூண் ரொம்ப அழகா பண்ணிருக்காளே, யாரு கட்டினது. ஒருவன் இல்லாமல் இந்த மண்டபம் உண்டாகாதது போல ஒருவன் இல்லாமல் உலகம் உண்டாகும், உலகம் உண்டாகும். அதனால உலகத்துக்கு ஒருவன் வேண்டும், உலகத்துக்கு ஒருவன், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று அவன் அவள் அது என அவை முகம், அந்த சிவஞானபோதத்தின் முதல் சூத்திரத்தை விளக்கம் பண்றார். அவன் அவள் அது என அவை மூவெனமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதா, அந்த மாதிரி என்மனார் புலவன் வருது அல்லவா. அதே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று, ஒருவன் ஒருத்தி ஒன்று உலகம் முழுவதும் சிந்து வச்சு மூணு வாக்கி உள்ள அடைச்சிருக்கிறார். நல்ல விளங்குத, ஒருவன் ஆண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருவன், பெண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருத்தி, அப்புறம் எல்லாம் அது, அப்புறம் எல்லாமே அது போயிருந்தன, அது எல்லாம் அது, எல்லாமே அது. அவன் அவள் அது, அவன் அவள் அது, எல்லா பொருளும் அது சொல்றாரு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? தான் முதல் ஈருமாயி மறுவிடு அனாதி முத்த சித்தூரு வண்ணிந்து சித்துருவாக இருக்கிறான், இயல்பாகவே முத்தனாக பாதங்களில் நீங்கியவனாக இருக்கிறான், ஞான வடிவமாக இருக்கிறான், முதல் இல்லாமல் இருக்கிறான், கடைசி இல்லாமல் இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தை விட்டு வந்தான். ஒருவரோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்தொரு உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவது. அதனாலே எல்லா உலகத்தையும் என்ன பண்றான்னா வைக்கிறா வாங்குறான்னாரு மாணிக்க வாசல். எதுவா வைக்கிறானா வாங்குறான்? அழக பாரு, வைக்கிறது வாங்குறது அவளை லெகுவா செய்யறான். இவ்வளவு புரிய உலகத்தை அண்டங்களை இவ்வளவு உலகம் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தானே, தெரியாது எவ்வளவு. அண்டப்பகுதியின் உண்டை படக்கம் அடப்பெருந்தன்மை வடப்பெருங்காட்சி ஒன்றொரு கொண்டு நுண்ணொழிவு நூற்றொரு கோடியில் இத்தனை கோடி உலகங்களையும் ஒருத்தன் தான் பண்றான்னாரு. அவன் என்னமா பண்றான்? லெகுவா வைக்கிறான், அப்புறம் வாங்குறான். பிச்சகிந்தியே விளைவு செய்வாய், விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வைத்து திருநெல்கண்ட நாயனாரு தன் ஓட்ட வச்சு வாங்கிட்டார. அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல சேர்க்கலாரு சொல்றாரு, தன்னுடைய உலகங்களையும் வச்சு வாங்குறவ இந்த ஓட்ட வச்சு வாங்க முடியாது. அதனால தான் வைத்து எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்பார். அதனால இத்தனை உலகங்களையும் ஒருவனாலும் உண்டு பண்ணப்பட்டது. அவன் தான் சிவன். அவன் என்ன பண்றான்னா ஆக்குகிறான், உயிர்களுக்காக உயிர்கள் வாழ்வதற்காக உலகத்தை ஆக்குகிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். படைத்தல் காத்தல் அழித்தல், அது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழிக்கிறானா. அப்புறம் அழிச்ச முற்பாடு அழித்தலுக்கு அடுத்தாற் போல வருகிறது மறைத்தல் புரியல. பஞ்சகிருத்தியத்துல மறைத்தல், அது சிருஷ்டி திதி சம்காரம் திரோபவம்னு சொல்லுது. இந்த மறைத்தலை திரோபவம்னு வடமொழியில சொல்றது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல், மறைத்தலை துரோபம் என்று வடமொழியில சொல்றது. அந்த மறைத்தலாகிய அந்த கிருத்தியத்தையும் அவன் தான் செய்கிறான். அது படைக்கிறதுக்கு பரம, காக்கிறதுக்கு விஷ்ணு, அழிக்கிறதுக்கு உருத்தரன், மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருளுக்கு சதாசிவன். அது படைப்பன் அயன் அழிப்பன், படைப்பன் அயன் அழிப்பன், அழிப்பன் உலான அழிப்பன் தங்கைய கண்ம அயன் அழித்தல்னா காத்தல். இந்த பெரியலான போட்டா அழித்தல் துளைக்கிறது, இந்த சின்ன இந்த இது உலானா இருக்கு பாரு மத்தளான, அந்த அலானா போட்டு லீனா போட்டீங்கன்னா அழித்தல் என்றால் காத்தல். காத்தல் படைப்பன் அயன் அழிப்பன் பங்கைய கண் மாயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெற எங்கும் துரோபவிப்பர் ஈசன் மகேஸ்வரன் சதாசிவர் அன்றே அனுக்கிறகராம் என்பது உண்மை விளக்கம். அதனாலே இப்படி பஞ்சகிருத்தியத்துக்கும் பஞ்சமூர்த்திகள் செய்கின்றார்கள் என்று சொல்லுகிறதால் உங்கள் உண்மையிலே அப்படி அல்ல. இது உபசாரத்தினாலே பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்தரன் செய்கின்றான், மகேஸ்வரன் செய்கின்றான் சொன்னாலும் கூட எல்லா தொழில்களையும் சிவனையே செய்கிறான், எல்லா தொழில்களையும் சிவனையே செய்கிறான். அது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பாரு கம்பர். கடவுள் வாழ்த்து கம்பரு ராமாயணத்துல கடவுள் வாழ்த்து பேரெல்லாம் நாராயணன் சொல்லாமே சிவன் சொல்லாமே. இது ராமாயணம் பாடுறமா சிவன் சொல்லப்படாது, ராமாயணம் பாடுறதுனால சிவன் சொல்லப்படாதான், சொல்லப்படாதுன்னு சொல்லிவிட்டு நினைச்சுக்கிட்டு சிவன் தான் செய்யுங்கிறத உள்ள ரகசியமா வச்சு உலக யாவையும் யாவ் தாமுல வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலு நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே. இது யாரு செய்யறானா அவன் தலைவர், அவனுக்கு நாங்கள் அடிமை. அப்படி அப்படி அப்படி அப்படி ஒரு மேக்கப்பா பாடித்தார். அது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சித்தம்பலத்தை தீயாடும் பூத்தனை வாழும் கோலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று பேசினார் திருவாசகத்துல திருவம்பா. இந்த பாட்டை அப்படி எடுத்து பாடினாரு. அதனாலே எல்லா உலகத்தையும் எல்லா தொழிலையும் பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே செய்கிறான். அது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் புட்பாலும் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலில் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியா உயவாட் கொண்டர்களும் பொருள் போற்றியாம் ஆறுகளி நீர் ஆடவியலும் பாவாயுதல்லவா. பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே, பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே. அது அந்த திருக்கூத்த பார்த்தாலே தெரியும், திருக்கூத்த பார்த்தாலே தெரியும் என்றான் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறான் என்பது நன்றாக விளங்கும். தோற்றம் துடியது, குடுக்கை படைக்குது, சமைத்தகரம் காட்டுது, நெருப்பு எந்தியகரம் அழிக்குது, இந்த ஊந்திய திருவடி இருக்குது வார் முயலகன ஊந்திய திருவடி அது மறைக்குது, தூக்கிய திருவடி அருளை கொடுக்குது. தோற்றம் துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாத்தியின அங்கியிலே சங்காரம் ஊற்றம ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை, நான்ற மலர்பதம் தூக்கிய திருவடி கெடுத்த பொற்பாகும், நான்ற மலர்பதத்தை நாடு என்று உண்மை விளக்கத்தில் சொல்லுவதா. அதனால பஞ்சதத்தியத்தை யாரு பண்ணுகிறார் என்றால் சிவன் ஒருவனே பண்ணுகிறான். அதே மாணிக்கவாதகர் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இந்த மறைத்தல நடுவில் சொல்லல, மறைத்தல சொல்லல, அது மறைத்தல அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு. மறைத்தல எப்படி இருக்குது, அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு. எனம் பற்றி பஞ்சகத்தியத்தையும் வச்சுக்கணும், எனம் பற்றி பஞ்சகத்தியத்தையும் வச்சுக்கணும். ஒரு பொருளை சொன்னா இன்னொரு பொருள் அந்த எனம் பற்றி அதையோட சேர்த்து கொள்ளணும். ஆகையினாலே இப்படி ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அப்புறம் அருள் தருவாய், அருள் தருவாய் என்பதுதான் மோட்சம். ஆகையினாலே இப்படி இந்த சௌராணத்திலே இந்த விளக்கத்தை சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதேயில் வடாது வெய்யம் அழிவடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு தெய்வ குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்களோங்கனத்தவம் வேண்டி மல்க மேன்மையுள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா நம பார்வதி
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: இரண்டாம் தந்திரம் அகத்தியம்.

அறிந்த கடுகின்ற தம்பெருமான் என்ன ஈசல் நடுவுளாங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னிறன்றே அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய்மேல் பாலவனோடு மங்கி உதயஞ்சை படவால் தவமுனி எங்கும் பழங்கொள் இளங்கொழி தானே. பதிவலையில் வீரட்டம் 8 கருத்துரை அந்த கந்தன் போல் அசுரன் வர

தன்போல் அசுரன் பரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம் உலகத்துயிர்களையெல்லாம் பருத்தன் செய்தான் என்று வானவர் வேண்ட ஒரு துயர் சூலங்கை கொண்டு கொன்றானே. கொலையில் பிழைத்த பிரதாபதியை தலையை தடிந்திட்டு தானங்கிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி தலை

தங்கும்படி தவன் தாழ் உணர்வே தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயந்தலை உன்னர அங்கு அச்சுதனை உதிரங்கொண்டானே அங்கு அச்சுதனை உதிரங்கொண்டானே எங்கும் கலந்துவன் உள்ளத்தெழுகின்ற அங்க முதல்வன் அருமறையோ தீவார் எங்கும் கலந்துமென் உள்ளத்தெழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிவாள் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு பிறற்குறித்த அழி செய்தானே அப்பணி செஞ்சடை ஆதி புராணன் முப்புறம் செற்றவன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம்

மூலத்துவாரத்து மூடும் ஒருவனை மூலத்துவாரத்து மூடும் ஒருவரை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய்

காலத்தை இசைய இருத்தி மனத்தை இசைய இருத்தி பொருந்தி லிங்க வழியது ஓக்கிய திருந்திய காமன் செயலழுத்தும் கண்

அர்ச்சித்து பத்தி செய்தாளேயே திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானே அரிய என்றெண்ணி அயர் உற வேண்டா

பலங்கொண்டு அயன்மால் இருவரும் ஊழி வலஞ்செய்ய ஒன்றுடராதியும் ஆதி வலங்கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழிபுரமர்க்கும் வாழ் கொடுத்தானே. தாங்கி இருவது தோளும் தடவரை ஓங்கை அடுத்தவன் ஒப்பில் பெறுவரி ஆங்க.

அக்கண் அருக்கனுடனே பருமதிவாலை பன்னீனல் இந்திரன் சிரமுகநாசி சிறந்தகை தோல் தான் அரணருளின்றி அழிந்த நல்லோரே செவி மந்திரம் சொல்லும் செய்தவர் தோ ஏவன்.

அருள் செய்த தூய்மொழியானே. பிரளயம் கருவறை மு

கருவறை மூடி கலந்தழும் வெள்ளத்து இருவரும் கோவென்றிகள இறைவன் இருவரும் கோவென்றிகள இறைவன் ஒரு

தன்கடல் விட்ட தவறரும் தேவரும் எண்கடல் சூழம்பிரான் இறஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேலெழுங்கு அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரே சமைக்க வல்லானே

கடலொலி ஓசை மிகை கொள அங்கி மிகாமை வைத்தானே. பண்பழிசை வழிபாடு சென்ற புறம் கண்பழியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்ற சிரம் பின்பழியாத விருத்தி கொண்டானே. சக்கரப்பு மால்போதகத்தென்றும்

பெண் வைக்கின்ற அங்காரம் கால்போதகன் கையினோடு அந்த தர சக்கரம் கால்போதகன் கையினோடு அந்தர சக்கரம் மேல் போக வெள்ளிமலை அமராவதி பார்போக ஏகும் படைத்துடையானே மால்போதகனின் பண்மைக்குங்காரங் கால்போதங்கையினோடு அந்தர சக்கரம் மேல் போக வெள்ளிமலை அமராவதி வெள்ளிமலை அமராவதி பார்போக ஏழும் பார்போக மேலும் படைத்துடையானே சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும் சக்கரன் தன்னை தரிக்க உண்ணாமையால் மிக்கரன் தன்னை மிக்கு அறன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க அறன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கன சக்தியை தாங்கூறு செய்ததே.

பிரம்பாய் நிற்கும் அண்ணலும் தாமே உலகில் தழல் பிழம்பாய் நிற்கும் தழல் பிழம்பாய் நிற்கும் வானேழுலகுரு மாமணி கண்டனை நான்

இறைவனும் பூனதில் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையதாமே. அலிங்கனஞ்செய்தெழுந்த பரஞ்சுடர் மேலிங்க

கோலிங்கமை பஞ்சருள் கோலிங்கமஞ்சருள் உடலு மாமே கோலிங்கமை மஞ்சருள் கோலிங்கமை மஞ்சருள் கூடலு மாமே பால் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள்

படைத்தல். ஆதியோடந்தம் இல்லாத பராபரம், உதமதாக புணரும் பராபரை சோதியதனில் பரந்தோன்ற தோன்றுமா தீதில் பறையதன்பால் திகழ்நாதமேயே. நாதத்தில் விந்துவும் நாதவிந்துக்களில் தித்தற்றகம் வந்த தீதகற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவேயே. நாதத்தில் விந்துவும் நாதவிந்துக்களில் தீதகற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவேயே. தீதகற்றம் வந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானங்கிரியை

வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதே தூரமே தூராதி தூரமே.

ஆகி வாயு வளர்ந்திடும். காணின்கள் நீரும் கலந்து கடினமாய் தேனின்கள் நெய்ந்தும் செறிந்தைந்து பூதமாயி பூவின்கள் நின்றும் பூவின்கள் நின்று பொருந்தும் புவனமே பூவின்கள் நின்று பொருந்தும்.

புத்திரர் ஐவர் புவனம் படைப்பான் ஒருவன் பொருத்தி புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படை

உண்டு உலகேழும் உமிழ்ந்தான் உடனாகி அண்டத்தமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுர்முகக்காரணன் தன்னோடும் பண்டு உலகம் படைக்கும்

அண்டத்தமர தலைவனும் அண்டத்து அமர தலைவனும் ஆதியும் கண்டத்து சதுர்முகக்காரணன் தன்னோடு பண்டிய உலகம் படைக்கும் பொருளே சதுர்முகக்காரணன் தன்னோடு பண்டிய உலகம் படைக்கும் பொருளே

மாகாய ஈசன் அரண்பால் பிரமணா ஆகாயம் பூமி காண அழித்தலே அழியார் முக்கோணு வைந்த வந்தனில் அழியார் திரிபுரையாம் அவள் தானே அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள் ஐந்து செய்வாளே பாரணி கொங்கை மனோன்மணி மங்களை காரணி காரியமாக கலந்தவள் வாரணி ஆர

மன்றது செய்யும் மலர்மிசை மேலயன் என்று வராக இசைந்திருந்தானே. ஒருவருமே உலகேழும் படைத்தனன் ஒருவருமே உலகேழும் படைத்தான் ஒருவருமே உலகேழும் படைத்தான் ஒருவருமே உலகேழும் அளித்தான் ஒருவருமே உலகேழும் துடைத்தான்.

சொல்லுவாங்க. இந்த திருக்கோயில் வழிபாடில் வழிபாடு முறையாக செய்யணும். இந்த கோவில் கட்டுவது நல்லது தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணானே சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா மன்னர்கள் கோவிலாக கட்டி வச்சாங்க. இந்த காலத்தில் பார்த்தோம்னா எங்கள் பக்கத்தில் மருத்துவமனையெலாம் கட்டுறாங்க. இப்போ கோவிலுக்கு போனால் மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கோவில்கள் வந்து முறையாக பூஜை செய்யணும். அதுவும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலுக்கு எந்த ஆகமத்தில் அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்களோ அந்த ஆகம விதிப்படி அங்கே பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். டேஞ்சர், த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பூஜா. அந்த பூஜை ஒழுங்காக செஞ்சலை அப்படின்னு சொன்னால் ஒரு டேஞ்சர் வரும். என்ன சொல்கிறாரு, முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடின். இப்போ முன்னவனார்னா இறைவன், சிவபெருமான் இறைவன். அப்போ ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு வச்சுப்பேன், அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணணும். பெரிய பணக்கார கோவிலாக இருந்தால் ஆறு காலம் பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப ஏழை கோவிலாக இருந்தால் ஒரு காலமாக தான் பூஜை பண்ணுவாங்க. கோவில் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும்னு பார்ப்போம். தவறினால் மன்னருக்கு தீங்குல அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு பிரச்சனைன்ட்டார், ராஜாவுக்கு வியாதி வருங்கிறார். ராஜாவுக்கு பிரச்சனை, ராஜாவுக்கு மன உளைச்சல், மன்னருக்கு தீங்கு. அடுத்த வரைய பாருங்க, வாரி வளம் குன்றுங்கிறாரு. மழை என்ன செய்யுமா, பெய்தும் கெடுக்கும் அல்லது பெய்யாமலும் கெடுக்கும். மழை பெய்யலைன்னா வறட்சி வந்துடும், மழை பெஞ்சுது அப்படின்னா வெள்ளம் வந்துடும். அதனால்தான் மாதம் மும்மாரியும்பாங்க, மாதம் மும்மாரி பெய்துங்கம்பாங்க. மும்மாரி பெய்துன்னா ஒம்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில் அடுத்த ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில் அடுத்த ஒரு நாள் மழை. அதான் மும்மாரி. மாதம் மும்மாரினா ஒரு மாதத்தில் மூணு நாளைக்கும் 72 மணி நேரம் மழை பெஞ்சால் என்ன ஆகும், அப்படி வெய்யக்கூடாது. அதாவது இந்த மாதம் மும்மாரிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணலன்னா அங்கே மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். அப்படியே மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்துடும், அது டபுள் நெகட்டிவ் வந்துடும். சரி, இதனால் என்ன விளைவு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணம் களவு மிகுத்திடும். இந்த தெஃப்ட்டு ராபரி வந்துடும். தெஃப்ட்டு வேற ராபரி வேற. ராபரின்னா கண்ணுக்கு முன்னாடியே அடித்து பிடுங்கிறது, அது ராபரின்னு போகுது. தெஃப்ட்னா நம்ம இல்லாதப்ப திருடிட்டு போகிறது, அது தெஃப்ட்டு. ரெண்டே சொல்ல கண்ணம் களவுன்னு சொல்றாரு, அங்கே ரெண்டு சொல்றாரு. அப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணம் களவு மிகுந்திடும் அப்படிங்கிறாரு. இப்போ இவ்வளவும் நமக்கு நடக்குங்கிறாரு. இப்போ இவ்வளவும் ஏனால ஒரு கோவில் கட்டினோம்னா முறையாக பூஜை செய்யணும். அது இந்த இன்னும் சொல்லலாம், புதிதாக கட்ட கோவில்கள் கட்டப்படுவதை விட இந்த பழைய புராதன கோவில்கள் இருக்கும் அங்கே வந்து ரேஸ் நிறையா இருக்கும். அங்கே வந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ் நிறையா இருக்கும், அங்கே போயிட்டு வரணும். அதுக்கு அதை நம்ம பராமரித்தாலே போதும். அங்கே வந்து இந்த நிறையா இது பக்தர்கள் வந்து சென்று அதனால் அவங்க இந்த கோவில் வந்து சாங்கித்தியம் அடைஞ்சிருக்கும், புனிதம் அடைஞ்சிருக்கும். இந்த சாங்கித்தியம் அடையும் பொழுது அந்த ரேஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு. அதனால் புராதன கோவிலுக்கு போகணும். இப்போ நமக்கு தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றுங்கிறோம். இப்போ நம்ம பாடல் பெற்ற தலைமை 276 இருக்குது சைவத்தில். அதே மாதிரி அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முருகன் தலங்கள் ஏறத்தாழ 200 இருக்கு. நானே 198 கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 198 அப்புறமும் இன்னும் ரெண்டு புக் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அதனால் இப்போ இதில் பாடல் பெற்ற தலங்கள் நிறையா உண்டு, அந்த கோவில்கள் நம்ம செல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடியார், இந்த அடியாறுகளுக்கு எந்த விதமான தீங்கு வரக்கூடாது. ஒரு நாட்டில் வந்து அடியாறுகளுக்கு தீங்கு வரக்கூடாது. இந்த 63 நாயன்மார் புராணத்தில் இந்த புகழ்ச்சோழ நாயனார்னு அவர் முற்கால சோழர். அவர் முற்கால சோழர் தான், ஆனால் 63 நாயன்மார்லாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு
இந்த கரூர் பசுபதீஸ்வரர்

0: கோயில், அந்த கோயில் ஞாபகத்துக்கு வரணும். பக்கத்தில் வந்து ஒரு அடியார் இருந்துக்கிறார், இன்னொரு குறுநில மன்னர். இவர் என்ன பண்ணிட்டார்னா, அப்படியே அந்த தலையை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார் அந்த ஆள் படையால். அதை தூக்கிட்டு வந்து பார்த்தோம்னா அங்கே திருநீர் பூச்சிருக்கார், திருநீரும் துண்ணூரும் உமும் வச்சிருக்கார். இந்த போழிச்சோழ நாயனாருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. என்ன பண்ண தெரியுமா, நாம் இருந்த நாட்டிலே ஒரு சிவனடியாருக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்து விட்டதா, அப்போ ஒரு சிவனடியாரை சிவனடியாருக்கு பாதகத்தை விளைவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேலுக்கு இந்த நாடு நமக்கு வேணான்ட்டார். அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பசுபதீஸ்வரர் கோயில் வாசல்ல ஒரு பெரிய தீக்குழிய வெட்டினார், நெருப்பை மூட்டினார். நெருப்பை மூட்டி விட்டு அந்த கோகித தலை இருக்கு பார்த்தீங்களா, சிவனடியார் தலை, அந்தக்கு என்ன மாலையெல்லாம் போட்டு தங்க தாம்பாளம், தங்க தாம்பாளத்தில் வச்சு கையில் ஏந்திக்கிட்டு தான அப்படியே அந்த தீக்குழியில் இறங்கிட்டார். எவ்வளோ பெரிய நான் இதெல்லாம் இந்த இந்த பெரிய புராணத்தை பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணீர் வரும், அவ்வளோ உணர்வு பூர்வமான அடியார் அந்த புகழ்ச்சோழ நாயன். அதைத்தான் சொல்ல நம்முடைய திருமந்திரத்தில் ஈசன் அடியார் இதயம் கலங்கிட, இந்த சிவனடியார்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். அதில் சிவனடியார்கள் வந்து மனம் கலங்கக்கூடாது, கலங்கினா நாட்டுக்கு ஆபத்து. தேசம்னா பரந்த பகுதின்னு அர்த்தம், நாடுனா ஒரு குறிப்பிட்ட பகுதி, தேசம்னா இந்த தேசுங்கிற வயிற்சொல்லி தான் வந்தது தேசம், பரந்த பகுதி, அது எல்லாமே குலர்ஸ் ஆகிடும். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு வந்து 63 நாயன்மார்களை போற்றி உள்ள நாடு, அடியாறுகளுக்காக உள்ள நாடு, அது தென்னாடுன்னு சொல்கிறோம். இதுன்னு பெரிய புராண வரலாறு, இறைவன் மகிழ்ந்து அமர்ந்து உள்ள இடம் அடியாருடைய உள்ளம். அதுதான் ஆண்டவன் இல்லம் அடியார் உள்ளம். அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதான் நம்முடைய அப்பர் பெருவன் பாட்டு சொல்றார், தேவாரத்தில் சொல்றார், மனத்தகத்தான் இறைவன் இருக்கிற இடமெல்லாம் சொல்றார். அப்படியே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், வாயார பாடும், வாயார அது ஓதுதார், வாயார வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படிங்கிறார். இறைவன் வந்து தொண்டருக்கு அவள் நெருக்கத்தை கொடுக்கிறார். அப்புறம் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாளான், இறைவன் இருக்கிற இடம் பாருங்க, அண்டம் கடந்த பொருள் அப்படிங்கிறான். ஆனால் ஏழு அண்டத்துக்கு அப்புறம் இருக்கார். இப்பார் செம்பன் புணத்தகத்தான் நறும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே. இப்போ திருக்காலத்தில் பண்ணது அப்படிப்பட்ட அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய கண்களில் இருக்கிறான். அப்படி சொல்லாமல என்னப்பா கண்ணிலே நிற்கிறான்பாங்க. இப்போ இறைவனை கண்ணில் வைக்கிறார். அதாவது நம்மளுடைய திருவாவூருடைய பதிகத்தில் மணியாடும் பாவாய் அப்படிங்க, மணியாடும் பாவாய் அப்படிங்க, இப்போ கண்ணுக்குள்ளே தான் இருக்குங்க. அப்போ இறைவன் வந்து அந்த தொண்டருடைய உள்ளத்தில் இருப்பதனால் அந்த சிவனடியாராய தொண்டருக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டால் அந்த நாட்டுக்கே தீங்கு. ஆனால் குரு வந்து நிந்திக்கக்கூடாது, நிந்தித்தல்னா அப்யூஸ்னு இருக்கும், டோன்ட் அப்யூஸ் குரு அடியார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நுட்பமான பகுதிகளெல்லாம் அந்த காலத்தில் வந்து திருமூலர் நமக்கு நமக்காக சொல்லியிருக்கிறார். அதை நம்ம வந்து பின்தொடரணும் அதெல்லாம். அப்புறம் இந்த சிவஞானி அப்படின்னு சொல்கிறோம், இந்த சிவஞானி யார்? சிவஞானியினுடைய செயலை சொல்றாங்க. ஞானகுரு அப்படிங்கிறாங்க. இந்த ஞானகுரு இஸ் த ரியல் குரு, அதான் சிவஞானி, அதான் தெளிவு குருன்னு. குருன்னா தெளிவா தானே இருக்கணும். இப்போ தெளிவா இருந்ததான் அவருக்கு பேர் குரு. அவர் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இறைவன் செயல் நினைச்சிருப்பாங்க. எங்கெழிலின் ஞாயிறு எமைக்கியலோர் எம்பாவது, அந்த இறைவன்கிட்ட உள்ள அன்புனால எதை பத்தியும் கவலைப்படலை, எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு. இறை சிந்தனை ஒன்றே அவர்களுக்கு அபிராயப்பட்டார். அவர் எப்பொழுதுமே வந்து அம்பாலையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த திருக்கடையூர் கோவில்ல இந்த பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருப்பவர். பஞ்சாங்கம்னு ஒன்று உண்டு, அந்த பஞ்சாங்க என்னென்ன கிழமை தேதி நேரம்லாம் சொல்லணும். அவர் அங்க பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தர், அன்பர். அவர் எந்த நேரமும் அவர் வந்து திருக்கடையூரால் அம்பாள் மேல அளவற்ற பக்தி. அவர் தான் அபிராமந்தாதி பாடுங்க, அபிராமந்தாதி ஒரு பாட்டு பண்ணார். எவ்வளோ தன்னுடைய அந்த அந்த அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டையெல்லாம் அந்த அபிராமந்தாதியில் பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு வந்து அமாவாசை திதி அன்று, அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கும். அன்றைக்கு சரபோஜி ராஜா தஞ்சாவூர்லேருந்து அங்கே போகிறார். போகும்போது என்ன திதின்னு கேட்குறார். அவர் எப்பொழுதுமே வந்து அப்படியே நிஷ்டையில் இருந்ததுனால அவருக்கு ஒரு நிஷ்டை தான். அப்போ இரவு பகல் அற்ற இடத்துல உட்காந்துருக்கார், அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை. அப்போ வெட்ட வெளிச்சத்திலே இருந்தார். அவர் கேட்ட உடனே அது வெளிச்சமாக இருந்தோம்னு நீங்கள் பௌர்ணமின்ட்டார். அப்போ வெளிச்சமாக இருந்தால் பௌர்ணமி அப்படின்ட்டு. அப்போ அவர் இவருக்காகவே பாடுறாரு. அந்த என்ன பாரு சொல்லிட்டேன்னு கேட்டவுடனே ஆஹான்னு பாடுறாரு. பாடினத்தினால அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மணியே மணியின் ஒலியே அப்படின்னு பாடும் பொழுது அந்த தன்னுடைய அந்த அபிராமி தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குழையை கழட்டி எரிஞ்சாங்க வானத்தில். எரியும் பொழுது அது நிலவாக தெரிஞ்சது. அது ஒரு பக்தருக்காக, அடியாருக்காக ஒரு இறைவி எப்படி அருள் புரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முழு நம்பிக்கை அந்த அடியார்களுக்கு உண்டு. எல்லாமே கடவுள் செயல் இருப்பாங்க, எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் அவர்கள் சிவஞானி. சொல்றார், ஆவன ஆவ அழிவன அழிவ. அது என்ன, உடம்பு தானே, உடம்பு உடம்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு எந்த ஏதோ ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு நாள் போக போகுது. இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இது உடல், ஆவன ஆவ உடல் வந்தது, அழிவன அழிவ. இப்போ ஏதோ ஒரு காலத்தில் வந்தது, ஏதோ ஒரு காலத்தில் போக போகுது. இந்த உலகம், வீடு, வாசல் இதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஒரு காலத்தில் வந்தது, ஒரு காலத்தில் போக போகுது. இதுதான் வள்ளுவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆகூழ் போகும்பார். வர்ற நேரம் வந்தால் வரும், போகிற நேரம் வந்தால் போவோம். இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? இதை நம்ம சிந்திக்கக்கூடாது. எல்லாம் அவள் இறைவன் தலையெடுத்து அப்படின்னு நினச்சிட்டு போகணும். அவள் இறைவன் விட்ட வழி நினைக்கணும். ஆவன ஆவ அழிவன அழிவ. இது என்ன சொன்னார்னா, அந்த தனுகரணம் சொல்லிட்டார். இந்த உடம்பு கருவிகரணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் போவன போவ புகுவ புகுவன. அது என்னென்னா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிராரத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே பிராரத்தம் தான். இது சஞ்சீதம் வேறு இருக்குது, அதே மாதிரி ஸ்டாக்காக இருக்குது. இப்போ அந்த 10,000 நெல் ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில், அது அப்படியே இருக்குது. இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் இப்போ பிராரத்தம். இப்போ பிராரத்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் என்ன செய்யறோம், ஆக அந்த சேர்த்துடுறோம், புதுசாக வேறு சேர்த்துடுறோம். அது என்ன ஆகும்னா, இந்த மறைவன அப்படின்னா நம்ம அனுபவிச்சு கழிக்கிற வினையெல்லாம் போயிட்டே இருக்கும், புதுசாக வேற வந்துக்கிட்டே இருக்கும் புகுவனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த சிவஞானி என்ன செய்யணும், எது வந்தாலும் பரவாயில்ல, ஆவன ஆவ அழிவன அழிவ, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன், இறைவன் அதை உணர்த்துறாரு. இதுதான் இது சிவஞானி இல்லை காட்டித்து கண்டவன் அப்படின்னா இந்த ஞானிக்கு சிவபெருமான் இதை உணர்த்தியிருக்கிறான், உணர்ந்து அதன் வழியாகவே அந்த ஞானி நடந்து கொண்டிருக்கிறார். இறைவன் காட்டி அருள அதையெல்லாம் இதை பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு அமைதியாக போயிடும். அதுதான் மௌனம். சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார் அருணகிரிநாதர். சும்மாயிருன்னு மௌனம்தான், இந்த மௌனம் நோக்கி பயணம் வேணும். அப்ப எதாவது நம்மால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் கடவுள் கண்ட்ரோல் இருக்கும், இறைவன் கண்ட்ரோல் இருக்கும், எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கக்கூடிய நிலை அது. அதுதான் சிவஞானி கிளை. இப்போ இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துறவுன்னு ஒன்று சொல்லணும். இப்போ பட்டினத்தாரை சொல்லும்போது துறவு தான் முக்கியமாக சொல்லணும், அவர் ஞானி. அது துறவு நிலைன்னா அந்த உள்ளம் துரத்தல் தான் துறவு. இல்லம் துரத்தோணும், இல்லத்தை விட்டு திறக்கிறது துறவு தான். அதை விட உள்ளம் துறந்தோன் சதகோடி உயர்வு அப்படின்னு அவர் உள்ளத்தை துறக்கிறதா 100 கோடி உயர்வுங்கிறார். அப்ப வெறும் இல்லத்தை துறக்கிறதெல்லாம் துறவி கிடையாது, அது துறவு தான். இருந்தாலும் அதுக்கு மார்க் கம்மி, மதிப்பெண் கம்மி. அப்ப உள்ளம் துறந்தும் சதகோடி உயர்வுன்னு அதே பட்டினத்தாருடைய வரலாம் படிக்கணும். அவர் என்ன சொல்ல நிறைய சொல்லாரு, அவருடைய கருத்தெல்லாம் சொன்னோம்னா படித்தோம்னா ஒரு மன தெளிவு கிடைக்கணும். அவர் என்ன சொல்றாரு, பெரிய ஞானி அப்படியே கழுகு மரத்தில் ஏற்றி விட்டாங்க. ஏன் கழுகு மரத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க, கழுகு மரக்காக இந்த கொடுக்குறாங்க உஜ்ஜயினி ராஜா. அந்த உஜ்ஜயினி மகாராஜா கொடுக்குறாரு கழுகு மரத்தில், அளவற்ற சொத்து வச்சிருந்தவர், மூட்டை மூட்டையாக அவர் நவரத்னங்களை வச்சிருந்தவர். வச்சிருந்தவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே விட்டு விட்டு அப்படியே கந்தையை வச்சுக்கிட்டு கந்தையை மட்டும் கட்டிக்கிட்டு போயிட்டார். எந்த ஊருன்னா ஊர் என்ன ஊருன்னு திருவாலங்காடுங்கிறாரு. திருவாலங்காடு இருக்குங்கிறாரு. என்ன இதில் சாப்பிடுவேன், திருவோடு இருக்குங்கிறாரு. எங்கேயா தூங்குவேன், வெட்டவெளி இருக்குங்கிறாரு. அப்படியே போயிட்டார், எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். பற்றற்ற நிலை அது. அப்படி போயிட்டா எல்லாம் இறைவன் பார்த்து பாரு அப்படி. அப்படியே போயிட்டு அப்படியே வடநாடு போறாரு. ஒரு விநாயகர் கோயில், விநாயகர் கோயில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க, யோகம் யோகம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தவம்னா சொல்றதுக்கு, தவம்னா எது தவம்னு சொல்ற அளவுக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நேத்தி சொன்னேன் சரியை கிரியை யோகம் மியூசிக்கல் டு தவம் அப்படின்னு சொன்னேன். யோகத்துல உட்காந்துருக்காரு, இப்போ யோகத்துல உட்காந்து விநாயகருடைய சன்னதியில உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பொழுது அந்த அந்த அரண்மனையிலேருந்து அன்னை அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த அந்த ஊரில் உள்ள திருடர்கள் அரண்மனைக்கு திருட போகிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. கொள்ளையடிக்க போகும்பொழுது அந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறாங்க. என்ன வணங்கிட்டு போகிறாங்க, எனக்கு நல்லபடியாக ஏதாவது கிடைக்கணும்ப்பா, கிடைச்சதுன்னா உனக்கு அதில் கொஞ்சம் தர்றான்ட்டு போகிறாங்க. கடவுள்கிட்ட கூட பேரம் பேசுகிறாங்க பாருங்கள், இதில் தான் பேரம் இல்லை. போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு முத்து மாலையை தூக்கி அந்த திருடன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த பிள்ளையார் மேலே அடுத்து வெளியிலேருந்து தூக்கி எறியா. அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த பட்டணத்தாருடைய உடம்புல மாப்பாடு. அவன் திடம் போயிட்டான், திருட்டு திருடனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் பட்டணத்தாருடைய கழுத்தில் முத்து மாலை இருக்கு, அரசியனுடைய முத்து மாலை இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் திருடு போயிடுச்சுங்கிறாங்க, எல்லாம் காவலர்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உஜ்ஜயினி இந்த கோவிலில் தேடிட்டு வரும்பொழுது கோவிலில் ஒரு பட்டணத்தார், அவர் துறவி, அவர் எதை பற்றியுமே சிந்திக்கல. முத்தம் அது அவர் அந்த காலத்தில் நவரத்ன வியாபாரம் பண்ணவர், கடல் கடந்து போய் அப்படியேப்பட்டவர். அவர்கிட்ட முத்து மலை கிடந்தவனா இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டோம்னா ராஜா பார்க்குறாரு கையும் கலமாக பிடிச்ச மாதிரி. அவரு ஒன்றும் சொல்ல முடியல. உண்மை சொல்றாரு, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன செய்யறான், ஒரு தண்டனை கொடுக்குறான். சிலப்பதிகாரத்தில் வர்றது மாதிரி, சிலப்பதிகாரனுக்கு கோவலனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி தண்டனை கொடுத்துட்டார். என்ன தண்டனைனா, இவரை கொண்டுட்டு போய் கழுகு மரத்தில் ஏற்றி விடுங்கன்னு. இந்த கழுகு மரம் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான தண்டனை. இது அந்த ஷார்ப்பாக இருக்கும், தேங்காயெல்லாம் உரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கருவி, ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் படி ஏறி அதை உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சா அப்படியே வயத்தை கிழிச்சிட்டு போகும். கொடுமையான தண்டனை கழுவி, அவ்வளோ கொடுமையான தண்டனை அது அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அந்த கழுகு மரத்தில் ஏற்றிவிட வேண்டும் சொல்லி அந்த ராஜா பட்டினத்தாருக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிட்டார். உடனே அழைச்சிட்டு போறாங்க. கழுகு மரத்துக்கிட்ட போன உடனே, ஒரு ஞானி இல்லையா, கழுகு மரத்துக்கிட்ட போன கழுகு மரம் பத்தி எரியுது, தொட்டவனே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க நடுங்கிட்டாங்க, ஆகா ஏதோ தவறு நடந்துருச்சு. கழுகு மரம் ஏத்தல, இப்ப பட்டினத்தார கழுகு மரம் ஏத்த முடியல, ஏத்தவும் இல்ல, ஏத்தவும் முடியாது. கழுகு மரம் பத்தி எரிஞ்சிருச்சு. உடனே ராஜாட்ட சொல்றாங்க, ஐயா ராஜா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அரசர் வந்து உண்மையை உணர்ந்தார், உண்மையை உணர்ந்து அந்த பட்டினத்தாரை குருவாக எடுத்துக்கொண்டார். அந்த அரசர் தான் பத்திரகிரியார். இப்ப பட்டினத்தார் குரு, பத்திரகிரியார் அந்த அரசர் வந்து சீடர். அப்ப அவர் சொல்றாரு, அந்த அந்த பட்டினத்தார் சொல்றார், அந்த கழுகு மரம் ஏற்று போகின்ற நிலையில சொல்றார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை சொல்லிட்டாரு. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்கிட்ட என் செயல் எதுவுமே இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். அந்த கழுகு மரத்து அடியில சொல்றாரு, எல்லாம் உன் செயல் தான்ப்பா, நன்றே வரையினும் தீதே விலகினும். அப்ப அப்ப எது வந்தாலும் ஓன் செயல் தானே, இப்ப எனக்கு என்ன எதுவுமே தெரியாதப்பா, என்ன கொண்டு போய் ஏத்து விடுறாங்கல்ல, எல்லாம் ஓன் செயல் தானே. அதனால வருமா, அப்ப இன்னொரு சொல்ற, முன் செய்த வினை வந்து இங்கு மூண்டது ஓங்கிறாரு. எப்ப ஜென்மத்துல எது வினை செய்யலப்பா, நான் போன ஜென்மத்துல ஏதாவது வினை செஞ்சிருக்கப்பேன், அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து இப்படி வருதா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய ஞானம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த இறைவனோடு கலந்து, இறைவனோடு பேசி, இறைவனால் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று உணர்ந்து இருப்பவர்கள் தான் ஞானி. அதுதான் இந்த இந்த ஹூ ஆம் ஐ அப்படிம்பாங்க, நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யார் அப்படின்னா இந்த கேள்வி மட்டும் எல்லாருக்கும் தெரியும், கேள்வி எல்லாருக்கும் தெரியும், நான் யார், நான் யார் என்று சொன்னால் அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உள்ள இலக்கணம் என்ன என்றால் லிமிட்டட் நாலேஜ். எல்லாமே இறைவனுடைய ஆணைப்படிதான் நடக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் இறைவனுடைய செயலால் தான் இந்த வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள், அவர்கள் தான் சிவஞானி. சிவஞானியினுடைய செயல் இவ்வாறு தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், இது போன்ற அருளாளர்களையும் சித்தர்களையும் திருமூலர் போன்ற சிவஞானிகளையும் நாம் மனதார போற்றி வணங்க வேண்டும். யோக ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். மூன்றாம் தந்திரத்தோடு உங்களை சந்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பெஞ்சமா கூடல். இத்தலம் பெஞ்சமன் என்னும் வேட்டுவ மன்னன் ஆண்டதாலும், சிற்றாறு அமராவதியுடன் கூடுமிடத்தில் உள்ளதாலும் பெஞ்சமா கூடல் என்று பெயர் பெற்றது. கோயிலுக்கு அண்மையில் அமைந்த ஆற்றினை குடகனாறு, குடவனாறு, குளகனாறு என பலவாறு அழைப்பர். வெள்ளப்பெருக்கால் பழுதுற்ற ஆலயத்தை உள்ளம் உருகி உவந்து புதுப்பித்து பெருஞ்சாந்தி செய்து உள்ளனர் அன்பர்கள். இத்தலத்து அம்மை பழுத்த கிழவடிவு கொண்டு விற்றிருக்க பரமனார் சுந்தரர் பாட்டிற்கு மகிழ்ந்து தன் பிள்ளைகளை அக்கிழவியிடம் ஈடுகாட்டி பொன்பெற்று வழங்கி அருளினர் என்ற செய்தி கொங்குமண்டல சதகச் செய்யுளால் அறிகிறோம். இவ்வரலாறு நிகழ்ந்த இடம் பொன்பரப்பி அம்மன் ஆலயம் என்பர். தொண்டரால் காணப்பெறுவோனை தூய செந்தமிழ் பாடி துதிக்கின்றார் அருணைவள்ளல். சுந்தரர் பெருமான் மேயவன் தமிழால் விருப்பொடும் பரவி வெஞ்சமாக கூடலும் பணிந்து மகிழ்ந்தனர் என்பார் தெய்வ செக்குடார் பெருமான். தங்குமன வஞ்சமாக கூடல் வரையாத அவர் சூழும் வெஞ்சமாக கூடல் விரிசுடரே என்பார் திருவருட்பிரகாசர். இறைவர் வெஞ்சமாக கூடல் விகிருதர், கல்யாண விகிருதேஸ்வரர், விகிருதநாதேஸ்வரர், இறைவி பனிமொழியார், பன்னீர் மொழியம்மை, மதுர பாஷணி, விகிருதேஸ்வரி, விகிருதநாயகி, தேவேந்திரன் வழிபட்ட திருத்தலம். வெஞ்சன் திருவுருவம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கோட்டை கொத்தளங்கள் அமைந்த சுவடுகளை இற்றை நாளிலும் காணலாம். வளங்குள் மதில் மாளிகை கோபுரம் மணி மண்டபமும் அமைந்த வெஞ்சமாக கூடல் விகிருதரை தொழுவார்க்கு எளியாய் துயர்தீர நின்றாய் என்று பாடிப் பரவுகிறார் திருநாவலூராளியார். பண் கொல்லிக் கவ்வாணம் ராகம் நவரோஸ்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தால திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல அருமையா ஒரு பதிகம் தந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன் மணியம்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐராவதத்தோட மணி விழுந்ததுனால இந்த கோயில்ல உள்ள மன்றம் மணி அம்பலம் சொல்லப்படுது. சுவாமி இங்கேயும் நடனம் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தளிரொளி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல 4வது பாடல்: தெள்ளு நீரவன் நீர் என்னுடல் விரும்பும், செவி அவன் அறிவு நூல் கேட்கும், மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய், கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும், கிள்ளை பூ போதும்பிர் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் கெழுவுகம்பல இசை கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா எனக்கு, அதாவது நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய திருநீரை தான் என்னுடைய உடல் விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு பகட்டான பொருட்கள்லாம், இந்த அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன், இப்ப நம்ம வந்து வினை நீங்கிறதுக்கு திருநீரை அழியிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமை ஆமில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன் வருது. அப்ப சுவாமி எதுக்காக திருநீர் அணியணும் அப்படின்னு பார்த்தா, உயிர்களோட வினைகள்லாம் வெந்து எரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருநீரு அணிகின்றார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தால அதனால அவர் திருநீர் அணியறனால எனக்கும் திருநீர் அணிய என் உடல் விரும்புது. ரெண்டாவது, என்னோட செவிகள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய நூல்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறது. அப்புறம் என்னோட வாய் வந்து அவருடைய திருநாமத்தையே ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய கண்கள் வந்து விமானத்தையே நோக்கி, கோயில் விமானத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இப்ப என்னோட மூச்செல்லாம் வெப்பமாகுது, ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவரை காணல, அகத்துறையில பாடியிருக்காங்க. ஆக இப்படி மிக அழகாக ஒரு, அதாவது நம்ம அங்கமாலையில பார்த்த கருத்து மாதிரியே மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த அதே பதிகத்துல 7வது பாடல்ல என்ன சொல்றாரு, தலை தலை தவழ் முழுப்பும் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு பூக்கள் நம்ம நேற்று பார்த்தோம், அஷ்ட புஷ்பம்லாம் பார்த்தோம். அது மாதிரி வில்வம் வன்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வில்வத்திலையும் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, நொச்சி கிழுவை மாவிலங்கை விழா வில்வம் இந்த அஞ்சும். அது அல்லாம திருநீற்று பச்சை சாத்தலாம், வன்னியல சாத்தலாம், அருகும் சாத்தணும் சுவாமிக்கு. அதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட வேண்டும் என்பது அந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அந்த வில்வம் வந்து 6 மாதம் நம்ம புழங்கலாம். நமக்கு புதிதான வில்வ இலை கிடைக்கலைன்னா, இப்ப நம்ம எண்ணெயில இருந்து புழங்க ஆரம்பிச்சோமோ, அன்றன்றாடம் பூஜை முடிஞ்ச நிர்மாலியத்தை களையும் போது அந்த வில்வத்தை அலம்பி அப்படியே ஒரு நல்ல துவச்ச துணி மேல பூஜை ரூம்லயே வச்சுட்டோம்னா, மறுநாள் அதே வில்வத்தை எடுத்து மீண்டும் தண்ணீரை துளிச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தி அப்படி ஒரு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்கு புஷ்ப விதியில. அதற்கு அடுத்தபடியாக, தன்னக மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிரை குலைவளர் இளமான் அப்படி வர்ணனை வந்துகிட்டே இருக்கு. கிண்ணறம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனே என்று அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர் இங்க உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நிறைய உபகரணங்களை பத்தி சொல்லும் போது முதல் வரியில சிலம்பு வருது. இந்த சிலம்போசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்தோம், நேத்து ஒரு சோழ மன்னனையும் பார்த்தோம். அது வந்து திருவுந்தியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று. ஆக அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்குன்னு யாதனி நினைவது எவரை யாம் உடையது அப்படின்னு அந்த இதை கொண்டு கூட்டி படிக்கணும் அந்த பாட்டை. அதாவது நமக்குன்னு தனியாக அறிவீச்சை செயல்கள் தேவையில்லை, இறைவனுடைய அறிவீச்சை செயல்களுடைய நம்முடைய அறிவீச்சை செயல்கள் அடங்கி அக்ரிணை பொருள் போல நாம இருக்க வேண்டும், அங்கனம் இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்குமே தவிர தன்முனைப்பு தற்போதும் நமக்கு தேவை கிடையாது. இப்படி நம்ம ஒரு செயலற்று இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதையும் திருவுந்தியார்ல நம் செயலற்று நாமற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று. அப்ப அதனாலதான் அவன் என் மனம் புகுந்தானா எப்படி வராரு, நம்ம இந்த மாதிரி இருக்கணும், செயலற்று இருக்கணும், எனக்குன்னு தனியா எந்த செயலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பதிகம் நிறைகிறது. அதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த பதிகத்தை பித்தனேன் மொழிந்த மணிநடு மாலை பெரியவர்க்கு அகல் இரு விசும்பின் முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அந்த பெரியவர்கள்லாம் சிவலோகத்துக்கு போயிடலாம். பொதுவாக பதிக பாராயணம் வந்து நம்ம சரியையில தான் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க முக்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமகள் வந்து எல்லா செல்வங்களையும் தந்துருவா. அப்போ இந்த பதிகத்தை படிச்சா இம்மை மறுமை அம்மை பயன்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிசைப்பாவை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உங்க எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான புவன நாயகனே என்று, புவனத்திற்கே அவர்தான் தலைவர், எல்லா உலகத்துக்கும் அவர்தான் தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அகவுயிர்க்கு அமுதேன, யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அந்த முத்தான்மாக்களுக்கு அமுதம் போன்றவர். அப்புறம் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு அவருக்கு தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தலைவனாக, பதினா தலைவன், பசுனா அடிமை, அந்த உயிர் வர்க்கம். அப்ப பசுபதி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்மை அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அவர் தலைவனாக தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தொண்டு செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது. பணி செய்வார்க்கு இறங்க கண்டிப்பாக சிவப்பணி செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எது என்ன பண்றாரு தெரியுமா, சூரியன் வந்து புறத்தே வந்து ஒளிப்பற அவனி ஞாயிறு போன்று இல்லையா, புறத்தே இருக்க இருள் வந்து ஞாயிறு வந்து அதாவது சூரியன் வந்தா நீங்குறது மாதிரி என் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை தன்னுடைய அருளால் நீக்குகின்றார். அப்படி நீக்கி அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு தனிமையே இல்லை, தனியனே தனிமை நீங்குதற்கு அவர் என் கூடையே இருக்கிறார் என்று மிக அழகாக இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ சூரியன் வந்து புற இருளை நீக்கும், எனக்குள்ள இருக்கக்கூடிய மருள் அந்த அகை இருளை இறைவன் நீக்குகின்றார், எனக்கு அருளை வழங்குகிறார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதற்கு அடுத்தபடி நமக்கு புழுங்கு திணை, நம்ம என் மனசு புழுங்குது கடந்த வேகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கவலைகளை உள்ள போட்டுக்கிட்டு தேவையே கிடையாது, அதெல்லாம் புழுங்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிடுவாருன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அடைக்கலமாக நம்மளை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அப்போ புழுங்கு தீவினையே வினைகட புகுந்து புனர் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் இல்லை. அப்புறம் அப்படி மேற்கொண்டு பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனம் வருந்துகின்ற தீவினையனுடைய இரு வினைய ஒழியும்படி எனக்குள்ள நுழைஞ்சு அவரும் நாமளும் ரெண்டா இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்துவிதம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அத்துவிதமா என்னோட இருக்கக்கூடிய இருந்து எனக்கு மெய்யுணர்வை தரக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் எனக்கு காட்டி அதன் மூலம் எனக்கு என்ன உணர்த்தணுமோ, இப்ப நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, இந்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமே இது போல எல்லாம் செய்கின்றார் அப்பேற்பட்ட பெருமான். அவர் எனக்கு கனியாகவும் ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கின்றார், அவரை விழுங்கணும், அவர் கனியாகவும் இருக்கிறாரு விழுங்கணும், அவர் வந்து எனக்கு ஆனந்தமாகவும் வெள்ளமாகவும் இருக்கிறான்னு, இதெல்லாம் செய்யற இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வினவுகிறார். அப்புறம் மூணாவது பாடல்ல நம்ம மனசு வந்து கல் மாதிரி இருக்கு, உருகாம இருக்கு, கல்வன் மனசு கசிய மாட்டக்கு இறைவனை நினைச்சு, ரெண்டு கண்கள்ல இருந்து நீரே வரமாட்டே, காதலாகி கசிந்து கண்ணீர்லாம் வரல, உன்னை பார்த்து சிரிக்கல, சிரித்த முகம் கண்டு அப்படி சிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பும் எனக்கு வரல. இப்படிப்பட்ட பாவியனாகிய என்னோட உடம்புக்குள்ள நீ எப்படிப்பா புகுந்த, அது உன்னோட கருணை தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன என்ன மாதிரி ஒரு நாய் அடியேற்கு, எனக்கு நான் ஒரு ஏழை, எனக்குள்ள நீ புகுந்திருக்க, ஏழைங்கிறது அருள் பெறாத நிலை அப்படின்னு மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல்ல அக்கனா அப்படின்னு துவங்குது. கனவு பொருட்கள்லாம் முடிவு பெறாது, இடைய மறைஞ்சு போயிரும். அதுக்கு வந்து நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு அப்படின்னு, இத சிவஞான போதத்துல இருந்து இந்த ஒரு ஒப்புமையை வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நமக்கு தந்திருக்காங்க, சிவஞான போத உரையில. அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கனா பொருள் மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய காலத்தை புறம் நம்ம கழிச்சிடுறோம் அப்படி. நாம அதான் விரையில் மறையக்கூடிய கனவு மருந்து, கண்டு முடிச்சோடனே பாதி பேருக்கு கனவு நினைவு இருப்பதில்ல, நமக்கே வந்து சில நாள் கனவு ஞாபகம் இருக்கும், சில நாள் இருக்காது. சில சமயம் மனசுல இருந்தது நான் இப்படி கனவு கண்டேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வரும், சில நாள் சொல்ல வராது. அதனால அந்த கனவு மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய செல்வத்துக்கு அதையே நினைச்சு ஐம்பொறிகளோடு இப்படி கேவலமா வாழாம இறைவனை நினைந்து வாழ வேண்டும். ஏன்னா இது எல்லாமே நீரின் மேல் எழுத்து, அப்புறம் காணல் நீர் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இந்த கனவு போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அழகாக அதுக்கு அடுத்த பாடல்ல வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்து என் மனம் நெக மகிழ்ந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் வந்து நல்ல வினைய ஈட்டி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன அதெல்லாம் மன்னிச்சு நீ எனக்கு என்னோட உள்ளத்துல இருந்து உருகு மாதிரி என்னை செஞ்சு என்ன நல்ல நிலைக்கு நீ கொண்டு உள்ள இருக்க இருள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல அந்த மும்மதில்களை வென்ற மாதிரி எனக்கு மும்மலங்களை எல்லாம் நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானம் ஆகியதுன்னு, இது வினைக்கீடா வந்த உடம்பு, ஆனா நீ உள்ள புகுந்துட்ட பாத்தியா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டு, அதனால இந்த உடம்பு வந்து கோயில் விமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்கின்றார். இதை நினைச்சாலே நம்ம உடம்ப நம்ம எப்படி பேணணும் அப்படின்னு நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது பாடல்ல நான் பேய் போன்றவன், நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுத்து கொள்கிறாய் என்று சொல்லுகின்றார். எட்டா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி என்னோட பிழையை பொறுக்கிறவன அப்படின்னு கேட்டு எட்டாவது பாடல்ல என்னோட மும்மலக்கட்டு முழுதும் நீங்கும்படி செய்கின்றாய். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மும்மலக்கட்டுக்கள், ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மலக்கட்டும் நீங்கும்படி செய்கிறார் என்று சொல்லி ஒன்பதாம் பாடலில் அவர் நமக்கு அட்டமூர்த்தியாக அருள் புரிவதையும், அவரே நமக்கு தாயும் தந்தையும் தலைவனுமாக பிரானாக இருப்பதையும் சொல்லி, பத்தாவது பாடல்ல அமுதுரல் தீந்தமிழ் கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரேன்னு சொல்றார். இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவபதம் நிச்சயம், அதாவது அடிசேர் முத்தியே சிவபதமாகும் அப்படின்னு நமக்கு இந்த விவரம் வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சிவஞான சித்தியார்ல இந்த சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே அப்படின்ட்டு, அப்ப அந்த அடிசெயர் முக்தியானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்திலே பாடும் பொழுது அருமையான பாடல் நான் இன்று இறைவணக்கத்தில் பாடியது. அவரும் நம்மளை நெய்ய வைக்கணும்னு தான் பாக்குறாரு, நெய்யல, அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோயிலுக்கே வரல. நீ கோயிலுக்கு வராட்டா பரவாயில்ல, திருவிழாவில நான் வா உன் வீட்டு வாசலுக்குன்னு நெய்யாத மனத்தினனை நெய்விப்பான். இத்தெருவே இந்த தெருவுல என் வீட்டு முன்னால ஐயா நீ உலா போந்து அப்படியே திருவீதி உலா, தேர் வரும் இல்லையா, தினம் சப்பரம் வரும், அதெல்லாம் சொல்றாரு. அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள், கண்டிப்பாக அருள் செய்வார் எப்படி நாம் அவரை வழிபடும் பொழுது என்று மிக அழகாக சொல்லி, அதிலே ஆறாவது பாடலிலே மிக அழகாக பயில்வது நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்து, வேற எதுக்காகவும் அழக்கூடாது, சுவாமிய நினைச்சுதான் அழும். அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையானாரேன்னு வரும், அழுது அடைந்தவர் இல்லையா நம்ம மணிவாசக பெருந்தகை. அதனால அதுவன்றோ பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இறைவனுடைய நாமத்தை இடையறாது ஓதுதல், அப்புறம் அவரை நினைத்து கண்ணீர் வடித்தல், இது ரெண்டு நம்ம பெறக்கூடிய பேருகளையே உயர்ந்த பேரு. இதை நம்ம முயற்சி பண்ணணும். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அவரை நினைந்து கண்ணீர் வடிக்கிறதும் நம்ம இனிமேல கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலம், அதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்னமாய் விசும்பு பறந்து ஐயன் தேட அப்படிங்கிற ஒரு இது. அதுல வந்து மூன்றாவது பாடல்ல அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்குன்னு வருது. அந்த அஞ்சு எழுத்தையும் என்ன சொல்லியிருக்கு, ஐந்து பதமாக சொல்லி இருக்கிறது. அது திருவருட் பயன்ல சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சைவம் வெட்டிட்ட சடைகள் அப்படின்லாம் சுவாமிய வந்து அதுக்கு அடுத்த பாடல்ல அழகா வர்ணித்து கொண்டே போகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் அவருடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு அழகாக படம் பிடித்து அவரோட பெருமை அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சொல்லி அப்ப நம்ம சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அதே கருத்து இங்கேயும் துணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஐய பொட்டிட்டன் வருது இல்லையா, அந்த பாட்டுல பாருங்க, அந்த மனம் ஒன்றி அந்த இறைவனை வழிபடுறவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு, வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கறத சித்தியார்ல ஒரு அருமையான பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் உக்க நிட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் கவனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்தவர் அவனை உறைந்திடுவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். அவரும் இவங்க கூட ஒன்னாவே இருக்கிறதுனால அவங்க பாக்குறது எல்லாத்துலயுமே, ஏன்னா உள்ள இருக்கிறது சிவம், அப்ப எதை பார்த்தாலும் சிவன் தான், சாரங்கதன் வண்ணன் தானே என்று மிக அழகாக அந்த பாடலிலும் நமக்கு ஒரு சித்தியார் கருத்தை தெளிவாக எடுத்து காட்டி. அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல இறைவனை வந்து யோக மார்க்கத்துல வழிபட்டால் நம்முடைய பாவமானது காய்ச்சின பால்ல கலந்து இருக்கிற நீர் மாதிரி காணாம போயிரும், தூய பால் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி புண்ணியம் மட்டும் நம்மகிட்ட எஞ்சி நிற்கும் என்று மிக தினந்தோறும் காய்ச்சிற பாலு அதுல கூட ஒரு சித்தாந்த கருத்தை வைத்து நமக்கு மிகவும் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். மீண்டும் பத்தாவது பாடல்லையும் அந்த சிலம்போசையவே நமக்கு எடுத்து காட்டி பதினோராவது பாடல்ல மங்கையோடு இருந்து யோக செய்வான் அப்படின்னு சொல்றார். சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றிலும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பான் அப்படின்ட்டு. அவர் அம்மையோட கூடி இருந்து போகம் வழங்குறாரு, ஆனா தனக்காக இல்ல உயிர்களுக்கு தான் போகம் வழங்க அம்பாளோட இருப்பாரு. அவ்வுயிர்கள் தான் இன்பம் துய்க்கும், அவர் என்றுமே இன்பம் துய்க்க மாட்டாரு. உலகத்துக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அம்பாளோடய கூடி இருக்கிறார். ஆகையால் அவர் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார் என்று நம்ம தெளிவான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு பதிகம் அந்த திருவருள் என்று துவங்குகிறது அல்லவா, அதுக்கு அடுத்த பதிகம் அதுல வந்து திருப்பூவனத்தில் அதுல ஐந்தாவது பாடல், அந்த அஞ்சாவது பாடல்ல கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அஞ்சு பேர் நம்மளை போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வினைக்கடல், அந்த வினைங்கிற பாசக்கடல்னு சொல்லியாச்சு. அந்த வினைக்கடல்னு எடுத்துக்கிடலாம், பாசக்கடல்னு சொன்னனால மும்மலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அஞ்சு பேரால நமக்கு பாதிப்பு இருக்காது. ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு எட்டாம் சூத்திரம் சொன்ன கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டுல மிக அழகான ஒரு கருத்தை நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாடல் கருவூரன் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவும் ஆகுவரேன்னு சொல்லியாச்சு. அதாவது சாரூபம் கிடைக்கும், சரியை அப்படிங்கறதுனால சாலோகம் கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திருமுறைகளை ஓதுவதனால. அவர் இதுல என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சகமார்க்கத்தில் நின்றவர்கள் பெறக்கூடிய பெரும் பேராகிய அந்த சாரூபமே கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருவிசைப்பாவை நாம் கையில் எடுத்து இந்த கொரோனா டயத்திலையாவது எடுத்து பாடணும் அப்படிங்கறதையும் சொல்லி அதற்கு அடுத்த பதிகத்துல பெரியவா அப்படின்னு துவங்குது இல்லையா, அந்த பதிகத்துல ஒரு பாடல்ல வந்து செங்கனா போற்றி 8வது பாட்டுல சொல்றாரு. அதுல வந்து திசைமுகா போற்றி அப்படின்ட்டு ஏன் அப்படி அவங்களுக்கெல்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபுரம் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை பாத்தீங்கன்னா, அயனோட உருவுக்குள்ள இருந்து சுவாமி வந்து படைத்தல் தொழிலை செய்வார், அரியோட உருவுல இருந்து காத்தல் தொழிலை செய்வார், அவர் புவம் வழிங்கிற பதிகத்துல நமக்கு தந்திருப்பார். அதே கருத்து தான் இந்த பாடல்லயே நமக்கு இருக்கு. அடுத்து 9வது பாடல், சித்தனே அருளாய், அருமையான பாடல், முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய்ன்னு அழகா சொல்லிட்டார். எனக்கு துயராகிய பிறவியை கெடுத்து வீடு பேற்றை தர வேண்டும் என்ற விண்ணப்பம், இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணத்துல பாடுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, சித்தனே அருளாய்ங்கிற பாட்டு. ஆக மிக அழகாக அதையும் சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அதுல அந்த 10 பாடல்களின் பொருளாகிய மருந்தை யார் உண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபதம் அப்படிங்கிற அந்த அழகான கைலை மலையை அவங்க போய் சேர்ந்துடலாம், சிவபதம் அடையலாம் என்று மீண்டும் நமக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிடை மருதூர் என்ற தலத்தில பத்தி நமக்கு மிக அழகாக வெய்ய செஞ்சோதி என்று துவங்குகிறது ஒரு அருமையான பதிகம். அதிலே ஒருங்கிருங்கண்ணின் எண்ணின் புன்மார்க்கங்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் அப்படியே வருது. மேற்கொண்டு அந்த விஷயங்கள்லாம் வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து இருக்கணும், அப்பதான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு ஒரு இருள் சமயத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் சேர்ந்துதான் ஒரு பொருளை காண முடியும். அது மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற பேரறிவோடு என்னோட உயிரறிவு கலந்து நின்று எதையும் நம்ம உணர முடியும். அப்படி அப்படிதான் என்னோட உயிரறிவோட இறைவனுடைய பேரறிவு கலந்ததுனால கருவூரனாகிய நான் வந்து இந்த கருப்பஞ்சாறு போல சுவைமிக்க இந்த பதிகத்தை தந்திருக்கேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாலையை நான் சூட்டி இருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இது சிவபிரகாசத்துல கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்றன்றே என்ற சித்தாந்த கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் பல அருமையான கருத்துக்கள், நினைக்க நினைக்க அசப்போட அசப்போட நமக்கு வந்து இன்னும் இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோமா என்ற ஒரு உணர்வைத்தான் அது தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுல அவர் நமக்கு மிக தெளிவாக பல சித்தாந்த கருத்துக்களை வாரி வாரி நமக்காக வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதனால மீண்டும் நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கேட்பது என்ன என்றால், அவருடைய பதிகங்களை 10 பதிகம் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அந்த 10 பதிகங்களையும் நீங்க கண்டிப்பாக புரட்டி, அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு கருத்துக்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு கொண்டேதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 10 பாடல்களின் கருத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அவருடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இல்லைன்னா பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பரபரப்பெல்லாம் அந்த பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சுந்த பெருமான் சொன்ன மாதிரி, நமக்கு பரபரப்பை நீக்கும் பொருட்டு தான் சுவாமி வந்து இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சூழலையே தந்திருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த அன்னமாய் விசும்பு இல்லையா, அந்த பதிகம் பார்த்தோம். அதை வந்து எப்ப பாடணும், திருக்கார்த்திகை அன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ. அதனால அது அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை நீங்க அன்று பாடி பயன் பெறுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக யார் யாரோ உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டு நீ எனக்குள்ள எப்படிப்பா வந்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது, உன்னுடைய கருணைதான் காரணம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, பணி செய்யணும் சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செயசெய போற்றி என்று அலரான் இல்லேன்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அதே எதிர்மறையில ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகின்றிலை செய்வதென்று அறியேனேன்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்றாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையேன்னு நேர்மறையிலேயே நமக்கு பாடல் தந்திருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துல செக்லார் சுவாமிகளும் பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலர் யார் அடியார்கள்னா என்ன இருக்கணும்னா ஈசனுக்கு பணி கண்டிப்பாக செய்யணும்ட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இறைவனுடைய திருவடி வந்து சூடுதல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் வியாபக அறிவு செயல்களுக்குள்ள தன்னோட அறிவு வியாபக செயல்கள்லாம் அடங்கி நிற்கும்படி செய்தல் அப்படிங்கிறது தான். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அந்த பொல்லார் பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளையும் நம்ம புனிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ஞானசக்தி, ஒண்ணு வந்து கிரியாசக்தி. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் வந்து தன்னோட ஞானசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பார்கள் என்று மிக அழகான ஒரு கருத்தை நமக்கு அவர் பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவரை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வமே கிடையாது அப்படின்னு நமக்கு மிக அழகாக அவரை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கருவூர் தேவர். அவ்வளவோ பெரிய சுவாமிக்கு வந்து தஞ்சாவூர்ல மருந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா அப்ப இவரோட பெருமையை நம்ம அதுல இருந்தே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் ஒரு பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு, பொதுவா இறைவன் வந்து திருவடியை தான் தலை மேல வைப்பார், ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமியுடைய திருக்கரமானது என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார், அதற்கு நான் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று சொல்றார். அதாவது அந்த நீரோங்கி அப்படின்னு நெய்யாத மனத்தினை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த பதிகத்துல, அது முடிஞ்ச அந்த அன்னமாய் விசும்பு அதுல வந்து சொல்றாரு. பத்தாவது பாட்டுல சொல்லும் போது அந்த சிலம்பொலிலாம் கேக்குது. அப்போ ஒரு அந்த சிலம்ப சத்தம் கேட்க நான் பார்க்க ஒரு நாள் சுவாமி அப்படி எழுந்தருளி வந்து என்னோட தலையில அவருடைய கருணை கையினை வைத்து நாம் உய்யும் வண்ணம் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவனுடைய திருக்கரம் கருணைக்கரமும் நம்ம சரசலப்படணும், அவருடைய திருவடியும் நமக்கு தலையில தான் நினைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரின் அப்பர் சுவாமி சொன்னது மாதிரி அதுவும் நம்ம தலையில வந்து கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு நான்கு நாள் சிந்தனையாக நம்ம அதாவது நம்ம திருமாளிகை தேவரும் சேந்தனார் பெருமானும் கரூர் தேவரும் அருளிய பாடல்கள்ல மட்டும் சிந்திச்சிருக்கிறோம். மீதி உள்ளவங்களுடைய பாடல் கருத்துக்களை பின்னாடி ஒரு சூழல்ல நாம சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாஸ் வேதாகமங்கள் வேதாகமங்கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பெயர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து என்ன

0: முகம் அதனை அருள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கேட்ட மாதிரி நாம அப்படியே சுவாமி கூட நம்ம நேரத்தை மிகுதியாக செலவழிச்சு வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்த பின்பு கண்டிப்பாக காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு வேலை. நேற்றே நான் சொன்ன பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பத்தியம் வேணும். அது என்னன்னா, மாயத்தை விட்டு விலகணும். அதனால ரொம்ப மாயங்கள்ல சிக்காம மாயையில சிக்காம எல்லாருக்கும் எல்லா பணிவுடையும் செஞ்சு கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு முடியுமோ உரு ஏற திரு ஏறும். அதனால நிறைய இறைவன் நாமத்தை ஜெபியுங்கள், திருமுறைகளை நன்றாக ஓதுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு, ஏன்னா இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரே மருந்து. மருந்தவை மந்திரம், அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து, இப்படி எல்லாமே மருந்துன்னு. அப்புறம் ஐந்தெழுத்தும் மருந்துதான், திருநீரும் மருந்துதான். ஏன் ருத்ராட்சம் கூட நம்ம கழுத்துல போடுறதுனால நம்ம பாவங்கள்லாம் நீங்குது. அப்ப அதை பிடிச்சு ஜபம் பண்றதுனாலே நம்ம பாவங்கள்லாம் தீருது. ஆக எல்லாமே நமக்கு மருந்தா இருக்கு. இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அருமையான முறையில இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Abhirami Andadi, Ragam Madhyamavadi, Thaalam Ekadhaalam.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: திருக்கோடியின் 17-20 பன்னட்டராகும். நீண்ட நினைந்தடியே உம்மை

Thank you.

ஒருவர் உண்மையை ஒரு தம்முடைய கடையே.

Thank you.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முத்தன்ன வெண்ணகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடலிலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்கு சொல்கின்றார்கள். அவளும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்போ ஒவ்வொரு தோழியின் வீட்டு வாசலில் சென்று எழுப்பும் பொழுது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த தோழியரை பற்றிய நினைவுகள் இவர்களுக்கு வருகின்றன. எழுப்ப சென்றவர்களுக்கு தோழியருடைய பேச்சு எப்படி இருக்கும், செய்கைகள் எப்படி இருக்கும். இப்போ ரெண்டாவது பாடல்ல அந்த தோழியினுடைய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது. இரவு பகல் எந்த நேரம் பேசும்போதும் என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதிக்குத்தான் சொல்லக்கூடியவா நீ. அது மாதிரி இந்த மூன்றாவது திருப்பாடல்ல அந்த தோழியினுடைய செய்கை நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, வழக்கமாக மார்கழி திருவம்பாவை நோன்பு காலத்திலே நீ எங்களுக்கு முன்னாலே என்ன எழுந்து வந்து, நாங்கள் உன் இல்லத்தை நோக்கி வரும்போது நீ எங்களுக்கு முன்னாலே எழுந்து எங்களுக்கு எதிரே வருவாய் இல்லையா. என்ன வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிக்கொண்டோ அல்லது வேறு ஏதாவது பேசிக்கொண்டோ, எத்தனை மணிக்கு வந்துச்சீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கொண்டோ, அந்த மாதிரி வேற எந்த பேச்சும் கிடையாது. வரும்போதே சிவநாமங்களை சொல்லிக் கொண்டு வருவாய். அதை இந்த நாமங்களினுடைய இனிமையினை நீயும் அனுபவித்து கேட்கின்ற நாங்களும் அனுபவிக்கும்படி சொல்லிக் கொண்டு வருவாய். சும்மா பேரளவில் அந்த பெயர்களை சொல்லிக் கொண்டு வருவதில்லை, அந்த பெயர்களுடைய பொருள் உணர்ச்சியில் நீ ஈடுபட்டு நீயும் அந்த இன்பத்தை நுகர்ந்து கேட்பவர்களாகிய நாங்களும் இன்பத்தை நுகர்கின்ற வகையிலே உன்னுடைய பேச்சு இருக்கும். அப்படிப்பட்ட நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா, வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாக சொல்றாங்க. அந்த அருமையான பாடலை பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நன் ஜீவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நேரிலையாயினு இதற்கு முன்னால தோழியை அழைத்து பேசினார்கள். இப்ப இந்த தோழியை எவ்வாறு அழைக்கின்றார்கள்? முத்தன்ன வெண்ணகையாய். நகைன்னு சொன்னது பற்களை. ஏன்னா அந்த நகைத்தல் தொழிலிலே அந்த பற்கள் ஈடுபடுகின்றன. அதனால நகைத்தல் தொழிலை செய்வதனால பற்களுக்கு நகைன்னு பெயர் வந்தது. அதை தொழிலாகு பெயர்னு சொல்லுவாங்க. வற்றல்னு சொல்றோம் சாப்பாடுல, வற்றல் பேச்சு வழக்கில் வத்தல்னு சொல்றோம். அதுவும் கூட வற்றல் என்பது தொழில் தானே, அங்கே அந்த தொழிலே உட்படும் பொருளுக்கே அந்த அதுவே அந்த தொழிலே பெயராயிட்டது வற்றல் தொழிலாகு பெயர். அது மாதிரி நகைத்தல் நகைங்கிறது முதல் நிலை, அந்த முதல் நிலை மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தல்லுங்கிற விகுதி விடுபட்டு நகைங்கிற முதல் நிலை மட்டும் தொழிலாகும். ஆகவே நகைனா நம்ம சிரிப்புன்னு நினைப்போம். இந்த இடத்துல நகை என்பது அந்த சிரிப்பில் ஈடுபடுகின்ற பல்லை குறித்தது. அந்த பற்கள் தான் முத்து போன்றவை, அவை வெண்மையாக இருக்கின்றன. முத்து போல வெண்மையாக இருக்கக்கூடிய பற்களை உடையவளே முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து. சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன் வந்து எதிர் எழுந்துன்னு இருக்கு. முன் எழுந்து எதிர் வந்து என்று மாற்றிக்கொள்ள. முன் எழுந்துனா நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ எழுந்து விடுவாய், நாங்கள் உன்னை எழுப்ப வரும்போதே நீ எதிரே வந்து விடுவாய். முன் எழுந்து எதிர் வந்து. ஏன் அப்படிதான் பொருள்னா அப்படியே பாடியிருக்கலாமே, அப்படி ஒரு வினா நமக்குள்ள எழும் இல்லையா. ஆனா பாடும்போது அந்த ஓசை இன்பம் எப்படி எப்படி சொற்களை அமைச்சா ஓசை இன்பம் கிடைக்குமோ அப்படி வைத்திருப்பார்கள் இல்லையா. பொருள் பண்ணும் போது நாம அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம், நாம் அதை முன்னும் பின்னுமாக மாற்றிக்கொள்ளலாம். அதான் பொருள்கோள் முறைன்னு ஏற்படுத்தினார்கள். ஆற்றொழுக்கு பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், சுரை ஆழ அம்மி மிதப்பேனா. எங்கேயாவது சுரை வந்து மூழ்குமா, அம்மி மிதக்குமா, எந்த குளத்திலேயாவது அப்போ அம்மி ஆளை சுரை மிதப்பன் தானே மாத்திக்கணும். அத மாதிரி முன் வந்து எதிர் எழுந்துன்னா எதிர் எழுந்துன்னு எப்படி பொருந்தும்? அப்ப முன் எழுந்து, நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ துயில் எழுந்து, துயிலில் இருந்து எழுந்து, நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு எதிரே வந்து எப்படி வருவாய்? அத்தன் ஆனந்தன் அமுதன் சிவநாமங்களை சொல்லிக்கொண்டே வருவாய்னு சொல்றான் இல்லையா, எப்படி சொல்லுவானா? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அள்ளூரின்னு சொல்லும்போது அந்த நாமங்களின் பொருள் உணர்விலே ஈடுபட்டு அந்த இன்பத்தை தான் அனுபவித்தல். அது மட்டுமில்ல, எங்களுக்கும் செவியில கேட்கும் போது அந்த தித்திப்பு அனுபவம் கிடைக்கும். அதான் தித்திக்க பேசுவாய், நீயும் அந்த இன்பத்தை அனுபவிப்பாய். அள்ளூரி தித்திக்க பேசுவாய், கேட்கின்ற எங்களுக்கும் அந்த சுவை உண்டாகும்படி பேசுவாய். வந்து உன் கடை திறவாய். அப்படிப்பட்ட பெண்ணே, இன்று நீ நாங்கள் வந்த பிறகும் துயில் நீங்காமல் படுத்திருக்கின்றாயே, வந்து உன் கடை திறவாய். கடை திறவாய்னா ஏதோ கடை வச்சிருக்கான்னு நினைச்சிடக்கூடாது, என்ன வாசக்கதவை திறன்னு அர்த்தம், வந்து உன் கடை திறவாய். அப்ப அவள் எழுந்து வந்து விடுகின்றாள், எழுந்து வந்து சொல்கின்றாள். பத்துடையீர் இவர்களை நோக்கி சொல்கின்றாள், எழுப்ப வந்தவர்களை நோக்கி. பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த இடத்துல ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் ஒரு அருமையான தமிழ் செய்தியினை, தமிழ் இலக்கிய மரபு செய்தியினை நமக்கு சொல்கின்றார்கள். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த ஈசன்கிற சொல்லு இடையில இருக்கு பாத்தீங்களா, பத்துடையீர் பழகடியீர் பாங்குடையீர் எல்லாம் இருக்கு, வரிசையா இருக்கு. இவற்றுக்கு இடையில எந்த சொல் இருக்கு? ஈசன். அந்த ஈசன் என்பதை ஒவ்வொன்றோடும் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஈசன் பத்துடையீர், ஈசன் பழகடியீர், ஈசன் பாங்குடையீர். இப்படி இடையில உள்ள சொல்ல முன்னும் பின்னுமாக பொருத்திக் கொள்ளுதல் இருக்குதே, இந்த முறைமைக்கு இடைநிலை விளக்கு என்று பெயர். இடைநிலை விளக்கு ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொல்கின்றார். ஈசன் பத்துடையீர் என்று சொன்னால், பத்துடையீர் என்பது பற்றுடையீர், ஈசனிடத்திலே பற்று உள்ளவர்களே. அப்படின்னா உங்களவு எனக்கு பற்று கிடையாதுன்னு அங்க குறிப்பு, நீங்கள்லாம் ஈசனிடத்துல பற்று உள்ளவர்கள், உங்களவு எனக்கு கிடையாது. ஏன்னா ஏன் கிடையாதுன்னா, நீங்கள் பழகடியார்கள், பழகடியீர், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாரளாக இருப்பவர்கள். அது என்ன பழகடியார்கள்? பழமை காலத்திலேயே அடியாரளாக இருப்பவர்கள் இல்லையா. ஐயா வந்து இந்த கோயிலுக்கு வராங்கன்னா இன்னைக்கு நேரத்தா வராங்க, 25 வருஷமா வராங்க அப்படின்னு ஒருவரை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அப்போ அது பழகடியார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பழகடியார்னா அதற்கும் மேலே என்னென்னா, பல ஆண்டுகளாக அடியாராக இருப்பவர் மட்டுமல்லர், பல பிறவிகளிலே சிவனடியாராக இருந்து வருபவர், பல பிறவிகளாக அவர்கள்தான் பழகடியார் என்று சிறப்பாக சொல்லப்பெறுபவர்கள். பழகடியீர் என்று சொல், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாராக இருப்பவர்களே. ஈசன் பாங்குடையீர், பாங்கு என்றால் பக்கம், எப்பவும் ஈசனுடைய அருளை சார்ந்தே இருப்பவர்கள், எப்போதும் ஈசன் அருளை சார்ந்தே இருப்பவர்கள். உயிரா வனமிருந்து உற்று நோக்கி என்ற திருத்தாண்டகத்திலே சொல்வார் இல்லையா, உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி, ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப் பல்கணத்தார்க்கு, ஒட்டிட்ட பண்பு அந்த அருளோ அருளை சார்ந்தே இருத்தல், அருளை ஒட்டியே இருத்தல் பங்குடையீர். புத்தடியோம், என்னை போன்றவர்கள் எல்லாம் பழகடியார்கள் அல்ல, புத்தடியோம். ஏதோ நேத்தோ முந்தானத்தோ என்ன சிவநெறினா என்னன்னு தெரிஞ்சு இந்த நெறிக்கு வந்திருக்கிறோம், புத்தடியோம். ஆகவே இப்போது புதிதாக வந்த அடியாராக அடியன் இருப்பதனாலே அடியன்பால் பல குறைகள் காணப்படலாம் இல்லையா. அதையெல்லாம் தாங்கள் பொறுத்துக்கொண்டால் என்ன பொல்லாங்கு வந்து விடப்போகிறது? நீங்களோ பல அடியார்கள், அந்த எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதானே. ஈசன் பத்துடையீர், பழகடியீர், பாங்குடையீர், புத்தடியோம், நாங்களெல்லாம் புதிய அடியார்கள். புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எங்களுடைய குற்றங்களெல்லாம் பொறுத்து ஆட்கொண்டார் என்ன கூடாதா, என்ன பொல்லாங்கு வந்து விடப்போகிறது என்று சொன்ன உடனே இல்லையா இவர்கள் சொல்கின்றார்கள், எத்தோ நீ அன்புடைமை, எத்தோ என்றால் எதுவோ, ஏதோ என்பது எத்தோ என்று விளங்குகின்றது அந்த எதுகை நோக்கி. எதுவோ நீ அன்புடைமை, உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்ட தன்மை உடையதோ, எல்லோம் அறியோமோ உன்னுடைய அன்புடைமை சார்ந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் அறியாமலா இருக்கிறோம், நீ சிறந்த அன்புடையவள் தான், அப்படித்தானே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து விடுவாய், சிவநாமங்களையெல்லாம் நீ அதனுடைய பொருள் உணர்ந்து பொருள் அனுபவத்திலே ஈடுபட்டு நீயும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ்விப்பாய்னு நாங்கள் சொல்றோம், நீ என்ன எங்களை பார்த்து பழகடியார்னு சொல்லிட்டு உன்னை புத்தடியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே இல்லையா, உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியாதா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லோரும் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை அழகிய சித்தம் உடையவர்கள். சரி, தோழியர் வந்துவிட்டார்கள், அவர்களோடு சேர்ந்து பெருமானை பாடிக்கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த அருட்துதியிலே உன்னை விரைந்து நீ இணைத்துக் கொள்ள வேண்டாமா? அதை விடுத்துவிட்டு எங்களை பழகடியார் என்றும் நீ புத்தடியோ என்று சொல்வது என்ன? நாங்கள் சொல்கின்றோம் என்றால் அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா நீ எழுந்து வர வேண்டும், எழுந்து வரவில்லை, அதனால சொன்னோம் இல்லையா? நீ வந்து சொல்வதில் நியாயம் இல்லையே, நீ என்ன செய்யணும்? சரி, நாம மறந்துட்டோம், அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள், நம்முடைய செய்கையை நினைவுறுத்துகின்றார்கள், நம்முடைய தகுதிக்கு இப்படி உறங்குவது பொருத்தமானது இல்லைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? அதனால அவர்கள் சொன்னது சரியா தவறா என்று மட்டும் ஈடுபட்டு, என்ன அது சரி என்றால் அதை சரியாக இருக்கின்றதுனாலே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பெருமானுடைய புகழை பாடுவதற்கு நீ இணைந்து கொள்ள வேண்டாமா? அதை விடுத்து உன்னை புத்தடியோம் என்று குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. எங்களை பழகடியீர், பாங்குடையீர், பத்துடையீர் என்றெல்லாம் பலவாறு சொல்கின்றாயே இல்லையா? இத்தனையும் வேண்டும், உன்னை எழுப்ப வந்ததற்கு இத்தனை இவையும் இவையெல்லாம் எமக்கு வேண்டியதுதான். இத்தனையும் வேண்டும் எமக்கு, எமக்குன்னா உண்மை, உன்னை எழுப்ப வந்த எமக்கு என்று சொல்ற. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார் பாருங்க, அழகுங்கிறது உள்ளத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு. உள்ளம் தான் கண்ணுக்கு புலப்படாத கண் பார்வைக்கு. இப்ப உள்ளம் அழகாக இருப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, சிவபெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறது தான் அடையாளம். எவர் ஒருவர் சிவபெருமானை துதிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் அழகிய அழகானது என்ற பேருண்மை இங்க உணர்த்தப்படுது. பாருங்க, உள்ளத்தினுடைய அழகு, அதுக்கு மூப்பு கிடையாது, தளர்ச்சி கிடையாது, உள்ளத்தின் அழகுக்கு நோய் கிடையாது, என்ன இறப்பே கிடையாது. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் உள்ளம் பிறவி தோறும் தொடர்ந்து வரத்தான் போகுது. இறப்புல நீங்குவது தூள உடல் தானே ஒழிய சூக்ம உடம்பு இல்லையே அல்லவே. சூக்கம் உடம்புல அல்லவா உள்ளமாகிய மனம் இருக்கின்றது. ஆகவே உள்ளம் அழகாயிட்டதுன்னா அது எப்பவும் நிரந்தர அழகுதான் இல்லையா? அந்த நிரந்தரமான அழகை பெறுவதற்கு ஒரே வழி சிவபெருமானை நாவார துதித்தல். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, உறுதியாக பாடுவத உறுதிபட கூறுகின்றால் தான் பாடாரோ நம் சிவனை எதிர்மறையில கேட்கின்றார். ஓகாரம் எதிர்மறை, இப்ப பாடுவார்கள் அர்த்தம். பாடாமல் இருப்பார்கள், பாடாமல் இருக்க மாட்டார்கள், எதிர்மறை பாடுவார்கள். அதுல பாருங்க, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சில பதிப்புகள்ல பிரித்து எழுதியிருக்கலாம் நம் சிவனை என்று, சேர்த்து எழுதுனா நஞ்சிவனைன்னு வரும். சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை. அதுல ஒரு அழகு என்னவென்றார், ஞானசம்பந்த தேவாரத்திலே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்க்கு ஒரு நஞ்சிவனே, நஞ்சு இவனே. தொடர்ந்த துயர்க்கு எதுக்கு நஞ்சு? நம்மை தொடர்ந்து வரும் துயரங்களுக்கு நஞ்சு. என்ன சுவாமியை நஞ்சுங்கிறாருன்னா, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய துயரங்களுக்கு அவர் நஞ்சாக இருக்கிறார். அந்த துயர நஞ்சு என்ன செய்யும், அழிச்சிரும், துயரங்களை அழிக்கிறார், துயரங்களுக்கு நஞ்சாக இருக்கின்றார். யார் அப்படி இருப்பவன்? யாரு? தோணி உரத்துறை நஞ்சிவனே. அந்த நஞ்சிவன் வந்து நம் சிவன் என்று பிரிக்க வேண்டும். நம் கூட்டல் சிவன் நஞ்சிவன் வரும். தோணிபுரத்துறை நம் சிவன் தொடர்ந்து வரக்கூடிய துயர்களுக்கு நஞ்சு இவன் என்று சொல்லும்படி இருக்கின்றார். எனவே சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, அந்த நஞ்சிவனை சேர்த்து எழுதும் போது அந்த அழகு புலப்படுகின்றது. சேர்த்து எழுதும் போது தாங்க இப்படி பல அரிய கருத்துக்கள் கிடைக்கும். இப்ப பதிப்புனாலே பிரிச்சு பிரிச்சு பதிப்பு தான் பதிப்பு என்றவாறு கருத்துக்கள்லாம் வருகின்றன, அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த பாடல பாருங்க, ஒன்னித்தில நகையாயின்னு தொடங்குது. இதை பிரிச்சு ஒள் நித்தியில நகையாய் அப்படின்னு பதிப்பிச்சீங்கன்னா, அடுத்த அடியில எண்ணி விண்ணுக்கு உண்ணுக்கு இந்த எதுகையோடு சேருமா? இல்லுங்கிற இடையினோ இன்னுங்கிற மெல்லினத்துக்கு எதுகை ஆகுமா? எதுகையை சிதைத்ததாகும். உரை எழுத வேண்டும், உரை மூலமாக பாடலின் பொருளை அறிய முற்பட வேண்டும். பிரிச்சு எழுதின உடனே என்ன பாட்டு பொருள் முழுசா விளங்கிற போதா? அல்லது இந்த மாதிரியான வகுப்புகள் மூலமாக பொருளை உணர்த்துவதற்கும் உட்பட வேண்டும், அல்லது விளக்க உரைகள் மூலமாக உட்பட வேண்டும். பிரித்து எழுதினால் மட்டும் ஒன்றும் எல்லாம் விளங்கி போவதில்லை, விளங்கிவிட போவதில்லை. அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். சேர்த்து எழுதினாதான் அந்த செய்யுள் அமைப்பு இல்லையா, எப்படி சேர்த்து எழுதப்பட்டதை எப்படி பிரிக்கணும், அந்த முயற்சிகளே அப்பந்தான் வரும். அதாவது அந்த முயற்சிகளுக்கே வழி இல்லாம போயிரும், இது மாதிரி பல உண்மைகள் தெரியாம போயிரும். அந்த பாட்டு அந்த சம்பந்த தேவாரத்தில் போய் இங்க பிரிச்சு போட்டீங்கன்னு இங்க அந்த அந்த நயத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா? தொடர்ந்த துயர்கோரு நஞ்சு இவனே தோணிபுரத்துறை நம் சிவனேன்னு புரிஞ்சுட்டா அந்த நயம் போயிடும். ஆகையினாலே இந்த தோழியானவள் முன் எழுந்து எதிர் வருகின்றாள். இவருடைய வழக்கம் அப்படி, எப்படி பாடிக்கொண்டு வருகின்றாள்? என் அத்தன் ஆனந்தன் அமுதன். சிவபெருமானை மூன்று திருநாமங்களாலே விழிக்கின்றாள். அத்தன்கும்போது தந்தை, ஆனந்தங்கும்போது இன்பமயமானவன், அமுதன் அப்படிங்கும்போது அழிவில்லாதவன், அழிவில்லாதவன் இன்பமயமானவன். என்ன இன்பமயமானவன் சொல்லும்போது நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருள்கள் உலகத்திலே பல பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் அவையெல்லாம் நிலையானவை அல்ல, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியவை. சுவாமி ஆனந்தமயனாக இருக்கின்றார், அதே சமயத்தில் அழிவற்றவனாகவும் இருக்கின்றார். அழிவில்லாதவர், அவர் ஆனந்தமயமாக இருப்பவர் எல்லாம் சரி. என்ன நம்மால் அவரை பெற முடியுமா? அந்த ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்குமா? ஒருத்தரை சொல்றோம், ஐயா இவர் டாடா பிர்லா பரம்பரையில் வந்தவர், இவ்வளோ அவ்வளவு பெரியவர், இவ்வளவு சிறப்பானவர், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஒருத்தன் கேட்பான், அதெல்லாம் சரியா, அவர் சிறப்பாக இருக்காருயா, அதனால் எனக்கு என்னையா பையன், ஏன் பிழைப்ப தானையா நான் பார்க்க முடியும், அம்மா உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சளிச்சு போயிடுவான் இல்லையா. ஆனால் சுவாமியை பற்றி பேசுறது அப்படி சளிப்பு விட்டாது. ஏன்னா அவர் ஆனந்தன், பேரின்பமயமாக இருப்பவர், அமுதன் அழிவற்றவராக இருப்பவர், அத்தன் நமக்கு தந்தை என்ற உரிமையிலே இருப்பவர். ஆகவே அந்த பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதையும் அனுபவிக்கும் உரிமை, அவரை தந்தை என்று கொள்ளக்கூடிய அடியார் அழகை நமக்கு உண்டு. ஆகவே அவருடைய பெருமையை பேச பேச அது நமக்கு லாபம்தான். ஏன்னா அந்த பெருமையெல்லாம் நமக்கும் வரப்போகுது, அந்த அவருடைய இன்பம் எல்லாம் நமக்கு கிடைக்கப் போகுது. அவருடைய இன்பத்தில் எதையும் அவர் அனுபவிக்கப் போறதில்லை. அவர் பேரறிவு கொண்ட பொருள் தான், பேராற்றல் கொண்ட பொருள் தான், பேரின்பமயமான பொருளும் தான், ஆனா அவருக்கு அனுபவம் என்பது கிடையாது. யாது நீ பெற்றதொன்று என்பால், கொண்டது எந்தன்னை, யாது நீ பெற்றதொன்று என்பால் இல்லையா, தந்தது உந்தன்னை, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீ உன்னை தந்ததுனால நான் அந்தமில்லாத ஆனந்தத்தை பெற்றேன், நீ என்னை பெற்றதனாலே என்ன பெற்றா, என அவருக்கு அனுபவம் எதுவும் கிடையாது. முப்பொருள்களிலே பதிவசு பாசம், முப்பொருள்களிலே அனுபவம் என்பதை கொண்ட ஒரே பொருள் நடுவில் இருக்கின்ற பசு உயிர் வர்க்கமாக நாம தான். ஆகவேயா அவர் நமக்கு தந்தை, தந்தையினுடைய செல்வம் முழுவதும் மகனுக்குத்தான் இல்லையா. ஆனால் நிறைய பிள்ளைகளுடைய தந்தை அந்த சொத்தை பங்கு போட்டு தான் கொடுத்தாகணும், இங்க அங்க இந்த பங்கு வச்சுக்கிற தகராறு அந்த வில்லங்கம் எதுவும் இல்லை இல்லையா. என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சொத்தை பரிபூர்ணமா அவரால் கொடுக்க முடியும், அவர் வச்சிருக்கிற சொத்தோட தன்மை அப்படி இருக்குது. ஒரு ஆன்மா நிறைய முத்து இன்பம் அனுபவிச்சதுனால இன்னொரு ஆன்மாவுக்கு இன்பம் குறைஞ்சிட போறதில்லை இல்லையா. எங்கேயாவது ஒரு வெளியூர் போயிட்டு வரீங்க, அல்லது வெளிநாடு போயிட்டு வரீங்க, எங்கேயும் கிடைக்காத ஒரு அருமையான இனிப்பு பதார்த்தம் வாங்கிட்டு வரீங்க, அடிபுடி சண்டையில் வீட்டில் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாயிரும் இல்லையா. சாயந்தரம் வந்து அதை வாங்கிட்டு வந்தோமே அதில் கொஞ்சம் எடு, எங்கே மிச்சம் இருக்கும், நீங்கள் கொண்டு வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லாம் காலி, என்ன பிள்ளையில வச்சிருக்குமா இப்போ வந்து கேட்குங்க அப்படிம்பாங்க வீட்டில். என்ன எவ்வளவு பண்ற ஒரு இன்பமான பொருள்னாலும் சரி, அது விரைவில் தீர்ந்து போகக்கூடியது. ஆனா எப்போதுமே தீராத இன்பப் பொருளாக இருப்பவன் சிவம். ஆனால் அத்தகைய இன்பப் பொருளை அடைவதற்கு முயற்சிகளை செய்யாமல் இப்படி விரைவில் அழிந்து போகக்கூடிய இன்பப் பொருள்களை பெறுவதில் தான் பெரும் போட்டி நிலவுகிறது. இதுக்கு போட்டியே வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்பம் பரிபூர்ணமா கிடைக்கும், போட்டியின்றியே கிடைக்கும். செய்யக்கூடிய வழிபாடை யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பரிபூர்ண இன்பம் காத்திருக்கிறது இல்லையா. ஆகையினாலே அழிவற்ற அமுதனாக இருப்பவன், பேரின்பப் பொருளாகிய ஆனந்தனாக இருப்பவன், நமக்கு தந்தை என்னும் உறவிலே அந்த அழிவற்ற ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய உரிமையுடையவனாக நம்மை வைத்திருக்கின்றான் என்று நினைக்கும் போது அவளுக்கும் சொல்ற, அவளுக்கும் அந்த நாமங்களை சொல்ற அவளுக்கும் இன்பம் உண்டாகுது, கேட்கிற நமக்கும் இன்பம் உண்டாகுது. அப்படி சொல்லிக் கொண்டு வருபவள் இவள் இல்லையா. மேலும் சொல்வார்கள், பெண் அடியார்கள் அல்லவா இங்க, அத்தன் தந்தை ஆனந்தன் என்ற சொல் கணவனை குறிக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து மனைவியை ஆனந்தத்தில் வைத்திருப்பவன் இல்லையா. அதுக்கப்புறம் அமுதன் என்று சொல்லும் பொழுது அது மகனை குறிக்கும் என்று சொல்வார்கள். மகனை குறிக்கும், என்னன்னா முதுமையிலே அந்த நோய் காரணமாக உடலானது தளர்ச்சி வரும் பொழுது அங்கு உறுதுணையாக இருந்து மகன் காப்பாற்றுகின்றான் தாயை. அப்போ அவள் நீண்ட ஆயுள் வாழும்படிக்கு அவளுக்கு உதவுகின்றான். ஆகவே நோயை தவிர்த்து அமுதமானது மேலும் வாழ வைப்பது போல அந்த பெற்ற மகனானவன் ஒரு அமுதமாக இருந்து தாயினுடைய ஆயுள் நீண்டு தழைக்கும்படி அவன் உதவுகின்றான். ஆகவே அமுதன் என்று சொல்லினாலே மகன் குறிப்பிடப்படுவதாக கொள்ளலாம் என்பது சில ஆசிரியர்களுடைய அருமையான விளக்கம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணின் துணை ஒவ்வொரு காலகட்டத்திலே எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், திருமணம் முடிகின்ற வரையில் தந்தை துணையாக இருக்கின்றான், ஆணுறவு தந்தை. திருமண வாழ்க்கையிலே கணவன், அங்கே ஆண் துணையாக கணவன். அதற்கு பிறகு முதுமையிலே மகன் துணையாக இருக்கின்றான். அப்போ இந்த பெண்ணடியார் அருமையாக போட்டிருக்கின்றார் என்னன்னா, குழந்தை பருவத்திலே எம்பெருமான் தான் தந்தை வாயிலாக துணை செய்தும், குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது எம்பெருமான் தான் கணவன் வாயிலாக இன்பத்தை தந்தும், முதுமையிலே எம்பெருமான் தான் மகன் வாயிலாகவும் அமுதமாக துணை செய்தும், ஆயுள் நீட்டிக்க துணை செய்தும். இப்படி மூன்று நிலையிலும் தந்தை, கணவன், மகன் என்பவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து எம்பெருமானே காத்து வருகின்றான் என்ற ஒரு அருமையான கருத்தையும் சில ஆசிரியர்கள் நயமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வருவாயே அம்மா என்று, ஏன்னா அவருடைய இந்த பண்பிலே இவர்கள் ஈடுபட போய் தான் அதை நினைவுபடுத்தி சொல்கின்றார்கள். பத்துடையீர் என்பதற்கு ஈசன் பத்துடையீர், ஈசனிடத்திலே பற்றுடையவர்களே என்று சொன்னோம். பற்றுடையீர் என்பது பத்துடையீர் இருக்குன்னு. ஞானசம்பந்தர் திருக்கழுமலம் தேவாரப்பதிகம் ஒன்றிலே பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பாடலிலே, பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய திருப்பாடலிலே ஈற்றடியிலே கத்திட்டோர் சட்டங்கம் என்று வரும். கத்திட்டோர் என்பதற்கு கற்றிட்டோர் என்று பொருள் சொல்வார்கள். அது மாதிரி பத்துடையீர் என்பதற்கு பற்றுடையீர் என்று பொருள் பண்ணுகின்றார்கள் நம்முடைய மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள். இனி பத்துடையீர் என்பதற்கு பத்து உடையீர் என்றே கொண்டு பொருள் சொல்வதும் உண்டு. பத்து உடையீர் என்றால் பத்து இலக்கணங்கள், சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் பத்து. பத்து இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் பழகடியார்கள், மேலான அடியார்கள். அந்த பத்து இலக்கணங்களும் நீங்கள் நிரம்ப பெற்றவர்கள் என்பதனாலே பழகடியீர் என்று அடுத்தாலும் சொல்றான். பத்துடையீர் ஈசன் பழகடியீர். பத்து என்பது சிவனடியாருக்குரிய இலக்கணம் பத்து என்று சொல்லலாம். சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் உபதேச காண்டம் என்ற புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. புறத்திலக்கணம் பத்து, உடம்பிலே நிகழக்கூடிய மெய்ப்பாட்டு இலக்கணம் என்று அது ஒரு பத்து இலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அகத்து இலக்கணம் மூன்று சொல்லப்பட்டுள்ளது உபதேச காண்டம் என்ற நூலிலே. இந்த புறத்து இலக்கணம் பத்து நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். சிவனடியாக இருக்கக்கூடிய பத்து இலக்கணங்கள், புறத்து இலக்கணங்கள் பத்துடையீர் சொன்னால் இல்லையா, பத்து இலக்கணங்கள் எவை என்று சொன்னால், வாசப்பூதி உருத்திர மாமணி பூசிப்பூணல், அந்த உபதேச காண்ட பாடல். மனம் கமலும் திருநீரு, ருத்ராஷம் இல்லையா, இவற்றை அணிதல், திருநீற்றினை பூசுதல், கண்டிகை அணிதல், இது ஒரு இலக்கணம். குறவரை பூசித்தல், குருநாதரை வழிபடுதல், இரண்டாவது இலக்கணம். ஆசைப்பாட்டின் அரணை புகழுதல், திருமுறைகளாகிய தோத்திரங்களிலே ஆசை வைத்து அந்த தோத்திரங்கள் மூலமாக அரணை புகழுதல், எம்பெருமானை புகழ்ந்து பாடுதல். மூணு, ஈசற்குள்ளன நாமம் இயம்புதல், சிவநாமங்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருத்தல், நான்காவது இலக்கணம். எந்த ஈசன் அர்ச்சனை ஓம்புதல், அதாவது ஆன்மார்த்த சிவபூசையினை ஏற்று போற்றுதல். தந்திர சிவதன்மம் புரிகுதல், சிவபுண்ணியங்களை செய்தல். சிவபுண்ணியங்கள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு சிவபுண்ணியத்திலே மிகுந்த ஈடுபாடோடு இருப்பார்கள். திருநந்தவனம் வைத்து பூக்கள் கொய்து மாலைகள் தொடுத்தல், தீபம் ஏற்றுதல், திருக்கோயிலை அழகிடுதல், மெழுகுதல் என்று இப்படி சிவபுண்ணியங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே ஈடுபாடு வைத்து அவரவருக்கு எதில் ரொம்ப ஈடுபாடோ அதை செய்தல். முந்தையோன் கதை கேட்டல், சிவபுராணங்களை செவிமடுத்தல். எங்கெல்லாம் சிவபுராண வகுப்பு நடக்கிறதோ, பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், திருவாத ஊரடிகள் புராணம் போன்ற சிவபுராணங்களை எல்லாம் செவிமடுத்தல். முறைமையால் புந்தி கூர்ந்து அரண் ஆலயம் போற்றுதல், சிவாலய வழிபாட்டினை செம்மையாக செய்தல். சிவாலயத்துக்கு புனரமைப்புக்கு தன்னால் இயன்ற பொருள் காணிக்கை அளித்தல் என்று ஆலயங்களை பேணி வருதல். ஒத்த பத்தர் இடத்தலது ஓரிடம் துய்த்தல் நீத்தல், தன்னை போன்ற சிவபக்தர்களுடைய இல்லத்தில் அன்றி பிறர் இல்லத்தில் உண்ணாமல் இருத்தல், அப்படி படிப்படியாக வருது. எது முதல்ல கடைபிடிப்பதற்கு எளிதோ அதை சொல்லி பின்னால் வர்றதெல்லாம் கொஞ்சம் அரிதாக இருக்கின்றது. அதான் அத்தனை இலக்கணங்களும் நிரம்பி இருப்பது ரொம்ப பெரிய விஷயம். அதான் 10 இலக்கணங்கள் நிரம்ப பெற்றவர்கள் பழகடியார்கள் சொன்னார். தொண்டரி தொண்டராய் சித்தம் அன்புற ஈதல், தொண்டருக்கு தொண்டராக தன்னை கருதி தன்னால் முடிந்த பொருள்களை சிவனடியார்களுக்கு வழங்குதல். முன் செப்பிய 10 ஈங்கிவை காணப்படுகிறார். இவ்வாறு சொன்ன 10 சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் 10 என்று உபதேச காண்டத்திலே இந்த 10 இலக்கணங்களும் பெற்றவர்கள் 10.

ஓம் நமச்சிவாய. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல். மாதர் பிறை கண்ணியானை பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 8 திருப்பதிகம் இந்தளப்பன் வரிசையில் திருவாரூர் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

போற்றி. திருச்சடக திருப்பதிகத்தினுடைய சுட்டறுத்தல் அத்திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இதனுடைய பண் குறிஞ்சி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பின்னுகேன் என் சொல் என்பதுதான் அவர் நிறைவாக பாடிய திருமுறை, நிறைவாக பாடிய திருமுறை. அதுல பெருமானி, இந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ள 9 வாசல் வச்சிருக்கிறப்பா, உன்னுளே 9 வாசல் வைத்தாய். இந்த ஒரே ஒரு உடம்புல 9 வாசல் வச்சிருக்கிற, இது என்ன பண்ணுவேன்? ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். நீ ஒரு சேர அடைக்கிறது இல்ல. நீங்க நம்ம கூட இருக்கும்போது ஆபீஸ்ல பியூன் கதவு அடைக்கிறாருன்னா ஒவ்வொன்னா தானே ஜன்னல் மூடுறாரு, ஒரேடியா படாறு மூடுறாரு. நீங்க என்ன மூட மாட்டாரு. அது போல ஆண்டவன் இந்த 9 ஒரே சமயத்துல அடைக்கிறது இல்ல, ஒவ்வொன்னா அடைச்சிட்டு வர்றான். இதத்தான் முதல்ல அடைப்பான். ஏன் அந்த 40 ஆனவன்னே அந்த கானாவுக்கும் சானாவுக்கும் தெரியல, தானாவுக்கும் நானாவுக்கும் தெரியல கொஞ்சம் அல்லவா. இதை அடைப்பான், அப்புறம் இதை அடைப்பான். என்னையா என்ன பண்றீங்க அப்படின்னாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். முருகா முருகா, அப்புறம் இதை அடைப்பான். எவ்வளவு உரை போட்டாலும் தெரியாது என்ன உரைப்பை பத்தில. உங்க உரை போட்டா எங்களுக்கு திசண்டி வந்துடும். ஏய், பெரியவருக்கு 4 மிளகா சேர்த்தே போட்டுற எப்ப பார்த்தாலும். இதை அடைச்சிடும். இப்படி ஒவ்வொன்னா அடைக்கிற பெருமானி, இத ஒரு காலத்துல சேர்த்தே அடைச்சிருவியே. ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். அதனால பெருமானி, அன்னைக்கு 9 அடைச்ச பிறகு நான் நீ யாரு என்ன எனக்கு தெரியாது, எனக்கே என்ன யாரு தெரியாது. அதனால இன்னைக்கே எல்லாம் கொஞ்சம் கண்ணுகாது இருக்கும் போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகலூர் மேவிய புண்ணியனி என்று சொன்னார். அதனால இதெல்லாம் ஒவ்வொன்னா அடைச்ச பிறகு கிரிபிரதட்சணம் வர முடியுமா? 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலையில இருக்கும் போதே வந்துடணும். கண்ணு தெரியாத போது பஞ்சமூர்த்தியா அடாரா அப்படின்னு பார்க்க முடியுமா? அதனால பஞ்சமூர்த்தி என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் பார்த்து. அது போல எங்கேயாவது மாதிரி பேச்சு வீச்சு இருக்குன்னு சொன்னா நீ கேட்க முடியுமா? முடியாது. இன்னைக்கே கேட்கணும்.

ஆனங்காய் அருமையா சொல்லியிருக்கான் பெரியவன். ஆகவே இந்த ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் என்று சொன்னார். இங்கே இங்கே ஒன்பது மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை அப்படிப்பட்ட வீடு நம்ம கொடுத்திருக்கார் ஆண்டவன். அப்போ உயிர் அதோடு சேர்ந்திருக்கிற ஆணவம் இந்த ஆணவக்கட்டை நீக்குவதற்காகத்தான் என்ன பண்ணார் பெரும்பான், இந்த இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினை ஆகிய ரெண்டு கயிற்றை கொண்டு எதை கட்டுறான், இந்த உடம்ப கட்டுறான். அப்படின்னா அந்த உடம்ப கட்டினது தெரியாம இருக்கிறதுக்கு மேல அந்த தோல் நல்ல அருமையான அமைப்பை வச்சு புறந்தோல் போர்த்து எங்கும் புழலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை ஒரு அந்த மலக்கடிவுக்காக ஒன்பது வாயிலையும் வைத்து அப்படிப்பட்ட குடிசை கட்டிருக்கிறான். நம்ம கொடுத்துட்ட குடிசை அல்லவா. இதுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அடியாளையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டான். நேரி அந்த காலத்திலேயே அடியாள் வச்சிருக்கிறது தெரியுது தெரியுதுங்களா. அந்த அடியாள் அஞ்சும் இவன் இந்த நம்ம ஆன்மா வாயிய நாம சொல்றது கேட்காது கேட்காது. அது யாருன்னார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியாகி இந்த ஐந்து இருக்கே அது அஞ்சு அடியாள் நம்ம சொன்னது கேட்காது. ஏப்பா இன்னைக்கு வந்து பேச்சுக்கு போவோமா அல்லது சன் டிவியா அப்படின்னார். அது கிடைக்கவோ மழையும் கடையுமா கிடைக்க அந்த சன் டிவியை திருப்பி விடு அப்படின்ட்டு. ஏன் இந்த கண்ணு அதுதான் பாக்குறீங்க இங்க வராது. அது போல ஏப்பா கொஞ்சம் இஞ்சி சாறு புளிஞ்சு கொஞ்சம் குடிக்கிறியா காலையில என்ன, அதெல்லாம் ஒரே இது காஃபி காஃபி இது அப்படி கேட்கும். காஃபி குடிச்சா உயிருக்கு போக வேண்டியதான். இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா மயக்கம் வராது, நல்லது, பசி எடுக்கும், உடம்புக்கு நல்லது. எது நல்லதோ அதெல்லாம் வேணாம் அங்கே வாய் இல்லை. அது போல் எது இது நல்லது நல்லதோ அதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லும் காது. இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. சரி இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ஆள் இல்லையா சார் அப்படின்னாரு. ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆள் நமக்கு இருந்துக்கிட்டே அந்த அஞ்சு ஆளோட தான் போகும் அண்டர் கிரவுண்டு. அது எதிரானார் மனசு மனசு மனம் என்ன கொடுத்துருக்கு கேட்டா, நமக்கு நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதான்னா மறக்கதான் தெரிய தவிர நினைக்கவே தெரியலையே. நீங்க சொன்னதுல ரெண்டு ரெண்டுல ஒண்ணு செஞ்சுக்கிறேங்க. எது மறக்க தெரியுது எதை நல்லத, நினைக்க தெரியுது எதை கெட்டதெல்லாம். இப்படிப்பட்டது விலங்கு மனத்தால் எது சொன்னாலும் மாறுபடுகிற மனமா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளோட நான் வாழ்றேனே சுவாமி. குடிசையோ கைத்த போட்டு கட்டின குடிசை, அதுலயோ ஒன்பது வாசல் எல்லாம் அழுது வடியுது அங்கிருந்து. அது ஒன்பதுல இருந்து தினமும் படுது. இது மாதிரி இருக்கிறத உள்ள வச்சிருக்கிறதாவது அஞ்சு அடியாள் வேற வச்சுட்டீங்க. சரி எனக்குன்னு கொடுத்தாலும் ஒரு மனசு, அந்த மனசாவது எங்கூட இருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த அஞ்சு ஆளோட தான் போகுது. எது இந்த மெய்வாய் கண்மூக்கு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற உடம்பு சுவாமி இது. இது யாரு தத்துவம் அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்காரு, தத்துவத்தை பிழிஞ்சு வச்சிருக்காருன்னு. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இப்படி இருப்பதனால நான் உன் மீது திருப்பெருந்துறை பெருமானாக இருக்கிற உள்ளத்துல அன்பு செலுத்தணும்னு சொன்னா இந்த அன்பு செலுத்த முடியாம போகுது. ஏன் என்ன தெரிந்த ஆன்மாவாகிய ஒன்று ஒரு ஆளை தவிர கூட உதவி செய்யற மனமோ இந்த ஐந்து பொறிகளாக இருக்கின்ற ஒன்றோ அல்லது இந்த உடம்போ ஒன்னும் ஒத்து வரல. அதனால கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன். அதனால உன் மீது அன்பு வைக்க முடியாத இருக்கிற சிறியவனா இருக்கிறப்பா, சிறியவனா இருக்கிறப்பா. இல்லைன்னா நான் அன்பு வைப்பேன். எனக்கு ஒரு ஆள் கூட துணை இல்லையே சுவாமி, ஒரு ஆள் கூட இல்லையே.

அவனுக்கு என்ன செய்தனர்? இப்ப இனிமே சிவ புராணம், இது நம்முடைய புராணமா? இப்படிப்பட்ட நமக்கு என்ன செய்யறார்? நல்கி என்ன செய்தாய்? இனிமே வருகிற பகுதி கண்ணீர் விட்டு அவர் சொல்லியிருக்கார். நிலந்தன் மேல் வந்தருணி, இந்த ஆன்மா சோபுரத்துக்கு வரத்துக்கு யோகியது இல்ல, கைலாயத்துக்கு வரத்துக்கு யோகியது இல்ல, அதனால கைலாயத்தில் இருக்கிற நீ இங்க வந்துட்ட. இவங்கடா அவங்களா சின்ன பையங்கடா, அவங்களா வருவான் அப்படின்னு நாம தான்டா போகணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண? அங்க இருந்து எங்க நிலந்தன் மேல் வந்தருளி, இந்த நிலம் நாம நடக்கிற நிலம் தர, இந்த தரையில வந்தாயா எங்க பெருமா? வந்து என்ன செய்தான்பா? நீள் கடல்கள் காட்டி அவனுடைய நீண்ட திருவடியை காட்டி, நீள் கடல்கள் காட்டி, ஐயா அப்படியான நீ பெரியாள்னு வச்சுக்க, நீ நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. நான் ஏன் யோகிதே உங்களுக்கு தெரியாதுப்பா, இருக்கிறதுலயே மட்டத்துல மட்டம் மட்டம், நாயில் கடையாய், நாயை விட ரொம்ப கடையவனாக இருந்த இல்ல, வாழ்ந்த இல்ல, வசித்த இல்ல, கிடந்த அடியேற்கு. விளங்குதான் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு? நாயில் கடையாய் வாழ்ந்த அடியேற்குன்னா என்னவோ பெரிய ஒரு வாழ்வுல வாழ்ந்திருக்கிறேன், நாயில் கடையாய் வசித்தேன்னு சொன்ன ஓ ஒரு ஊர்ல தங்கிய ஒரே அளவும் தெரியாது, கிடந்த அடியேற்கு. உருப்படாம ஒண்ணுக்கு பயன் இல்லாம கிடந்த அடியேற்கு என்ன பண்ண? திருப்பெருந்துறையில வந்து நீள் கடல்கள் காட்டி யாருக்கு? நாயிற்கடையாய் கிடந்த, கிடந்தங்கிறது அப்படி படிக்கணும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, கிடப்பது கிடப்பதுன்னா படுத்திருக்கிறதுன்னு கூட அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல தன் செயலற்று சொல்வது, அந்த ஆணவம் என்பதே சிறிதும் இல்லாமல் சொல்வது, அந்த கிடப்பது தான் இந்த கிடப்பு, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றாரே அதான் நாயில் கடையாய் கிடந்த அடி. ஒரு ஆள் என்ன செய்ய எதிர்த்தது பாத்துக்க மாட்டான், நாய்கறையா போகிற அப்படி வர இப்படி வர அப்படி வரவன் கூட ஒதுங்கி போடும் என்ன பார்த்த. அப்படி இருந்த அடியேற்கு என்ன பண்ண? நிலந்தன்மேல் வந்தருளி, நீள் கடல்கள் காட்டி, இந்த ஒண்ணும் தெரியாத நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு எப்படி உதவுனு? தாயில் சிறந்த தயாவான தத்துவனி, இந்த தாயை விட சிறந்த தயாவான தத்துவன, தயான கருணையின் அர்த்தம், தயா வேற எங்க ஆண்டவன் வேற அல்ல, தயாவே அவனா இருக்கிறான் அப்படி, தயாவான தத்துவனி. நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி. எப்படி இருக்கிற மாசற்ற ஜோதி, சில நாளைக்கு நல்லா எரியுது, சில நாளைக்கு என்ன முழு முகுன எரியுது, சரி இது போடும் அப்படின்னா போயவே போடுது, அல்லது அரை ஒளி கால் ஒளி இப்படிலாம் காட்டுது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆ அப்படின்னு காட்டு காட்டு. ஏன் போதிய அந்த ஆற்றல் அதுக்கு இல்லாம, ஏன் இப்படி ஆற்றல் இல்லாம இருக்குது? நம்ம இந்திய நாட்டுல நமக்கு தமிழ்நாட்டுல நமக்கு நமக்கு உற்பத்தி ஆகிறது போதில, போதிலேங்கிறது ஒரு குறை இருக்கலாம். பல நாள் இன்னைக்கு கூட காலையில பாக்குறேன் 7:30 வரைக்கும் இருக்குது தெரு. நீ இப்படிப்பட்ட ஜோதி, மாசற்ற ஜோதி, ஒரு நாளாவது குறைந்ததோ அல்லது ரொம்ப அதிகமாக வெளிச்சு அடிச்சு கண்ணுக்கு முடியாம போனதோ இல்லை, அளவான ஒளியை அளவாக எல்லா உயிரினங்களுக்கும் தந்து கொண்டிருக்க. மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரி, அந்த விளக்கெரியுது நல்ல மலர்ந்து எரியுதும்பாங்க பெண்கள் சொல்லுவாங்க, என்கிட்ட நல்ல சுடர் விட்டு எரியுது, நல்ல தோண்டி நல்ல தெரியாம இருந்து உள்ள வேண்டிய அளவு அந்த எண்ணெயும் இருந்து அப்படி எழுதிட்டா அது போட அப்படி சுடர் விட்டு எரியுதுப்பா, அதான் சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி திருவசிப்பா. மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனி, தேசனி எல்லா தேங்களும் எழுதுவன் தேசனி, அப்புறம் என்னது தேனார் அமுதே சிவபுரணி,
மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே. இதுவரைக்கும் ஒளியா சொன்னார் தேனார் அமுதி. வாய்க்கின்மம் என்று சொல்கின்ற பொழுது தேனார் அமுது, தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். திருப்பெருந்துறையில வந்த ஆண்டானே எங்கள் குருநாதன் யாருப்பா ஆண்டா? சிவபெருமான். அது எப்படி இருப்பார்ப்பா? தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த தேனாய்ங்கிறது இந்த அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் குழந்தைக்கு, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தேனாய். நீ தேன் குடிச்ச விடுங்க, எங்க அம்மா எங்க வாயில ஊத்துவாங்க, அடாராடாடா அப்படி இருக்கு. அப்படி இருப்பான் சிவபெருமான். கொஞ்சம் பிஏஎம்ஏ பையனுக்கு தேனாய், ஆனா இந்த தேன் தான் சிவபெருமான மக்கு பயன். இன் அமுதமுமா எனக்கு இந்த அனுபவம் உனக்கு கிடையாது இல்ல. பிஹெச்டியா டாக்டர் எடுத்தாலும் கூட அமுதம் எங்க சாப்பிட்டு இருக்கிறான், அதனால அவனுக்கு போய் இன்னமுதமும் அவன் ஸ்டாண்டர்டுக்கு அமுதம், இந்து ஸ்டாண்டர்டுக்கு தேனா. எங்க புத்தி எங்களை விட்டு போகல பார்த்தீங்களா? பல்லோடு துவாத்தியார் புத்தி போகல. தொடக்கப்பள்ளியானவர்களுக்கு விளங்கும்படியாக தேனாய், பிஹெச்டி மாணவனுக்கு விளங்கும்படியாக இன்னமுதமும். ஆனால் எப்படி இருந்தாலும் தித்திக்கும் சிவபெருமான். நானியோ தவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன். அப்படி செய்தது யார்? நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்கிறந்த தயாவான தத்துவனே. அவன் செய்த குற்றம் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணி. அவ்வூர் எதியான்னு கேட்டார். சிவபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊர் புரியாது அந்தாலும் சிவபுரணி. பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியணி. அவன் ஆரியன், ஆரியன்னா நீங்க இனத்தை கொண்ட உயர்ந்தவன் அர்த்தம், உயர்ந்தவன் ஆரியணி உயர்ந்தவன். என்ன உயர்ச்சினாரு? பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியணி. இந்த உயிருக்கு தொடக்கத்தில் இருந்த பாசம், எதுல? உணவுல, அப்புறம் அம்மா அப்பா மேல, அப்புறம் அண்ணன் மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய மகன் மேல, மக மேல, இப்படி எல்லாம் சரிங்களா? இப்படி பாசமாம் வளர்ந்து கொண்டே வர்ற அந்த பாசத்தை பற்று அறுத்து அதை முழுமையா நீக்கி பாரிக்கும் ஆரியணி. அந்த உயிர்களுக்கு எல்லா நன்மையும் தருகின்ற உயர்ந்தவன். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி. இன்னும் என்ன தெரியுமா செய்தான்? நேச அருள் புரிந்து. இதை நிதானம் படிக்கணும். இந்த ஆன்மாவாகிய இந்த மணிவாசகனாய் எனக்கு என்ன செய்தான்? நேச அருள் புரிந்து. அவன் மீது நேசம், அவனோடு பின்னி பணிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதுக்காக எனக்கு அருள் புரிந்தானா? இல்ல என்ன நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அட யாரோ பெரிய சாமி வந்து உட்காந்துருக்கடா குருந்த மரத்தடியில, நமக்கு என்னடா வேலை, வாரா போலான்னு நம்ம குதிரை வாங்க போயிருப்பேன். நீ என்ன பண்ண, அந்த குருந்த மரத்தில் இருந்து அப்படியே இருந்து கொண்டு என்னை அப்படியே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி என்னை இழுத்து கொண்டேன் இல்லவா? அப்படி இருக்கிறதுனால எனக்கு அந்த ஈர்த்த போது என்ன, என் மீது உனக்கு நேசம் வைத்து அதனால நான் உன் மீது நேசம் வைக்க முடியாச்சு. நேச அருள் புரிந்து இந்த நெஞ்சில, அதுக்கு முன்னே எனக்கு ஆண்டவன் மீது என்னங்கிறதுலாம் கிடையாது. நீதான் உன் மீது நேசம் வைக்கும்படியான அன்பு தன்மையை தந்த அருள் புரிந்து. சரி, இந்த நெஞ்சு அதுக்கு யோகியதையா இருந்ததா? இல்ல, இந்த நெஞ்சில ஏற்கனவே தன் தன்னா சண்பகலாரிலையும் ஏபிடிலையும் ஏத்தலாம். என்னது? வஞ்சனை, வஞ்சனை. பின் அந்த வஞ்சனை இருக்கிற நெஞ்சத்துல போய் இதை நேசத்தை பண்ணலாமன்னா தெரியும் பெருமானுக்கு. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட. இவன் நெஞ்சில் இருக்கிற வஞ்சனையெல்லாம் இருக்குதே, அதுல ஏற்கனவே அவர் உணர்ந்து அடிக்க வச்சுட்டார் லாரிய. ஏ பீட்ல ஒரு 1000, சண்பகத்துல ஒரு 1000 லாரி அடிக்கின்றன. என்ன, இந்த ஆன்மாகிட்டு இருக்கிற இந்த வஞ்சனையெல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல காலி ஆயிடணும். புடிச்சா மங்கு மங்கு மங்கு மங்குன்னு வெட்டி எடுத்து லாரியில போட்டு இங்க போடப்படாது. தெரியல, நேரம் எங்க தெரியுமா? நேர
ஹரித்வாரில் கொண்டு அந்த கங்கையில போட்டு நெஞ்சில் வஞ்சம் கடை ஏசாமி, இவ்வளவு வஞ்சனையும் கடை, இவ்வளவு லாரியில ஏத்த எத்தனை நாள ஆகுமேன்னாரு, அது வரைக்கும் பேராது நின்ற இந்த நெஞ்சத்துல வச்ச திருவடி அப்படியே நின்றுட்டார. ஏ இந்த வஞ்சனை கொஞ்சம் கூட இருக்க, அதுக்கு பதிலா இந்த அருள் நேச அருள் அப்படியே நிறைஞ்சு போகணும். அப்ப ஏற்கனவே இருக்கிற வஞ்சனை முழுதும் கடை, இப்பொழுது தான் வழங்குகின்ற அந்த அருள் அப்படியே முழுது நிரம்புற வரைக்கும் மனுஷன் கால் எடுத்து வைக்கலையா, பேராது நின்றேப்பா. அந்த நின்ன அப்படி ஒரு கால் கூட பின்னால வைக்கிறியா, ஒரு கால் பின்னால வச்சா வேலை செய்யறேன் அப்படியே எங்க வெத்தலாவை போட்டுக்கிறேம்மா, அந்த காலத்துல எப்படி எல்லாம் இருக்க மாட்டேங்க, டீ வாங்கி சாப்பிட போறேம்மா அல்லவா. அதனால இது மேல வந்து அதனால வந்து அந்த வஞ்சனையெல்லாம் முழுதும் கெடுவதற்காக நான் கேட்டாரா, அப்படி நின்ன இடத்துலயே நின்னாலாம் பேராது நின்று ஏதா இது ஏன் அந்த மனுஷன் உங்களை தலையெழுத்து இருக்கிற வஞ்சனையெல்லாம் லாரி லாரியா ஏத்திட்டு போய் இல்லாத அந்த அருளை இந்த நெஞ்சத்துக்கு கொடுக்கணும்னா ஏனாரு பெருங்கருணை பேராரே, அவ்வளவு கருணை, உயிரல் மாட்டு வைத்த கருணை தான். இல்லைன்னா என்ன தலையெழுத்து, தன்னை செய்யணும்னு தலையெழுத்த. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கு என்ன செய்யறான், நேச அருள் புரிந்து அதுக்கு முன்ன என்ன செய்யணும், நெஞ்சில் வஞ்சம் கடை, ஏற்கனவே வஞ்சனை எல்லாம் கடை, அதுக்கு யார் உதவுறா, தானே உதவுறோம், பேராது நின்ற கால அடிபெயர்த்து வைக்கல, எதனால பெருங்கருணை பேராரி. ஆரா அமுதே, அமுதுன்னா எந்த ஒன்றும் சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிட கேட்டா ஒரு நாளைக்கு வேணா ஃபுல்லா இருக்கலாம், என் அல்வா பிடிக்குதுங்கிறான் ஒத்துக்க சரிங்கண்ணா, நீங்க தூத்துக்குடி அல்வா வாங்கி தரீங்க, அந்த அல்வா கூட சொல்றேன், நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிடலாம், மூணாம் நாள் போதப்பா நேத்தே சாப்பிட்டேன் நீ சாப்பிட நீ சாப்பிட்டு. ஆனால் பெருமான் ஆரா அமுதே, நீங்க உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண மேலும் அவனுக்கு அந்த சாப்பிட நினைக்க இருக்குமே தவிர எனக்கு போதுங்கிற மனசராதான். ஆரா அமுதே அளவிலா பெம்மானி, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஆனா இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் சில பேர் இல்லை இல்லைங்கிறானே என்னது, அவங்ககிட்ட இருப்பாரா ஆண்டவன், இருக்க மாட்டானார் இருப்பான், பின் இல்லைங்கிறானே என்னது, ஒளிக்கும் ஒளியானே ஒளிஞ்சிருக்கிறான். இந்த முண்டை என்ன பண்ணது, இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு அந்த அவங்ககிட்டயும் ஒளிஞ்சுதான் இருப்பான், ஆண்டவன் இல்லாம இருக்க மாட்டான். நீங்க நல்ல பையன்கிட்டையும் அப்பா அம்மா அனுபவிக்கிறாங்க, மோசமானவன்ட்டையும் என்ன கேட்டா அவன் அனுபவிப்பாங்க. ஏன் இந்த பையன் என்ன ராத்திரி மணி 11 மணிக்கு கூட வரல, வள்ளியவன் வரல என்ன பண்ண அப்படின்னாரு, நீ இடியாப்பம் பண்ணுன அவன் நல்லா திம்பான், என்ன பண்றது எங்க சுத்துறானோ, இருந்தாலும் டிஃபன் கேரியில் எடுத்து வச்சிருக்கிறேன், வச்சு அவன் ரூம்ல வச்சுட்டேன், என் நேரத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு படுத்துட்டு. ஏன் பாசம், பாழா போன பாசம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்க வேணாம் சொல்றேன், நல்ல பிள்ளைகளாகவே இருக்கட்டும். எவ்வளவுதான் மோசமான பிள்ளைகளா இருந்தா கூட அதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல, ராத்திரி 8 மணியாச்சு 9 மணியாச்சு எங்கதான் போனான்னு தெரியலையே, சொன்ன கேக்குறான் மடையன் அயோக்கிய பயல வர வர வர வர மோசம் போறான். இந்த உயிருக்கே என்னைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவனுக்கு அவ்வளவு அன்பு இருக்காதா, இருக்காதா? அதனாலதான், அதனால ஓராதார் உள்ளத்துள், எனவே தன்னை இல்லை என்று சொல்லுகின்ற உள்ளத்திலையும் கூட இருப்பான், ஒளிஞ்சிருப்பான், ஒளிக்கும் ஒளியானே, அவன் இல்லைங்கிற அவன் முன்னால போய் நிப்பானே அப்படின்னு சாமி ஒளிஞ்சுக்கிறது பாவம். ஆனா உண்டுங்கிற என்போல் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே அப்படியே நீரா உழுக்குவான், நினைக்க நினைக்க நினைக்க அப்படி கண்ணில் தண்ணி ஆறா பெறும் என்ன.

0: இங்கேயும் மீண்டும் ஒரு தகராறு. இந்த சித்தாந்தம் சொன்ன பாருங்க, அது மாதிரி அந்த முத்தினில ரெண்டா ஒன்னாகும் போது இரண்டும் அல்ல ஒன்றும் அல்ல இருமையின் ஒருமை என்று சொன்ன ஆண்டவன் இப்படி எல்லா ஆன்மாக்களதோரும் இருப்பதனாலே அவனுக்கு இன்ப துன்பங்கள் உண்டா அப்படின்னு கேட்டான். இன்ப துன்பங்கள் உண்டா? இப்ப நமக்கு இன்ப துன்பம் உண்டு, நம்ம உயிர் குயிரா இருக்கிறத அவனுக்கு இன்ப துன்பம் உண்டான்னு கேட்டார். ஒன்னு உண்டு சொல்லட்டும், ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அங்கதான் தகராறு. ரெண்டுல ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற நீங்க தெய்வ சித்தாந்தி, எது எடுத்தாலும் இப்படித்தான் சொல்றீங்க. என்ன பண்ணுவோம், ஐயா இன்ப துன்பம் உண்டுன்னா உண்டுன்னு சொல்லிருக்க, வணக்கம் நன்றி எந்திரிச்சிடறோம். இல்லைன்னு சொல்லுங்க சரின்னு, இல்லானே உள்ளானே. இங்க மாதிரி இருக்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்னும் குழம்பு இல்ல, போட்டு குழப்பறாங்க அர்த்தம் இல்ல, சொன்னா மடையன் அர்த்தம். இன்பமும் துன்பமும் இல்லானே அவனுக்கு என்று எப்பவும் இன்ப துன்பங்கள் எதுவுமே இல்லை. அவனுக்கு உடம்புலையேது மீன், அவன் ஒரு ஆளா எங்க இருக்கிறான், எங்கும் இருக்கான், எங்கும் இறைந்த பரம்பொருளாய் தனி தனித்தவர் உடம்பு என்ற ஒன்று இல்லாது தனக்கு ஒரு தாய் தந்தை இன்றி எல்லாருக்கும் தான் தாய் தந்தாய் தந்தை தாயா இருக்கிற ஒரு பரம்பொருளுக்கு இன்ப துன்பம் எப்படி இருக்கும்? இல்லான், இல்லாதவன் தான். உடனே என்ன பண்றீங்க, உள்ளானி இருக்கிறேன்னு சொல்றேன். என்ன சாமி விளங்குதா? விளங்குதா? இந்த மாதிரி இடத்துல தான் நிக்கணும். அதாவது என்ன, நான் பழைய காலத்து உரையாசிரியர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்தை படித்தால் விளங்காதோ அங்க அவங்க முன்னே நிற்பாங்க. இன்பமும் துன்பமும் இல்லானி இல்லாதென்றால் அவனுக்கென்று எந்த ஒரு இன்பமோ துன்பமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் கடந்த பரம்பரும் அவனுக்கு போய் எப்படி இன்ப துன்பம் இருக்கும்? இருக்காது. சரி, ஆனா உள்ளான் எப்படி உள்ளான் அப்படின்னு கேட்டா, சாதாரண ஒண்ணு செய்தி, சாதாரண செய்தி ரெண்டும் சேர்ந்திருப்பதனால இந்த இன்மை உண்மை ஆகிய ரெண்டு மறுதலை, இல்லாமல் இருப்பதற்கு நேர் மறுதலை உள்ளதா இருப்பது, உள்ளதா இருப்பதற்கு நேர் மறுதலை இல்லதா இருப்பது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கேங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல ஒரு தம்பி இல்ல, சின்ன ஒரு ஒரு 7-8 வயசு துடுக்கு, சும்மா இருக்க மாட்டான், இதை எடுக்க அதை எடுப்பான் அதை எடுப்பான் அதை எடுப்பான் அப்படிப்பான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கட்டியை வச்சுட்டு என்ன அங்க வரான்னு வச்சுங்க, நீங்க தொடப்படாதரா, தொடப்படாத தெரியுதா, நரிக்குவ கைய கைய நரிக்குவ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க எப்படி உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு காரியம் போயிட்டீங்கன்னா, அவன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை எடுத்து என்ன பண்ணுவான், என்ன நறுக்குவான், கையை நறுக்கிட்டு அப்படியே ரத்தம் கொட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க இருந்து என்ன பண்ணுவீங்க, உங்க கை நல்லா தான் இருக்குது, அவன் கை ரத்தம் வருது, அப்படி பாரு, சொன்னனே கேட்டியாடா, சொன்னா கேட்கிறியாடா, அது துணி எடுத்துட்டா, துணி எடுத்தா, சீக்கிரம் எடுத்துட்டு, சீக்கிரம் தம்பி வச்சுட்டா, தம்பி வச்சுட்டான், பாவம் அவங்கள போட்டு அவங்க துணி வச்சுட்டு இருந்தது, சொன்னா கேட்கிறானா, நான் தான் வேணா கத்தி தொடாதேன்னு சொன்னேடா, கத்திய தொடாதேன்னு சொன்னேடா, இங்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரத்தம் வரும், இங்கேயும் ரத்தம், கண்ணு தண்ணி வரும். யாருக்கு? பெத்தப்பா. ஏன் சொன்னா கேட்கலையே, இவ்வளவு தூரம் கையில புள்ள முடியாது, கையில பாதி வரைக்கும் போயிட்டுதே, எத்தனை நாள்னு கட்டிப்பாவும் கஷ்டப்படுவானிங்கிற அந்த எண்ணிக்கும் போது தனக்கென்று ஒன்னு தாங்க ஒன்னு அறிவல்ல, தன்னளவுல இன்பம் துன்பம் இல்லை, ஆனா இந்த தன்னுடைய பையன் அளவுனாலே அவன் துன்பம். அது போல பெருமானுக்கு தன்னளவுல இன்ப துன்பங்கள் இல்லை, நம்ம போல இருக்கிற ஆன்மாக்கள்னால. கேட்க மாட்டேங்கிறானி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறானி, தலையே நீ வணங்குன்னு சொன்னார் திருவள்ளுவர், கோளில் பொறியியல் குணவிளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, நல்ல வணங்கணும் பெருமானின்னு சொன்னார். அப்படி இல்லைன்னா அந்த தலை இருந்து பயனில்லா அப்படின்னார். இக்கொள்ள என்ன அர்த்தம், தலை இருந்தும் பயனில்லைன்னர், காதிருந்தும் பயனில்லை கேட்கலன்னு என்ன அர்த்தம், செவிடுன்னு அர்த்தம், கண் இருந்தும் பயனில்லை என்ன அர்த்தம், குருடுன்னு அர்த்தம், தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னா முண்டம்னு அர்த்தம். ஆமா, அது அப்படி சொல்லப்படாதுங்கிறத, கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காக்கலை, ஆண்டவருடைய திருவடியை வணங்கலைன்னு சொன்னா, இந்த மற்ற கொள்கை இல்லாத பொறிகள், காது கேட்காத போது அந்த காதுக்கு என்ன பெயரோ, கண்ணுக்கு காணாத போது அந்த கண்ணுக்கு என்ன பெயரோ, அது போல தலை இருந்தாலும் இல்லாததான் என்ற கருத்துன்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன ஆன்மீகவாதி திருவள்ளுவர். அப்ப பெருமானை தலையால் வணங்க வேண்டும் என்பதை சொன்னவர் திருவள்ளுவர். இவர் தலையே நீ வணங்க, ஏழாம் நூற்றாண்டுல தலையே நீ வணங்க என்று இவர் ஏழாம் சொன்னார் இல்லைங்களா. இப்படி எல்லாம் நமக்காக வந்து ஆண்டவன் வந்து எப்படி ஒரு தந்தைக்கு தன் கை அறுபடாவிட்டாலும் குழந்தைக்கை அறுபட்ட உடனேயே கண்ண தண்ணி வருதோ, அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் அல்லற்படுகின்ற பொழுது அந்த அல்லல இப்படி இருக்குதே இந்த ஆன்மா என்னை கரையேடுமோ, இப்படி இருக்கிறானே சொன்னா வரமாட்டேங்கிறானே என்று அந்த வகையில இந்த இன்பமும் துன்பமும் உள்ளானி. அதே ஆன்மா அருமையா நீங்க கிரிபிரதர்ஷன் வந்து தினமும் ஆண்டவன் வணங்கி ரொம்ப அருமையா இருந்தீங்கன்னு சொன்னா இன்பம் உள்ளானி. அவனுக்கு இன்பம் என்னன்னு கேட்டா என்னமோ நல்லா உருப்படுற பையன், நல்லா அருமையா இருந்து எல்லாம் செய்யறான், தினமும் செய்யறான், எனவே நல்லா இருப்பான் என்ற இன்பம். ஆகவே நமக்கு வருகிற இன்பம் தனக்கு வருகிற இன்பமாய், நமக்கு வருகிற துன்பம் தனக்கு வருகிற துன்பமாய் கருதுவதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஆனா தன்னாலும் என்னைக்கு மேல் இந்த ஆன்மாக்கள் இன்பப்படுகின்ற பொழுது அல்லவா தானும் இன்பப்படுவான், ஆன்மாக்கள் துன்பப்படுகின்ற பொழுது சொல்லி கேட்கலையே என்னைக்கு இது கரையேறுமோ என்று துன்பப்படுவான். எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பன், யாரெல்லாம் தன்பால் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு முதிர்ந்த அன்பை இவன் செலுத்தும் ஆண்டவன். யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே, அங்கேயும் பாருங்க, யாவையுமாம் அல்லவுமாம் சோதியனே, எல்லாமாகவும் இருக்கிறான் அல்லதாகவும் இருக்கிறான். இங்கேயும் தகராறு இல்லைங்களா, எல்லாமாக இருக்கிறான்னு சொல்லுங்க அல்லது எல்லாவற்றையும் நீங்கி இருக்கிறான்னு சொல்லுங்க. எல்லாமாகவும் இருக்கிறான் ஆனா அவற்றோடு நீங்கியும் இருக்கிறான் என்றது என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஆன்மாக்கள் வாழ்கின்ற வகை, உயிரெல்லாம் வாழ்கின்ற வகையிலே எல்லாமாக இருக்கிறான். இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு கால எல்லையில ஓய்வு கொடுத்து இந்த ஊடி உலகத்தில் தன்பால் ஒடுக்கி அதெல்லாம் அமைதியா இருக்கும் போது அல்லானி அவனும் ஓய்வெடுத்துக்க மாட்டான், ஓய்வெடுக்க மாட்டான், அவன் ஓய்வெடுத்துக்க மாட்டான்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய போற்றித் திரு அகவல்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 3வது பாடல் வெந்த சாம்பல். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

0: கழிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம். பண் பழம் பஞ்சுரம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பியந்தை காந்தாரப்பண்ணில் அமைந்த பொது திருப்பதிகமாக உள்ள வேயுரு தோழி பங்கன் என்று சொல்லக்கூடிய கோள் அரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அருளிய திருஞான சம்பந்தர், நாம் எல்லாம் சொல்லுவோம், நல்லதை நினை, நல்லதை சொல், நல்லதை செய் என்று சொல்லுவோம். அதுபோன்று இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொல்ல வந்த திருஞான சம்பந்தர் அந்த தீங்கு என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக நல்லனவே செய்யும் என்று அருளியுள்ளார்கள். ஆகவே நல்லனவே செய்யக்கூடிய இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லனவே புரிந்திட வேண்டி கோள் அரு திருப்பதிக பாடல் இங்கே இசைக்கப்படுகிறது.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருவழிவளம் வலியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வலியன் பூஜித்த தலங்கள் வலிதாயம், வளர்கூடல், வலிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவழிவளம் வலியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணை நாதர், இறைவி மாழையம் கண்ணி, திருத்தல மரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவார பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமலவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை ஆரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை ஆரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆவூர் பசுபதீச்சரம் பண் நட்டபாடை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு அன்னியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: குற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கோவலூர் வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு ஆரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் கொல்லி கௌவானம். இராகம் நவரோஸ். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஆரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமியிருந்த அடியார்களைக் கண்டு அடியார்களுக்கு அடியேனாக எண்ணும் பொருட்டு அருளிய திருத்தொண்டத் தொகை. திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சேந்தனார் திரு ஆவடுதுறை திருத்தலத்தில் அருளிச் செய்த திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு செல்வம் நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் செல்வம் நிலையாமை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த பொன் வண்ணத்து அந்தாதி

கண்களங்கஞ்செய்ய கைவளை சோரக் கலையும் செல்ல உள்களங்கண்ணுதல் வேற்ப உள்கொன்றையல்தார் உருவ பிள்களங்கள் இவள் பே

பரமனையே பலி தேர்ந்தே நஞ்சு உள்ளது பல் மலர் சீர் விரமனையே சிறங்குண்டும் கொடுப்பது பேரருள சரமனையே உடல்பட்டு உடல் கொடு

தவனே உலக குறைத்தானே முதல் தான் படைத்த எல்லாம் சிவனே முழுதும் எல்வார் சிவலோகல் பெறுவர் சிவலோகல் பெறுவரை செய்ய அவனே அடல் விடை ஓ

எங்கள் கூத்தலைக்கே கூத்து குலாம் இவர் ஆடித்திரிவது கோல் வளைகள் பார்த்து குலாம் பலி தேர்வது நேனி பவளல் குலாம் ஏத்து குலாம் இவர் ஆதரிக்கின்றது இமையவரேதான்

பணி கொள்ள வல்ல இறைவர் வந்தியில் சித்தமராய் அகலாது உடன் ஆடித்திரிதவரே. திரிதவரை கண் உள்ளும் உள்ளத்தில் உள்ளும் திரிதறினும்

நின்று ஐவர் இராப்பகல் செத்து தில்லவே வினை வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்து விட்டேல் வினையோ ஓவினது உள்ளம் தெளிந்தது கள்ளல் கடிந்து அடைந்தேன் பாவின செஞ்சடை முக்கள் ஆரணல் பாதல்களே பாதல் புவனி சுடர் நயனல் புவனல் உயிர் போங்கோதம் உடுக்கை உயர்வால் முடிவிசுல் பே

குக்கிரகுல் கொடிமேல் இடபமும் கோவணக் கீழுல் குக்கிரகுல் அடிமேற்கழலுள் அகலத்தில் நீருள் ஐவாயரவும் முடிமேல் மதியுள் முருகலர் கொல்றையும் மூவிலைய வடிவேல் வடிவுள்

ஞாயிறும் போன்றது மேனியல் ஞாயிறும் சூழ்ந்து எரிகின்ற வெண்கதிர் ஒத்தது செஞ்சடை அச்சடைக்கு சரிகின்ற காரிருள் போன்றது கண்டம் அக்காரிருட்கீழ் புரிகின்ற வெள்முகி

கண்டனில்ந்த கடிக்கொன்றை நாறுகின்றாள் அரியே பிறரே.

கரியீர் உரியல் விரிதரு சீர் அண்டல் கடல்த பெருமாள் பெருமாள் சிறுமால் சரித்தகிறாள் பண்டல் பரமசிவனோர் பிரம சிரம் அறிந்த புனதல் கை.

வேலையல் வேலையல் அஞ்சல் அங்க கள்ளியல் கள்ளியல் நெற்றியல் காரண காரியல் குல் விண்ணியல் விண்ணியல் பாணியல் பாணி கொள உமையாள் பண்ணியல்

கதியார் விடை உண்டு கண் மூன்றுள கரை கண்டம் உண்டு கொதிய மழு உண்டு கொக்கரை உண்டிரை புத்து உண்டு மதிய சடை உள மால் உளது ஈவது மங்கையர்க்கே மங்கை கொங்கை தடந்தி குங்கும குங்கும பங்கனுங்கே அங்கமெங்கு

மலவங்களே பொங்கே பங்கிதன் குணர் மலத்திங்கள் தங்குள் முடிப்பள் டங்கனே. பண்டங்கள் வந்து பலிதாயல்தான் பகலோர்க்கிடல் நெல்தே அண்டல்

இழுதடல் வாய் மெழுகு கலிக்கில் காமல் கரதலம் எல்லி துறக்கல்வில் கூற்று ஒலிக்கின்ற நீரு தீயொழியார் முக்கள்ளத்தர் மிக்க பலிக்கென்று வந்தார் கடிக்கொன்றை சூடிய

சொல்லியும் பாடியும் ஏத்த கெடும் நங்கள் சோல் துயரே. துயரும் தொழும் அழும் சோறும் துகிலும் கலையும் செல்ல பெயருள் பிதற்றும் நகுள் வைத்து துயிர்க்குள் பெருள் பணி போது அயரும் அமரில் விக்குறி நிமிர்க்கும் அந்தோ இங்கனே மயரும் மறைக்காட்டிரை எனக்கு ஆட்பட்ட வாழ்நுதலே. வாழ்நுதற்கு எண்ணம் நன்றன்று வளரு சடையல் தேவந்த நானுதற்கு எண்ணால் பலிகொடு சென்று நகுள் நயல்ந்து பேணுதற்கு எண்ணுள் பிரம திருமால் அவர்க்கு அரிய தானுவுக்கு வெல்லோ இராப்பகல நைந்து இவள் தாழ்கின்றதே. தாழும் சடை சடை மேலது கங்கையை கங்கை நங்கை சடை சடை மேலது திங்கள திங்கள் பிள்ளை ஓடும் சடை சடை மேலது பொங்கரவும் அவ்வரவும் வாழும் சடை சடை.

தனியே படுகின்ற சங்கடம் ஆக்கு இனி சாற்றுவரே சாற்றுவல் கோயில் தலையும் மலமும் தவமுயற்றால் ஆற்றுவல் அன்பு எனும் நெய் சொரிஞ்சாற்றி அன்சொல் மலரால் ஏற்றுவல ஈசல் வந்தியல் மலத்தான் என்று எழுந்தலரே தோற்றுவனே தோத்திரம் ஆயினவே இனி சொல்லுவரே.

விழைக்குலாம் இமையோர் இறைஞ்சோ தள்ளல் பிறைச்சடை சங்கர தள்ளார் பிறை சடை சங்கர சங்கர குழையல் வந்தியல் உள்ளல் குறைவது அறிந்தோ ஒளிமா நிறங்கவர்வான் ஒளி மா நிறங்கவர்வான் கண்ணு உறங்காது இரா பகல் எய்கின்ற

மார்பனே முல் செற்றதல் கையெறில் தாழ் நாமுனுள் செற்றதல்றாரே இன்றேற்கிருவர்க்குள் அஞ்சி எனக்கெற்றிலர் அன்று எனக்கெற்றிலர் அந்தளரே அந்தனராம் இவர் ஆரூர் உறைவது எல்லே.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்க்கை தண்ணரே வாழ.

முகலி ஞான சம்பந்தன் அல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடி நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் அல்ல எல்லார்களும் வரவும்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் மூன்றாம் கட்டளை, கரவின்றி நன்மாமலர் கொண்டு என்ற திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.

0: அனைவருக்கும் வணக்கம் கொடுத்து சிறப்பாக தமிழ்ச்சி சங்கத்தாருக்கு வணக்கம் கொடுத்து தேவார இசை தமிழ் இசை தொடர் நிகழ்ச்சி. இப்போது நான் பாடிய திருப்பாடல் அப்பர் சுவாமியுடைய திருப்பாடல். அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டு கோயிலுக்கு செய்தே ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தவர். நிறைய தொண்டினைத்தான் அவர் நமக்கு அறிவுறுத்திச் சொல்லுகிறார். கோயில் மாத்திரம் அவர் திருத்தொண்டு செய்யவில்லை, திருவீதியை கூட பரிசுத்தம் செய்தவர் அவர். கோயிலை கூட்டுறது மெழுகிறது, அதே போல திருவீதியையும் ஆண்டவன் திருவிழா வருகிற திருவீதியையும் ஆண்டவனுடைய பக்தர்கள் திருவீதியில வளம் வருவதற்கு இடுந்தலாக இருக்கிற முள்ளுகள் கல்லுகள் இதையெல்லாம் கூட தூக்கி எடுத்துக்கொண்டு எட்ட கொண்டு கொட்டுகிறது. இந்த தொண்டினை அவருக்கு அப்புறமா யாராவது செய்தாங்களான்னு எண்ணி பார்த்தால் என்னுடைய நெஞ்சம் இல்லை என்றுதான் சொல்லுகிறோம். அவர் ஒரு சட்டம் சொல்லுகிறார். அதிலே திருக்கோயிலுக்கு திருக்கோயிலை விளக்கினால் என்று சொன்னால் சுடப்பத்தை எடுத்து திருக்கோயிலை சுத்தப்படுத்திவிடு.
1: இது நடக்குமா? இது நாம செய்ய முடியுமா? இன்னைக்கு யாராவது அது செய்ய தயாராக இருக்கிறார்களா? திருக்கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி இந்த தேங்காய் முடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பிரகாரத்திலயோ சன்னிதிலையோ உட்கார்ந்து உடைச்சு தின்னுட்டு அந்த வாழைப்பழத்தில் தின்னுட்டு அங்கேயே போட்டு வருகிறவன் காலில் குத்தி அவன் செத்திக்காயி டாக்டர் வீட்டுக்கு போற அளவுக்கு வேணா நாம செய்ய தயாரா இருக்கிறோமே தவிர, திருக்கோயில் அசுத்தமா இருக்கே அதை கூட்டணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா? திருக்கோயில் நம்ம தெய்வத்தினுடைய பரிசுத்தமான இடம் என்ற எண்ணம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் என் நெஞ்சம் சொல்லுகிறது இல்லை, அப்படி யாரும் சைவர்கள் நினைக்கவில்லை அப்படின்னு தான் என்னுடைய நெஞ்சு சொல்லுகிறது. ஆனா உங்களுடைய நெஞ்சு என்ன சொல்லுகிறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. அதத்தான் அவர் சொன்னார், விளக்கிட்டார் விளக்கினால் பெற்ற இன்பம் அந்த அப்படி திருக்கோயிலை கூட்டிவிட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த திருக்கோயில ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அதை விட்டு அந்த பிரகாரத்திலேயோ மண்டபத்திலேயோ விட்டு சுத்தமா கழுவி தொடப்ப கட்டினா நல்ல கூட்டி சுத்தப்படுத்தி விட்டால் திருக்கோயிலை தொடப்ப கட்டையினால கூட்டினால் எத்தனை புண்ணியம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு புண்ணியம் இதற்கு கூட கிடைக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தேவாரம் என்பது ஏதோ தெய்வத்தை போடுகிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு இசைப்பாடல் மாத்திரம் அல்ல, சைவ சமயத்தினுடைய சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். அன்றும் அதைத்தான் சொன்னேன், இன்றும் அதைத்தான் சொல்லுகிறேன். ஆக திருக்கோயிலை தொடப்பகட்டையினால கூட்டிவிடும், திருக்கோயிலை தண்ணி கொண்டு விட்டு சுத்தமாக கூட்டிவிடும். அப்படி நீ செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகும், உன்னுடைய வீடு சுத்தமாகும், உன்னுடைய குடும்பம் சுத்தமாகும். அவ்வளவுதான், நீ அங்க என்ன செய்கிறாயோ அது உனக்கு பலிக்கும் அல்லவா? நம்ம குடும்பம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அந்த வேலையை நாம செய்யணும். அப்படி செய்து செய்துதான் பரிசுத்தமாக ஆனார் நாவுக்கரசர் என்பது நாம எண்ண வேண்டும். சரி, கோயில கூட்டு என்று சொல்லிவிட்டார், மெழுகு என்று சொல்லிவிட்டார். அடுத்தது

மலர் தொடுத்தல் என்று சொல்லாமல் நன்மலர் தொடுத்தல் என்று சொல்லுவதை நாம சிந்திக்கணும். இதற்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நறுமண மனம் இல்லாத மலர்களை சுவாமிக்கு அணிவித்தல் தவறு என்று மேடை மேடையாக சொன்னவர் வாரியார் சுவாமி. ஆனா தேவாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, நறுமணமே இல்லாத எருக்கம் பூதான் அவனுக்கு விருப்பம். வெள்ளருக்கு அறவும் விரவும் ஜடை, உள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கடல், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகக் குழியிலே என்று சொல்லுவார். ஆனா இந்த வெள்ளருக்கு சுவாமிக்கு இன்னைக்கு கோயில்ல தாத்தப்படுகிறதா அவன் சொன்ன, நான் பார்க்கல அவ்வளவுதான். ஒண்ணு இன்னொன்று, கொன்றை மலர் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமாக சொல்லப்படுகிறது. தேவாரத்தில் நிறைய பன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கோவிடம், பொன்னி எந்த தடையில் பொலிவிட்ட புராணனார், என்ன என்று வரிவண்டி செய்திருவாஞ்சியம், என்ன யாளுடையான் இடமாக உகந்ததே என்று பேசுகிறது தேவாரம். கொன்றை மலரும் எருக்க மலரும் வன்னியும் அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எது மிகவும் பிடித்ததோ அதனை நாம் செய்வதில்லை. எங்கேயாவது கொன்றை மலர் கோயில்ல தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்ன? அதே மாதிரி வெள்ளருக்கு மலர் சாமிக்கு தாத்தி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்களோ என்ன? அதே மாதிரி வன்னி என்று ஒரு பத்திரம், அது வேணா அது வன்னி கிடைக்கிறதும் கஷ்டம், வில்லு வேணா கிடைக்கும், வன்னி கிடைப்பது இல்லை இல்லையா? இதுதான் சொல்லப்படுகிறது. அது துளைக்கில் நம் மலர் தொடுத்தல் தூயவன் ஏறலாகும் என்பது. அப்படி மலர் தொடுத்து அவனுக்கு போட்டு விட்டால் விண்ணுலகம் உனக்கு காத்திருக்கிறது, தேவலோகம் மோட்ச சாம்ராஜ்யம் உனக்கு சர்வ ஈசியாக கிடைத்துவிடும். இதற்கு நீ தவம் செய்ய வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், உணவை விடுக்க வேண்டாம், மனைவி மக்களை விட வேண்டாம், இதனை செய்துவிடு என்று சொல்லுகிறது. நாம நினைக்கலாம், என்னடா இந்த கோயில் வாசப்படியில் தான் வித்துக்கிட்டு இருக்கிறாளே, அவதான் கட்டி விற்கிறாளே, அதுல ஒரு மனம் வாங்கி உண்டி போட்டா என்ன? இதற்கு போய் நாம ஒரு செடியில போய் நாம பூ பறிச்சு செடி இருக்கிற இடத்த தேடணும். நம்ம வீட்டுல செடியா இருக்கு இல்ல? செடி வைக்கிறாப்புல இடம் இருந்தா அதை ஒரு ரூமா கட்டி அதை வாடகைக்கு விட்டுடலாமே இல்லையா? திண்ணை கூட இன்னைக்கு விட மாட்டேங்கிறானே, அதையும் அடைச்சி அதையும் ஒரு வாடகைக்கு விட்டுறானே. வாரியார் சாமி தான் மற்றொரு சமயத்துல சொல்லும் போது சொன்னார், இந்த வாடகை வீட்டுல இருக்கிறானே அவன் பண்ற பாவம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்காரனுக்கு வந்து சேரும் அப்படின்னு. இன்னொன்னு, இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவன் என்ன சொன்ன, வாரியார் சொன்னதை சொல்றேன், ஒரு இப்ப நீங்க வந்து என்னடா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு கேட்டுறாரு. எந்த வீட்டுல நாம குடியிருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செய்யற பாவம் எல்லாம் அங்க அந்த வீட்டுக்கு போய் நாம சேர்ந்தோம்னா அதுவும் நமக்கு சேரும் என்று சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். அப்படி சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், நல்ல புத்தியோட இருக்கிறவன் சில பேர் சில வீட்டுக்கு போய் சேர்ந்தவன புத்தி மாறி போகுது. என்னுடைய நண்பர்ல ஒருத்தர், நான் அடிக்கடி சொன்னேன், நீ சொந்த வீட்டை விட்டு நீ வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுல இருந்து உன்னுடைய புத்தி மாறி போச்சு அப்படின்னு. அதனால நம்ம வீட்டுல சரியா இருக்கு இல்ல, கோயில் வாசப்படி இல்ல விக்கிறா வாங்கி சாத்தி விடலாம் நினைக்கலாம், கிடையாது. குப்ப விதி என்று ஒன்று இருக்கிறது, அந்த விதிப்படி நாம புட்பத்தை எடுக்காவிட்டாலும் ஓரளவுக்காவது நாம அதை கையாடுறதுக்கு நாம முயற்சி செய்வோம். தெருவில் விற்கிற பூவோ அல்லது கோயில் வாசப்புடியில் விற்கிற பூவோ தூயது என்று நாம எண்ணிவிடக் கூடாது. ஆமா, அதனால அது கிடைச்சது, அந்த தூய மலர் கிடைச்சதுன்னா அதை சாத்தி விடுறதுதான்
நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யம் கிடைப்பதற்கு வழி. இந்த குரல் வாச பிள்ளை இந்த பூ கட்டுறவங்கன்னா எப்ப குடிச்சாங்க? தினம் குடிச்சாங்களா தெரியுமா? அவங்க தூய நிலையில இருந்து அதை கட்டுறாங்களா தெரியுமா? அது தேவைதானா நமக்கு இல்லையா? ஆமா, விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணுமே ஆனால் கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு விடும்.

விளக்கிட்டார் பேறு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு திருவிளக்கு போட்டு. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் கோயிலுக்கு கொடுத்த எண்ணெயை திருண்ண வந்தான் போலுக்கு நம்ம நாட்டில் இப்ப ரொம்ப பேர். அதனாலதான் ஞானமே இல்லாமல் போய்விட்டது. பொதுவாக கடவுள் ஞானமே இல்லாமல் போய்விட்டது என்று நான் கணிக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு அளவு சொல்லிக் கொண்டு போன நாவுக்கரசர் விளக்கினால் பெற்ற இன்பம் வெடுக்கையில் பதித்து ஆகும். கோயில கூட்டினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அத போல 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். கோயில தண்ணீர் விட்டு தடுப்பு கட்டினால கூட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டார். துளக்கில் நம் மல தொடுத்தல் தூயவன் ஏறலாகும். மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா நல்ல மலரை தொடுத்து ஆண்டவனுக்கு கொடுத்து விடு. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். நல்ல புத்தி உனக்கு வேணும்னா கோயிலுக்கு விளக்கு போட்டு. இதுக்கெல்லாம் இந்த ரிசல்ட் அல்லது பயன் என்பதை பாட்டினுடைய ஈட்டில சொன்னார். இப்ப கடைசி வரியில என்ன சொல்றார், அழப்பில அப்படின்னு ஒண்ணு சொன்னார். கோயிலுக்கு நீ பாட்டு சொல்லிவிட்டால் ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது. கோயிலுக்கு பாட்டு சொல்லுவானா?

இதுதான் மாயா மாலோகவளிக்கு உள்ள சுரம்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா கடவுளுக்கு பாட்டு சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டான். துட்டுக்குத்தான் பாட்டு பாடுவான். ஆமா, புகழுக்கு பாடுவான், துட்டுக்கு பாடுவான். கடவுளுக்கா பாடுவான்? பாடவே மாட்டான். பாடுறவன நாம் பார்த்ததில்லை. ஒரு சமயம் நீங்க பார்த்தீங்களோ என்ன, நீங்க கணிச்சு கொள்ளுங்க. என்னுடைய கருத்தை மாத்திரம் நான் சொல்றேன். இந்த பாட்டை நான் என்னைக்கு நான் படித்தேனோ, இந்த பாட்டை சொல்லி என்னை இந்த நெருக்கி என்னை ஆழ்படுத்தினாரோ, அந்த அருணந்தி தம்பரான் அவர் கோயில்ல பாடுவார். அவர் ஒரு பெரிய மடாதிபதி, திருப்பனந்தாள் மடாதிபதி. 6000 ஏக்கருக்கு அவர் சொந்தம். 6000 ஏக்கர் அவருக்கு பட்டா நிலமாக இருந்தது. அப்படியே கருமத்துக்கு எழுதி வச்சு விட்டார். மடத்து நிலத்தை தானே எழுதி வச்சார்னு சில பேர் நினைக்கிறாங்க. கிடையாது, பட்டா நிலம் அவருக்கு சொந்தம். வித்து விடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனா அதை அப்படியே தருமத்துக்கு எழுதி வச்சார் அவர். அதை நல்லா ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். ஆமா, அவர்தான் என்னை இந்த நெறிப்படுத்தியவர். அவர் கோயிலுக்கு போனார்னா பாடாமல் வரவே மாட்டார். அவர் சொன்னார் என்ன, சாமிநாதன் நீ காசுக்கு மாத்திரம் பாடாதரா, தினம் கோயிலுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அவர் பழைய காலத்து இன்டர்மீடியேட் வந்து அவர் கையெழுத்தே ஆங்கிலம் தான். தமிழ்ல அருணந்த தம்பரான் போட மாட்டார், ஆங்கிலத்தில் தான் அருணந்த தம்பரான் கைத்து போடுவார். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், கோயிலுக்கு போனீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணு சாமி கிட்ட, அதுதான் நல்லது உனக்கு அப்படின்னு. அவர் சொன்னதையும் கேட்டேன், பாட்டையும் படித்தேன். ஒரு நாள் கூட நான் ஓயறதில்லை. ஆமா, எவ்வளவு ஜுரமா இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைன்னாலும் நேர கோயில் வாசப்படியில் போய் நின்று ஒரு பாட்டாவது சொல்லிவிட்டுத்தான் வருவேன். ஒரு காலத்துல 150 பாட்டு 200 பாட்டு சொன்னேன். இப்பொழுது கொஞ்சம் வேலை மிகுதி, கடமை மிகுதி ஆனதுனால 20 பாட்டு 30 பாட்டு நிச்சயமாக சொல்லுவேன். இன்று கூட கந்தசாமி கோயில் இருக்கிற சிவலிங்க கிட்ட போய் 20 பாட்டு சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். சொல்ல தவறதே இல்லை. அப்படி நீ சொல்லிவிட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட, அவனுடைய அருள் கொடுப்பதற்கு அளவே கிடையாது என்று சட்டம் சொல்லுகிறார். அப்ப இதை நாம செய்யலாம் இல்லவா? ஐயா, யாராருக்கு எது முடியுதோ அதை செய்யலாம் அல்லவா? இதுதான் தேவாரத்தில் வருகிற சைவ சமய சட்டம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். மீண்டும் ஒரு தடவை அந்த பாட்டை நான் பாடிவிடுவேனாக.

இப்படி இந்த தேவார பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. கோயிலுக்கு போய் பாட்டு பாடு. அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறேன், கோயிலுக்கு போய் பாட்டு சொல்ல முடியாவிட்டாலும் நமச்சிவாய மந்திரத்தையாவது கொஞ்சம் நீட்டி சொல். எழுத்தை நீட்டினால் இசை தானே வரும். முருகா நமச்சிவாயம், இது எழுத்து. நமச்சிவாய அப்படின்னு வாவை நீட்டினால் வணக்கம், வாவை நீட்டினால் இசை தானே வரும். அவ்வளவுதான் அல்லவா? ஆமா. கோயிலுக்கு போய் நாம அப்படி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய என்று நீட்டி விட்டமே ஆனால் என்ன கூப்பிடுற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பான். ஆமா, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு சொன்ன பெரியவர் அப்படித்தான் சொன்னார், நீ போய் கூப்பிடு, அவன் ஏனென்று கேட்பான். உனக்கு வேண்டியதை கேட்டுவிடு, தேவார புத்தகத்தை புரட்டிவிடு. உன்னுடைய அந்த ஏட்டை நீ புரட்டி பார்த்தால் உன்னுடைய ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான். உனக்கு என்ன தேவை என்று எனக்கு சொன்ன பெரியவராகத்தான் சொன்னார். தேவார புத்தகத்தை நீ புரட்டினியா, புரட்டினியானால் நீ ஏட்டை புரட்டினா உன்னுடைய ஏட்டு இருக்குல்ல, நம்ம ஏடு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஏட்டை அவன் புரட்டி பார்ப்பான், இவனுக்கு என்ன தேவை என்று. அதை நினைத்துத்தான் ஒரு நாள் கூட தேவார புத்தகத்தை புரட்டி பார்ப்பது நான் தவறுவதே கிடையாது. நான் என்னுடைய சொந்தத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். அது அது அந்த நன்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, அதனால இப்பவும் பாத்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா சம்பந்தர் தேவாரத்தை எத்தனை தடவை படித்திருக்கிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படி எழுதி வைப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னைக்கு கேள்விப்பட்டனோ அன்னையிலிருந்து நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். இப்ப சம்பந்தர் தேவாரம்னா கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல புரட்டி புரட்டி புரட்டி படித்திருக்கிறேன். அப்பர் தேவாரம்னா 60 தடவைக்கு மேல, சுந்தரம் சொன்னா 100 கணக்கானதுக்கு மேல, திருவாசகம்னா 100 கணக்கானதுக்கு மேல. அப்படி ஏட்டை நான் இதை புரட்டும் போது அவன் புரட்டுகிறான் என்று சொன்னதை நான் நம்பித்தான் செய்கிறேன். நம்பிக்கைதான் நடராஜா இல்லவா? ஆமா என்று சொல்லி ராஜராஜ சோழன் திருவாரூரில் இருக்கும் பொழுது ஒரு பெரியவரிடம் ஊவர் பாடலை அவன் கேட்டு மகிழ்ந்தான். இது எங்கே இருக்கிறது என்று தேடினான். பறையறவைக்க சொன்னான். நாடு பூரா, சோழ நாடு பூரா பறையறைக்கப்பட்டது. தேவாரம் என்ற ஒரு நூல் எங்கே இருந்தாலும் அது அரசாங்கம்

0: அவனுக்கு பேர் சிவபாத சேகரன் என்று பேர்.
1: இதை என்ன பண்ணார்கள், சில தமிழ் பெரியவர்கள் தனக்கு தெரிந்த பாட்டை ராஜராஜ சோழனிடம் சொல்லலாம் என்று சென்றார்கள். சென்று சொன்னார்கள், யாரோ தேவாரம் தெரியும் என்று சில தமிழிசை வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்ப்பதற்கு என்று சொன்னான் சேவகன். வரச்சும் ஐயா, எனக்கு ஏட்டுச்சுவடி இல்லை, எங்க பெரியவர்கள் பாடிக்கொண்டிருந்ததை ஒரு பதியும் எனக்கு தெரியும், நான் தில்லையில் இருந்து வருகிறேன் என்று சொன்னான். தில்லையா, அது எங்க இருக்கிறதுன்னு கேட்டான். சிதம்பரத்திற்குத்தான் தில்லை என்று பெயர் என்று சொன்னார் அந்த பெரியவர். அப்படியா, சரி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். எனக்கு ஒரு 10 பாடல் கொண்ட ஒரு பதிகம் தெரியும், பதிகம் என்று அதற்கு பெயர்.
0: ஓஹோ, அப்படியா, பதிகத்தை சொல்லலாமா

0: சோறு என்பது
1: நாம் சாப்பிடுறோமே அரிசி சாதம், இதற்கு சோறு என்று பெயர்.
0: இம்மையே தரும் சோறும் கூரை.
1: இப்போ வீட்டுல நம்ம சோத்து பருக்கேன்னு கூட சொல்லு. இப்போ நாம அப்படின்லாம் சொல்றது இல்லை, நாம எல்லாம் வேற
0: சொல்லுங்க.
1: ஆங்கிலத்துல சொன்னா தான் நமக்கு இப்ப திருப்தி.
0: ஆக அன்னம் என்று அதற்கு பேர்.
1: அன்னம் பாலிக்கும் பிள்ளை சித்தம்பரம்.
0: சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அந்த
1: திருவிழாவும் போது பாத்தீங்கன்னா அன்னக்குடி ஏற்றிடுவாங்க கோயில்.
0: ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா சத்திரம் தான் மிகுதி.
1: சிதம்பரத்துக்கு போய் சோத்துக்கு திண்டாண்ணாங்கிற வரலாறே கிடையாது. எப்போ
0: அப்போ அது அன்னம்பாலிக்கும்.
1: இந்த அன்னம் என்பது சோறு.
0: இந்த அன்னம் பாத்தனும் இல்ல, அந்த சோறும் கிடைக்கும்.
1: மோட்ட சாம்ராஜ்யத்துக்கும் சோறு என்று பேர் உண்டு. அதனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், சோறுட்டு சோறு பெற்றார் அப்படின்பார்.
0: இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான் என்று சொல்லுவார். சோறுட்டு சோறு பெற்றார்,
1: மோட்ட சாம்ராஜ்யத்திற்கும் சோறு என்று பேர்.
0: இப்ப அன்னம் பாதிக்கும்னு சொன்னா இந்த சோறு மாத்திரம் இல்ல, அந்த சோறையும் கொடுக்கும் என்று பொருள் இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
1: நான் ஒரு காலத்துல சோத்துக்குத்தான் சிதம்பரத்திற்கு போனேன், படிப்பதற்கு போனேன், சோறு வேண்டும் என்று ஒருவரிடம் கேட்டேன். 4 ஆண்டு உனக்கு சோறு போடுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார்.
0: ஆனால் ஒண்ணு, 1 ஆண்டு கூட நீ பயிலாக கூடாது அப்படி இருந்தீங்கன்னா 4 வருஷம் போடுறேன்.
1: தென் சாப்பிட்ட
0: அப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்.
1: தில்லை என்பதுதான் ஊர் பேர், சிற்றம்பலம் என்பது கோயில் பேர்.
0: பொன்னம்பாலிக்கும் ஒண்ணு வேணுமா கிடைக்கும், சோறு வேணுமா கிடைக்கும்,
1: எது வேண்டுமானாலும் கேட்டுவிடு, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார்.
0: என் அன்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே.
1: இந்த நடராஜ பெருமானை பார்ப்பதற்கு இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா என்று அவர் வருந்துகிறார் என்று அமைந்திருக்கிறது இந்த திருப்பதிகம், இந்த திருப்பாடல்.
0: இதனுடைய அப்பர் திருப்பாடல் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று பாடி காட்டினான் அந்த இசை புலவன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு தலைச்சங்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இவர் புறப்படுகின்ற பொழுது அப்பொழுது அடுத்த தலையாத்திரை இரண்டாவது முறையாக திருப்பதிக்கு எழுந்தருள்கிறார். இரண்டாவது முறையாக அப்படி எழுந்தருள்ள முடிஞ்சு அப்பா கூட வர்றாங்க. அப்பா என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, குழந்தை வந்து ஞானம் பெற்றுட்டா கூட குழந்தை குழந்தை தானே, அப்பாவுக்கு புள்ள தானே. அது மாதிரி வயது வந்து ஞானம் பெற்று எல்லாம் இருந்தாலும் கூட அப்பா வகையில இது மூணு வயசு குழந்தை தானே. அதனால என்னன்னா, அப்படி கொஞ்சம் தூரம் போவாராம். போனோடனே, தம்பி தூக்கிட்டுமா, வேணாப்பா, ஏன்ப்பா தூக்கிவார். தோல்லையே போயிருக்கு. தாத்தா ஊருக்கு போகும்போது தோல்ல போச்சு. ஏ சார், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சார், எப்படி கண்டுபிடிச்சாரு? ஞான சம்பந்தர் திருநெல்வேலி பள்ளிக்கு தாத்தா ஊரு கூப்பிட்டாங்க, போறார். போன தோல்ல தான் போனார், அப்பா தோல்ல போனார். யார் சொன்னார் சிலதெல்லாம்? ஆமாமா, இப்ப பட்டதுக்கெல்லாம் பொறுத்து வந்து பாக்குற எங்க சமயம்னா அவ்வளவு கில்லு கிடையா, இதுவும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம், இப்ப பார்த்துருவோம், ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இப்பொழுது அப்பா தோல்ல போகிறார். அப்பா தோல்ல போகின்ற பொழுது போயிட்டே இருக்கும்போது, சின்ன பிள்ளை தானே இது, ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்து தோடைய செய்யன்னு பாடினாலும் கூட அப்பா கிட்ட பேசும்போது சாதாரணமா தானே இருக்கு அப்படின்றது. நனிப்பள்ளி எவ்வளவு தூரம் அப்பா, நீ ஒண்ணு பார்த்தப்பறம் அதாவது அது சோழ எல்லாம் மரமெல்லாம் தெரியுது அதுதான். அப்படியா பாட ஆரம்பிச்சுட்டு, பாட ஆரம்பிச்சதை தவிர எங்க இருந்து பாட ஆரம்பிச்சு, கீழே உட்காந்து கூட இல்ல, அப்பா தோல்ல இருந்தபடியே பாடுது. சிவ சிவ, எது இப்ப மூர்த்திகள் பாடினாங்களே அந்த பதிகத்தை. அதனால

0: சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை தமர நகர்தான். இந்த மாதிரி பரவிச்ச பார்த்தா அந்த இவருடைய அந்த சின்ன குழந்தை தான். அந்த அப்படியே தோல்ல இருந்து பார்க்கும்போது காரைகள் கூகை முல்லை காலவாகை ஈகை படர் தொடர்கள் தொடரி கள்ளி கவினி. இந்த காரைச்செடி முள்ளுச்செடி இது மாதிரி சாதாரண இந்த ரொம்ப கடுமையான வெயில் நிலங்கள்ல இருப்பாரு, சகாரா பாலைவனம் தார் பாலைவனம் சொல்றேன், அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற அந்த செடிகளா பட்டிருக்கு இவருக்கு கண்ணப்பட்டிருக்கு. இந்த சின்ன குழந்தைக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கு, செடியெல்லாம் இந்த செடியெல்லாம் இதெல்லாம் இருக்கும்படியான இந்த நகர் தான் அப்படின்னா. காரைகள் கூகை முள்ளி பம்பை இது மாதிரி இருக்கிற செடிகள்லாம், முள்ளு செடி கல் செடி எல்லாம் இருக்க, இதெல்லாம் இருக்கிற இந்த சிவநகர் தான். இந்த நகரமான இருக்கிற நனிவள்ளி இருக்கு அதுதான் சிவன் மேய சோலை நகர் தான். தேரைகள் ஆரை சாயம் இடி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேலி வைகும் நனி பள்ளி போலும் நமர்கள். அந்த நமர்கால்னா நமர் தான் சுற்றத்தவர், சுற்றத்தவரும் வர்றாங்க. அப்பா தோல் உட்கார்ந்து இருக்குது, ஓ இந்த நகர் தான் நம்முடைய திருநனி பள்ளியா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோல்ல உட்காந்துட்டு போ. இப்படி சொன்ன அந்த முதல் பாட்டு நினைக்கிட்டேன். அந்த அந்த பகுதி கொஞ்சம் மேட்டு பகுதி, அதுவும் கொஞ்சம் வெயில் பட்டு பாலை நில பகுதி போல இருக்கு அந்த அந்த அந்த பாட்டினுடைய வர்ணனை. ஆனா ரெண்டாவது பாட்டெல்லாம் அப்படி இல்லை பாருங்க. சடையிடை புக்கொடுங்கி உள தங்கு வெள்ளம் வளர் திங்கள் கன்னி அயரே இடையிடை வைத்த தொக்கும் மலர் சொத்து மாலை இறைவன் இடங்கொள் பதிதான். இந்த ரெண்டு வரையும் அப்படியே இறைவனை பற்றியது. இறைவன் எப்படி வச்சிருக்கானா, சடையில வச்சிருக்கிறான். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சடைவிடை புக்கு ஒடுங்கி உள தங்கு வெள்ளம் வளர் திங்கள் கன்னி அயலினர். இப்ப நமக்கெல்லாம் தலை பாரமா இருக்குன்னு சொன்னா ஐயா கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறான். இறைவனுக்கு எப்பவுமே தலை பாரம் தான். ஏன், இயல்பாகவே சடை, அதுக்கு மேல ஒரு கங்கை, அத ஒரு பிறை, இந்த பாம்பு அடிக்கடி போய் ஆசீர்வாதம் மாதிரி இப்படி இப்படி போய் நிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா தலை பாவம் எப்பவுமே அவருக்கு பெரிய பாரம் தான். அதனால இவ்வளவு பாரமா இருக்கிற இடம் அந்த இடம் தடையில. அதனால அது நம்ம காரைக்காலமையார் தான் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, சுவாமி அது மாதிரி யாருமே சொல்லல, அற்புத திருவந்தாதியில சொன்னாங்க. தாய் உள்ளம் இல்ல, இந்த சின்ன பிறையா இருக்குது சாமி, அது இங்க இருக்குது. இந்த பிறம் பாம்பு வேற படம் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு பயந்ததுன்னா கங்கையில விழுந்துரும் இல்லைங்களா. அதனால கங்கையில விழுந்துட்டதுன்னா, கங்கையில விழுகாம மேலே ஏறிச்சுன்னா பாம்பு வேற பாக்குது. கொஞ்சம் சின்ன புள்ள ஏதோ தலையில இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கணும் என்று பரிந்துரை செய்யறாருன்னு. பரிந்துரை அப்பவே எடுத்துருக்கு, காசு வாங்காத பரிவரை பரிந்துரை இல்லைங்களா. அதனால இந்த பிறம் போனா கங்கையில விழுந்துருமா, இந்த பிறம் வந்தா பாம்பு பிடிச்சிக்குமா, மேலும் சின்ன பிள்ளை கொஞ்சம் எவ்வளவோ பெரிய கருணை செய்யுது, அங்க மட்டும் அந்த அந்த இடத்த கொஞ்சம் கருணை செஞ்சு அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படிலாம் வேண்டுகிறார் அற்புத திருவந்தாதியில. அதெல்லாம் 11 திருமணம் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட அந்த ரெண்டாவது பாட்டுல அது முதல் ரெண்டு மடை இடைவா அழைப்பாய், கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த பின்னிரண்டடிய, மடை இடைவா அழைப்பாய முகிழ்வாய் நெறிந்து மனநாரும் நீல மலரும் நடையுடைய அன்னம் வைகு புனலம் படப்பை நனி பள்ளி போலும் நமர்கள். பின்னிருந்தடி பிடிக்கணும்னு கேட்டா, காலையில சொன்ன மாதிரி மடையில் வாழைப்பாய, அது மாதிரி மடையிடை வாழைப்பாய முகிழ்வாய் நெறிந்து மனநாரும் நீல மலரும், அந்த அப்படியே அருமையா நீலப்பூக்கள்லாம் மலருமா, அப்படிப்பட்ட அருமையாக இருக்கிற வயல்கள் சூழ்ந்திருக்கும்படியான திருநனி பள்ளிங்கிற முதல் பாட்டில் என்ன சொன்னார், இந்த கள்ளி பம்பை சூறை அது போல முள்ளுச்செடியெல்லாம் இருக்கும்படியான நனி பள்ளினர். இப்ப என்ன சொல்லுகிறார், வாழைப்பாய வயல்கள் சூழ இப்படி எல்லாம் இருக்கிற பள்ளி நனி பள்ளிங்கிற. இந்த குறிப்பை வைத்துக் கொண்டுதான் பிற்காலத்தில் பாலையை நீதலாக பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பிகள் பாடினார். அப்போ பாலையை நீதலாக பாடினார்னா எந்த பாலையை, தார் பாலைவனத்தை சகார பாலைவனத்தையா, அல்ல திருநனி பள்ளி இவர் சொல்லுவதற்கு முன்னே முதல்ல பார்த்தவன என்ன பாடியிருக்கார், முள்ளுச்செடி கள்ளுச்செடியெல்லாம் இருக்கிறதா பாடினார். அடுத்த பாட்டில் என்ன பாடுறார், ரொம்ப அருமையா வயல் சூழ்ந்ததா பாடுறார். எனவே ஞான சம்பந்த பெருமான் எழுந்தொருளுகின்ற பொழுது பாலையாயிருந்த நிலம் பின்னர் அது நெய்தலாக நல்ல வளமுடையதாக ஆயிற்று என்று பாடினார். யூகம் யூகம் பதிவுத்தினால. ஆனால் சேக்கிரார் பெருமான் அது அப்படி குறிக்கல, குறிக்கல எதை இந்த பாலையை நெய்தலாக்கிறதுன்னு குறிக்கல. பதினாலு சாஸ்திரத்துல திருக்கல்ட்டுப்படியாருன்னு ஒரு நூல், திருக்கல்ட்டுப்படியாருன்னு அதுலேதான் ஏத்துக்கிட்டாங்க. பாலை நெய்தல் பாடியதும், பாம்புடைய பாடியதும், காலனி அன்று ஏவி கராங்கொண்ட பாலம் மரணம் தவித்ததும், நம்போல் நந்தம் கரணம் போல் அல்லாமைதான் என்று பின்னால் வந்து திருக்கல்ட்டு ஞான நூல்கள்லாம் சொல்லப்படுது. நம்பியாண்டார் என்று சொல்றார், சேக்கிரார் மட்டும் அப்படி சொல்ல பாலை நெய்தலாக ஆக்கியதுன்னு சொல்றாரு. இது மனசுல வச்சுக்கணும். அப்ப பாலையை நெய்தலாக்கியது என்று நம்பியாண்டார் நம்பிகள் வெளிப்படையாக சொன்னது போல, பின் வந்த ஞான நூல்கள் வெளிப்படையாக சொன்னது போல, சேக்கிரார் பெருமான் அந்த பகுதியை பாலை நெய்தல் ஆக்கியது என்று சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படி போகுதுங்களா? இது ஒரு இடம். அப்படி ஒரு மனசுல நம்ம நினைக்கிறோம். தொகை வகை விரியன பாடினார். தொகை நூல் திருத்தொண்ட தொகை, வகை நூல் நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி, விரி நூல் பெரிய புராணம். அப்படி அருமையா பண்ண பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த இலக்கியங்களுக்கும் கிடையாதுன்னு இருக்கிற தமிழ் இலக்கியங்கள்ல பெருங்காப்பியங்களாக சொல்லப்படுகிற எல்லை சிந்தாமணியா இருக்கட்டும், ஜீவிதம் மற்றும் காலில் சொன்ன பாருங்க, எந்த கம்பரமயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தா தொகை வகை விரி என்ற பாங்கில எந்த பெருங்காப்பியும் இல்லை. நம்முடைய பெரிய புராணம் ஒன்றுதான். தொகை திருத்தொண்ட தொகை, வகை நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி, விரி பெரிய புராணம். பல தனித்தன்மைகள். இன்னைக்கு தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணம் என்று ஒரு எம்பில் பண்ணலாம், எம்பில் பண்ணலாம். ஒரு நாதியும் இல்லையே, ஒரு நாதியும் இல்லையே, எடுக்க மாட்டேன். தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணத்திற்குரிய இடம் என்று எழுதலாம். அதாவது பெண்பாளாடு எம்மி எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எம்பில்லாம் போகலாம். இப்ப எல்லாரும் போகலாம், பிஹெச்டி எல்லாம் போகலாம். இந்த எம்பில் பிஹெச்டி பண்றவங்க நல்ல சமய இலக்கிய தெரிஞ்சு, நாங்க அப்படிதான் செஞ்சோம், திருப்பணந்தால அப்படிதான் சொல்லி வச்சு எழுதுது அல்லவா. 35-38 பேர் எம்பில் எழுதுனா எம்பில போப்பா, எங்க கல்லூரிக்கு வந்தீங்கன்னா நான் சமயம் தான் கொடுப்பேன், மற்ற இலக்கியம் கொடுக்க மாட்டேன். ஒன்னும் என்னையும் சொல்லுவோம், வெளியே இருக்குவேன், ஏன்டா போய் போய் சித்தாந்தத்தை எடுத்துக்கிற அறுப்பலடாமா அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போலாம், கவலைப்படாது. என்னையும் சொல்லுவோம், ஒன்னையும் சொல்லுவான், நான் கவலைப்படலை. இல்லை வேற எங்கேயா நீ ஜமால் முகமது போ, அல்லது எங்க வேற எங்கேயாவது போ, எங்க கிட்ட வந்தீங்கன்னா அப்படிதான் கொடுப்போம் என்று கொடுப்போம். நல்ல இலக்கியங்களா ஆராயலாமே அல்லவா. தமிழ் இலக்கியங்களில் பெரிய புராணத்திற்குரிய இடம் இன்னைக்கு எந்த யூனிவர்சிட்டியும் இந்த வரைக்கும் எடுக்கல. எடுத்து எழுதலாமையா? நாங்க பொய்யா புலவு சொல்றோம், எடுத்து ஒத்துப்பாரு. எந்த இலக்கியத்துக்கு இந்த மாதிரி இருக்கு? தொகை வகை விரி பெரிய புராணம் ஒன்றுதான், ஒன்றுதான். முருகா முருகா. அதனால இந்த பாலை நீதல் பாடியது என்பதை வந்து வகை நூல் குறித்தும் கூட, பின்வந்த ஞான நூல்கள் குறித்தும் கூட சேக்கிரார் பெருமான் அதை அப்படி விட்டுவிட்டார். அவருடைய திருவுள்ளம் யாதோ யாதோ, அதுக்கு மேல போகக்கூடாது. எதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஞானசம்பந்தருடைய ஆணை. சில சமய கருத்துக்களை ரொம்ப சோதிக்காதரா, ஓரளவு நிறுத்திக்கணும். ஆமா, ஏன்னு கேட்டா நம்பியாண்டார் நம்பிகளுக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு இல்லை, செழிக்கிறாருக்கு இருக்கிற ஞானமும் நமக்கு இல்லை. சரிங்களா? நீ போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒத்து நோக்கி வரியான்னு சொன்னார விட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன மூளை இருக்கு? மக்கு பேல இப்படி இருக்குன்னு சொல்லு, அவ்வளவுதான். இதுக்கு மேல போவாதப்பா, அவ்வளவுதான். விளங்குது இல்லவா? அதோடு எனவே இப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை பாடினார். இந்த பதிகத்துல மற்ற பாடலாம் அமைந்திருக்கிறது இல்லைங்களா? நிறைவாக ஒரு பாடல், அந்த பாடல் நினைக்கிட்டா அதுலதான் ரொம்ப எல்லாரும் சொல்றது. கடல் வரை ஓத மல்கு கழி காணல் பானல் கமல் காடி என்று கருத, படுபொருள் ஆறு காலம் உலதாக வைத்த பதியான ஞான முனிவன். சீர்காழி இருக்கிற இந்த ஞான சம்பந்தன் ஆகிய நான் இடுபரணி ஒன்ற அத்தர். இங்கதான் முக்கியம். ஐயா தோல் மேல இருந்து பாடியதுன்னு சொன்னீங்களா, அப்பா தோல் மேல உட்கார்ந்து பாடினான்னு சொன்னீங்களே, எங்க பாத்தீங்க நீங்க? எங்க நூற்றாண்டுல? 20-ஆம் நூற்றாண்டுல தான் நான் இருக்கேன். 7-ஆம் நூற்றாண்டுல எங்க நான் பார்த்தேன்? பார்க்கல. பதிகத்தில் இருக்குன்னு, பதிகத்தில் இருக்கு. என்ன எழுதுறது பாருங்க, இடுபறை ஒன்ற அத்தர் பியல் வேலி இருத்தி. அத்தர்னு அப்பா, பியல்னா தோல், எங்க அப்பா தோளில் இருந்து என்று யார் பாடுகிறார்? ஞான சம்பந்தரே பாடுகிறார். அத்தற்பியல் மேல் இருந்தி இசையால் உரைத்த பணுவல், இந்த பரிகத்தை நான் அப்படி பாடினேன் என்று அவரே சொல்லுகிறார். அதனால் நடுவீரல் ஆடும் எந்த நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதி. இந்த திருநனி பள்ளிக்கு நீங்க போய் வழிபாடு செய்தாதான் வினை நீங்கும் அர்த்தம் அல்ல. திருநனி பள்ளி திருநனி பள்ளின்னு மனதால் நினைங்க, வினை நீங்கும். சாமி வினை நீங்கும்ங்கிறீங்க, அது ஆணை நமது என்ன? இப்படி இந்த ஆணை நமதுங்கிற சொல்லை வைத்து பாடிய பதியங்கள் ஐந்து ஞான சம்பந்தம். இது ஒண்ணும் ஆணை நமது, இதான் முதல் பதியம். நாம எப்ப பார்த்தாலும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்கு, எது? தேனமர் போலில் வளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நெகிழ, நான் முகநாதியாய பிரமாபுரத்து யார் மறையான ஞான முனிவன், தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த மாதிரி ஆணை நமதே என்று பாடுகிற ஒரு வழக்கு ஞான சமுதிரத்தான் இருக்கு. ஆணைமதுன்னா நிச்சய சத்தியம் போ அப்படின்ட்டு. ஆகவே நனிபள்ளி என்ற பதியை நீங்க எண்ணினாலே வினை நீங்கும் ஆணை நமது. அது போல வெயிறு தோழிபங்கள் என்பதை பாடினாலே, ஐயா எனக்கு மூணாவது சுத்து ஏழ நாட்டான், இதுல நிச்சயமா எல்லா ஜோசியரும் சொல்லிவிட்டாருங்க, அதனால எதுவும் இருக்கேன். தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், கவலைப்படாத மூணாம் சுத்து, இன்னொரு மூணாம் சுத்த பார்ப்பாரு. சாமி அவ்வளவு தூரம் ஆடா கவலையப்படாது. அல்ல, அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதி. அதனாலதான் திருமுறைகளை ஓதணுங்கிறது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சில பல பயன்கள் இம்மை பயன். இன்னைக்கு மேல மோட்சம் கிடைக்கிட்டது, இது இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் சரிங்களா. இந்த பிரிவில் என்னையா பயன்னாரு, ஐயா எனக்கு சுக்கரன் வக்கரமா இருக்குது, உக்கரமாவும் இருக்கு, அப்புறம் வந்து ஒரே கிரகத்துல எல்லாம் நாலஞ்சு இருந்துகிட்டு என்ன பிராணம் எடுத்துக்குது, ஜோசியரை பார்த்தா அப்படி இருக்குன்னாரு. கவலையே படாத வேயிறு தோழிப்பங்கன் படி. ஆனால் காலையில சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் பத்து நாள் படிச்சுட்டு, நானும் வேயிறு தோழிப்பங்கன் படிச்சேன் சார், ஒன்றும் நடக்கலைங்க, முன்ன இருந்த சிரமம் அப்படியே இருக்குன்னு. ஏன் நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான், அப்படி சொன்ன மாதிரி இருந்தேன், என்ன எப்படி படிச்சீங்கன்னாரு. நான் நீ சொன்ன மாதிரி தான் படித்தேன், பத்து பாட்டையும் படிச்சிருக்கேன், எல்லாம் நெற்றுங்க, அவ்வளவும் நெற்று. தொடங்கினா வேகிர தொழிப்பங்கன் ஆணை நமதே வரைக்கும் அப்படியே புல்ஸ்டாப் வரைக்கும் போவேன். அது மட்டும் அந்த பாட்டில் சொன்ன மாதிரி இருக்கணுமே, அதை செஞ்சீங்களோ என்னாரு. என்ன சொன்னீங்க பாட்டில்? ஒவ்வொரு பாட்டிலையும் ஒன்று சொல்றாரு, முன்னு ரெண்டடி சரியா வச்சிங்களா. வேறு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல அணிந்து, முடியில் அணிந்திருக்கிறான். அதுக்கப்புறம் என்னது அணிந்தார்? என் உடமே புகுந்த அதனால், அப்படிப்பட்ட இறைவனை உள்ளத்திலேயே எழுந்துருளி வச்சு இதை பாடணும்னு. என்னைக்காவது இந்த உள்ளத்துல எழுந்துருளி வச்சிய அப்போ உடனே புகுந்த அதனால், அந்த பதியம் படிக்கும் போது தன்னை மறந்து அம்மையப்பர் அப்படி உள்ளத்திலேயே இருக்குமாறு பாவித்து கொண்டு படிக்கும். படிச்சா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி இரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இனிமே பாட்டு பொய்யல்ல, பாட்டுல இருக்கிற அனுபவம் நமக்கு சரியா வர்றது. உளமே பூந்ததனால் இந்த பதிகத்தை படிக்கும் போது அம்மையப்பர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உணர்வோடாவது படிக்கிறோமா? அப்புறம் வல்ல வல்லன்னு என்னத்த பண்றது? முருகா முருகா. அதனால இந்த ஆணை நமதே, நடுவீருள் ஆடுமென்று நனி பள்ளி உள்ள வினிகெடுதல் ஆணை நமதி என்று பாடினார். சொல்லுங்க. அப்போ ரெண்டு கருத்து. ஒன்று, பியல் மேல் இருத்தி ஞான சம்பந்த பெருமான் வயது இது ஞானம் பெற்ற பிறகு கூட அவருக்கு இந்த அப்பாவுக்கு குழந்தை குழந்தை தானே, அதனால நடந்தா கொஞ்சம் போச்சு, நடந்தா போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த குழந்தை பெற்றெடுத்தது அந்த ஞான குழந்தை எப்படி இருக்கும். அதான் நான் சொல்றது, இதை சொன்ன இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டான் நம்ம கல்லூரி பையன்லாம் இல்லைங்களா. ஒரு பாட்டு சொன்னா கேட்டுருவான், எங்களுக்கு தெரியுமில்ல அது. இப்ப எவ்வளவு வந்திருந்தா அப்படி இருக்கணும். அது போல குழந்தை, 3 வயசு குழந்தை, அது நடந்து போகுதுன்னா அது அதன் கல்லி கல்லி இதெல்லாம் முள்ளெல்லாம் இருக்குது. வேணா ராஜா நான் தூக்கிறப்பா, நான் தூக்கிறப்பா, வேணாப்பா இல்ல ராஜா அப்படின்னு தூக்கிட்டார். எனவேதான் தோளில் இருந்து பாடிய பதியம் என்று சொல்ல. எனவே இந்த அருமையான பதியத்தை இங்கே இன்னும் திருநெல்வேலி பள்ளிக்கு போகல, திருநெல்வேலி பள்ளி வரப்போகுது. அது வரும்போது என்ன ஊர்னு கேட்டா திருநெல்வேலி பள்ளி தான்ப்பா, நம்ம உங்க தாத்தா ஊருப்பா அப்படின்னு சொல்றார். அப்பவே இந்த பதியம் பாடி, இந்த பதியம் பாடி மீண்டும் உள்ளே சென்றார். சென்று நேர பெருமான் முன்னில போய் பாடியிருக்கார், அந்த பதியம் கிடைக்கல. இது ஒரு நமக்கு ஊழா, அதாவது தொலைவில் போன போது பாடிய பதியம் கிடைக்குது, அந்த ஊருக்குள்ளேயே பெருமான் முன்னில போய் பாடியிருக்கார் அது கிடைக்கல. என்ன பண்றது, நம்முடைய ஊழி எத்தனையோ செய்த தீவினில இது ஒரு தீவினை. அதனால திருநெல்வேலி பள்ளி கோவிலுக்குள்ள பாடினது கிடைக்கும். இப்ப திருநெல்வேலி பள்ளி சென்றார், சென்ற உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பாட்டி எல்லாம், பகவதியாருடைய அம்மா, அப்புறம் அவங்க தாத்தா, இன்னும் அவங்களை வேண்டியவங்க எல்லாம். இது வந்து இவர் தோல்ல தான் தூக்கி வச்சார், அவங்க என்ன பண்ணுவாங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் ஆடி இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை, நம்ம இது அப்படி ஞானம் பெற்றதுன்னு பாடுது, அராராரா எவ்வளவு பாடுது என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை அவங்களே திருநெல்வேலி பள்ளிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்படியாக அனுபவித்து அங்க இருக்கின்ற பொழுது என்ன செய்தார், அங்கிருந்தவாறு அம்பிகை அளித்த ஞானம் அகிலமும் உய உண்ட தம்பெரும் தகையார் நம்மை எதிர்கொண்டு நன்ன வேண்டி கும்பரும் வணங்கும் மெய்மை உயர்த்த தொண்டரோடு தம்பெரு விருப்பால் வந்தால் தலசை அந்தனர்களெல்லாம். அடுத்தார் போல பக்கத்து ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா திரு தலச்சங்காடு, அங்க இருக்கிற அந்தனர் எல்லாம் பார்த்தாங்க திருநெல்வேலி பள்ளிக்கு நம்ம பகவதி இல்ல, ஆமா அவங்க பையன் ஞானம் பெற்று வந்திருக்கார் அப்படின்னாரு. ஆமா நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார், திருத்தல தலச்சங்காட்டுல இருக்கிற அந்தனர் எல்லாம் போய் சென்று இப்படியே நம்ம ஊருக்கு எழுந்துடணும்னு கேட்டாங்களாம். திரு தலச்சங்காடு வந்தது, வந்த உடனே திருக்கோயில், வந்த உடனே திருக்கோயில் போவோம், திருக்கோயில் சென்றது, சென்று பாடுகிறது.
1: திரு தலச்சங்காடு பண் காந்தாரம் பக்கம் 305. நலச்சங்க குழையோ

தொழில் குளிர்கொள் சோலே குயிலானோ தலைச்சங்கையே கோயிலே கோயிலாக தாழ்ந்திரே.

நூல் மார்வ பெரியோர் வாழும் தலை சங்கே அணிமல்க கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே சீர் கொண்ட பாடலேர் செங்கல் வெள்ளேர் ஊர்தியேர் நேர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டர் நின்ற தார் கொண்ட நூல் பார்வ தக்கோ

கண்கானல் அன்னமன்னும் தலை சங்கி கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே நில நீரோடாகாசம் அனல் காலாயே நின்றேந்து புல நீர் விபுரம் கண்டார் பொக்கம் செய்யார் போற்றோவார் சலநீதரல்லாத தக்கோர் வாழும் தலை சங்கே நல நேர கோயிலே கோயிலாக நயஞ்சேரே அடிபுருகு பைங்கழல்கள் ஆர்ப்ப பேர்ந்தோர் அனலேந்தி கொடிபுருகு மின்சாயல் உமையோர் பாகம் கூட்டே நீர் கொடிபுருகு நூல் மார்வர் புரி நூலாளர் தலை சங்கே கடிபுல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே திரையார்ந்த மாகடல் தோழ்ஜன்

அந்தனாளரு தலை சங்கை நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே பாயோங்கு பாம்பனு மேலானும் பைந்தாமறையானும் போயோங்கி காண்கிலார் புறம் நின்றோரார் போட்டோவார் தீயோங்கு மறையாள திகழும் செல்வ தலை சங்கே சேயோங்கு கோயிலே கோயிலாக செந்தீரே அலையாரும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கிய தொலையாதங்கல தோற்ற தோற்றங்காட்டியாட்கொண்டீர் தலையானால் வேதும் தரித்தார் வாழும் தலை சங்கே சிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே.

0: இது திரு தலச்சங்காற்று பதியம். முதல் இரண்டு நிலை கொஞ்சம் வேண்டுமென்றே பெருமானை ஒரு விதமா சொல்றார். எப்படி? நலச்சங்க வெண்குடையும் தோடும் பெய்து. உலகத்துல ஒன்னு ஆணா இருப்பாங்க, ஒன்னு பெண்ணா இருப்பாங்க. அவ்விடத்துல எப்படி இருக்கு கேட்டா, ஒரு பக்கம் குழை இருக்குது, அது வந்து ஆண் போடுறது. இன்னொரு பக்கத்துல தோடு இருக்குது, அது பெண் போடுறது. சரி, இந்த மாதிரி ஒரு கோலம் இருந்ததுன்னா நீங்க பாட்டு கோயிலுக்குள்ளேயே இருக்கலாம், வெளியில எல்லாம் வர்றீங்க. வந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏய், அந்த தோட்ட பாடுறா, அட நீ ஒன்னு குழைய பாடுறா அப்படிங்கிறாங்க. இப்படி மற்றவர்கள் எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஏளனம் செய்யும் போன்ற அந்த கோலத்தை வச்சிருக்கீங்க. சரி, அது போட்டோம். நால் வேதம் சொல சங்க இல்லாது என்றார். எங்க போனாலும் சரி, வாயில அந்த வேதத்தை சொல்லிட்டே போறது. இது யாரா இருந்தார்? எப்பார்த்தாலும் நச நசன ஏதோ போய் சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றார். எந்த பேர் சொல்றாங்க? இப்படி யார் எதை சொன்னாலும் அதுக்கு கவலைப்படாம, கோலத்தாலும் கவலைப்படுவதில்லை, தான் வாயினால சொல்லிட்டு இருந்தாலையும் கவலைப்படுறதில்லை. இப்படிலாம் இருக்கீங்களே, இருக்கிறீர்களே. சுடுகாடல்லால் கருதீர். சரி, அது தங்குற இடமாவது கொஞ்சம் எங்க சிவகாசிக்கு வந்துடக்கூடாதா? நாங்க அருமையா இப்ப இத்தனை பேரும் ஒருத்தர் நான் வந்தது, ஐயா நம்ம வீட்டுல இருக்கலாமே, நம்ம வீட்டுல இருக்கலாமே, நம்ம வீட்டுல இருக்கலாமேன்னு சொல்லுவோம்ல. இல்ல வேண்டாம், அருமையா ஒரு கோயில் கட்டி இப்பருக்கு பாரு இந்த மாதிரி வச்சு அமைத்து கொடுத்துருவாங்களே. நீங்க சுடுகாடுலயே போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன் சாமி இப்படி எல்லாம்? சுடுகாடல்லால் கருதி குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர் சொல்கோலை குயிலாலும் தலைச்செங்க கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே. நல்ல வேலை பாதெல்லாம் விட்டுட்டு திருச்செலுங்கா திரு தலைச்செங்காட்டில் இருக்கிற கோயில்ல உரிய இடமா கொண்டீங்க, அது வரைக்கும் நல்லது சுவாமி என்று சொல்லி ஞானசம்பந்தர் விண்ணப்பித்துக் கொள்கிறார். அந்த கோயிலை பற்றி வருகிற கருத்துக்களை நான்காவது வரியில மட்டுமே சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அதை மட்டும் ஒரு தொகுத்தீங்கன்னா அந்த கோயில் எப்படிப்பட்டது, திருச்செங்கா திரு தலைச்செங்காட்டு கோயில் எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். நான்காவது வரியா பார்த்தா நல்லது. வருங்க அடுத்ததுல, அணிமல்கு கோயில். அணி அணினா அழகுன்னு அர்த்தம். அப்படி ஒரு கோவில்னா எப்படி அழகா இருக்கணுமோ அவ்வளவு அழகும் பொருந்தியதான் திருத்தலத்தாங்கட்டு கோவில். சரி, ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே. அடுத்த பாட்டுல ஏர். இப்ப ஏர்னு என்ன தெரியுது? ஏன்னா நாங்க என்ன பொதுவாக சொல்லணும்னு கேட்டா, ஏர்னால அழகு, அழகுன்னா அழகுதான் அப்படி சொல்லுவோம். ஐயா, அந்த அழகு என்பதற்கும் ஏர் என்பதற்கு வேற்றுமை தெரியுமா? தெரியாது, தெரியாது. அது இனிமேலாம் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்துலதான் இருக்குது இந்த ஏருங்கிற சொல். அந்த இடத்துல தான் ஏர் எழில் ரெண்டு சொல்லு இருக்கு. நாங்க ஏர்னால எழில்னு சொல்றோம், எழில்னா ஏர்னு சொல்லுவோம். உலகணும் மக்களை மக்கள் முதலம்பர் தானே, அவ்வளவு அளவுக்கு
1: ஏர்கொண்டேன்னு.
0: அதுக்கு என்ன பொருள்? இப்ப எல்லா யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரையே படிக்க வேணான்ட்டான், வெறும் மூலம் மட்டும் படிச்சா போதும் தான். ஏன் தப்பித்தவரு உர படிச்சுட்டா அறிவு வளர்ந்துருமே, அறிவு வளர்ந்த நாடு சமுதாயம் வளர்ந்துருமே. வளரக்கூடாதுன்னு ஒரு முடிவு கொண்டு. ஆமா ஆமா, உரை வேண்டாம். பின்ன உரை சொல்லடா, பின்ன நீ சொல்லு, பின்ன ஏர் அப்படின்னா என்ன, எழில், எழில்னா என்ன, ஏர். நம்ம கூப்பிட ஏண்டா உருப்படா பேருலா புரிய, நீங்களும் கேட்டு உலகத்தையும் கேட்கறீங்க, மொழியும் கேட்டுக்கிட்டீங்களே. ஏர் நச்சினார்க்கினியர் ஒரு எழுதியிருக்கார், துளாப்பித்தல் இருக்கிற ஏர். ஒரு கோவில ஒரு நாள் பார்க்கிறோம், ஒரு அடாராதா, என்ன அழகா இருக்குது, என்ன அடாரா, ஏ பாரியா, அந்த தூண் பாரியா ஒவ்வொன்றும் எவ்வளவு சிற்பம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆணி மகம் சிறப்பு நிகழ்ச்சி. பாடிப்பவர் விஜயலட்சுமி ராஜாராமன் மற்றும் மாணவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சிவாய நம. இன்று ஆணி மகம். மாணிக்க வாசக பெருமான், தில்லை நடராஜ பெருமான் திருவடிகளில் இரண்டர கலந்த நாள். திருவாசகத்திற்கு உருகாதார், உருவாசகத்திற்கும் உருகார் என்பது பொன்மொழி. அடியேனுடைய மாணவ மாணவியர், திருவாசக பாடல்களில் சிலவற்றை இந்த நன்னாளில் மணிவாசக பெருமானை பணிந்து வணங்கி அவர் அருளி செய்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். திருத்தசாங்கம் தில்லையில் அருளியது. திருவாசக பெண்கள் சிவபெருமானை அரசனாக பாவித்து அந்த அரசனுக்குரிய பெயர், நாடு, ஊர், மாலை, படை, கொடி போன்ற 10 முக்கியமான அங்கங்களை அழகான பச்சைக்கிளியிடம் கேட்டு தெரிந்து கொள்வது போல அமைத்திருக்கிறார் மணிவாசக பெருமான். மிகவும் அழகான இப்பாடல்களை செல்வன் கிருஷ்ண துளசி, செல்வி விலாசினி பாட, செல்வன் ஹரிப்பிரசாத் மிருதங்கம் வாசிக்க நாம் எல்லோரும் ரசிப்போம்.

திரு அம்மானை. இது ஆனந்த களிப்பு என்று சொல்லப்படுகிறது. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டாகும். இப்படி விளையாடும் போதும் இறைபக்தி ஊட்டும் பாடல்களை பாடுமாறு அமைத்திருக்கிறார் நம் மணிவாசக பெருமான். திருவண்ணாமலையில் அருளி செய்த செங்கண் நெடுமாலும் என்று தொடங்கும் 20 பாடல்கள் கொண்ட இந்த தொகுப்பிலிருந்து 2 பாடல்களை பாடுகிறார் செல்வி ஸ்ரீவித்யா கண்ணன். திருச்சி.

திருப்பூவல்லி, திரு உந்தியார் இரண்டுமே தில்லையில் அருளி செய்தது. மணிவாசகப் பெருமானின் எண்ணத்தில் பெண்கள் அல்லிப்பூ கொய்யும்போது இறைவனின் பெருமைகளையும் கருணையும் வியந்து பாடுகிறார்கள். அந்த பக்தைகள் மனோ வாக்கு காயம் என்ற திருகரணங்களாலும் சிவபெருமானையே எண்ணி அவனை பாடி பூக்கள் கொய்யும் காட்சி நம் மனக்கண் முன்னால் தெரிகிறதல்லவா? இதைத்தான் அப்பர் பெருமான் பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கையால் பயனன் என்று திரு அங்கமாலையில் பாடுகிறார். திரு உந்தியார் என்பது ஞான வெற்றி எனப்படுவது. உந்தியாடுதல் என்றால் கைகளால் கல் காய் முதலியவற்றை உந்தி எறிந்து ஆடும் ஒரு வகை விளையாட்டு. மகளிர் சிவபெருமானின் வீரச் செயல்களையும் கருணையையும் வியந்து பாடி உந்தியாடுகிறார்கள். இவற்றிலிருந்து சில பாடல்களை திருமதி கீதா, செல்வன் கௌதம் பாடுகிறார்கள்.

அன்னைப்பத்து. இது ஆத்ம பூரணம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளியது. ஒரு பக்தை சிவபெருமானை தன் தலைவனாக கொண்டு அவன் சிறப்புகள், அவன் அழகான கோலம், அவன் கருணை முதலியவற்றை பற்றி தன் தோழியிடம் சொல்ல அந்த தோழி அவள் அன்னையிடம் கூறுவது போல அமைந்திருக்கிறது. திருப்பொற்றுண்ணம். இது ஆனந்த மனோலயம். மாணிக்க வாசகர் தில்லையில் அருளிய இப்பாடல்கள் மிகவும் சுவையானவை. பெண்கள் பொற்றுண்ணம் இடிக்கும் போது ஈசனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே செயல்படுகிறார்கள். என்ன அதிசயம்! அந்த உலக்கையின் ஒலி அந்த பாடல்களுக்கு தாளம் போடுவது போல அழகாக இருக்குமல்லவா? பெண்கள் வேலை செய்யும் களைப்பு தெரியாமல் இறைவனிடம் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பாடிக்கொண்டே பொற்றுண்ணம் இடிப்பதை இப்போது கேட்போம். நமக்கு வேலைகள் பல இருக்கின்றன. இறைவன் நாமத்தை சொல்ல நேரமில்லை என்கிறோம். மணிவாசக பெருமான் வேலை செய்து கொண்டே இறைவனை பாடி பரவலாமே என்று நமக்கு உணர்த்துகிறார் போலும். மிகவும் அழகான இந்த பாடல்களை பாடுபவர்கள் செல்விகள் நித்யஸ்ரீ நிரஞ்சனா.

திருப்பொன்னூசல். திருப்பொன்னூசல் என்பது அருட்சுத்தி. மாணிக்க வாசகர் இதை தில்லையில் அருளியிருந்தாலும் பெரும்பாலும் உத்தரகோச மங்கையில் எழுந்தருளியுள்ள ஈசனுடைய புகழை பாடி மகளிர் பொன்னூசல் ஆடுவதாக சித்தரித்திருக்கிறார். அவர்களுடன் சேர்ந்து இறைவனின் புகழையும் அழகையும் கருணையையும் வியந்து பாடி நாமும் பொன்னூசலில் ஆடலாமா? இதோ இந்த பாடலை கேட்டுக்கொண்டே மானசீகமாக ஆடலாம். இதை பாடுபவர் செல்வன் கிருஷ்ண துளசி.

0: பிடித்த பத்து மாணிக்க வாசகர் திருத்தோணிபுரத்தில் அருளியது. அவர் இறைவனே, என்னை ஈன்ற தாய் தந்தையே, ஒப்பில்லாத மாணிக்கமே, அமிர்தமே என்று உருகி அழைத்து அவன் கருணையை வியந்து பாடி இறைவனை கெட்டியாக நழுவ விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டார். பிடித்த பத்து என்பது பத்து பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அவர் தில்லையில் அருளிய அச்சோப்பதிகம் திருவாசகத்தின் நிறைவு பகுதி. இது அனுபவ வழி அறியாமை எனப்படும். இறைவன் அவருக்கு கருணை காட்டி அவர் களங்கத்தை மயக்கத்தை நீக்கி சிவமாக்கி ஆட்கொண்ட விதத்தை யார் பெறவல்லார்? இது அதிசயமே என்று அதிசயப்படுகிறார். இவைகளிலிருந்து சில பாடல்களை செல்வன் பாலகிருஷ்ணன் பாட இருக்கிறான். நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
1: திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஆத்தும சுத்தி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு சிவபுராணம் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: வெய்யாய் தனியாய் ஏமானதா உங்களா, வெய்யாய் தனியாய். பெய்யாய் என்று சொன்னால் வெப்பமாக இருக்கும், தனியாய் என்று சொன்னால் தட்பமாக இருக்கும். வெப்பமாகவும் இருக்கிறான், தட்பமாகவும் இருக்கும். வெப்பம் என்றால் சூடு, தட்பம் என்றால் குளிர்ச்சி. சீதமாகவும் இருக்கிறார், உஷ்ணமாகவும் இருக்கிறார். சீதம் என்றாலும் வெப்பம் என்றாலும் உண்டு. சீதம் என்றாலும் குளிர்ச்சி என்றாலும் உண்டு, வெப்பம் என்றாலும் சூடு என்றாலும் உண்டு, உஷ்ணம் என்றாலும். அதனாலே சிவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், வெப்பமாகவும் இருக்கிறானா தப்பமாகவும் இருக்கிறார். வெப்பமும் தப்பமும் இல்லைன்னா உயிர்கள் வாழாது, பயிர்கள் வாழாது. பயிர் வாழறணும்னாலும் வெப்பம் இருக்கணும், தப்பம் இருக்கணும். குளிர்ச்சியிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வெப்பத்திலே இருந்துச்சு. அதே மாதிரி உடம்புல வெப்பம் மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, காலி ஆயிடுவான். தப்ப மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தப்ப மாட்டேன். தப்ப மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தப்பவே மாட்டேன். தட்பம் என்றால் புரியுதா? அதனாலே வந்து வெப்பம் தப்பம் இரண்டும் ஆக இருக்கிறாராம். அது சிவபெருமான் வெப்பம், உமாதேவி தப்பம். இவ குளிர்ச்சி, அவர் சூடு. சுவாமி சூடா இருக்கிறாரு, இவ குளிர்ச்சியாரு. ரெண்டும் உலகத்திலையும் இருக்குது, அண்டத்திலையும் இருக்குது, பிண்டத்திலையும் இருக்கு. அண்டத்திலையும் வெப்ப தப்பம் இருக்கிறது, பிண்டத்திலையும் இருக்கிறது. இந்த ரெண்டும் வெளியில இல்லையானால் உலகம் வாழாது, உடம்புல இல்லைன்னா உயிர் வாழாது. அதனாலே வெய்யாய் தனியாய். இயமானனாம் இயமானன் என்பது உயிருக்கு உயிராக இருப்பது. இயமானன் என்பது இயக்குவனாய், யஜமானன் என்று சொல்வது. யஜமானன் என்கிற வார்த்தை யமானன் என்று வந்தது. யஜமானன் என்று சொன்னால் உயிருக்கு தலைவனாக இருக்கும், எல்லாருக்கும் யஜமான.

அவன் செய்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னென்ன எனக்கிட்ட போயிருச்சோ அத்தனையும் போயிருச்சுனார். போய் அகல, போய் அகல, தூர போயிருச்சு, தூர போயிருச்சு. பக்கமாக இல்ல, பக்கமா இருந்தா மறுபடியும் வரும், பக்கமாக இருந்தா மறுபடியும் வரும். மிக தூரமாக அகன்று போய்விட்டது. அகன்று விட்டது என்பது ஒன்று, அகன்று போய்விட்டது, அகன்று போய்விட்டது, அகன்று விட்டது என்பது ஒரு வகை. அகன்று போய்விட்டது என்று சொன்னால் சுத்தமாக தொலைந்து போயிடுச்சு, நல்ல விளங்குத, அகன்று விட்டது. ஆக பக்கத்துல கூட இருக்கலாம், இல்ல அகன்று போயிடுச்சு, அத போய் அகலன்னார், போய் அந்த வாக்கியத்துல விளங்குற அகன்று விட்டது அப்படின்னா கூட மறுபடியும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அகன்று போய்விட்டது, என்னிடத்துல இருந்த பொய் அத்தனைய அகன்று போய்விட்டது. அவன் வந்தான், அருளினான், பொய்ய அகன்று போய்விட்டது. பொய்யாயிரெல்லாம் பொய் முதலாகிய அத்தனை குற்றங்களும், எல்லா குற்றங்களுக்கும் முதல் குற்றமாக இருப்பது பொய். பொய் அந்த பொய் முதலான எல்லா குற்றங்களும் அதோட சேர்ந்த சொந்தக்காரன் பூரா ஓடி போயிட்டான. பொய்க்கு சொந்தக்காரன் எவ்வளவு பேர் இருக்கா தெரியுமா? பொய்யாயின எல்லாம் பொய்யாகல வந்தருளி. அப்படி பொய் போச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? மெய் வரும். இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, இருள் போச்சுன்னா ஒளி வருவது போல, பொய்யாயின எல்லாம் பொய்யாகல வந்தருளி. அப்புறம் என்ன? மிஞ்ஞானமாகி முடிந்துகின்ற மெய்ச்சு. பொய் போச்சு, மெய் வந்துச்சு. மெய் எப்படி இருக்குதுன்னா, அது பிரகாசிக்கின்ற உண்மை பொருளாய் விளங்குகின்ற சுடராக விளங்குகிறார். மெய்ச்சுடராக இருக்கிறது அது. மெய்ச்சுடர்னா ஞான விளக்குன்னு சொல்றது, ஞான ஒளின்னு சொல்றது. மெய் என்பது ஞானமும், சுடர் என்பது ஒளியும், ஞான ஒளியாக விளங்கு. அது மெய்ஞானமாகி மெழுகின்ற, அந்த மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர் என்பது பிரகாசத்துக்கு ஞானம், ஞானத்துக்கு பிரகாசம், அஞ்ஞானத்துக்கு இருள், அஞ்ஞானத்துக்கு இருள் ஓன, ஞானத்துக்கு மெஞ்ஞானத்துக்கு ஊழி ஓன. அது மெஞ்ஞானமாயி மெழுகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னார். அதற்கு மேல எஞ்ஞானம் இல்லாதே நம்ப பெருமானே, மெஞ்ஞானமாகி என்னுடைய இருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் போகும்படியாக அவன் வந்து அருளி மெஞ்ஞானமாகி பிரகாசிக்கின்ற ஞான சுடராக விளங்குகின்றான். என் உள்ளத்திலே நான் வந்து எந்த விதமான ஞானமும் இல்லாதவன்னார். இதற்கு முந்தி எனக்கு எந்த ஞானமும் கிடையாது, இஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லாதவன். எந்த ஞானம் என்பது கடவுளை அறிகின்ற ஞானம், உலகத்தை அறிகின்ற ஞானம், உயிரை அறிகின்ற ஞானம் முதலாகிய எந்த ஞானமும், பாத ஞானம், பரிஞானம், பதிஞானம் முதலாக எந்த ஞானமும் இல்லாதவனாக இருந்தேன் என் இன்பப் பெருமானே என்று அவனை வாழ்த்துகிறார். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கு நல்லறிவே. இப்படி இன்பப் பெருமானாக இருக்கிறவன் அஞ்ஞானத்தை அகழ்வுக்கு நல்லறிவாக இருக்கிறார். அஞ்ஞானம் என்பது உயிருக்கு அந்த ஆணவ மலத்தினால வந்த அஞ்ஞானம். ஆணவ மலத்தினர் ஞானம் இல்லாதது அஞ்ஞானம், சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல, சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல, ஞானம் இல்லாதது அஞ்ஞானம். அந்த ஆ போட்டா இல்லேன்னு அர்த்தம், ஆ போட்டா இல்லேன்னு அர்த்தம், விளங்குதா? அதனாலே அஞ்ஞானம் என்கின்ற அறியாமையை உடையவனாக இருந்தேன். அந்த அந்த அஞ்ஞானத்தை என்ன பண்ணினான்? நீக்கினான், அஞ்ஞானத்தை நீக்கினான். நீக்கினான் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், நல்ல அறிவு வடிவமாக இருக்கிறான். சிவன் அறிவு வடிவம், ஞான வடிவம் என்று சொல்லுவது. ஞான வடிவமாக இருக்கின்ற சிவன் என் உள்ளே புகுந்தபடியினாலே அஞ்ஞானம் ஓடி போய்விட்டது. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று அஞ்ஞானந்தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்குகிறான். ஆக்கம் அளவிறுதி இல்லா அனைத்துலகம். இது எப்படிப்பட்டதுன்னா, நல்லறிவாக இருக்கின்ற சௌரவான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், இது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு என்ன வந்து கேட்டால், தோன்றுதல், நிலைத்திருத்தல், அப்புறம் முடிந்து விடுதல். இது உயிர்களுக்கு தோன்றுதல் ஒரு குறிப்பிட்ட கால வரையில இருக்கிறது, அப்புறம் இறுதி, அப்புறம் இறுதி சடங்குன்னு கூட போட்டுறான்ல. அதனால அந்த மாதிரியான வேலையே இல்லாதவை. ஆக்கம் அளவு இறுதி, இறுதினா முடிவு, முடிவு இது இல்லாதவன், முடிவு இல்லாதவன், குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இல்லாதவன். அத அளவுன்னு சொல்றது, குறிப்பிட்ட ஒரு அளவு காலம், ஒரு அளவாகிய காலம் இல்லாதவன். ஆக்கம் தோன்றுதல் இல்ல, ஆக்கம் தோன்றுதல், அளவு நிலைத்திருத்தல், அப்புறம் இறுதி முடிந்து விடுதல். இந்த தோற்றம் அது முதல் நடு கடைசி, இந்த மூன்றும் இல்லாத, முதலும் இல்ல நடுவும் இல்ல கடைசியும் இல்லை. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், ஆக்கம் அளவு முதல் எடை கடை தோன்றுதல் நிலைத்தல் முடிதலாகிய

0: இணையர் இல்லாதவனாய் எப்பொழுதும் உள்ளவனாய். இது இல்லாதவன்னா எப்பொழுதும் உள்ளவனாய் இருக்கிறான்னு அவன் தான் என்ன பண்றான். இப்படி முதல் இல்லாதவனாய் இறுதி இல்லாதவனாய் இருக்கிற சாமி என்ன பண்றான்னா அனைத்து உலகையும் என்ன பண்றான், உண்டாக்குகிறான், நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். ஆக்க அளவு இது இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். அனைத்து உலகையும் அப்ப ஒருவன் தான் ஆக்கிறான். ஆக்கிறான் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான், உலகத்தை தோற்றுவிக்கிறான். உலகம் வந்து ஒருவன் இல்லாமல் தோன்றான். உலகம் இப்ப இருக்கிறதல்லவா, சூரியன் முதலான அந்த ஒளி பொருள்கள், அப்புறம் மண் முதலான பூத பொருள்கள், மண் முதலாக உள்ள பூத பொருள்கள், மற்ற அத்தனை உயிர்களும் சராசரங்களும், சராசரங்களும் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் அத்தனை பொருள்களும் ஒருவனால உண்டாக்கப்பட்டது. அதை பண்ணிய உலகினில் பண்ணிய உலகம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை இது யாரு பண்ணினது, இந்த பையே இது யாரு பண்ணினது, இந்த பைய தானா உண்டா இருக்குமா, என்ன அருமையா இருக்குது, நல்லா இருக்குது பின்னல், அதா பின்னிருக்குமா அந்த உயரா, இல்ல இல்ல இது யாரு பின்னிருக்கிறது, யாரு பின்னது, இது யாரு பண்ணினதுன்னு கேக்குறாங்க. நல்லா பண்ணிருக்கிறா பலகாரம், யாரு பண்ண அந்த பலகாரம், தானா பலகாரம் உண்டா இருக்குமா, அது போற அது போற அது அப்பர் சுவாமி அப்படி சொன்னார். பண்ணிய உலகினீர் பயின்ற பாவத்தை நன்றி என்று அறுப்பதும் தபச்சிவாய் அழகா இருக்கு, சுப சுவையா இருக்கு. பண்ணிய உலகினீர், பண்ணிய உலகம் இது ஒருவனால பண்ணப்பட்ட இத்தனை மலை மரங்கள் குடிகள் வானங்கள் ஆகாயங்கள் பஞ்சபூதங்கள் அத்தனையும் ஒருவனால உண்டு பண்ண. இந்த மண்டபமா இது யாரு கட்டது, நல்லா இருக்கே பத்தி பத்தியா ரொம்ப அழகா இருக்கு, அந்த தூணு ரொம்ப அழகா பண்ணிருக்காளே, யாரு கட்டினது. ஒருவன் இல்லாமல் இந்த மண்டபம் உண்டாகாதது போல ஒருவன் இல்லாமல் உலகம் உண்டாகும், உலகம் உண்டாகும். அதனால உலகத்துக்கு ஒருவன் வேண்டும், உலகத்துக்கு ஒருவன் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று அவன் அவள் அது என அவை அந்த சிவஞானபோதத்தின் முதல் சூத்திரத்தை விளக்கம் பண்றார். அவன் அவள் அது என அவை மூவெனமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மனத்துள்ளதா அந்த மாதிரி என்மனார் உலவன் வருதல்லவா, அதே ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று ஒருவன் ஒருத்தி ஒன்று உலகம் முழுவதும் வாக்கியது உள்ள அடுத்த ஒருவன் ஆண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருவன், பெண் வர்க்கங்கள் எல்லாம் ஒருத்தி, அப்புறம் எல்லாம் அது, அப்புறம் எல்லாமே அது போயிருந்தன, எல்லாம் அது எல்லாமே அது, அவன் அவள் அது, அவன் அவள் அது, எல்லா பொருளும் அது சொல்றாரு. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, தான் முதல் ஈருமாயி மறுவிடு அனாதி முத்த சித்தூரு மன்னிந்து சித்துருவாக இருக்கிறான், இயல்பாகவே முத்தனாக பாதங்களில் நீங்கியவனாக இருக்கிறான், ஞான வடிவமாக இருக்கிறான், முதல் இல்லாமல் இருக்கிறான், கடைசி இல்லாமல் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை உண்டு பண்றான். ஒருவரோடு உறுத்தி ஒன்றென்று உரைத்திரு உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும். அதனாலே எல்லா உலகத்தையும் என்ன பண்றான்னா வைக்கிறான் வாங்குறான்னாரு மாணிக்கவாசகர். எதுவா வைக்கிறான வாங்குறான, அண்டப்பகுதியின் உண்டை படக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றொரு பொருள் உள்ளொழிவரும் நூற்றொரு கோடியில் இத்தனை கோடி உலகங்களையும் ஒருத்தன் தான் பண்றான்னாரு. அவன் என்னமா பண்றான், லெகுவா வைக்கிறான், அப்புறம் வாங்குறான். பிச்சகிந்தியே விளைவு செய்வாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். வைத்து திருநெல்கண்ட நாயனாரு தன் ஓட்ட வச்சு வாங்கிட்டார, அந்த இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல சேர்க்கலாரு சொல்றாரு, தன்னுடைய உலகங்களையும் வச்சு வாங்குறவன் இந்த ஓட்ட வச்சு வாங்க முடியாது, அதனால தான் வைத்து எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்பார். அதனால இத்தனை உலகங்களையும் ஒருவனாலும் உண்டு பண்ணப்பட்டது. அவன் தான் சிவன். அவன் என்ன பண்றான்னா ஆக்குகிறான், உயிர்களுக்காக உயிர்கள் வாழ்வதற்காக உலகத்தை ஆக்குகிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்துகிறான், அப்புறம் ஒடுக்குகிறான். படைத்தல் காத்தல் அழித்தல், அது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். அப்ப நான் அழிச்ச மிற்பாடு அழித்தலுக்கு அடுத்தாற் போல வருகிறது மறைத்தல் புரியல. பஞ்சகிருத்தியத்துல மறைத்தல் அது சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபவம் சொல்லுது. இந்த மறைத்தலை துரோபவம்னு வடமொழியில சொல்றது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மறைத்தலை துரோபவம் என்று வடமொழியில சொல்றது. அந்த மறைத்தலாகிய அந்த கிருத்தியத்தையும் அவன் தான் செய்கிறான். அது படைக்கிறதுக்கு பரமன், காக்கிறதுக்கு விஷ்ணு, அழிக்கிறதுக்கு உருத்தரன், மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன், அருளுக்கு சதாசிவம். அது படைப்பன் அயன் அழிப்பன், படைப்பன் அயன் அழிப்பன் அழிப்பன் உலான அழிப்பன் தங்கைய கண்ம அயன் அழித்தல்னா காத்தல். இந்த பெரியலான போட்டா அழித்தல் துளைக்கிறது. இந்த சின்ன இந்த இது உலானா இருக்கு பாரு மத்தளான, அந்த அலானா போட்டு லீனா போட்டீங்கன்னா அழித்தல் என்றால் காத்தல். காத்தல் படைப்பன் அயன் அழிப்பன் தங்கைய கண் அயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெற எங்கும் துரோபவிப்பர் ஈசன் மகேஸ்வரன் சதாசிவர் அன்றே அனுக்கரகரா என்பது உண்மை விளக்கம். அதனாலே இப்படி பஞ்சகிருத்தியத்துக்கும் பஞ்சமூர்த்திகள் செய்கின்றார் என்று சொல்லுகிறதா நூல்கள் உண்மையிலே அப்படி அல்ல. இது உபசாரத்தினாலே பரமா செய்கிறான், விஷ்ணு செய்கிறான், உருத்தரன் செய்கின்றான், மகேஸ்வரன் செய்கின்றான் சொன்னாலும் கூட எல்லா தொழில்களையும் சிவனையே செய்கிறான். எல்லா தொழில்களையும் சிவனையே செய்கிறான். அது உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பார் கம்பர். கடவுள் வாழ்த்து கம்பர் ராமாயணத்துல கடவுள் வாழ்த்து பேரெல்லாம் நாராயணன் சொல்லாமே சிவன் சொல்லாமே. இது ராமாயணம் பாடுறமா சிவன் சொல்லப்படாது. ராமாயணம் பாடுறதுனால சிவன் சொல்லப்படாதான். சொல்லப்படாதுன்னு சொல்லிவிட்டு நினைச்சுக்கிட்டு சிவன் தான் செய்யுங்கிறத உள்ள ரகசியமா வச்சு உலக யாவையும் யாவ் தாமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலு நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே. இது யாரு செய்யறானா அவன் தலைவர் அவனுக்கு நாங்கள் அடிமை. அப்படி அப்படி அப்படி அப்படி ஒரு மேக்கப்பா பாடித்தார். அது ஆர்த்த பிறவி தொயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன சில்லை சித்தம்பலத்தை தீயாடும் பூத்தனை வானும் கோலையமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று பேசினார் திருவாசகத்துல திருவம்பாடு. இந்த பாட்டை தான் அப்படி எடுத்து பாடினார். அதனாலே எல்லா உலகத்தையும் எல்லா தொழிலையும் பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே செய்கிறான். அது போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் புட்பாலும் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியா உயிர் கொண்டர்களும் பொருள் போற்றியா மார்கழி நீர் ஆடவியலும் அல்லவா பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே. பஞ்சகிருத்தியத்தையும் சிவன் ஒருவனே அது அந்த திருக்கூத்தை பார்த்தாலே தெரியும். திருக்கூத்தை பார்த்தாலே தெரியும் என்றான் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறான் என்பது நன்றாக விளங்கும். தோற்றம் துடியது குடுக்கை படைக்குது அமைத்தகரம் காடுது நெருப்பு ஏந்தியகரம் அழிக்குது இந்த ஊந்திய திருவடி இருக்குது வேறு முயலகன ஊந்திய திருவடி அது மறைக்குது தூக்கிய திருவடி அருளை கொடுக்குது. தோற்றம் துடியதனில் தூயும் திதி அமைப்பில் சாத்தியிட அங்கியிலேயே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோதம் உத்தி நான்ற மலர்பதத்தை நான்ற மலர்பதம் தூக்கிய திருவடி எடுத்த பொற்பாகும் நான்ற மலர்பதத்தை நாடு என்று உண்மை விளக்கத்தை சொல்லுவதா. அதனால பஞ்சகத்தியத்தை யாரு பண்ணுகிறார் என்றால் சிவன் ஒருவனே பண்ணுகிறான். அதே மாணிக்கவாதகர் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இந்த மறைத்தல நடுவில் சொல்லல மறைத்தல சொல்லல அது மறைத்தல அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. மறைத்தல எப்படி இருக்குது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. எனம் பற்றி பஞ்சகத்தியத்தையே வச்சுக்கணும். எனம் பற்றி பஞ்சகத்தியத்தையும் வச்சுக்கணும். ஒரு பொருளை சொன்னா இன்னொரு பொருள் அந்த எனம் பற்றி அதை சேர்த்துக் கொள்ளணும். ஆகையினாலே இப்படி ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அப்புறம் அருள் தருவாய் அருள் தருவாய் என்பதுதான் மோட்சம். ஆகையினாலே இப்படி இந்த சௌராணத்திலே இந்த விளக்கத்தை சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி வதேயில் வளாது வீய மொழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான்மறை அறங்களோங்கனத்தவம் வேண்டி மல்க மேன்மை உள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா நம பார்வதி
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: இரண்டாம் தந்திரம் அகத்தியம்.

அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய்மேல் பாலவனோடு மங்கி உதயஞ்சை படவால் தவமுனி எங்கும் பழங்கொள் இளங்கொழி தானே. பதிவலையில் வீரட்டம் 8. கருத்துரை அந்த கந்தன்பூர் அசுரன் வரத்து.

இருந்தன் போல் அசுரன் பரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம் பருத்தன் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூலங்கை கொண்டு கொன்றானே. கொலையில் பிழைத்த பிரதாபதியை தலையை தடிந்திட்டு தானங்கிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி

அங்கும் கலந்துவன் உள்ளத்தழுகின்ற அங்க முதல்வன் அருமறையோதிவார் எங்கும் கலந்துமென் உள்ளத்தழுகின்ற அங்க முதல்வன் அருமறையோதிவாள் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு பிறற்குறித்தாழி செய்தானே அப்பணி செஞ்சடை ஆதி புராணன் முப்புறம் செற்றவன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம்

பார்த்து மூடும் ஒருவரை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்து அங்கி யோகமாய் ஞான கடவு நலமாய் இருந்ததையே இருந்த மனதை இருந்த மனத்தை இசையிருத்தி மனத்தை இசையிருத்தி பொருந்தி லிங்க வழியது ஓக்கிய திருந்திய காமன் செயலழுத்தும் கண் அரு

பாடி ஆராய்ச்சித்து பத்தி செய்தாளேயே திரிகின்ற முப்புறம் செற்றபிரானே அரிய என்றெண்ணி அயர் உற வேண்டா

வரும் ஊழி வலஞ்செய்ய ஒன்றுடராதியும் ஆதி வலங்கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழிபுரமர்க்கு வாழ் கொடுத்தானே. தாங்கி இருபது தோளும் தடவரை ஓங்கை அடுத்தவன் ஒப்பில் வருவரி ஆ

தக்கன் அருக்கனுடனே வருமதிவாலை பன்னீனல் இந்திரன் சிரமுகநாசி சிறந்தகை தோல் தான் அரணருளின்றி அழிந்த நல்லோரே செவி மந்திரம் சொல்லும் செய்தவர் தோ ஏவர் செவி

0: Lo leo.
1: கருவறை மூடி

கருவறை மூடி கலந்தழும் வெள்ளத்து இருவருங்கோவென்றிகல இறைவன் இருவருங்கோவென்றிகல இறைவன்

புலம்பிரானின் இறைஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேலெழுங்கப்புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரே சமைக்க வல்லானை

கடலொலி ஓசை மிகை கொள அங்கி மிகாமை வைத்தானே. பண்பழிசை வழிபாடு சென்ற புறம் கண்பழியாத கமலத்திருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்ற சிரம் பின்பழியாத விரத்தி கொண்டானே. சக்கரப்பு மால்போதகத்தென்றும் மால்போதகத்தென்றும் பண்மை கிங்காரன் மால்போதகனென்னும் பண்மை கிங்காங்காரம்.

கால்மோதகன் கையிலோடந்தர சக்கரம் மேல் போக வெள்ளிமலை அமராவதி பார்போக ஏழும் படைத்துடையானே மால்போதகனின் பண்மை கிங்காங்காரன் கால்போதங்கையினோடு அந்தர சக்கரம் மேல் போக வெள்ளிமலை அமராவதி வெள்ளிமலை அமராவதி பார்போக ஏழும் பார்போக மேலும் படைத்துடையானே சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும் சக்கரம் தன்னை தரிக்க உண்ணாமையால் மிக்கரன் தன்னை மிக்கு அறந்தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க அறந்தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கனர் சக்தியை தான் கூறு செய்ததே கூறதுவாக குறித்து நச்சக்கரம் கூறது செய்து கொடுத்தன மாலுக்கு மாலுக்கு சக்கரம் கொடுத்தனும் கூறது செய்து கொடுத்தன.

கடல் பிரம்பாய் நிற்கும் அண்ணலும் தாமே உலகில் கடல் பிழம்பாய் நிற்கும் கடல் பிழம்பாய் நிற்கும் வானேழுலகுரு மாமணி கண்டனை

தலைவனும் ஊனதில் உள்ளே உயிர் போல் உணர்கின்றதான பெரும்பொருள் தன்மையதாமே. அலிங்கனஞ்செய்தெழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்த

படைத்தல். ஆதியோடந்தம் இல்லாத பராபரம் உதமதாகப் புணரும் பராபரை சோதி அதனில் பரந்தோன்ற தோன்றுமா தீதில் பறை அதன்பால் திகழ்நாதமே நாதத்தில் விந்துவும் நாதவிந்துக்களில் தித்தற்றகம் வந்த தீதகற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவேயே நாதத்தில் விந்துவும் நாதவிந்துக்களில் தீதகற்றகம் வந்த சிவன் சக்தி என்னவேயே தீதகற்றம் வந்த சிவன் சக்தி என்னவே பேதித்து ஞானங்கிரி.

அண்ட கமரர் தலைவனும் ஆதியோ கண்ட சதுர்முக காரணன் தன்னோடும் பண்டு உலகம் படைக்கும்

அண்டத்தமர தலைவனும் அண்டத்து அமர தலைவனும் ஆதியும் கண்டத்து சதுர்முக காரணம் தன்னோடு பண்டிய உலகம் படைக்கும் பொருளே சதுர்முக காரணன் தன்னோடு பண்டி உலகம்

பொந்துடன் போந்தன. மாகாய ஈசன் அரண்பால் பிரமணா ஆகாயம் பூமி காண அழித்தலே அழியார் முக்கோணு வைந்த வந்தனில் அழியார் திரிபுரையாம் அவள் தானே அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள்

மன்றதிசெய்யும் மலர்மிசை மேலயன் என்று வராக இசைந்திருந்தானே. ஒருவனுமே உலகேழும் படைத்தனன் ஒருவனுமே உலகேழும் படைத்தான் ஒருவனுமே உலகேழும் படைத்தான் ஒருவனுமே உலகேழும் அளித்தான் ஒருவருமே உலகேழும் துடைத்தான்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருக்கோயில் வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த திருக்கோயில் வழிபாடில் வழிபாடு முறையாக செய்யணும். இந்த கோவில் கட்டுவது நல்லது தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணானே சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா மன்னர்கள் கோவிலாக கட்டி வச்சாங்க. இந்த காலத்தில் பார்த்தோம்னா எங்கள் பக்கத்தில் மருத்துவமனையெலாம் கட்டுறாங்க. கோவிலுக்கு போனால் மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கோவில்கள் வந்து முறையாக பூஜை செய்யணும். அதுவும் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலுக்கு எந்த ஆகமத்தில் அந்த கோவில் கட்டியிருக்கிறாங்களோ அந்த ஆகம விதிப்படி அங்கே பூஜை செய்யணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். டேஞ்சர், த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பூஜா. அந்த பூஜை ஒழுங்காக செஞ்சலை அப்படின்னு சொன்னால் டேஞ்சர் வரும். என்ன சொல்கிறாரு, முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டிடின். இப்போ முன்னவனார்னா இறைவன், சிவபெருமான் இறைவன். அப்போ ஒரு சிவன் கோவில் இருக்குன்னு வச்சுப்பேன், அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணணும். பெரிய பணக்கார கோவிலாக இருந்தால் ஆறு காலம் பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப ஏழை கோவிலாக இருந்தால் ஒரு காலமாக பூஜை பண்ணுவாங்க. அக்கோவில் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை செய்ய தவறினால் என்ன ஆகும்னு பார்ப்போம். தவறினால் மன்னருக்கு தீங்குல அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு பிரச்சனைன்ட்டார், ராஜாவுக்கு வியாதி வருங்கிறார். ராஜாவுக்கு பிரச்சனை, ராஜாவுக்கு மன உளைச்சல், மன்னருக்கு தீங்கு. அடுத்த வரைய பாருங்க, வாரி வளம் குன்றுங்கிறாரு. மழை என்ன செய்யுமா, பெய்தும் கெடுக்கும் அல்லது பெய்யாமலும் கெடுக்கும். மழை பெய்யலைன்னா வறட்சி வந்துடும், மழை பெஞ்சுது அப்படின்னா வெள்ளம் வந்துடும். அதனால்தான் மாதம் மும்மாரியும்பாங்க, மாதம் மும்மாரி பெய்துங்கம்பாங்க. மும்மாரி பெய்துன்னா ஒம்பது நாள் வெயில், ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில், அடுத்த ஒரு நாள் மழை, அடுத்த ஒம்பது நாள் வெயில், அடுத்த ஒரு நாள் மழை. அதான் மும்மாரி. மாதம் மும்மாரின்னா ஒரு மாதத்தில் மூணு நாளைக்கும் 72 மணி நேரம் மழை பெஞ்சால் என்ன ஆகும், அப்படி வெய்யக்கூடாது. அதாவது இந்த மாதம் மும்மாரிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அந்த கோவிலில் சரியாக பூஜை பண்ணலன்னா அங்கே மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். அப்படியே மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்துடும், அது டபுள் நெகட்டிவ் வந்துடும். சரி, இதனால் என்ன விளைவு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணம் களவு மிகுத்திடும். இந்த தெஃப்ட்டு ராபரி வந்துடும். தெஃப்ட்டு வேற, ராபரி வேற. ராபரின்னா கண்ணுக்கு முன்னாடியே அடித்து பிடுங்கிறது, அதுதான் ராபரின்னு பேர். தெஃப்ட்டுனா நம்ம இல்லாதப்ப திருடிட்டு போகிறது, அது தெஃப்ட்டு. எவ்வளோ சொல்ல ரெண்டே சொல்ல, கண்ணம் களவுன்னு சொல்கிறார், அங்கே ரெண்டு சொல்கிறார். அப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணம் களவு மிகுந்திடும் அப்படிங்கிறார். இப்போ இவ்வளவும் நமக்கு நடக்குங்கிறார். இப்போ இவ்வளவும் ஏனாலனா ஒரு கோவில் கட்டினோம்னா முறையாக பூஜை செய்யணும். அது இந்த இன்னும் சொல்லலாம், புதிதாக கோவில்கள் கட்டப்படுவதை விட இந்த பழைய புராதன கோவில்கள் இருக்கும், அங்கே வந்து ரேஸ் நிறையா இருக்கும், அங்கே வந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ் நிறையா இருக்கும், அங்கே போயிட்டு வரணும். அதை நம்ம பராமரித்தாலே போதும். அங்கே வந்து இந்த நிறையா வந்து பக்தர்கள் வந்து சென்று அதனால் அவங்க இந்த கோவில் வந்து சாங்கித்தியம் அடைஞ்சிருக்கும், புனிதம் அடைஞ்சிருக்கும். இந்த சாங்கித்தியம் அடையும் பொழுது அந்த ரேஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு. அதனால் புராதன கோவிலுக்கு போகணும். இப்போ நமக்கு தென்னாடு உடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றுங்கிறோம். இப்போ நம்ம பாடல் பெற்ற தலைமை 276 இருக்குது சைவத்தில். அதே மாதிரி அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முருகன் தலங்கள் ஏறத்தாழ 200 இருக்கு. நானே 198 கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 198 அப்புறமும் இன்னும் ரெண்டு புக் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அதனால் இப்போ இதில் பாடல் பெற்ற தலங்கள் நிறையா உண்டு. அந்த கோயிலுக்கு நம்ம செல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடியார், இந்த அடியாறுகளுக்கு எந்த விதமான தீங்கு வரக்கூடாது. ஒரு நாட்டில் வந்து அடியாறுகளுக்கு தீங்கு வரக்கூடாது. இது 63 நாயன்மார் புராணத்தில் இந்த புகழ்ச்சோழ நாயனார்னு அவர், அவர் முற்கால சோழர், அவர் முற்கால சோழர் தான், ஆனால் 63 நாயன்மார்லாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், அந்த கோயில் ஞாபகத்துக்கு வரணும். பக்கத்தில் வந்து ஒரு அடியார் இருந்துக்கிறார், இன்னொரு குறுநில மன்னர். அப்புறம் என்ன பண்ணிட்டார்னா அப்படியே அந்த தலையை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார் அந்த ஆள் படையால். அது தூக்கிட்டு வந்து பார்த்தோம்னா அங்கே திருநீர் பூச்சிருக்கார், திருநீரும் துண்ணூரும் உமா வச்சிருக்கார். இந்த புகழ்ச்சோழ நாயனாருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. என்ன பண்ண தெரியுமா, நாம் இருந்த நாட்டிலே ஒரு சிவனடியாருக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்து விட்டதா, அப்போ ஒரு சிவனடியாரை, சிவனடியாருக்கு பாதகத்தை விளைவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேலுக்கு இந்த நாடு நமக்கு வேணான்ட்டார். அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த பசுபதீஸ்வரர் கோயில் வாசலில் ஒரு பெரிய தீக்குழிய வெட்டினார், நெருப்பை மூட்டினார். நெருப்பை மூட்டி விட்டு அந்த கோகித தலை இருக்கு பார்த்தீங்களா, சிவனடியார் தலை, அதுக்கு என்ன ஒரு மாலையெல்லாம் போட்டு தங்க தாம்பாளம், தங்க தாம்பாளத்தில் வச்சு கையில் ஏந்திக்கிட்டு தான் அப்படியே அந்த தீக்குழியில் இறங்கிட்டார். எவ்வளோ பெரிய நான் இதெல்லாம் இந்த இந்த பெரிய புராணத்தை பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணீர் வரும், அவ்வளோ உணர்வுபூர்வமான அடியார்.

இந்த தேசுங்கிற வயிற்சொல்லேருந்து வந்தது தேசம், பரந்த பகுதி, அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு வந்து 63 நாயன்மார்களை போற்றி உள்ள நாடு, அடியாறுகளுக்காக உள்ள நாடு, அது தென்னாடுன்னு சொல்கிறோம். இதுன்னு பெரிய புராண வரலாறு. இறைவன் மகிழ்ந்து அமர்ந்து உள்ள இடம் அடியாருடைய உள்ளம். அதுதான் ஆண்டவன் இல்லம் அடியார் உள்ளம். அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதான் நம்முடைய அப்பர் பெருவன் பாட்டு சொல்றார், தேவாரத்தில் சொல்றார், மனத்தகத்தான் இறைவன் இருக்கிற இடமெல்லாம் சொல்றார். அப்படிய மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வாயார பாடும், வாயார அது ஓதுதார், வாயார வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படிங்கிறார். இறைவன் வந்து தொண்டருக்கு அவள் நெருக்கத்தை கொடுக்கிறார். அப்புறம் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாலான். இறைவன் இருக்கிற இடம் பாருங்க, அண்டம் கடந்த பொருள் அப்படிங்கிறான். ஆனால் ஏழு அண்டத்துக்கு அப்புறம் இருக்கார். இப்பார் செம்பன் புணத்தகத்தான் நறும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே. இப்போ திருக்காலத்தில் பண்ணது அப்படிப்பட்ட அங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய கண்களில் இருக்கிறான். அப்படி அப்படி சொல்லாமல என்னப்பா கண்ணிலே நிற்கிறான்பாங்க. இப்போ இறைவனை கண்ணில் வைக்கிறார். அதாவது நம்மளுடைய திருவாவூருடைய பதிகத்தில் மணியாடும் பாவாய் அப்படின்னு, மணியாடும் பாவாய் அப்படின்னு, இப்போ கண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இறைவன் வந்து அந்த தொண்டருடைய உள்ளத்தில் இருப்பதனால் அந்த சிவனடியாராய தொண்டருக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டால் அந்த நாட்டுக்கே தீங்கு. ஆனால் குரு வந்து நிந்திக்கக்கூடாது. நிந்தித்தல்னா அப்யூஸ்னு இருக்கும். டோன்ட் அப்யூஸ் குரு அடியார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் அந்த நுட்பமான பகுதிகளெல்லாம் அந்த காலத்தில் வந்து திருமூலர் நமக்கு நமக்காக சொல்லியிருக்கிறார். அதை நம்ம வந்து பின்தொடரணும் அதெல்லாம். அப்புறம் இந்த சிவஞானி அப்படின்னு சொல்லணும். இந்த சிவஞானி யார்? சிவஞானியினுடைய செயலை சொல்லணும். ஞானகுரு அப்படிங்கிறாங்க. இந்த ஞானகுரு இஸ் த ரியல் குரு, அதான் சிவஞானி. அதான் தெளிவு குருன்னு. குருன்னா தெளிவாக தானே இருக்கணும். தெளிவாக இருந்தால் தான் அவருக்கு பேர் குரு. அவர் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் இறைவன் செய்யணும் நினச்சிப்பாங்க. எங்கெழிலின் ஞாயிறு எமைக்கியலோர் எம்பாவது. அந்த இறைவன்கிட்ட உள்ள அன்புனால எதை பற்றியும் கவலைப்படலை, எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற இறை சிந்தனை ஒன்றே அவர்களுக்கு அபிராயப்பட்டார். அவர் எப்பொழுதுமே வந்து அம்பாலையே நினச்சிட்டு இருக்காங்க. அவர் அந்த திருக்கடையூர் கோவிலில் இந்த பஞ்சாங்கம் வாசித்து கொண்டிருப்பவர். பஞ்சாங்கம்னு ஒன்று உண்டு, அந்த பஞ்சாங்க அப்போ என்னென்ன கிழமை தேதி நேரம்லாம் சொல்லணும் அவர் அங்கே. அது பஞ்சாங்கம் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தர் அன்பர். அவர் எந்த நேரமும் அவர் வந்து திருக்கடையூரால் அம்பாள் மேலே அளவற்ற பக்தி. அவர் தான் அபிராம இந்தாதி பாடுங்க, அவர் அந்த 100 பாட்டு பண்ணார். எவ்வளோ தன்னுடைய அந்த அந்த அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டையெல்லாம் அந்த அபிராமனில் பார்க்கலாம். அப்போ அன்னைக்கு வந்து அமாவாசை திதி அன்று, அமாவாசை அன்னைக்கு இருட்டாக இருக்கும். அன்னைக்கு சரபோஜி ராஜா தஞ்சாவூர்லேருந்து அங்கே போகிறார். போகும்போது என்ன திதின்னு கேட்குறார். அவர் எப்பொழுதுமே வந்து அப்படியே நிஷ்டையில் இருந்ததுனால அவருக்கு ஒரு நிஷ்டை தான். அப்போ இரவு பகல் அற்ற இடத்துல உட்காந்துருக்கார். அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை, அப்போ வெட்ட வெளிச்சத்திலே இருந்தார். அவர் கேட்ட உடனே அது வெளிச்சமாக இருந்தோன்னு நீங்கள் பௌர்ணமின்ட்டார். அப்போ வெளிச்சம்

0: மாதிரி தான் பௌர்ணமி அப்படின்ட்டு. அப்போ அவர் இவருக்காகவே பாடுறாரு. அந்த என்ன பாரு சொல்லிட்டீங்கன்னு கேட்ட உடனே அகான்னு பாடுறாரு. பாடினத்தினால அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மணியே மணியின் ஒளியே அப்படின்னு பாடும் பொழுது அந்த தன்னுடைய அந்த அபிராமி தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய குழையை கழட்டி எரிஞ்சாங்க வானத்தில். எரியும்போது அது நிலவாக தெரிஞ்சது. அது ஒரு பக்தருக்காக அடியாருக்காக ஒரு இறைவி எப்படி அருள் புரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முழு நம்பிக்கை அந்த அடியார்களுக்கு உண்டு. எல்லாமே கடவுள் செயல் இருப்பாங்க, எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் அவர்கள் சிவஞானி சொல்றார். ஆவன ஆவ அழிவன அழிவ, அது என்ன உடம்பு தானே, உடம்பு உடம்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்தது, ஏதோ ஒரு நாள் போக போகுது, இது நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ இது உடல், ஆவன ஆவ உடல் வந்தது, அழிவன அழிவ. இப்போ ஏதோ ஒரு காலத்தில் வந்தது, ஏதோ ஒரு காலத்தில் போக போகுது. இந்த உலகம் வீடு வாசல் இதெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம, ஒரு காலத்தில் வந்தது ஒரு காலத்தில் போக போகுது. இதுதான் வள்ளுவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆகோள் போகும்பார். வர்ற நேரம் வந்தால் வரும், போகிற நேரம் வந்தால் போவோம். இங்கே நம்ம என்ன பண்ண முடியும், இதை நம்ம சிந்திக்கக்கூடாது. எல்லாம் அவள் இறைவன் தலையெடுத்து அப்படின்னு நினச்சிட்டு போகணும். அவள் இறைவன் விட்ட வழி நினைக்கணும். ஆவன ஆவ அழிவன அழிவ, இது என்ன சொன்னார்னா அந்த தனுகரன் சொல்லிட்டார். இந்த உடம்பு கருவிகரணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டார். அப்புறம் போவன போவ புகுவ புகுவன, அது என்னன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிராரத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே பிராரத்தம் தான். சஞ்சீதம் வேற இருக்குது, அதே மாதிரி ஸ்டாக்காக இருக்குது. இப்போ இந்த 10,000 நெல் ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில், அது அப்படியே இருக்குது. இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுலாம் இப்போ பிராரப்தம். இப்போ பிராரப்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செய்கிறோம், ஆக அந்த சேர்த்துடுறோம், புதுசாக வேறு சேர்த்துடுறோம். அது என்ன ஆகும்னா, இந்த மறைவனை அப்படின்னா நம்ம அனுபவித்து கழிக்கிற வினையெல்லாம் போயிட்டே இருக்கும், புதுசாக வேற வந்துக்கிட்டே இருக்கும் புகுவனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவஞானி என்ன செய்யணும், எது வந்தாலும் பரவாயில்ல, ஆவன ஆவ அழிவன அழிவ, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த எல்லாம் காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன், இறைவன் அதை உணர்த்துறாரு. அதை இதுதான் இது சிவஞானிகளை காட்டித்து கண்டவன் அப்படின்னா, இந்த ஞானிக்கு சிவபெருமான் இதை உணர்த்தியிருக்கிறான், உணர்ந்து அதன் வழியாகவே அந்த ஞானி நடந்து கொண்டிருக்கிறார். இறைவன் காட்டி அருள அதையெல்லாம் இதை பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு அமைதியாக போயிடும். அதுதான் மௌனம். சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிறார் அருணகிரிநாதர். சும்மா இருந்தார், இதெல்லாம் மௌனம்தான். இந்த மௌனம் நோக்கி பயணம் வேணும். அப்போ எதாவது நம்மால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் கடவுள் கண்ட்ரோலில் இருக்கும், இறைவன் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கக்கூடிய நிலை அது, அதுதான் சிவஞானி கிளை. இப்போ இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துறவுன்னு ஒன்று சொல்லணும். இப்போ பட்டினத்தாரை சொல்லும்போது துறவு தான் முக்கியமாக சொல்லணும், அவர் ஞானி. அது துறவு நிலைன்னா அந்த உள்ளம் துரத்தல் தான் துறவு. இல்லம் துரத்தோணும், இல்லத்தை விட்டு துறக்கிறது துறவு தான். அதை விட உள்ளம் துறந்தோன் சதகோடி உயர்வு அப்படின்னு, அவ உள்ளத்தை துறக்கிறதா 100 கோடி உயர்வுங்கிறார். அப்ப வெறும் இல்லத்தை துறக்கிறதான் துறவி கிடையாது, அது துறவு தான். இருந்தாலும் அதுக்கு மார்க் கம்மி, மதிப்பெண் கம்மி. அப்ப உள்ளம் துறந்தும் சதகோடி உயர்வுன்னு, அதே பட்டினத்தாருடைய வரலாறுலாம் படிக்கணும். அவரே என்ன சொல்ல நிறைய சொல்றாரு, அவருடைய கருத்தெல்லாம் சொன்னோம்னா படித்தோம்னா ஒரு மன தெளிவு கிடைக்கணும். அவரு என்ன சொல்றாரு, பெரிய ஞானி அப்படியே கழுகு மரத்தில் ஏற்றி விட்டாங்க. ஏன் கழுகு மரத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க, கழுகு இந்த கொடுக்குறாங்க. உஜ்ஜயினி ராஜா, அந்த உஜ்ஜயினி மகாராஜா கொடுக்குறாரு கழுகு மரத்தில். அளவற்ற சொத்து வச்சிருந்தவர், மூட்டை மூட்டையாக அவர் நவரத்னங்களை வச்சிருந்தவர். வச்சிருந்தவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே விட்டு விட்டு அப்படியே கந்தையை வச்சுக்கிட்டு கந்தையை மட்டும் கட்டிக்கிட்டு போயிட்டார். எந்த ஊருன்னா, ஊர் என்ன ஊர்னு, திருவாலங்காடுங்கிறாரு. திருவாலங்காடு இருக்குங்கிறாரு. என்ன இதுலேயே சாப்பிடுவேன், திருவோடு இருக்குங்கிறாரு. எங்கே தூங்குவேன், வெட்டவெளி இருக்குங்கிறாரு. அப்படியே போயிட்டார், எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். பற்றற்ற நிலை இது. அப்படி போயிட்டா எல்லாம் இறைவன் பார்த்து போறாரு. அப்படி அப்படியே போயிட்டா அப்படியே வடநாடு போறாரு. ஒரு விநாயகர் கோயில், விநாயகர் கோயில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க, யோகம் யோகம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தவம்னா சொல்றதுக்கு, தவம்னா எது தவம்னு சொல்ற அளவுக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நேத்தி சொன்ன சரியை கிரியை யோகம் மியூசிக்கல்ட்டு தவம் அப்படின்னு சொன்ன. யோகத்தில் உட்காந்துருக்காரு, இப்போ யோகத்தில் உட்காந்து விநாயகருடைய சன்னதியில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் பொழுது அந்த அந்த அரண்மனையிலேருந்து, அந்த அரண்மனையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த அந்த ஊரில் உள்ள திருடர்கள் அரண்மனைக்கு திருட போகிறாங்க, கொள்ளையடிக்க போகிறாங்க. கொள்ளையடிக்க போகும்பொழுது அந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறாங்க. என்ன வணங்கிட்டு போகிறாங்க, எனக்கு நல்லபடியாக ஏதாவது கிடைக்கணும்ப்பா, கிடைச்சதுன்னா உனக்கு அதில் கொஞ்சம் தர்றான்ட்டு போகிறது. கடவுள்கிட்ட கூட பேரம் பேசுகிறாங்க பாருங்கள். இதில் தான் பேரம் இல்லை. போகிறாங்க, எல்லாம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு முத்து மாலையை தூக்கி அந்த திருடன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த பிள்ளையார் மேலே அடுத்து வெளியிலேருந்து தூக்கி எறியும். அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த பட்டணத்தாருடைய உடம்புல மாப்பாடு. அவன் திருடம் போயிட்டான், திருட்டு திருடனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் பட்டணத்தாருடைய கழுத்தில் முத்து மாலை இருக்கு, அரசியனுடைய முத்து மாலை இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் திருடு போயிடுச்சுங்கிறாங்க. எல்லாம் காவலர்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உஜ்ஜயினி இந்த கோவிலில் தேடிட்டு வரும்பொழுது, கோவிலில் ஒரு பட்டணத்தார், அவர் துறவி, அவர் எதை பற்றியுமே சிந்திக்கலை. முத்தம் அது அவர் அந்த காலத்தில் நவரத்ன வியாபாரம் பண்ணவர், கடல் கடந்து போய் அப்படியேப்பட்டவர். அவர்கிட்ட முத்துமாலை கிடந்தவொடனே இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டோம்னா ராஜா பார்க்குறாரு, கையும் கலமாக பிடிச்ச மாதிரி. அவர் ஒன்றும் சொல்ல முடியல, உண்மை சொல்கிறாரு, நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அரசர் என்ன செய்யறா, ஒரு தண்டனை கொடுக்குறான். சிலப்பதிகாரத்தில் வர்றது மாதிரி, சிலப்பதிகாரனுக்கு கோவலனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி தண்டனை கொடுத்துட்டார். என்ன தண்டனைனா, இவரை கொண்டுட்டு போய் கழுகு மரத்தில் ஏற்றி விடுங்கன்னு. இந்த கழுகு மரம் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான தண்டனை. இது அந்த ஷார்ப்பாக இருக்கும். இந்த தேங்காயெல்லாம் உரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கருவி, இது ஷார்ப்பாக இருக்கும், இது பாறை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் படி ஏறி அதை உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சா அப்படியே வயிற்றை கிழிச்சிட்டு போகும். கொடுமையான தண்டனை கழுகு, அவ்வளோ கொடுமையான தண்டனை அது அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அந்த கழுகு மரத்தில் ஏற்றிவிட வேண்டும் சொல்லி அந்த ராஜா பட்டினத்தாருக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிட்டார். உடனே அழைச்சிட்டு போகிறாங்க. கழுகு மரத்துக்கிட்ட போன உடனேயே, ஒரு ஞானி இல்லையா, கழுகு மரத்துக்கிட்ட போனால் கழுகு மரம் பற்றி எரியுது. அது தொட்டவனே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க நடுங்கிட்டாங்க. ஆகா, ஏதோ தவறு நடந்துருச்சு. நான் கழுகு மரம் ஏற்றலை, இப்போ பட்டணத்தில் கழுகு மரம் ஏற்ற முடியல, ஏற்றவும் இல்லை, ஏற்றவும் முடியாது. கழுகு மரம் பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே ராஜாட்ட சொல்கிறாங்க, ஐயா ராஜா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அரசர் வந்து உண்மையை உணர்ந்தார். உண்மையை உணர்ந்து அந்த பட்டினத்தாரை குருவாக எடுத்துக்கொண்டார். அந்த அரசர் தான் பத்திரகிரியார். இப்போ பட்டினத்தார் குரு, பத்திரகிரியார் அந்த அரசர் வந்து சீடர். அப்போ அவர் சொல்கிறார், அந்த பட்டணத்தார் சொல்கிறார், அந்த கழுகு மரம் ஏற்று போகின்ற நிலையில் சொல்கிறார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை சொல்லிட்டாரு. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கிட்ட, என் செயல் எதுவுமே இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த கழுகு மரத்து அடியில் சொல்கிறார், எல்லாம் உன் செயல் தான்ப்பா, நன்றே வரையினும் தீதே விலகினும். அப்பப்ப எது வந்தாலும் ஓன் செயல் தானே, இப்போ எனக்கு என்ன எதுவுமே தெரியாதப்பா, என்னை கொண்டு போய் ஏற்று விடுறாங்களே, எல்லாம் ஓன் செயல் தானே. அதனால வருமா, அப்போ இன்னொரு சொல்றாரு, முன் செய்த வினை வந்து இங்கு மூண்டது ஓங்கிறாரு. யாராவது எப்போ ஜென்மத்தில் எது வினை செய்யலப்பா, நான் போன ஜென்மத்தில் ஏதாவது வினை செஞ்சுருக்கப்பேன், அது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி வருதா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஞானம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த இறைவனோடு கலந்து இறைவனோடு பேசி இறைவனால் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று உணர்ந்து இருப்பவர்கள் தான் ஞானி. அதுதான் இந்த ஹூ ஆம் ஐ அப்படிம்பாங்க, நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யார் அப்படின்னா இந்த கேள்வி மட்டும் எல்லாருக்கும் தெரியும், கேள்வி எல்லாருக்கும் தெரியும், நான் யார், நான் யார் என்று சொன்னால் அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உள்ள இலக்கணம் என்ன என்றால் லிமிட்டட் நாலேஜ். எல்லாமே இறைவனுடைய ஆணைப்படிதான் நடக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் இறைவனுடைய செயலால் தான் இந்த வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்று யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள், அவர்கள் தான் சிவஞானி. சிவஞானியினுடைய செயல் இவ்வாறு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இது போன்ற அருளாளர்களையும் சித்தர்களையும் திருமூலர் போன்ற சிவஞானிகளையும் நாம் மனதார போற்றி வணங்க வேண்டும். யோக ரகசியங்கள் அடங்கிய பகுதி மூன்றாம் தந்திரம். மூன்றாம் தந்திரத்தோடு உங்களை சந்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: இத்தலம் பெஞ்சமன் என்னும் வேட்டுவ மன்னன் ஆண்டதாலும், சிற்றாறு அமராவதியுடன் கூடுமிடத்தில் உள்ளதாலும் பெஞ்சமாக்கூடல் என்று பெயர் பெற்றது. கோயிலுக்கு அண்மையில் அமைந்த ஆற்றினை குடகனாறு, குடவனாறு, குளகனாறு என பலவாறு அழைப்பர். வெள்ளப்பெருக்கால் பழுதுற்ற ஆலயத்தை உள்ளம் உருகி உவந்து புதுப்பித்து பெருஞ்சாந்தி செய்து உள்ளனர் அன்பர்கள். இத்தலத்து அம்மை பழுத்த கிளவடிவு கொண்டு விற்றிருக்க பரமனார் சுந்தரர் பாட்டிற்கு மகிழ்ந்து தன் பிள்ளைகளை அக்கிழவியிடம் ஈடுகாட்டி பொன்பெற்று வழங்கி அருளினர் என்ற செய்தி கொங்கு மண்டல சதக செய்யுளால் அறிகிறோம். இவ்வரலாறு நிகழ்ந்த இடம் பொன்பரப்பி அம்மன் ஆலயம் என்பர். தொண்டரால் காணப்பெறுவோனை தூய செந்தமிழ் பாடி துதிக்கின்றார் அருணைவள்ளல். சுந்தரர் பெருமான் மேயவன் தமிழால் விருப்படும் பரவி வெஞ்சமாக்கூடலும் பணிந்து மகிழ்ந்தனர் என்பார் தெய்வ செக்குடார் பெருமான். தங்குமன வஞ்சமாக்கூடல் வரையாதவர் சூழும் வெஞ்சமாக்கூடல் விரிசுடரே என்பார் திருவருட் பிரகாசர். இறைவர் வெஞ்சமாக்கூடல் விகிருதர், கல்யாண விகிருதேஸ்வரர், விகிருதநாதேஸ்வரர், இறைவி பனிமொழியார், பன்னேர் மொழியம்மை, மதுர பாஷணி, விகிருதேஸ்வரி, விகிருதநாயகி, தேவேந்திரன் வழிபட்ட திருத்தலம், வெஞ்சன் திருவுருவம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கோட்டை கொத்தளங்கள் அமைந்த சுவடுகளை இற்றை நாளிலும் காணலாம். வளங்குள் மதில் மாளிகை கோபுரம் மணி மண்டபமும் அமைந்த வெஞ்சமாக்கூடல் விகிருதரை தொழுவார்க்கு எளியாய் துயர்தீர நின்றாய் என்று பாடிப் பரவுகிறார் திருநாவலூராளியார். பண் கொல்லிக் கவ்வாணம் ராகம் நவரோஸ்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தால திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல அருமையா ஒரு பதிகம் தந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன் மணியம்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐராவதத்தோட மணி விழுந்ததுனால இந்த கோயில்ல உள்ள மன்றம் மணி அம்பலம் சொல்லப்படுது. சுவாமி இங்கேயும் நடனம் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தளிரொளி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல 4வது பாடல்: தெள்ளு நீரவன் நீர் என்னுடல் விரும்பும், செவி அவன் அறிவு நூல் கேட்கும், மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய், கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும், கிள்ளை பூம்போதும்பில் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் கெழுவுகம்பல இசை கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா எனக்கு, அதாவது நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய திருநீரை தான் என்னுடைய உடல் விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு பகட்டான பொருட்கள்லாம், இந்த அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன், இப்ப நம்ம வந்து வினை நீங்கிறதுக்கு திருநீரை அழியிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமை ஆமில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன் வருது. அப்ப சுவாமி எதுக்காக திருநீர் அணியணும் அப்படின்னு பார்த்தா, உயிர்களோட வினைகள்லாம் வெந்து எரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருநீரு அணிகின்றார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கடுத்தால அதனால அவர் திருநீர் அணியறனால எனக்கும் திருநீர் அணிய என் உடல் விரும்புது. ரெண்டாவது, என்னோட செவிகள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய நூல்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறது. அப்புறம் என்னோட வாய் வந்து அவருடைய திருநாமத்தையே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் வந்து விமானத்தையே நோக்கி, கோயில் விமானத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்ப என்னோட மூச்செல்லாம் வெப்பமாகுது, ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவரை காணல. அகத்துறையில பாடியிருக்காங்க. ஆக இப்படி மிக அழகாக ஒரு, அதாவது நம்ம அங்கமாலையில பார்த்த கருத்து மாதிரியே மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த அதே பதிகத்துல 7வது பாடல்ல என்ன சொல்றாரு, தலை தவள் முழுப்பும் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு பூக்கள் நம்ம நேத்து பார்த்தோம், அஷ்ட புஷ்பம்லாம் பார்த்தோம். அது மாதிரி வில்வம் வன்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வில்வத்திலையும் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, நொச்சி கிழுவை மாவிலங்கை விழா வில்வம் இந்த அஞ்சும். அது அல்லாம திருநீற்று பச்சை சாத்தலாம், வன்னியல சாத்தலாம், அருகும் சாத்தணும் சுவாமிக்கு. அதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட வேண்டும் என்பது அந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நொச்சி அந்த வில்வம் வந்து 6 மாதம் நம்ம புழங்கலாம். நமக்கு புதிதான வில்வ இலை கிடைக்கலைன்னா, இப்ப நம்ம எண்ணெயில இருந்து புழங்க ஆரம்பிச்சோமோ, அன்றன்றாடம் பூஜை முடிஞ்ச நிர்மாலியத்தை களையும் போது அந்த வில்வத்தை அலம்பி அப்படியே ஒரு நல்ல துவச்ச துணி மேல பூஜை ரூம்லயே வச்சுட்டோம்னா, மறுநாள் அதே வில்வத்தை எடுத்து மீண்டும் தண்ணீரை துளிச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தும். அப்படி ஒரு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்கு புஷ்ப விதியில. அதற்கு அடுத்தபடியாக, தன்னக மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிரை குலைவளர் இளமான் அப்படி வர்ணனை வந்துகிட்டே இருக்கு. கிண்ணரம் முழவம் மழலை யாழ் வீணை கழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனே என்று அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர் இங்க உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நிறைய உபகரணங்களை பத்தி சொல்லும் போது முதல் வரியில சிலம்பு வருது. இந்த சிலம்போசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்தோம், நேத்து ஒரு சோழ மன்னனையும் பார்த்தோம். அது வந்து திருவுந்தியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று. ஆக அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்குன்னு யாதனி நினைவது எவரை யாம் உடையது அப்படின்னு அந்த இதை கொண்டு கூட்டி படிக்கணும் அந்த பாட்டை. அதாவது நமக்குன்னு தனியாக அறிவீச்சை செயல்கள் தேவையில்லை, இறைவனுடைய அறிவீச்சை செயல்களுடைய நம்முடைய அறிவீச்சை செயல்கள் அடங்கி அக்ரிணை பொருள் போல நாம இருக்க வேண்டும், அங்கனம் இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்குமே தவிர தன்முனைப்பு தற்போதும் நமக்கு தேவை கிடையாது. இப்படி நம்ம ஒரு செயலற்று இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதையும் திருவுந்தியார்ல நம் செயலற்று நாமற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று. அப்ப அதனாலதான் அவன் என் மனம் புகுந்தானா எப்படி வராரு, நம்ம இந்த மாதிரி இருக்கணும், செயலற்று இருக்கணும், எனக்குன்னு தனியா எந்த செயலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பதிகம் நிறைகிறது. அதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த பதிகத்தை பித்தனேன் மொழிந்த மணிநடு மாலை பெரியவர்க்கு அகல் இரு விசும்பின் முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அந்த பெரியவர்கள்லாம் சிவலோகத்துக்கு போயிடலாம். பொதுவாக பதிக பாராயணம் வந்து நம்ம சரியையிலதான் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க முக்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமகள் வந்து எல்லா செல்வங்களையும் தந்துருவா. அப்ப இந்த பதிகத்தை படிச்சா இம்மை மறுமை அம்மை பயன்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிசைப்பாவை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உங்க எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான புவன நாயகனே என்று, புவனத்திற்கே அவர்தான் தலைவர், எல்லா உலகத்துக்கும் அவர்தான் தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அகவுயிர்க்கு அமுதேன, யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அந்த முத்தான்மாக்களுக்கு அமுதம் போன்றவர். அப்புறம் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியாச்சு, யாரு அவருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு அவர் தலைவனாக, பதினா தலைவன், பசுனா அடிமை, அந்த உயிர் வர்க்கம். அப்ப பசுபதி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்மை அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அவர் தலைவனாக தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தொண்டு செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது. பணி செய்வார்க்கு இறங்க கண்டிப்பாக சிவப்பணி செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு தெரியுமா, சூரியன் வந்து புறத்தே வந்து ஒளிப்பற அவனி ஞாயிறு போன்று இல்லையா, புறத்தே இருக்க இருள் வந்து ஞாயிறு வந்து அதாவது சூரியன் வந்தா நீங்குறது மாதிரி என் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை தன்னுடைய அருளால் நீக்குகின்றார். அப்படி நீக்கி அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு தனிமையே இல்லை, தனியனே தனிமை நீங்குதற்கு அவர் என் கூடையே இருக்கிறார் என்று மிக அழகாக இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ சூரியன் வந்து புற இருளை நீக்கும், எனக்குள்ள இருக்கக்கூடிய மருள் அந்த அகை இருளை இறைவன் நீக்குகின்றார், எனக்கு அருளை வழங்குகிறார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதற்கு அடுத்தபடி நமக்கு புழுங்கு திணை, நம்ம என் மனச புழுங்குது கடந்த வேகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கவலைகளை உள்ள போட்டுக்கிட்டு தேவையே கிடையாது, அதெல்லாம் புழுங்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிடுவாருன்னு அவற்றை சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அடைக்கலமாக நம்மளை அவற்றை கொடுத்துட்டா போதும். அப்போ புழுங்கு தீவினையே வினைகட புகுந்து புனர் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் இல்லை. அப்புறம் அப்படி மேற்கொண்டு பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனம் வருந்துகின்ற தீவினையனுடைய இரு வினைய ஒழியும்படி எனக்குள்ள நுழைஞ்சு அவரும் நாமளும் ரெண்டா இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்து விதம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அத்து விதமா என்னோட இருக்கக்கூடிய இருந்து எனக்கு மெய்யுணர்வை தரக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் எனக்கு காட்டி அதன் மூலம் எனக்கு என்ன உணர்த்தணுமோ இப்ப நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, இந்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமே இது போல எல்லாம் செய்கின்றார் அப்பேற்பட்ட பெருமான். அவர் எனக்கு கனியாகவும் ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கின்றார், அவரை விழுங்கணும், அவர் கனியாகவும் இருக்கிறார் விழுங்கணும், அவர் வந்து எனக்கு ஆனந்தமாகவும் வெள்ளமாகவும் இருக்கிறான்னு இதெல்லாம் செய்யற இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வினவுகிறார். அப்புறம் மூணாவது பாடல்ல நம்ம மனசு வந்து கல் மாதிரி இருக்கு, உருகாம இருக்கு, கல்வெட் மனசு கசிய மாட்டக்கு இறைவனை நினைச்சு, ரெண்டு கண்கள்ல இருந்து நீரே வரமாட்டே, காதலாகி கசிந்த கண்ணீர்லாம் வரல, உன்னை பார்த்து சிரிக்கல, சிரித்த முகம் கண்டு அப்படி சிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பும் எனக்கு வரல. இப்படிப்பட்ட பாவியனாகிய என்னோட உடம்புக்குள்ள நீ எப்படிப்பா புகுந்த, அது உன்னோட கருணை தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன என்ன மாதிரி ஒரு நாய் அடியே இருக்கு, எனக்கு நான் ஒரு ஏழை, எனக்குள்ள நீ புகுந்திருக்க, ஏழைங்கிறது அருள் பெறாத நிலை அப்படின்னு மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல்ல அக்கனா அப்படின்னு துவங்குது. கனவு பொருட்கள்லாம் முடிவு பெறாது, இடைய மறைஞ்சு போயிரும். அதுக்கு வந்து நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு அப்படின்னு, இத சிவஞான போதத்துல இருந்து இந்த ஒரு ஒப்புமையை வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நமக்கு தந்திருக்காங்க, சிவஞான போத உரையில. அதனால அதை மனதில் வைத்து கொண்டு அந்த கனா பொருள் மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய காலத்தை புறம் நம்ம கழிச்சிடுறோம் அப்படி. நாம அதை விரைவில் மறையக்கூடிய கனவு மருந்து கண்டு முடிச்சோடனே பாதி பேருக்கு கனவு நினைவு இருப்பதில்ல. நமக்கே வந்து சில நாள் கனவு ஞாபகம் இருக்கும், சில நாள் இருக்காது. சில சமயம் மனசுல இருந்தது நான் இப்படி கனவு கண்டேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வரும், சில நாள் சொல்ல வராது. அதனால அந்த கனவு மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய செல்வத்துக்கு அதையே நினைச்ச ஐம்பொறிகளோடு இப்படி கேவலமா வாழாம இறைவனை நினைந்து வாழ வேண்டும். ஏன்னா இது எல்லாமே நீரின் மேல் எழுத்து அப்புறம் காணல் நீர் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இந்த கனவு போன்றதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அழகாக அதுக்கு அடுத்த பாடல்ல வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்து என் மனம் நெக மகிழ்ந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் வந்து நல்ல வினையை ஈட்டி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன அது அதெல்லாம் மன்னிச்சு நீ எனக்கு என்னோட உள்ளத்துல இருந்து உருகுமாறி என்ன செஞ்சு என்ன நல்ல நிலைக்கு நீ கொண்டு உள்ள இருக்க இருள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல அந்த மும்மதில்களை வென்ற மாதிரி எனக்கு மும்மலங்களை எல்லாம் நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானம் ஆகியதுன்னு, இது வினைக்கீடா வந்த உடம்பு, ஆனா நீ உள்ள புகுந்துட்ட பாத்தியா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டு, அதனால இந்த உடம்பு வந்து கோயில் விமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்கின்றார். இத நினைச்சாலே நம்ம உடம்ப நம்ம எப்படி பேணணும் அப்படின்னு நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது பாடல்ல நான் பேய் போன்றவன், நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுத்து கொள்கிறாய் என்று சொல்லுகின்றார். எட்டா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி என்னோட பிழைய பொறுக்கிறவன அப்படின்னு கேட்டு எட்டாவது பாடல்ல என்னோட மும்மலக்கட்டு முழுதும் நீங்கும்படி செய்கின்றாய். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மும்மலக்கட்டுக்கள் ஆணவம் கண்மம் ஆயுங்கிற மும்மலக்கட்டும் நீங்கும்படி செய்கிறார் என்று சொல்லி ஒன்பதாம் பாடலில் அவர் நமக்கு அட்டமூர்த்தியாக அருள் புரிவதையும், அவரே நமக்கு தாயும் தந்தையும் தலைவனுமாக பிரானாக இருப்பதையும் சொல்லி, பத்தாவது பாடல்ல அமுதுரல் தீந்தமிழ் கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரேன்னு சொல்றார். இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவபதம் நிச்சயம், அதாவது அடிசேர் முட்டியே சிவபதமாகும் அப்படின்னு நமக்கு இந்த விவரம் வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சிவஞான சித்தியார்ல இந்த சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே அப்படின்ட்டு, அப்ப அந்த அடிசய முக்தியானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்திலே பாடும் பொழுது அருமையான பாடல் நான் இன்று இறை வணக்கத்தில் பாடியது. அவரும் நம்மள நெய்ய வைக்கணும்னு தான் பாக்குறாரு, நெய்யல, அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோயிலுக்கே வரல. நீ கோயிலுக்கு வராட்டா பரவாயில்ல, திருவிழாவில் நான் வா உன் வீட்டு வாசலுக்குன்னு நெய்யாத மனத்தினனை நெய்விப்பான். இத்தெருவே இந்த தெருவுல என் வீட்டு முன்னால ஐயா நீ உலா போந்து அப்படியே திருவீதி உலா, தேர் வரும் இல்லையா, தினம் சப்பரம் வரும், அதெல்லாம் சொல்றாரு. அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள், கண்டிப்பாக அருள் செய்வார் எப்படி நாம் அவரை வழிபடும் பொழுது என்று மிக அழகாக சொல்லி, அதிலே ஆறாவது பாடலிலே மிக அழகாக பயில்வது நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்து, வேற எதுக்காகவும் அழக்கூடாது, சுவாமிய நினைச்சுதான் அழும். அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையானாரேன்னு வரும், அழுது அடைந்தவர் இல்லையா நம்ம மணிவாசக பெருந்தகை, அதனால அதுவன்றோ பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இறைவனுடைய நாமத்தை இடையறாத ஓதுதல் அப்புறம் அவரை நினைத்து கண்ணீர் வடித்தல், இது ரெண்டும் நம்ம பெறக்கூடிய பேர்களையே உயர்ந்த பேரு. இதை நம்ம முயற்சி பண்ணணும். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அவரை நினைந்து கண்ணீர் வடிக்கிறதும் நம்ம இனிமேல கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலம், அதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்னமாய் விசும்பு பறந்து ஐயன் தேட அப்படிங்கிற ஒரு இது. அதுல வந்து மூன்றாவது பாடல்ல அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்குன்னு வருது. அந்த அஞ்சு எழுத்தையும் என்ன சொல்லியிருக்கு, ஐந்து பதமாக சொல்லி இருக்கிறது. அது திருவருட் பயன்ல சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சைவம் வெட்டிட்ட சடைகள் அப்படிலாம் சுவாமிய வந்து அதுக்கு அடுத்த பாடல்ல அழகா வர்ணித்து கொண்டே போகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் அவருடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு அழகாக படம் பிடித்து அவரோட பெருமை அண்டம்போர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சொல்லி அப்ப நம்ம சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அதே கருத்து இங்கேயும் தொனிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஐய பொட்டிட்டன் வருது இல்லையா அந்த பாட்டுல பாருங்க, அந்த மனம் ஒன்றி அந்த இறைவனை வழிபடுறவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் கண்டுக்கு தெரிவாரு, வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத சித்தியார்ல ஒரு அருமையான பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்க நிட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்தவர் அவனை உறைந்திடுவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். அவரும் இவங்க கூட ஒன்னாவே இருக்கிறதுனால அவங்க பாக்குறது எல்லாத்துலயுமே, ஏன்னா உள்ள இருக்கிறது சிவம், அப்ப எதை பார்த்தாலும் சிவன் தான், சார்ந்ததன் வண்ணன் தானே என்று மிக அழகாக அந்த பாடலிலும் நமக்கு ஒரு சித்தியார் கருத்தை தெளிவாக எடுத்து காட்டி, அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல இறைவனை வந்து யோக மார்க்கத்துல வழிபட்டால் நம்முடைய பாவமானது காய்ச்சின பால்ல கலந்து இருக்கிற நீர் மாதிரி காணாம போயிரும், தூய பால் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி புண்ணியம் மட்டும் நம்மகிட்ட எஞ்சி நிற்கும் என்று மிக அழகோறும் காய்ச்சிற பாலு அதுல கூட ஒரு சித்தாந்த கருத்தை வைத்து நமக்கு மிகவும் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். மீண்டும் பத்தாவது பாடல்லையும் அந்த சிலம்போ செய்யவே நமக்கு எடுத்து காட்டி பதினோராவது பாடல்ல மங்கையோடு இருந்து யோக செய்வான் அப்படின்னு சொல்றார். சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றிலும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பான் அப்படின்ட்டு. அவர் அம்மையோட கூடி இருந்து போகம் வழங்குறாரு, ஆனா தனக்காக இல்ல உயிர்களுக்கு தான் போகம் வழங்க அம்பாளோட இருப்பாரு. அவ்வுயிர்கள் தான் இன்பம் துய்க்கும், அவர் என்றுமே இன்பம் துய்க்க மாட்டாரு. உலகத்துக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அம்பாளோடய கூடி இருக்கிறார். ஆகையால் அவர் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார் என்று நம்ம தெளிவான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு பதிகம் அந்த திருவருள் என்று துவங்குகிறது அல்லவா, அதுக்கு அடுத்த பதிகம் அதுல வந்து திருப்பூவனத்தில் அதுல ஐந்தாவது பாடல், அந்த அஞ்சாவது பாடல கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அஞ்சு பேரு நம்மளை போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வினை கடல், அந்த வினைங்கிற பாசக்கடல்னு சொல்லியாச்சு. அந்த வினை கடல்னு எடுத்துக்கிடலாம், பாசக்கடல்னு சொன்னனால மும்மலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அஞ்சு பேரால நமக்கு பாதிப்பு இருக்கு. அதான் ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு எட்டாம் சூத்திரம் சொன்ன கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டுல மிக அழகான ஒரு கருத்தை நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாடல் கருவூரன் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவும் ஆகுவரேன்னு சொல்லியாச்சு. அதாவது சாரூபம் கிடைக்கும், சரியை அப்படிங்கறதுனால சாலோகம் கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திருமுறைகளை ஓதுவதனால. அவர் இதுல என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சகமார்க்கத்தில் நின்றவர்கள் பெறக்கூடிய பெரும்பேராகிய அந்த சாரூபமே கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருவிசைப்பாவை நாம் கையில் எடுத்து இந்த கொரோனா டயத்திலையாவது எடுத்து பாடணும் அப்படிங்கறதையும் சொல்லி அதற்கு அடுத்த பதிகத்துல பெரியவா அப்படின்னு துவங்குது இல்லையா, அந்த பதிகத்துல ஒரு பாடல்ல வந்து செங்கனா போற்றி 8வது பாட்டுல சொல்றாரு. அதுல வந்து திசைமுகா போற்றி அப்படின்ட்டு ஏன் அப்படி அவங்களுக்கெல்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபுரம் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை பாத்தீங்கன்னா, அயனோட உருவுக்குள்ள இருந்து சுவாமி வந்து படைத்தல் தொழிலை செய்வார், அரியோட உருவுல இருந்து காத்தல் தொழிலை செய்வார், அவர் புவம் வழிங்கிற பதிகத்துல நமக்கு தந்திருப்பார். அதே கருத்து தான் இந்த பாடல்லயே நமக்கு இருக்கு. அடுத்து 9வது பாடல், சித்தனே அருளாய், அருமையான பாடல், முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய்ன்னு அழகா சொல்லிட்டார். எனக்கு துயராகிய பிறவியை கெடுத்து வீடு பேற்றை தர வேண்டும் என்ற விண்ணப்பம், இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணத்துல பாடுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, சித்தனே அருளாய்ங்கிற பாட்டு. ஆக மிக அழகாக அதையும் சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அதுல அந்த 10 பாடல்களின் பொருளாகிய மருந்தை யார் உண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபதம் அப்படிங்கிற அந்த அழகான கைலை மலையை அவங்க போய் சேர்ந்தரலாம், சிவபதம் அடையலாம் என்று மீண்டும் நமக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிடை மருதூர் என்ற தலத்தில பத்தி நமக்கு மிக அழகாக வெய்ய செஞ்சோதி என்று துவங்குகிறது ஒரு அருமையான பதிகம். அதிலே ஒருங்கிருங்கண்ணின் எண்ணின் பொன்மார்க்கங்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் அப்படியே வரு மேற்கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து இருக்கணும், அப்பதான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு ஒரு இருள் சமயத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம்னா கண்ணொளியும் விளக்கொளியும் சேர்ந்துதான் ஒரு பொருளை காண முடியும். அது மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற பேரறிவோடு என்னோட உயிரறிவு கலந்து நின்று எதையும் நம்ம உணர முடியும். அப்படிதான் என்னோட உயிரறிவோட இறைவனுடைய பேரறிவு கலந்ததுனால கருவூரனாகிய நான் வந்து இந்த கருப்பஞ்சாறு போல சுவைமிக்க இந்த பதிகத்தை தந்திருக்கேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாலையை நான் சூட்டி இருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இது சிவபிரகாசத்துல கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே என்ற சித்தாந்த கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் பல அருமையான கருத்துக்கள் நினைக்க நினைக்க அசப்போட அசப்போட நமக்கு வந்து இன்னும் இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோமா என்ற ஒரு உணர்வைத்தான் அது தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுல அவர் நமக்கு மிக தெளிவாக பல சித்தாந்த கருத்துக்களை வாரி வாரி நமக்காக வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதனால மீண்டும் நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கேட்பது என்ன என்றால், அவருடைய பதிகங்களை 10 பதிகம் நமக்கு தந்திருக்கிறார், அதனால அந்த 10 பதிகங்களையும் நீங்க கண்டிப்பாக புரட்டி அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு கருத்துக்களை எல்லாம் நாம சிந்திச்சு கொண்டேதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 10 பாடல்களின் கருத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அவருடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இல்லைன்னா பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பரபரப்பெல்லாம் அந்த பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சுந்த பெருமான் சொன்ன மாதிரி, நமக்கு பரபரப்பை நீக்கும் பொருட்டு தான் சுவாமி வந்து இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சூழலையே தந்திருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த அன்னமாய் விசும்பு இல்லையா, அந்த பதிகம் பார்த்தோம். அதை வந்து எப்ப பாடணும், திருக்கார்த்திகை அன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ, அதனால அது அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நீங்க அன்று பாடி பயன் பெறுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக யார் யாரோ உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டு நீ எனக்குள்ள எப்படிப்பா வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது, உன்னுடைய கருணைதான் காரணம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, பணி செய்யணும் சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சயசய போற்றி என்று அலரா நில்லேன்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அதே எதிர்மறையில ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலை பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகின்றிலை செய்வதென்று அறியேனேன்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்றாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையேன்னு நேர்மறையிலேயே நமக்கு பாடல் தந்திருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துல செக்லார் சுவாமிகளும் பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலர் யார் அடியார்கள்னா என்ன இருக்கணும்னா ஈசனுக்கு பணி கண்டிப்பாக செய்யணும்ட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இறைவனுடைய திருவடி வந்து சூடுதல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் வியாபக அறிவு செயல்களுக்குள்ள தன்னோட அறிவு வியாபக செயல்கள்லாம் அடங்கி நிற்கும்படி செய்தல் அப்படிங்கிறது தான். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அந்த பொல்லா பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளையும் நம்ம புனைந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ஞானசக்தி, ஒண்ணு வந்து கிரியாசக்தி. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் வந்து தன்னோட ஞானசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பார்கள் என்று மிக அழகான ஒரு கருத்தை நமக்கு அவர் பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவரை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வமே கிடையாது அப்படின்னு நமக்கு மிக அழகாக அவரை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கருவூர் தேவர். அவ்வளவோ பெரிய சுவாமிக்கு வந்து தஞ்சாவூர்ல மருந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா அப்ப இவரோட பெருமையை நம்ம அதுல இருந்தே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் ஒரு பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு, பொதுவா இறைவன் வந்து திருவடியை தான் தலை மேல வைப்பார், ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமியுடைய திருக்கரமானது என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார், அதற்கு நான் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதாவது அந்த நீரோங்கி அப்படின்னு நெய்யாத மனத்தினெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த பதிகத்துல, அது முடிஞ்ச அந்த அன்னமாய் விசும்பு அதுல வந்து சொல்றாரு. பத்தாவது பாட்டுல சொல்லும் போது அந்த சிலம்பொலி எல்லாம் கேக்குது. அப்போ ஒரு அந்த சிலம்பு சத்தம் கேட்க நான் பார்க்கேன், ஒரு நாள் சுவாமி அப்படி எழுந்தருளி வந்து என்னோட தலையில அவருடைய கருணை கையினை வைத்து நாம் உய்யும் வண்ணம் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவனுடைய திருக்கரம் கருணைக்கரமும் நம்ம சரசல படணும். அவருடைய திருவடியும் நமக்கு தலையில தான் நினைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரின் அப்பர் சுவாமி சொன்னது மாதிரி அதுவும் நம்ம தலையில வந்து கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு நான்கு நாள் சிந்தனையாக நம்ம அதாவது நம்ம திருமாளிகை தேவரும் சேந்தனார் பெருமானும் கரூர் தேவரும் அருளிய பாடல்கள்ல மட்டும் சிந்திச்சிருக்கிறோம். மீதி உள்ளவங்களுடைய பாடல் கருத்துக்களை பின்னாடி ஒரு சூழல்ல நாம சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாஸ் வேதாகமங்கள் வேதாகமங்கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பெயர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா வகுப்புக்கெல்லாம் போக முடியலை, கூட்டு வழிபாடெல்லாம் நம்ம வழக்கமா செய்வோம், திருவாசகம் முத்தோதல் பண்ணுவோம், அந்த நிறைய அமைப்புகள் இருக்கும், அந்த அமைப்புகளின் மூலமாக நம்ம ஒரு வகுப்புகள்லாம் வாரந்தோறும் நடந்து கொண்டு பெரிய புராண வகுப்பு நடக்கும், சித்தாந்த வகுப்பு நடக்கும், அப்புறம் வந்து திருக்குறள் வகுப்பு நடக்கும், திருவாசகம் முத்தோதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கலேன்னு யாருமே வருந்தாதீங்க, கோயிலுக்கு போக முடியலன்னு வருந்தாதீங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்லியாச்சு, இதே ஒரு ஆலயம் தான். அப்புறம் நம்ம வீட்டை வந்து நம்ம ஆலயமாக்கி சுவாமி கூடையே நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான்ட்ட கேட்ட மாதிரி நாம அப்படி சுவாமி கூடையே நம்ம நேரத்தை மிகுதியாக செலவழிச்சு வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்த பின்பு கண்டிப்பாக காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு வேளை, நேற்றே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பத்தியம் வேணும், அது என்னன்னா மாயத்தை விட்டு விலகணும். அதனால ரொம்ப மாயங்கள்ல சிக்காம மாயையில சிக்காம எல்லாருக்கும் எல்லா பணிவுடையும் செஞ்சு கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு முடியுமோ உரு ஏற திரு ஏறும். அதனால நிறைய இறைவன் நாமத்தை ஜெபியுங்கள், திருமுறைகளை நன்றாக ஓதுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏன்னா இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரே மருந்து, மருந்தவை மந்திரம், அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து, இப்படி எல்லாமே மருந்துச்சு. அப்புறம் ஐந்தெழுத்தும் மருந்துதான், திருநீரும் மருந்துதான். ஏன் ருத்ராட்சம் கூட நம்ம கழுத்துல போடுறதுனால நம்ம பாவங்கள்லாம் நீங்குது, அப்ப அதை பிடிச்சு ஜபம் பண்றதுனாலே நம்ம பாவங்கள்லாம் தீருது. ஆக எல்லாமே நமக்கு மருந்தா இருக்கு, இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அருமையான முறையில இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: அபிராமி அந்தாதி, ராகம் மத்தியமாவதி, தாளம் ஏகதாளம்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
2: திருக்கோழி 17:20 பன்னட்டராகும். நீண்ட நினைந்தடியே உம்மை கைகொள்ளுவே பலர்

Thank you.

முழுவதும்

I'm gonna be right back.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முத்தன்ன வெண்ணகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடலிலே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்கு செல்கின்றார்கள். அவளும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அப்போ ஒவ்வொரு தோழியின் வீட்டு வாசலில் சென்று எழுப்பும் பொழுது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த தோழியரை பற்றிய நினைவுகள் இவர்களுக்கு வருகின்றன. எழுப்பச் சென்றவர்களுக்கு தோழியருடைய பேச்சு எப்படி இருக்கும், செய்கைகள் எப்படி இருக்கும். இப்போ ரெண்டாவது பாடல்ல அந்த தோழியினுடைய பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது. இரவு பகல் எந்த நேரம் பேசும்போதும் என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதிக்குத்தான் சொல்லக்கூடியவா நீ. அது மாதிரி இந்த மூன்றாவது திருப்பாடல்ல அந்த தோழியினுடைய செய்கை நினைவுக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, வழக்கமாக மார்கழி திருவம்பாவை நோன்பு காலத்திலே நீ எங்களுக்கு முன்னாலே என்ன எழுந்து வந்து, நாங்கள் உன் இல்லத்தை நோக்கி வரும்போது நீ எங்களுக்கு முன்னாலே எழுந்து எங்களுக்கு எதிரே வருவாய் இல்லையா. என்ன வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிக்கொண்டோ அல்லது வேறு ஏதாவது பேசிக்கொண்டோ, எத்தனை மணிக்கு வந்துச்சீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கொண்டோ, அந்த மாதிரி வேற எந்த பேச்சும் கிடையாது. வரும்போதே சிவநாமங்களை சொல்லிக்கொண்டு வருவாய். அதை இந்த நாமங்களினுடைய இனிமையினை நீயும் அனுபவித்து கேட்கின்ற நாங்களும் அனுபவிக்கும்படி சொல்லிக் கொண்டு வருவாய். சும்மா பேரளவில் அந்த பெயர்களை சொல்லிக் கொண்டு வருவதில்லை, அந்த பெயர்களுடைய பொருள் உணர்ச்சியில் நீ ஈடுபட்டு நீயும் அந்த இன்பத்தை நுகர்ந்து கேட்பவர்களாகிய நாங்களும் இன்பத்தை நுகர்கின்ற வகையிலே உன்னுடைய பேச்சு இருக்கும். அப்படிப்பட்ட நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாமா, வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாகன்னு சொல்றாங்க. அந்த அருமையான பாடலை பார்ப்போம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நன் ஜீவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நேரிலையாயின்னு இதற்கு முன்னால தோழியை அழைத்து பேசினார்கள். இப்ப இந்த தோழியை எவ்வாறு அழைக்கின்றார்கள்? முத்தன்ன வெண்ணகையாய். நகைன்னு சொன்னது பற்களை. என்ன அந்த நகைத்தல் தொழிலிலே அந்த பற்கள் ஈடுபடுகின்றன. அதனால நகைத்தல் தொழிலை செய்வதனால பற்களுக்கு நகைன்னு பெயர் வந்தது. அதை தொழிலாகு பெயர்னு சொல்லுவாங்க. வற்றல்னு சொல்றோம் சாப்பாடுல, வற்றல் பேச்சு வழக்கில் வத்தல்னு சொல்றோம். அதுவும் கூட வற்றல் என்பது தொழில் தானே, அங்க அந்த தொழிலே உட்படும் பொருளுக்கே அந்த அதுவே அந்த தொழிலே பெயராயிட்டது வற்றல் தொழிலாகு பெயர். அது மாதிரி நகைத்தல் நகைங்கிறது முதல் நிலை, அந்த முதல் நிலை மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தல்லுங்கிற விகுதி விடுபட்டு நகைங்கிற முதல் நிலை மட்டும் தொழிலாகும். ஆகவே நகைனா நம்ம சிரிப்புன்னு நினைப்போம். இந்த இடத்துல நகை என்பது அந்த சிரிப்பில் ஈடுபடுகின்ற பல்லை குறித்தது. அந்த பற்கள் தான் முத்து போன்றவை, அவை வெண்மையாக இருக்கின்றன. முத்து போல வெண்மையாக இருக்கக்கூடிய பற்களை உடையவளே முத்தன்ன வெண்ணகையாய். முன் வந்து எதிர் எழுந்து சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன் வந்து எதிர் எழுந்துன்னு இருக்கு. முன் எழுந்து எதிர் வந்து என்று மாற்றிக்கொள்ள. முன் எழுந்துன்னா நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ எழுந்து விடுவாய், நாங்கள் உன்னை எழுப்ப வரும்போதே நீ எதிரே வந்து விடுவாய். முன் எழுந்து எதிர் வந்து. ஏன் அப்படிதான் பொருள்னா அப்படியே பாடியிருக்கலாமே, அப்படி ஒரு வினா நமக்குள்ள எழும் இல்லையா. ஆனா பாடும்போது அந்த ஓசை இன்பம் எப்படி எப்படி சொற்களை அமைச்சா ஓசை இன்பம் கிடைக்குமோ அப்படி வைத்திருப்பார்கள் இல்லையா. பொருள் பண்ணும் போது நாம அனுபவத்தில் புரிந்து கொள்ளலாம், நாம அதை முன்னும் பின்னுமாக மாற்றிக்கொள்ளலாம். அதான் பொருள்கோள் முறைன்னு ஏற்படுத்தினார்கள். ஆற்றொழுக்கு பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், சுரை ஆழ அம்மி மிதப்பேனா. எங்கேயாவது சுரை வந்து மூழ்குமா அம்மி மிதக்குமா? எந்த குளத்திலேயாவது அப்போ அம்மி ஆளை சுரை மிதப்பன் தான் மாத்திக்கணும். அத மாதிரி முன் வந்து எதிர் எழுந்துன்னா எதிர் எழுந்துன்னு எப்படி பொருந்தும்? அப்ப முன் எழுந்து, நாங்கள் எழுவதற்கு முன்பே நீ துயில் எழுந்து, துயிலில் இருந்து எழுந்து, நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு எதிரே வந்து எப்படி வருவாய்? அத்தன் ஆனந்தன் அமுதன் சிவநாமங்களை சொல்லிக்கொண்டே வருவாய்னு சொல்றான் இல்லையா, எப்படி சொல்லுவானா? அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி சித்திக்க பேசுவாய். அள்ளூரின்னு சொல்லும்போது அந்த நாமங்களின் பொருள் உணர்விலே ஈடுபட்டு அந்த இன்பத்தை தான் அனுபவித்தல். அது மட்டுமல்ல, எங்களுக்கும் செவியில கேட்கும்போது அந்த தித்திப்பு அனுபவம் கிடைக்கும். அதான் தித்திக்க பேசுவாய், நீயும் அந்த இன்பத்தை அனுபவிப்பாய். அள்ளூரி தித்திக்க பேசுவாய், கேட்கின்ற எங்களுக்கும் அந்த சுவை உண்டாகும்படி பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். அப்படிப்பட்ட பெண்ணே, இன்று நீ நாங்கள் வந்த பிறகும் துயில் நீங்காமல் படுத்திருக்கின்றாயே, வந்து உன் கடை திறவாய். கடை திறவாய்னா ஏதோ கடை வச்சிருக்கான்னு நினைச்சிடக்கூடாது, என்ன வாசக்கதவை திறன்னு அர்த்தம், வந்து உன் கடை திறவாய். அப்ப அவள் எழுந்து வந்து விடுகின்றாள், எழுந்து வந்து சொல்கின்றாள். பத்துடையீர் இவர்களை நோக்கி சொல்கின்றாள், எழுப்ப வந்தவர்களை நோக்கி. பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த இடத்துல ஆதீன மகாவித்வான் கண்டபாணி தேசிகர் அவர்கள் ஒரு அருமையான தமிழ் செய்தியினை, தமிழ் இலக்கிய மரபு செய்தியினை நமக்கு சொல்கின்றார்கள். பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர். இந்த ஈசன்கிற சொல்லி இடையில இருக்கு பாத்தீங்களா, பத்துடையீர் பழகடியீர் பாங்குடையீர் எல்லாம் இருக்கு, வரிசையா இருக்கு. இவற்றுக்கு இடையில எந்த சொல் இருக்கு? ஈசன். அந்த ஈசன் என்பதை ஒவ்வொன்றோடும் பொருத்திக் கொள்ள வேண்டும். ஈசன் பத்துடையீர், ஈசன் பழகடியீர், ஈசன் பாங்குடையீர். இப்படி இடையில உள்ள சொல்ல முன்னும் பின்னுமாக பொருத்திக் கொள்ளுதல் இருக்குதே, இந்த முறைமைக்கு இடைநிலை விளக்கு என்று பெயர். இடைநிலை விளக்கு ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொல்கின்றார். ஈசன் பத்துடையீர் என்று சொன்னால், பத்துடையீர் என்பது பற்றுடையீர், ஈசனிடத்திலே பற்று உள்ளவர்களே. உங்களவு எனக்கு பற்று கிடையாதுன்னு அங்க குறிப்பு, நீங்கள்லாம் ஈசனிடத்துல பற்று உள்ளவர்கள், உங்களவு எனக்கு கிடையாது. ஏன்னா, ஏன் கிடையாதுன்னா, நீங்கள் பழகடியார்கள், பழகடியீர், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாரளாக இருப்பவர்கள். அது என்ன பழகடியார்கள்? பழமை காலத்திலேயே அடியாரளாக இருப்பவர்கள் இல்லையா. ஐயா வந்து இந்த கோயிலுக்கு வராங்கன்னா இன்னைக்கு நேரத்தா வராங்க, 25 வருஷமா வராங்க அப்படின்னு ஒருவரை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அது பழகடியார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பழகடியார்னா அதற்கும் மேல என்னன்னா, பல ஆண்டுகளாக அடியாராக இருப்பவர் மட்டுமல்ல, பல பிறவிகளிலே சிவனடியாராக இருந்து வருபவர், பல பிறவிகளாக அவர்கள்தான் பழகடியார் என்று சிறப்பாக சொல்லப்பெறுபவர்கள். பழகடியீர் என்று சொல், ஈசன் பழகடியீர், ஈசனுக்கு பழகடியாராக இருப்பவர்களே. ஈசன் பாங்குடையீர், பாங்கு என்றால் பக்கம், எப்பவும் ஈசனுடைய அருளை சார்ந்தே இருப்பவர்கள், எப்போதும் ஈசன் அருளை சார்ந்தே இருப்பவர்கள். உயிரா வனமிருந்து உற்று நோக்கி என்ற திருத்தாண்டகத்திலே சொல்வார் இல்லையா, உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி, ஒட்டிட்ட பண்பின் உருத்திரப் பல்கணத்தார்க்கு. ஒட்டிட்ட பண்பு, அந்த அருளோ அருளை சார்ந்தே இருத்தல், அருளை ஒட்டியே இருத்தல். பங்குடையீர் புத்தடியோ, என்னை போன்றவர்கள் எல்லாம் பல அடியார்கள் அல்ல, புத்தடியோ. ஏதோ நேத்தோ முந்தானத்தோ என்ன சிவநெறினா என்னன்னு தெரிஞ்சு இந்த நெறிக்கு வந்திருக்கிறோம், புத்தடியோ. ஆகவே இப்போது புதிதாக வந்த அடியாராக அடியன் இருப்பதனாலே அடியன்பால் பல குறைகள் காணப்படலாம் இல்லையா. அதையெல்லாம் தாங்கள் பொறுத்து கொண்டால் என்ன பொல்லாங்கு வந்து விடப்போகிறது? நீங்களோ பல அடியார்கள், அந்த எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதானே. ஈசன் பத்துடையீர், பழகடியீர், பாங்குடையீர், புத்தடியோம், நாங்களெல்லாம் புதிய அடியார்கள். புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எங்களுடைய குற்றங்களெல்லாம் பொறுத்து ஆட்கொண்டார் என்ன கூடாதா, என்ன பொல்லாங்க வந்து விடப்போகிறது என்று சொன்ன உடனே இல்லையா இவர்கள் சொல்கின்றார்கள், எத்தோ நீ அன்புடைமை. எத்தோ என்றால் எதுவோ, எதோ என்பது எத்தோ என்று விளங்குகின்றது அந்த எதுகை நோக்கி. எதுவோ நீ அன்புடைமை, உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்ட தன்மை உடையதோ, எல்லோரும் அறியோமோ உன்னுடைய அன்புடைமை சார்ந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் அறியாமலா இருக்கிறோம், நீ சிறந்த அன்புடையவள் தான், அப்படித்தானே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து விடுவாய், சிவநாமங்களையெல்லாம் நீ அதனுடைய பொருள் உணர்ந்து பொருள் அனுபவத்திலே ஈடுபட்டு நீயும் மகிழ்ந்து எங்களையும் மகிழ்விப்பாய்னு நாங்கள் சொல்றோம், நீ என்ன எங்களை பார்த்து பழகடியார்னு சொல்லிட்டு உன்னை புத்தடியார்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே இல்லையா. உன்னுடைய அன்புடைமை எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லோரும் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை, அழகிய சித்தம் உடையவர்கள். சரி, தோழியர் வந்துவிட்டார்கள், அவர்களோடு சேர்ந்து பெருமானை பாடிக்கொண்டிருப்போம் என்று சொல்லி இந்த அருட்துதியிலே உன்னை விரைந்து நீ இணைத்துக் கொள்ள வேண்டாமா? அதை விடுத்துவிட்டு எங்களை பழகடியார் என்றும் நீ புத்தடியோ என்று சொல்வது என்ன? நாங்கள் சொல்கின்றோம் என்றால் அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா நீ எழுந்து வர வேண்டும், எழுந்து வரவில்லை, அதனால சொன்னோம் இல்லையா? நீ வந்து சொல்வதில் நியாயம் இல்லையே, நீ என்ன செய்யணும்? சரி, நாம மறந்துட்டோம், அவர்கள் நினைவூட்டுகின்றார்கள், நம்முடைய செய்கையை நினைவுறுத்துகின்றார்கள், நம்முடைய தகுதிக்கு இப்படி உறங்குவது பொருத்தமானது இல்லைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? அதனால அவர்கள் சொன்னது சரியா தவறா என்று மட்டும் ஈடுபட்டு, என்ன அது சரி என்றால் அதை சரியாக இருக்கின்றதனாலே அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பெருமானுடைய புகழை பாடுவதற்கு நீ இணைந்து கொள்ள வேண்டாமா? அதை விடுத்து உன்னை புத்தடியோம் என்று குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. எங்களை பழகடியீர், பாங்குடையீர், பத்துடையீர் என்றெல்லாம் பலவாறு சொல்கின்றாயே இல்லையா? இத்தனையும் வேண்டும், உன்னை எழுப்ப வந்ததற்கு இவையெல்லாம் எமக்கு வேண்டியதுதான். இத்தனையும் வேண்டும் எமக்கு, எமக்குன்னா உண்மை, உன்னை எழுப்ப வந்த எமக்கு என்று சொல்ற. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார் பாருங்க, அழகுங்கிறது உள்ளத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு. உள்ளம் தான் கண்ணுக்கு புலப்படாத கண் பார்வைக்கு. இப்ப உள்ளம் அழகாக இருப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, சிவபெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறது தான் அடையாளம். எவர் ஒருவர் சிவபெருமானை துதிக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் அழகிய அழகானது என்ற பேருண்மை இங்க உணர்த்தப்படுது. பாருங்க, உள்ளத்தினுடைய அழகு, அதுக்கு மூப்பு கிடையாது, தளர்ச்சி கிடையாது, உள்ளத்தின் அழகுக்கு நோய் கிடையாது, என்ன இறப்பே கிடையாது. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் உள்ளம் பிறவி தோறும் தொடர்ந்து வரத்தான் போகுது. இறப்புல நீங்குவது தூள உடல் தானே ஒழிய சூக்ம உடம்பு இல்லையே அல்லவே? சூக்கம் உடம்புல அல்லவா உள்ளமாகிய மனம் இருக்கின்றது. ஆகவே உள்ளம் அழகாயிட்டதுன்னா அது எப்பவும் நிரந்தர அழகுதான் இல்லையா? அந்த நிரந்தரமான அழகை பெறுவதற்கு ஒரே வழி சிவபெருமானை நாவார துதித்தல். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, உறுதியாக பாடுவத உறுதிபட கூறுகின்றால் தான் பாடாரோ நம் சிவனை எதிர்மறையில கேட்கின்றார். ஓகாரம் எதிர்மறை, இப்ப பாடுவார்கள் அர்த்தம். பாடாமல் இருப்பார்கள், பாடாமல் இருக்க மாட்டார்கள், எதிர்மறை பாடுவார்கள். அதுல பாருங்க, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சில பதிப்புகள்ல பிரித்து எழுதியிருக்கலாம் நம் சிவனை என்று, சேர்த்து எழுதுனா நஞ்சிவனைன்னு வரும். சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை. அதுல ஒரு அழகு என்னவென்றார், ஞானசம்பந்தர் தேவாரத்திலே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணிபுரத்துறை நஞ்சிவனே, தொடர்ந்த துயர்க்கு ஒரு நஞ்சிவனே, நஞ்சு இவனே. தொடர்ந்த துயர்க்கு எதுக்கு நஞ்சு? நம்மை தொடர்ந்து வரும் துயரங்களுக்கு நஞ்சு. என்ன சுவாமியை நஞ்சுங்கிறாருன்னா, நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய துயரங்களுக்கு அவர் நஞ்சாக இருக்கிறார். அந்த துயர நஞ்சு என்ன செய்யும், அழிச்சிரும், துயரங்களை அழிக்கிறார், துயரங்களுக்கு நஞ்சாக இருக்கின்றார். யார் அப்படி இருப்பவன்? யாரு? தோணி உரத்துறை நஞ்சிவனே. அந்த நஞ்சிவன் வந்து நம் சிவன் என்று பிரிக்க வேண்டும். நம் கூட்டல் சிவன் நஞ்சிவன் வரும். தோணி புறத்துறை நம் சிவன் தொடர்ந்து வரக்கூடிய துயர்களுக்கு நஞ்சு இவன் என்று சொல்லும்படி இருக்கின்றார். எனவே சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை, அந்த நஞ்சிவனை சேர்த்து எழுதும் போது அந்த அழகு புலப்படுகின்றது. சேர்த்து எழுதும் போதுதாங்க இப்படி பல அரிய கருத்துக்கள் கிடைக்கும். இப்ப பதிப்புனாலே பிரிச்சு பிரிச்சு பதிப்பு தான் பதிப்பு என்றவாறு கருத்துக்கள்லாம் வருகின்றன, அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த பாடல பாருங்க, ஒன்னித்தில நகையாய்னு தொடங்குது. இத பிரிச்சு ஒள் நித்தியில நகையாய் அப்படின்னு பதிப்பிச்சீங்கன்னா அடுத்த அடியில எண்ணி விண்ணுக்கு உண்ணுக்கு இந்த எதுகையோடது சேருமா? இல்லுங்கிற இடையினோ இன்னுங்கிற மெல்லினத்துக்கு எதுகை ஆகுமா? எதுகையை சிதைத்ததாகும். உரை எழுத வேண்டும், உரை மூலமாக பாடலின் பொருளை அறிய முற்பட வேண்டும். பிரிச்சு எழுதின உடனே என்ன பாட்டு பொருள் முழுசா விளங்கிற போதா? அல்லது இந்த மாதிரியான வகுப்புகள் மூலமாக பொருளை உணர்த்துவதற்கு முற்பட வேண்டும், அல்லது விளக்க உரைகள் மூலமாக முற்பட வேண்டும். பிரித்து எழுதினால் மட்டும் ஒன்றும் எல்லாம் விளங்கி போவதில்லை, விளங்கிவிடப் போவதில்லை. அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். சேர்த்து எழுதினாதான் அந்த செய்யுள் அமைப்பு இல்லையா, எப்படி சேர்த்து எழுதப்பட்டதை எப்படி பிரிக்கணும், அந்த முயற்சிகளே அப்பந்தான் வரும். அல்லது அந்த முயற்சிகளுக்கே வழி இல்லாமல் பெறும், இது மாதிரி பல உண்மைகள் தெரியாம போயிடும். அந்த பாட்டு அந்த சம்பந்த தேவாரத்தில் போய் இங்க பிரிச்சு போட்டீங்கன்னு இங்க அந்த அந்த நயத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா? தொடர்ந்த துயர்கொரு நஞ்சு இவனே தோணிபுரத்துறை நம் சிவனேன்னு பிரிச்சுட்டா அந்த நயம் போயிடும். ஆகையினாலே இந்த தோழியானவள் முன் எழுந்து எதிர் வருகின்றாள். இவருடைய வழக்கம் அப்படி, எப்படி பாடிக்கொண்டு வருகின்றாள்? என் அத்தன் ஆனந்தன் அமுதன். சிவபெருமானை மூன்று திருநாமங்களாலே விளிக்கின்றாள். அத்தன்கும்போது தந்தை, ஆனந்தங்கும்போது இன்பமயமானவன், அமுதன் அப்படிங்கும்போது அழிவில்லாதவன், அழிவில்லாதவன் இன்பமயமானவன். ஏன்னா இன்பமயமானவன் சொல்லும்போது நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருள்கள் உலகத்திலே பல பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் அவையெல்லாம் நிலையானவை அல்ல, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியவை. சுவாமி ஆனந்தமயனாக இருக்கின்றார், அதே சமயத்தில் அழிவற்றவனாகவும் இருக்கின்றார். அழிவில்லாதவர், அவர் ஆனந்தமயமாக இருப்பவர், எல்லாம் சரி. என்ன நம்மால் அவரை பெற முடியுமா? அந்த ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்குமா? ஒருத்தரை சொல்றோம், ஐயா இவர் டாடா பிர்லா பரம்பரையில் வந்தவர், அவ்வளவு பெரியவர், இவ்வளவு சிறப்பானவர், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஒருத்தன் கேட்பான், அதெல்லாம் சரியா, அவர் சிறப்பாக இருக்காருயா, அதனால எனக்கு என்னையா பையன், ஏன் பிழைப்ப தானையா நான் பார்க்க முடியும், அம்மா உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சளிச்சு போயிடுவான் இல்லையா. ஆனால் சுவாமியை பற்றி பேசுறது அப்படி சளிப்பு விட்டாது. ஏன்னா அவர் ஆனந்தன், பேரின்பமயமாக இருப்பவர், அமுதன் அழிவற்றவராக இருப்பவர், அத்தன் நமக்கு தந்தை என்ற உரிமையிலே இருப்பவர். ஆகவே அந்த பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதையும் அனுபவிக்கும் உரிமை, அவரை தந்தை என்று கொள்ளக்கூடிய அடியார் அழகை நமக்கு உண்டு. ஆகவே அவருடைய பெருமையை பேச பேச அது நமக்கு லாபம்தான். ஏன்னா அந்த பெருமையெல்லாம் நமக்கும் வரப்போகுது, அந்த அவருடைய இன்பம் எல்லாம் நமக்கு கிடைக்கப் போகுது. அவருடைய இன்பத்தில் எதையும் அவர் அனுபவிக்க போறதில்லை. அவர் பேரறிவு கொண்ட பொருள் தான், பேராற்றல் கொண்ட பொருள் தான், பேரின்பமயமான பொருளும் தான், ஆனா அவருக்கு அனுபவம் என்பது கிடையாது. யாது நீ பெற்றதொன்று என்பால், கொண்டது எந்தன்னை, யாது நீ பெற்றதொன்று என்பால் இல்லையா, தந்தது உந்தன்னை, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீ உன்னை தந்ததுனால நான் அந்தமில்லாத ஆனந்தத்தை பெற்றேன். நீ என்னை பெற்றதனாலே என்ன பெற்றா? என அவருக்கு அனுபவம் எதுவும் கிடையாது. முப்பொருள்களிலே பதிவசு பாசம், முப்பொருள்களிலே அனுபவம் என்பதை கொண்ட ஒரே பொருள் நடுவில் இருக்கின்ற பசு உயிர் வர்க்கமாகிய நாம தான். ஆகவேயா அவர் நமக்கு தந்தை, தந்தையினுடைய செல்வம் முழுவதும் மகனுக்குத்தான் இல்லையா. ஆனால் நிறைய பிள்ளைகளுடைய தந்தை அந்த சொத்தை பங்கு போட்டு தான் கொடுத்தாகணும். இங்க அங்க இந்த பங்கு வச்சுக்கிற தகராறு, அந்த வில்லங்கம் எதுவும் இல்லை இல்லையா. என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த சொத்தை பரிபூர்ணமா அவரால் கொடுக்க முடியும். அவர் வச்சிருக்கிற சொத்தோட தன்மை அப்படி இருக்குது. ஒரு ஆன்மா நிறைய முத்து இன்பம் அனுபவிச்சதுனால இன்னொரு ஆன்மாவுக்கு இன்பம் குறைஞ்சிட போறதில்லை இல்லையா. எங்கேயாவது ஒரு வெளியூர் போயிட்டு வரீங்க, அல்லது வெளிநாடு போயிட்டு வரீங்க, எங்கேயும் கிடைக்காத ஒரு அருமையான இனிப்பு பதார்த்தம் வாங்கிட்டு வரீங்க, அடிபுடி சண்டையில் வீட்டில் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாயிரும் இல்லையா. சாயந்தரம் வந்து அதை வாங்கிட்டு வந்தோமே அதில் கொஞ்சம் எடு, எங்கே மிச்சம் இருக்கும், நீங்கள் கொண்டு வந்து ஒரு மணி நேரத்தில் எல்லாம் காலி, என்ன பிள்ளையில வச்சிருக்குமா இப்போ வந்து கேட்கீங்க அப்படிம்பாங்க வீட்டில். ஏன்னா எவ்வளவு பண்ற ஒரு இன்பமான பொருள்னாலும் சரி, அது விரைவில் தீர்ந்து போகக்கூடியது. ஆனா எப்போதுமே தீராத இன்பப் பொருளாக இருப்பவன் சிவம். ஆனால் அத்தகைய இன்பப் பொருளை அடைவதற்கு முயற்சிகளை செய்யாமல் இப்படி விரைவில் அழிந்து போகக்கூடிய இன்பப் பொருள்களை பெறுவதில்தான் பெரும் போட்டி நிலவுகிறது. இருக்கிறது இதுக்கு போட்டியே வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்பம் பரிபூர்ணமா கிடைக்கும், போட்டியின்றியே கிடைக்கும். செய்யக்கூடிய வழிபாடை யாரெல்லாம் செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பரிபூர்ண இன்பம் காத்திருக்கிறது இல்லையா. ஆகையினாலே அழிவற்ற அமுதனாக இருப்பவன், பேரின்பப் பொருளாகிய ஆனந்தனாக இருப்பவன், நமக்கு தந்தை என்னும் உறவிலே அந்த அழிவற்ற ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய உரிமையுடையவனாக நம்மை வைத்திருக்கின்றான் என்று நினைக்கும் போது அவளுக்கும் சொல்ற, அவளுக்கும் அந்த நாமங்களை சொல்ற அவளுக்கும் இன்பம் உண்டாகுது, கேட்கிற நமக்கும் இன்பம் உண்டாகுது. அப்படி சொல்லிக் கொண்டு வருபவள் இவள் இல்லையா. மேலும் சொல்வார்கள், பெண் அடியார்கள் அல்லவா இங்க, அத்தன் தந்தை ஆனந்தன் என்ற சொல் கணவனை குறிக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து மனைவியை ஆனந்தத்தில் வைத்திருப்பவன் இல்லையா. அதுக்கப்புறம் அமுதன் என்று சொல்லும் பொழுது அது மகனை குறிக்கும் என்று சொல்வார்கள். மகனை குறிக்கும், என்னன்னா முதுமையிலே அந்த நோய் காரணமாக உடலானது தளர்ச்சி வரும் பொழுது அங்கு உறுதுணையாக இருந்து மகன் காப்பாற்றுகின்றான் தாயை. அப்போ அவள் நீண்ட ஆயுள் வாழும்படிக்கு அவளுக்கு உதவுகின்றான். ஆகவே நோயை தவிர்த்து அமுதமானது மேலும் வாழ வைப்பது போல அந்த பெற்ற மகனானவன் ஒரு அமுதமாக இருந்து தாயினுடைய ஆயுள் நீண்டு தழைக்கும்படி அவன் உதவுகின்றான். ஆகவே அமுதன் என்று சொல்லினாலே மகன் குறிப்பிடப்படுவதாக கொள்ளலாம் என்பது சில ஆசிரியர்களுடைய அருமையான விளக்கம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஆணின் துணை ஒவ்வொரு காலகட்டத்திலே எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், திருமணம் முடிகின்ற வரையில் தந்தை துணையாக இருக்கின்றான், ஆணுறவு தந்தை. திருமண வாழ்க்கையிலே கணவன், அங்கே ஆண் துணையாக கணவன். அதற்கு பிறகு முதுமையிலே மகன் துணையாக இருக்கின்றான். அப்போ இந்த பெண்ணடியார் அருமையாக போட்டிருக்கின்றார், என்னன்னா, குழந்தை பருவத்திலே எம்பெருமான் தான் தந்தை வாயிலாக துணை செய்தும், குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது எம்பெருமான் தான் கணவன் வாயிலாக இன்பத்தை தந்தும், முதுமையிலே எம்பெருமான் தான் மகன் வாயிலாகவும் அமுதமாக துணை செய்தும், ஆயுளை நீட்டிக்க துணை செய்தும். இப்படி மூன்று நிலையிலும் தந்தை, கணவன், மகன் என்பவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து எம்பெருமானே காத்து வருகின்றான் என்ற ஒரு அருமையான கருத்தையும் சில ஆசிரியர்கள் நயமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வருவாயே அம்மா என்று, ஏன்னா அவருடைய இந்த பண்பிலே இவர்கள் ஈடுபட போய் தான் அதை நினைவுபடுத்தி சொல்கின்றார்கள். பத்துடையீர் என்பதற்கு ஈசன் பத்துடையீர், ஈசனிடத்திலே பற்றுடையவர்களே என்று சொன்னோம். பற்றுடையீர் என்பது பத்துடையீர் இருக்குன்னு. ஞானசம்பந்தர் திருக்கழுமலம் தேவார பதிகம் ஒன்றிலே பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பாடலிலே, பத்திப்பேர் வித்திட்டே என்று தொடங்கக்கூடிய திருப்பாடலிலே ஈற்றடியிலே கத்திட்டோர் சட்டங்கம் என்று வரும். கத்திட்டோர் என்பதற்கு கற்றிட்டோர் என்று பொருள் சொல்வார்கள். அது மாதிரி பத்துடையீர் என்பதற்கு பற்றுடையீர் என்று பொருள் பண்ணுகின்றார்கள் நம்முடைய மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள். இனி பத்துடையீர் என்பதற்கு பத்து உடையீர் என்றே கொண்டு பொருள் சொல்வதும் உண்டு. பத்து உடையீர் என்றால் பத்து இலக்கணங்கள், சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள் பத்து. பத்து இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் பழகடியார்கள், மேலான அடியார்கள். அந்த பத்து இலக்கணங்களும் நீங்கள் நிரம்ப பெற்றவர்கள் என்பதனாலே பழகடியீர் என்று அடுத்தாலும் சொல்றார். பத்துடையீர் ஈசன் பழகடியீர். பத்து என்பது சிவனடியாருக்குரிய இலக்கணம் பத்து என்று சொல்லலாம். சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் உபதேச காண்டம் என்ற புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. புறத்திலக்கணம் பத்து, உடம்பிலே நிகழக்கூடிய மெய்ப்பாட்டு இலக்கணம் என்று அது ஒரு பத்து இலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அகத்து இலக்கணம் மூன்று சொல்லப்பட்டுள்ளது உபதேச காண்டம் என்ற நூலிலே. இந்த புறத்து இலக்கணம் பத்து நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். சிவனடியா இருக்கக்கூடிய பத்து இலக்கணங்கள், புறத்து இலக்கணங்கள் பத்துடையீர் சொன்னால் இல்லையா, பத்து இலக்கணங்கள் எவை என்று சொன்னால், வாசப்பூதி உருத்திர மாமணி பூசிப்பூணல், அந்த உபதேச காண்ட பாடல், மனம் கமலும் திருநீரு, ருத்ராஷம் இல்லையா, இவற்றை அணிதல், திருநீற்றினை பூசுதல், கண்டிகை அணிதல், இது ஒரு இலக்கணம். குறவரை பூசித்தல், குருநாதரை வழிபடுதல், இரண்டாவது இலக்கணம். ஆசைப்பாட்டின் அரணை புகழுதல், திருமுறைகளாகிய தோத்திரங்களிலே ஆசை வைத்து அந்த தோத்திரங்கள் மூலமாக அரணை புகழுதல், எம்பெருமானை புகழ்ந்து பாடுதல். மூணு, ஈசற்குள்ளன நாமம் இயம்புதல், சிவநாமங்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருத்தல், நான்காவது இலக்கணம். எந்த ஈசன் அர்ச்சனை ஓம்புதல், அதாவது ஆன்மார்த்த சிவபூசையினை ஏற்று போற்றுதல். தந்திர சிவதன்மம் புரிகுதல், சிவபுண்ணியங்களை செய்தல். சிவபுண்ணியங்கள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு சிவபுண்ணியத்திலே மிகுந்த ஈடுபாடோடு இருப்பார்கள். திருநந்தவனம் வைத்து பூக்கள் கொய்து மாலைகள் தொடுத்தல், தீபம் ஏற்றுதல், திருக்கோயிலை அழகிடுதல், மெழுகுதல் என்று இப்படி சிவபுண்ணியங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலே ஈடுபாடு வைத்து அவரவருக்கு எதில் ரொம்ப ஈடுபாடோ அதை செய்தல். முந்தையோன் கதை கேட்டல், சிவபுராணங்களை செவிமடுத்தல். எங்கெல்லாம் சிவபுராண வகுப்பு நடக்கிறதோ, பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், திருவாத ஊரடிகள் புராணம் போன்ற சிவபுராணங்களை எல்லாம் செவிமடுத்தல். முறைமையால் புந்தி கூர்ந்து அரண் ஆலயம் போற்றுதல், சிவாலய வழிபாட்டினை செம்மையாக செய்தல், சிவாலயத்துக்கு புனரமைப்புக்கு தன்னால் இயன்ற பொருள் காணிக்கை அளித்தல் என்று ஆலயங்களை பேணி வருதல். ஒத்த பத்தர் இடத்தலது ஓரிடம் துய்த்தல் நீத்தல், தன்னை போன்ற சிவபக்தர்களுடைய இல்லத்தில் அன்றி பிறர் இல்லத்தில் உண்ணாமல் இருத்தல், அப்படியே படிப்படியாக வருது. எது முதல்ல கடைபிடிப்பதற்கு எளிதோ அதை சொல்லி பின்னால் வர்றதெல்லாம் கொஞ்சம் அரிதாக இருக்கின்றது. அதான் அத்தனை இலக்கணங்களும் நிரம்பி இருப்பது ரொம்ப பெரிய விஷயம். அதான் 10 இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் பழகடியார்கள்னு சொன்னார். தொண்டரி தொண்டராய் சித்தம் அன்புரை ஈதல், தொண்டருக்கு தொண்டராக தன்னை கருதி தன்னால் முடிந்த பொருள்களை சிவனடியார்களுக்கு வழங்குதல். முன் செப்பிய 10 இயங்கிவை காணப்படுகிறார். இவ்வாறு சொன்ன 10 சிவனடியாருக்குரிய இலக்கணங்கள் 10 என்று உபதேச காண்டத்திலே இந்த 10 இலக்கணங்களும் பெற்றவர்கள் 10 10 அடியார் செய்கைதாமே, 1 திருப்பதிகம் அதில் சொல்லும்போது 10 அடியார் செய்கைதாமேன்னு அந்த 10 இலக்கணங்களும் நிரம்ப பெற்றவர்கள் என்ற பொருளிலே 10 என்று சொன்னதாகவும் கொள்ளலாம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல். மாதர் பிறை கண்ணியானை பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 8 திருப்பதிகம் இந்தளப்பன் வரிசையில் திருவாரூர் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

போற்றி. திருச்சடக திருப்பதிகத்தினுடைய சுட்டறுத்தல் அத்திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இதனுடைய பண் குறிஞ்சி.

0: சுந்தலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: பின்னுகேன் என் சொல் என்பதுதான் அவர் நிறைவாக பாடிய திருமுறை, நிறைவாக பாடிய திருமுறை. அதுல பெருமானி, இந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ள 9 வாசல் வச்சிருக்கிறப்பா, உன்னுளே 9 வாசல் வைத்தாய். இந்த ஒரே ஒரு உடம்புல 9 வாசல் வச்சிருக்கிறேன், இது என்ன பண்ணுவேன்? ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். நீ ஒரு சேர அடைக்கிறது இல்லை. நீ இப்ப நம்ம கூட இருக்கும்போது ஆபீஸ்ல பியூன் கதவு அடைக்கிறாருன்னா ஒவ்வொன்னா தானே ஜன்னல் மூடுறாரு, ஒரே வழியா படாரு மூடுறாரு, நீங்க என்ன மூட மாட்டாரு. அது போல ஆண்டவன் இந்த 9 ஒரே சமயத்துல அடைக்கிறது இல்ல, ஒவ்வொன்னா அடைச்சிட்டு வர்றான். இதத்தான் முதல்ல அடைப்பான். ஏன் அந்த 40 ஆனவன்னே அந்த காணாவுக்கும் சானாவுக்கும் தெரியல, தானாவுக்கும் நானாவுக்கும் தெரியல, கொஞ்சம் இது அடைப்பான். அப்புறம் இது அடைப்பான். என்னையா என்ன பண்றீங்க அப்படின்னாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். முருகா முருகா, அப்புறம் இது அடைப்பான். எவ்வளவு உர போட்டாலும் தெரியாது என்ன உரைப்பை பத்தில. உங்க உர போட்டா எங்களுக்கு டிசண்டி வந்துடும். ஏய், பெரியவருக்கு 4 மிளகா சேர்த்தே போட்டுறா எப்ப பார்த்தாலும். இது அடைச்சிடும். இப்படி ஒவ்வொன்னா அடைக்கிற பெருமானி, இத ஒரு காலத்துல சேர்த்தே அடைச்சிடுவியே. ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அதனால பெருமானி, அன்னைக்கு 9 அடைச்ச பிறகு நான் நீ யாரு என்ன எனக்கு தெரியாது, எனக்கே என்ன யாரு தெரியாது. அதனால இன்னைக்கே எல்லாம் கொஞ்சம் கண்ணுகாது இருக்கும் போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். பூம்புகலூர் மேவிய புண்ணியணி என்று சொன்னார். அதனால இதெல்லாம் ஒவ்வொன்னா அடைச்ச பிறகு கிரிபிரதட்சிணம் வர முடியுமா? 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலையில இருக்கும் போதே வந்துடணும். கண்ணு தெரியாத போது பஞ்சமூர்த்தியா அடாரா அப்படின்னு பார்க்க முடியுமா? அதனால பஞ்சமூர்த்தி என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் பார்த்து. அது போல எங்கேயாவது மாதிரி பேச்சு கீச்சு இருக்குன்னு சொன்னா கேட்க முடியுமா? முடியாது, இன்னைக்கே கேட்கணும். செவிகால் கேன்மீன்களோ வாயே வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்மீன்களோ தலையே நீ வணங்காய். அருமையா சொல்லியிருக்கிறாங்க பெரியவன். ஆகவே இந்த ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் என்று சொன்னார். இங்கே இங்கே 9 மலம் சோறும் 9 வாயிற்குடிலை, அப்படிப்பட்ட வீடு நம்ம கொடுத்திருக்கார் ஆண்டவன். அப்போ உயிர் அதோடு சேர்ந்திருக்கிற ஆணவம், இந்த ஆணவ கட்டை நீக்குவதற்காகத்தான் என்ன பண்ணார் பெரும்பான், இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினை ஆகிய 2 கயிற்றை கொண்டு எதை கட்டுறான்? இந்த உடம்ப கட்டுறான். அப்படின்னா அந்த உடம்ப கட்டினது தெரியாம இருக்கிறதுக்கு மேல அந்த தோல் நல்ல அருமையான அமைப்பை வச்சு புறந்தோல் போர்த்து எங்கும் புழலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை, ஒரு அந்த மலக்கடிவுக்காக 9 வாயிலையும் வைத்து அப்படிப்பட்ட குடிசை கட்டிருக்கிறான். நம்ம கொடுத்துட்ட குடிசை அல்லவா. இதுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு 5 அடியாளையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டான். நேரு அந்த காலத்திலேயே அடியாள் வச்சிருக்குன்னு தெரியுது. அந்த அடியாள் 5 இவன் இந்த நம்ம ஆன்மா வாயிய நாம சொல்றதை கேட்காது கேட்காது. அது யாருனர்? மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியாகி இந்த 5 இருக்கே, அது 5 அடியாள் நம்ம சொன்னது கேட்காது. ஏப்பா இன்னைக்கு வந்து பேச்சுக்கு போவோமா அல்லது சன் டிவியா அப்படின்னார். அது கிடைக்கிறதோ மழையும் கடியுமா கிடைக்க அந்த சன் டிவியை திருப்பி அப்படின்ற. ஏன் இந்த கண்ணு அதுதான் பாக்குறீங்க, இங்க வராது. அதுபோல ஏப்பா கொஞ்சம் இஞ்சி சாறு புளிஞ்சு கொஞ்சம் குடிக்கிறியா காலையில என்ன, அதெல்லாம் ஒரே இது காஃபி இது அப்படி கேட்கும். காபி குடிச்சா உயிருக்கு போக வேண்டியதான், இஞ்சி சாறு குடிச்சிங்கன்னா மயக்கம் வராது, நல்லது, பசி எடுக்கும், உடம்புக்கு நல்லது, எது நல்லதோ அதெல்லாம் வேணாம் அங்கே வாய். அது போல எது இது நல்ல நல்லதோ அதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லும் காது. இந்த மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சரி, இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ஆள் இல்லையா சார் அப்படின்னாரு. ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆள் நமக்கு இருந்துகிட்டே அந்த அஞ்சு ஆளோட தான் போகும் அண்டர் கிரவுண்டு. அது எதிரானார் மனசு, மனசு மனம் என்ன கொடுத்துருக்கு கேட்டா, நமக்கு நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதான்னா, மறக்க தான் தெரிய தவிர நினைக்கவே தெரியலையே. நீங்க சொன்னதுல ரெண்டு ரெண்டுல ஒன்னு செஞ்சுக்கிறேங்க, இது மறக்க தெரியுதுன்னு எதை நல்லத, நினைக்க தெரியுது எதை கெட்டதெல்லாம். இப்படிப்பட்டது விலங்கு மனத்தால் எது சொன்னாலும் மாறுபடுகிற மனமா இருக்கு. இப்படிப்பட்ட ஆளோட நான் வாழ்றேனே சுவாமி, குடிசையோ கைத்த போட்டு கட்டின குடிச, அதுலயோ ஒன்பது வாசல் எல்லாம் அழுது வடியுது அங்கிருந்து, அது ஒன்பதுல இருந்து தினமும் படுது. இது மாதிரி இருக்கிறத உள்ள வச்சிருக்கிறதாவது அஞ்சு அடியாள் வேற வச்சுட்டீங்க, சரி எனக்குன்னு கொடுத்தாலும் ஒரு மனசு, அந்த மனசாவது எங்கூட இருக்கான்னு கேட்டா கிடையாது, அந்த அஞ்சு ஆளோட தான் போகுது. எது இந்த மெய்வாய் கண்முகம் சொல்லப்படுது, இப்படி இருக்கிற உடம்பு சுவாமி இது. இது யாரு தத்துவம் அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்காரு, தத்துவத்தை பிழிஞ்சு வச்சிருக்காரு. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, இப்படி இருப்பதனால நான் உன் மீது திருப்பெருந்துறை பெருமானாக இருக்கிற உள்ளத்துல அன்பு செலுத்தணும்னு சொன்னா இந்த அன்பு செலுத்த முடியாம போகுது. ஏன் என்னத்த இந்த ஆன்மாவாகிய ஒன்று ஒரு ஆளை தவிர கூட உதவி செய்யற மனமோ, இந்த ஐந்து பொறிகளாக இருக்கின்ற ஒன்றோ அல்லது இந்த உடம்போ ஒன்னும் ஒத்து வரல. அதனால கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன். அதனால உன் மீது அன்பு வைக்க முடியாத இருக்கிற சிறியவனா இருக்கிறப்பா, சிறியவனா இருக்கிறப்பா, இல்லைன்னா நான் அன்பு வைப்பேன். எனக்கு ஒரு ஆள் கூட துணை இல்லையே சுவாமி, ஒரு ஆள் கூட இல்லையே. சிறியேற்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம், அந்த நலம் இல்லாத சிறியேன் அவனுக்கு என்ன செய்தனர். இப்ப இனிமே சிவபுராணம், இது நம்முடைய புராணமா, இப்படிப்பட்ட நமக்கு என்ன செய்யறார், நல்கி என்ன செய்தாய். இனிமே வருகிற பகுதி கண்ணீர் விட்டு அவர் சொல்லியிருக்கார். நிலந்தன் மேல் வந்தருளி, இந்த ஆன்மா சிவபுரத்துக்கு வர்றதுக்கு யோகியது இல்ல, கைலாயத்துக்கு வர்றதுக்கு யோகியது இல்ல, அதனால கைலாயத்துக்கு நீ இங்க வந்துட்ட, இவங்களா அவங்களா சின்ன பையங்கடா அவங்களா வருவான் அப்படின்னு நாம தான்டா போகணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண அங்க இருந்து எங்க நிலந்தன் மேல் வந்தருளி. இந்த நிலம் நாம நடக்கிற நிலம் தர, இந்த தரையில வந்தா எங்க பெருமா வந்து என்ன செய்தான்ப்பா, நீள் கடல்கள் காட்டி அவனுடைய நீண்ட திருவடியை காட்டி, நீங்கள் கடல்கள் காட்டி ஐயா அப்படியான நீ பெரியாள் வச்சுக்க, நீ நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. நான் ஏன் யோகியதே உங்களுக்கு தெரியாதப்பா, இருக்கிறதுலயே மட்டத்துல மட்டம் மட்டம், நாயில் கடையாய் நாயை விட ரொம்ப கடையவனாக இருந்த அல்ல, வாழ்ந்த அல்ல, வசித்த அல்ல, கிடந்த அடியேற்கு. விளங்குதான் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு, நாயில் கடையாய் வாழ்ந்த அடியேற்குன்னா என்னமோ பெரிய ஒரு வாழ்வுல வாழ்ந்திருக்கிறேன், நாயில் கடையாய் வசித்தன்னு சொன்ன ஓ ஒரு ஊர்ல தங்கிய ஒரே அளவும் தெரியாது, கிடந்த அடியேற்கு உருப்படாம ஒண்ணுக்கு பயனில்லாம கிடந்த அடியேற்கு என்ன பண்ண, திருப்பெருந்துறையில வந்து நீயில் கடல்கள் காட்டி யாருக்கு, நாயிற்கடையாய் கிடந்த, கிடந்தங்கிறது அப்படி படிக்கணும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, கிடப்பதுன்னா படுத்திருக்கிறதுன்னு கூட அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல தன் செயலற்று சொல்வது, அந்த ஆணவம் என்பதே சிறிதும் இல்லாமல் சொல்வது, அந்த கிடப்பது தான் இந்த கிடப்பு, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றாரே அதான். நாயில் கடையாய் கிடந்த அடியே, ஒரு ஆள் என்ன செய்ய எதிர்த்தது பாத்துக்க மாட்டான், அது என்ன நாயகர் போகிறதுல போகிற இப்படி வர இப்படி வர அப்படி வரவன் கூட ஒழுங்கி போடும் என்ன பார்த்த. அப்படி இருந்த அடியேக்கு என்ன பண்ணு, நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி இந்த ஒண்ணும் தெரியாத நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு எப்படி உதவுனு, தாயில் சிறந்த தயாவான தத்துவனி, இந்த தாயை விட சிறந்த தயாவான தத்துவன, தயான கருணையின் அர்த்தம், தயா வேற எங்க ஆண்டவன் வேற அல்ல, தயாவே அவனா இருக்கிறான் அப்படி, தயாவான தத்துவனி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி. எப்படி இருக்கிற மாசற்ற ஜோதி, சில நாளைக்கு நல்லா எரியுது, சில நாளைக்கு என்ன முழு முகுனு எரியுது, சரி இது போடும் அப்படின்னா போயவே போடுது, அல்லது அரை ஒளி கால் ஒளி இப்படிலாம் காட்டுது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா அப்படின்னு காட்டு காட்டு, ஏன் போதிய அந்த ஆற்றல் அதுக்கு இல்லாம, ஏன் இப்படி ஆற்றல் இல்லாம இருக்குது, நம்ம இந்திய நாட்டுல நமக்கு தமிழ்நாட்டுல நமக்கு நமக்கு உற்பத்தி ஆகிறது போதில, போதிலேங்கிறது ஒரு குறை இருக்கலாம், பல நாள் இன்னைக்கு கூட காலையில பாக்குறேன் 7:30 வரைக்கும் இருக்குது தெரியும், நீ எப்படிப்பட்ட ஜோதி, மாசற்ற ஜோதி, ஒரு நாளாவது குறைந்ததோ அல்லது ரொம்ப அதிகமாக வெளிச்சு அடிச்சு கண்ணுக்கு முடியாம போனதோ இல்லை, அளவான ஒளியை அளவாக எல்லா உயிரினங்களுக்கும் தந்து கொண்டிருக்க, மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரி, அந்த விளக்கெரியுது நல்ல மலர்ந்து எரியுதும்பாங்க பெண்கள் சொல்லுவாங்க, என்கிட்ட நல்ல சுடர் விட்டு எரியுது, நல்ல தோண்டி நல்ல தெரியாம இருந்து உள்ள வேண்டிய அளவு அந்த எண்ணெயும் இருந்து அப்படி எழுதிட்டா அது போட அப்படி சுடர் விட்டு எரியுதுப்பா, அதான் சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி திருவசிப்பா, மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனி, தேசனி எல்லா தேங்களும் எழுதுவன் தேசனி, அப்புறம் என்னது தேனாரமுதே சிவபுரணி, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே, இவரைக்கும் ஒளியா சொன்னார் தேனார் அமுதே, வாய்க்கின்மம் என்று சொல்கின்ற பொழுது தேனார் அமுது, தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், திருப்பெருந்துறையில வந்து ஆண்டானே எங்கள் குருநாதன், யாரு பாண்டா சிவபெருமான், அது எப்படி இருப்பார்ப்பா, தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், அடிக்கடி சொல்றது உண்டு, தேனாய்ங்கிறது இந்த 5-ஆம் கிளாஸ் 6-ஆம் கிளாஸ் குழந்தைக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தேனாய், நீ தேன் குடிச்ச விடுங்க எங்க அம்மா எங்க வாயில ஊத்துவாங்க அப்படி இருக்கு, அப்படி இருப்பான் சிவபெருமான், கொஞ்சம் பிஏஎம்ஏ பையனுக்கு தேனாய் இந்த தேன் தான் சிவபெருமான மக்கு பயன் இன் அமுதமுமா, எனக்கு இந்த அனுபவம் உனக்கு கிடையாது இல்ல, பிகச்சரியா டாக்டர் எடுத்தாலும் கூட அமுதம் எங்க சாப்பிட்டு இருக்கிறான், அதனால அவனுக்கு போய் இன் அமுதமுமாய், அவன் ஸ்டாண்டர்டுக்கு அமுதம் இந்து ஸ்டாண்டர்டுக்கு தேனா, எங்க புத்தி எங்களை விட்டு போகல பார்த்தீங்களா, பல்லோடு துவாத்தியார் புத்தி போகல, தொடக்கப்பள்ளியானவர்களுக்கு விளங்கும்படியாக தேனாய், பிஹெச்டி மாணவனுக்கு விளங்கும்படியாக இன்னமுதமும், ஆனால் எப்படி இருந்தாலும் தித்திக்கும் சிவபெருமான், நானியோ தவம் செய்தேன் சிவாயனமயன பெற்றேன், அப்படி செய்தது யார், நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்கிறந்த தயாவான தத்துவனி, அவன் செய்த கூட்டம், மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணி, அவ்வூர் எதையான்னு கேட்டார், சிவபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊர் புரியாது அந்தாலும் சிவபுரணி, பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனி, அவன் ஆரியன், ஆரியன்னா நீங்க இனத்தை கொண்ட விட உயர்ந்தவன் அர்த்தம், உயர்ந்தவன் ஆரியனி, உயர்ந்தவன் என்ன உயர்ச்சினாரு, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த உயிருக்கு தொடக்கத்தில் இருந்த பாசம் எதுல, உணவுல, அப்புறம் அம்மா அப்பா மேல, அப்புறம் அண்ணன் மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி மேல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய மகன் மேல, மக மேல, இப்படி எல்லாம் சரிங்களா. இப்படி பாசமாம் வளர்ந்து கொண்டே வர்ற அந்த பாசத்தை பற்றறுத்து அதை முழுமையா நீக்கி பாரிக்கும் ஆரியனே, அந்த உயிர்களுக்கு எல்லா நன்மையும் தருகின்ற உயர்ந்தவன். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, இன்னும் என்ன தெரியுமா செய்தான், நேச அருள் புரிந்து. இதை நிதானம் படிக்கணும். இந்த ஆன்மாவாகிய இந்த மணிவாசகனாய் எனக்கு என்ன செய்தான், நேச அருள் புரிந்து. அவன் மீது நேசம், அவனோடு பின்னி பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற அதுக்காக எனக்கு அருள் புரிந்தான. இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அட யாரோ பெரிய சாமி வந்து உட்காந்துருக்கடா குருந்த மரத்தடியில, நமக்கு என்னடா வேலை, வாரா போலான்னு நம்ம குதிரை வாங்க போயிருப்பேன். நீ என்ன பண்ண, அந்த குருந்த மரத்தில் இருந்து அப்படியே இருந்து கொண்டு என்னை அப்படியே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி என்னை இழுத்து கொண்டேன் இல்லவா. அப்படி இருக்கிறதுனால எனக்கு அந்த ஈர்த்த போது என்ன, என் மீது உனக்கு நேசம் வைத்து அதனால நான் உன் மீது நேசம் வைக்க முடியாச்சு. நேச அருள் புரிந்து இந்த நெஞ்சில, அதுக்கு முன்னே எனக்கு ஆண்டவன் மீது என்னங்கெல்லாம் கிடையாது, நீதான் உன் மீது நேசம் வைக்கும்படியான அன்பு தன்மையை தந்த அருள் புரிந்து. சரி, இந்த நெஞ்சு அதுக்கு யோகியதையா இருந்ததா, இல்ல இந்த நெஞ்சில ஏற்கனவே தன் தன்னா சண்பகலாரிலையும் ஏபிடிலையும் ஏத்தலாம், என்னது வஞ்சனை, வஞ்சனை. பின் அந்த வஞ்சனை இருக்கிற நெஞ்சத்துல போய் இதை நேசத்தை பண்ணலாமன்னா தெரியும் பெருமானுக்கு. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட, இவன் நெஞ்சில் இருக்கிற வஞ்சனையெல்லாம் இருக்குதே அதுல ஏற்கனவே அவர் உணர்ந்து அடிக்க வச்சுட்டார். லாரிய ஏ பீட்ல ஒரு 1000, சண்பகத்துல ஒரு 1000 லாரி அடிக்கின்றன. என்ன, இந்த ஆன்மாகிட்டு இருக்கிற இந்த வஞ்சனையெல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல காலி ஆயிடணும். புடிச்சா மங்கு மங்கு மங்கு மங்குன்னு வெட்டி எடுத்து லாரியில போட்டு இங்க போடப்படாது, தெரியல நேரம் எங்க தெரியுமா, நேர ஹரித்வாரில் கொண்டு அந்த கங்கையில போட்டு நெஞ்சில் வஞ்சம் கட. ஏசாமி இவ்வளவு வஞ்சனையும் கட, இவ்வளவு லாரியில ஏத்த எத்தனை நாள ஆகுமேன்னாரு, அது வரைக்கும் பேராது நின்ற இந்த நெஞ்சத்துல வச்ச திருவடி அப்படியே நின்றுட்டார. ஏ இந்த வஞ்சனை கொஞ்சம் கூட இருக்க, அதுக்கு பதிலா இந்த அருள் நேச அருள் அப்படியே நிறைஞ்சு போகணும். அப்ப ஏற்கனவே இருக்கிற வஞ்சனை முழுதும் கட, இப்பொழுது தான் வழங்குகின்ற அந்த அருள் அப்படியே முழுது நிரம்புற வரைக்கும் மனுஷன் கால் எடுத்து வைக்கலையா, பேராது நின்றப்பா. அந்த நின்ன அப்படி ஒரு கால் கூட பின்னால வைக்கலையா, ஒரு கால் பின்னால வச்சா வேலை செய்யறேன் அப்படியே எங்க வெத்தலாவை போட்டுக்கிறேன்மா, அந்த காலத்துலயே அப்படி எல்லாம் இருக்க மாட்டிருக்கு, டீ வாங்கி சாப்பிட போறேம்மா அல்லவா. அதனால இது மேல வந்து அதனால வந்து அந்த வஞ்சனையெல்லாம் முழுதும் கெடுவதற்காக நான் கேட்டாரா, அப்படி நின்ன இடத்துலயே நின்னாராம், பேராது நின்று. ஏசா இது ஏன் இந்த மனுஷன் உங்களை தலையெழுத்து, இருக்கிற வஞ்சனையெல்லாம் லாரி லாரியா ஏத்திட்டு போய் இல்லாத அந்த அருளை இந்த நெஞ்சத்துக்கு கொடுக்கணும்னா ஏனாரு, பெருங்கருணை பேராரே, அவ்வளவு கருணை, உயிரல் மாட்டு வைத்த கருணை தான். இல்லைன்னா அவனுக்கு என்ன தலையெழுத்து, தன்னை செய்யணும்னு தலையெழுத்த. அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கு என்ன செய்யறான், நேச அருள் புரிந்து. அதுக்கு முன்ன என்ன செய்யணும், நெஞ்சில் வஞ்சம் கட, ஏற்கனவே வஞ்சனையெல்லாம் கட, அதுக்கு யார் உதவுறா, தானே உதவுறான், பேராது நின்ற கால அடிபெயர்த்து வைக்கல, எதனால பெருங்கருணை பேராரி. ஆரா அமுதே, அமுதுன்னா எந்த ஒன்றும் சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிடு கேட்டா ஒரு நாளைக்கு வேணா புல்லா இருக்கலாம், என் அல்வா பிடிக்குதுங்கிறான் ஒத்துக்க சரிங்கண்ணா, நீங்க தூத்துக்குடி அல்வா வாங்கி தரீங்க, அந்த அல்வா கூட சொல்றேன், நீங்க ஒரு நாள் சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிடலாம், மூணாம் நாள் போதப்பா தான் நேற்றே சாப்பிட்டேன் நீ சாப்பிட நீ சாப்பிட்டுருவோம். ஆனால் பெருமான் ஆரா அமுதே, நீங்க உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண மேலும் அவனுக்கு அந்த சாப்பிடணும்னு நினைக்கிறமே தவிர எனக்கு போதுங்கிற மனசராதான். ஆரா அமுதே அளவிலா பெம்மானி ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஆனா இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் சில பேர் இல்லை இல்லைங்கிறானே என்னது, அவங்கிட்ட இருப்பாரா ஆண்டவன் இருக்க மாட்டான் இருப்பான், பின்ன இல்லைங்கிறான் என்னது ஒளிக்கும் ஒளியானி ஒளிஞ்சிருக்கிறான். இந்த முண்டை என்ன பண்ணுது, இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு அந்த அவங்கிட்டையும் ஒளிஞ்சுதான் இருப்பான், ஆண்டவன் இல்லாம இருக்க மாட்டான். நீங்க நல்ல பையன்கிட்டையும் அப்பா அம்மா அனுபவிக்கிறாங்க, மோசமானவன்ட்டையும் என்னன்னு கேட்டா அவன் அனுபவிப்பாங்க. ஏன் இந்த பையன் என்ன ராத்திரி மணி 11 மணிக்கு கூட வரல வள்ளியவன் வரல என்ன பண்ண அப்படின்னாரு. இடியாப்பம் பண்ணுன அவன் நல்லா திம்பான், என்ன பண்றது எங்க சுத்துறானோ, இருந்தாலும் டிஃபன் கேரியில் எடுத்து வச்சிருக்கிறேன், வச்சு அவன் ரூம்ல வச்சுட்டேன், என் நேரத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு படுத்துட்டு. ஏன் பாசம் பாழா போன பாசம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கு வேணாம் சொல்றேன், நல்ல பிள்ளைகளாகவே இருக்கட்டும். எவ்வளவுதான் மோசமான பிள்ளைகளா இருந்தா கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல, ராத்திரி 8 மணியாச்சு 9 மணியாச்சு எங்கதான் போனான்னு தெரியலையே, சொன்ன கேக்குறான் மடையன் அயோக்கிய பயல வர வர வர வர போசம் போறான். இந்த உயிருக்கே என்னைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவனுக்கு அவ்வளவு அன்பு இருக்காதா இருக்காதா? அதனாலதான் அதனால ஓராதார் உள்ளத்துள், எனவே தன்னை இல்லை என்று சொல்லுகின்ற உள்ளத்திலையும் கூட இருப்பான், ஒளிஞ்சிருப்பான். ஒளிக்கும் ஒளியானே அவன் இல்லைங்கிற அவன் முன்னால போய் நிப்பானே அப்படின்னு சாமி ஒளிஞ்சுக்கிறது பாவம். ஆனா உண்டுங்கிற என்போல் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி அப்படியே நீரா உழுக்குவான். நினைக்க நினைக்க அப்படி கண்ணில் தண்ணி ஆறா பெறுவான்.

0: இங்கேயும் மீண்டும் ஒரு தகராறு. இந்த சித்தாந்தம் சொன்ன பாருங்க, அது மாதிரி அந்த முத்தினில ரெண்டா ஒன்னாகும் போது இரண்டுமல்ல ஒன்றுமல்ல இருமையின் ஒருமை என்று சொல்ல, ஆண்டவன் இப்படி எல்லா ஆன்மாக்களதோறும் இருப்பதனாலே அவனுக்கு இன்ப துன்பங்கள் உண்டா அப்படின்னு கேட்டான். இன்ப துன்பங்கள் உண்டா? இப்ப நமக்கு இன்ப துன்பம் உண்டு, நம்ம உயிர்க்குயிரா இருக்கிறத அவனுக்கு இன்ப துன்பம் உண்டான்னு கேட்டார். ஒண்ணு உண்டு சொல்லட்டும், ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும், இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அங்கதான் ஏன் தகராறு? ரெண்டுல ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற நீங்க தெய்வ சித்தாந்தி, எது எடுத்தாலும் இப்படித்தான் சொல்றீங்க. என்ன பண்ணுவோம், ஐயா இன்ப துன்பம் உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுங்க, வணக்கம் நன்றி எந்திரிச்சிடறோம். இல்லைன்னு சொல்லுங்க, சரின்னு இல்லானே உள்ளானே. இங்க மாதிரி இருக்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் குழம்பு இல்ல, போட்டு குழப்பறாங்க அர்த்தம் இல்ல, சொன்னா மடையன்னு அர்த்தம். இன்பமும் துன்பமும் இல்லானே, அவனுக்கு என்று எப்பவும் இன்ப துன்பங்கள் எதுவுமே இல்லை. அவனுக்கு உடம்புல ஏது மீன், அவன் ஒரு ஆளா எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கான். எங்கும் இறைந்த பரம்பொருளாய் தனி தனித்தவர் உடம்பு என்ற ஒன்று இல்லாது, தனக்கு ஒரு தாய் தந்தை இன்றி எல்லாருக்கும் தான் தாய் தந்தாய் தந்தை தாயா இருக்கிற ஒரு பரம்பொருளுக்கு இன்ப துன்பம் எப்படி இருக்கும்? இல்லான், இல்லாதவன் தான். உடனே என்ன பண்றீங்க, உள்ளானே இருக்கிறேன்னு சொல்றேன். என்ன சாமி விளங்குதா? விளங்குதா? இந்த மாதிரி இடத்துல தான் நிக்கணும். அதாவது என்ன, நான் பழைய காலத்து உரையாசிரியர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்தை படித்தால் விளங்காதோ அங்க அவங்க முன்னே நிற்பாங்க. இன்பமும் துன்பமும் இல்லாணி இல்லாதென்றால் அவனுக்கென்று எந்த ஒரு இன்பமோ துன்பமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாவற்றையும் கடந்த பரம்பரும் அவனுக்கு போய் எப்படி இன்ப துன்பம் இருக்கும்? இருக்காது. சரி, ஆனா உள்ளான் எப்படி உள்ளான் அப்படின்னு கேட்டா, சாதாரண ஒண்ணு செய்தி, சாதாரண செய்தி ரெண்டும் சேர்ந்திருப்பதனால இந்த இன்மை உண்மை ஆகிய ரெண்டு மறுதலை, இல்லாமல் இருப்பதற்கு நேர் மறுதலை உள்ளதா இருப்பது, உள்ளதா இருப்பதற்கு நேர் மறுதலை இல்லதா இருப்பது, இது ரெண்டும் சேர்ந்திருக்கேங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல ஒரு தம்பி இல்ல, சின்ன ஒரு ஒரு 7-8 வயசு துடுக்கு, சும்மா இருக்க மாட்டான், இது எடுப்பா அதை எடுப்பா அதை எடுப்பா அதை எடுப்பான் அப்படிப்பான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கட்டியை வச்சுட்டு என்ன அங்க வரான்னு வச்சுங்க, நீங்க தொடப்படாதரா, தொடப்படாத தெரியுதா, நெறிக்குவ கைய, கைய நெறிக்குவ தெரியுதா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க எப்படி உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு காரியம் போயிட்டீங்கன்னா, அவன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை எடுத்து என்ன பண்ணுவான், என்ன நறுக்குவான், கைய நறுக்கிட்டு அப்படியே ரத்தம் கொட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்க இருந்து என்ன பண்ணுவீங்க, உங்க கை நல்லா தான் இருக்குது, அவன் கை ரத்தம் வருது, அப்படி பாரு. சொன்னே கேட்டியாடா, சொன்னா கேட்கிறியாடா, அது துணி எடுத்துட்டா, துணி எடுத்தா, சீக்கிரம் எடுத்துட்டு, சீக்கிரம் எடுத்தா, தம்பி வச்சுட்டா, தம்பி வச்சுட்டான், பாவம் அவங்கள போட்டு அவங்க துணி வச்சுட்டு இருந்துச்சு. சொன்னா கேட்கறானா, நான் தான் வேணா கத்தி தொடாதேன்னு சொன்னேடா, கத்திய தொடாதேன்னு சொன்னேடா, இங்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரத்தம் வரும், இங்கேயும் ரத்தம், கண்ணு தண்ணி வரும். யாருக்கு? பெத்த அப்பா. ஏன் சொன்னா கேட்கலையே, இவ்வளவு தூரம் கையில புள்ளன் உடையாது, கையில பாதி வரைக்கும் போயிட்டுதே, எத்தனை நாள் கட்டிப்பாவும் கஷ்டப்படுவானிங்கிற அந்த எண்ணிக்கும் போது, தனக்கென்று ஒன்னு தான் கை ஒன்னு அறிவல்ல, தன்னளவுல இன்பம் துன்பம் இல்லை, ஆனா இந்த தன்னுடைய பையன் அளவுனாலே அவன் துன்பம். அது போல பெருமானுக்கு தன்னளவுல இன்ப துன்பங்கள் இல்லை, நம்ம போல இருக்கிற ஆன்மாக்கள்னால. கேட்க மாட்டேங்கிறானி சொன்னா, கேட்க மாட்டேங்கிறானி, தலையே நீ வணங்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். கோளில் பொறியியல் குணவிளவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, நல்ல வணங்கணும் பெருமானின்னு சொன்னார். அப்படி இல்லைன்னா அந்த தலை இருந்து பயனில்லா அப்படின்னார். இக்கொள்ள என்ன அர்த்தம், தலை இருந்தும் பயனில்லைனர், பே காதிருந்தும் பயனில்லை, கேட்கலன்னு என்ன அர்த்தம், செவிடுன்னு அர்த்தம், கண் இருந்தும் பயனில்லை என்ன அர்த்தம், குருடுன்னு அர்த்தம், தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னா முண்டம்னு அர்த்தம். ஆமா, அது அப்படி சொல்லப்படாதுங்கிறத, கோளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, ஆண்டவருடைய திருவடியை வணங்கலைன்னு சொன்னா, இந்த மற்ற கொள்கை இல்லாத பொறிகள், காது கேட்காத போது அந்த காதுக்கு என்ன பெயரோ, கண்ணுக்கு காணாத போது அந்த கண்ணுக்கு என்ன பெயரோ, அது போல தலை இருந்தாலும் இல்லாததான் என்ற கருத்துன்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன ஆன்மீகவாதி திருவள்ளுவர். அப்ப பெருமானை தலையால் வணங்க வேண்டும் என்பதை சொன்னவர் திருவள்ளுவர். இவர் தலையே நீ வணங்க, ஏழாம் நூற்றாண்டுல தலையே நீ வணங்க என்று இவர் ஏழாம் சொன்னார் இல்லைங்களா. இப்படி எல்லாம் நமக்காக வந்து ஆண்டவன் வந்து எப்படி ஒரு தந்தைக்கு தன் கை அறுபடாவிட்டாலும் குழந்தைக்கை அறுபட்ட உடனேயே கண்ண தண்ணி வருதோ, அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் அல்லற்படுகின்ற பொழுது அந்த அல்லல இப்படி இருக்குதே இந்த ஆன்மா என்னை கரையேறுமோ, இப்படி இருக்கிறானே சொன்னா வரமாட்டேங்கிறானே என்று அந்த வகையில இந்த இன்பமும் துன்பமும் உள்ளானி. அதே ஆன்மா அருமையா நீங்க கிரிபிரதர்ஷன் வந்து தினமும் ஆண்டவன் வணங்கி ரொம்ப அருமையா இருந்தீங்கன்னு சொன்னா இன்பம் உள்ளானி. அவனுக்கு இன்பம் என்னன்னு கேட்டா என்னமோ நல்லா உருப்புற பையன், நல்லா அருமையா இருந்து எல்லாம் செய்யறான், தினமும் செய்யறான், எனவே நல்லா இருப்பான் என்ற இன்பம். ஆகவே நமக்கு வருகிற இன்பம் தனக்கு வருகிற இன்பமாய், நமக்கு வருகிற துன்பம் தனக்கு வருகிற துன்பமாய் கருதுவதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஆனா தன்னாலும் என்னைக்குமே இந்த ஆன்மாக்கள் இன்பப்படுகின்ற பொழுது அல்லவா தானும் இன்பப்படுவான். ஆன்மாக்கள் துன்பப்படுகின்ற பொழுது சொல்லி கேட்கலையே என்னைக்கு இது கரையேறுமோ என்று துன்பப்படுவான். எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே, அன்பருக்கு அன்பன். யாரெல்லாம் தன்பால் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு முதிர்ந்த அன்பை இவன் செலுத்தும் ஆண்டவன். யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே தும்மிருளே, அங்கேயும் பாருங்க, யாவையுமாம் அல்லவுமாம் சோதியனே, எல்லாமாகவும் இருக்கிறான் அல்லதாகவும் இருக்கிறான். இங்கேயும் தகராறு இல்லைங்களா, எல்லாமாக இருக்கிறான்னு சொல்லுங்க அல்லது எல்லாவற்றையும் நீங்கி இருக்கிறான்னு சொல்லுங்க. எல்லாமாகவும் இருக்கிறான் ஆனா அவற்றோடு நீங்கியும் இருக்கிறான் என்றது என்ன அர்த்தம்? இந்த உலகம் ஆன்மாக்கள் வாழ்கின்ற வகை, உயிரெல்லாம் வாழ்கின்ற வகையிலே எல்லாமாக இருக்கிறான். இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு கால எல்லையில ஓய்வு கொடுத்து இந்த ஊடி உலகத்தில் தன்பால் ஒடுக்கி அதெல்லாம் அமைதியா இருக்கும் போது அல்லானி அவனும் ஓய்வெடுத்துக்க மாட்டான், ஓய்வெடுக்க மாட்டான், அவனும் ஓய்வெடுத்துக்க மாட்டான்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய போற்றித் திரு அகவல்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 3வது பாடல் வெந்த சாம்பல். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

0: கங்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம். பண் பழம் பஞ்சுரம். திருச்சி